எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: சுப்பிரபாதம்,
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதையே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா

வணக்கம். திருக்குறளின் ஐந்தாவது அதிகாரத்தில் நான்காவது குறளை பார்ப்போம். இல்வாழ்க்கை வாழக்கூடியவன் யாருக்கெல்லாம் உதவியாக இருக்கிறான், துணையாக இருக்கிறான் என்று முதல் இரண்டு குறளில் சொன்னார். மூன்றாவது குறளில் அவனுடைய கடமை, தலையாய கடமை என்ன என்று சொன்னார். இந்த குறளில் வந்து இல்வாழ்வான் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி வள்ளுவர் சொல்கின்றார். பழி அன்றி பார்த்து ஊன் உடைத்தாயின் வாழ்க்கை வழி என்றல் எங்கான்றும் இல். உண்மையிலேயே இந்த குறள் இன்னைக்கு நம்ம நாட்டில் ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய ஒரு குறள். ஏனென்று சொன்னால் வள்ளுவர் சொல்கின்றார், ஒரு வீட்டில் தன் குடும்பத்தோடு வாழ்க்கை நடத்தக்கூடியவன், ஏன்னா குடும்பஸ்தன், அவனைத்தான் நம்ம இல் வாழ்வான் என்று சொல்கின்றோம், இல்லை ஃபேமிலி லைஃப் என்று சொல்கின்றோம். பழி அஞ்சி பார்த்து ஊன் வாழ்க்கை உடைத்தாயின். அப்போ பாருங்க, அந்த காலத்து மக்கள் எவ்வளவு உயர்ந்த மனதுடையவர்களாக இருந்தாங்க பாருங்க. எடுத்த உடனே வள்ளுவர் சொல்கின்றார், வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள் வேண்டும். ஏன்னா இல் வாழ்க்கை வாழ்க்கை செய்யக்கூடியவனுக்கு பொருள், செல்வம், பணம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அவன் தான் மற்ற மூன்று பேரையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூட வள்ளுவர் சொல்லி இருக்கின்றார். அப்போ தன்னையும் பார்த்து கொள்ள வேண்டும், மற்ற மூவரையும் பார்த்து கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ பொருள் ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறது. பணம் இருந்தால் தானே இதெல்லாம் செய்ய முடியும், அதுக்கு பணம் வேண்டும். ஆனால் அங்கே வள்ளுவர் முதலே ஒரு சொல்லிவிடுகின்றார், ஏன்னா நம்ம எதையும் செய்யும்போது நான் எனக்காக செய்யவில்லை, இவர்களுக்காக செய்தேன் என்று சொன்னால் கூட தப்பு பண்ணினோம்னு சொன்னால் அது தப்பு தான். யாருக்காக பண்ணியிருந்தாலும் அது தப்பு தப்பு தான். நமக்காக பண்ணினாலும் சரி, குழந்தைகளுக்காக பண்ணினாலும் சரி, குடும்பத்துக்காக பண்ணினாலும் சரி, இல்லை அடுத்தவர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ யாருக்காக பண்ணாலும் தப்பு தப்பு தான். ஏன்னா நாம் வந்து நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்கிற பரம்பரையில் வந்தவங்க. அப்படி வந்த நாம் தான் இன்றைக்கு நிறைய தவறுகள் செய்கின்றோம். அப்போ அந்த தவற்றுக்கு இங்கே வள்ளுவர் சொல்கின்றார், திருக்குறளை சரியாக படித்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த தவறுகள் நடக்காது. எடுத்த எடுப்பிலேயே வள்ளுவர் சொல்கின்றார், பழி அஞ்சி, அதாவது ஒரு செயலை செய்யும் போது, இல்லை ஒரு பொருள் ஈட்டுவதற்காக ஒரு வேலையை செய்யும் போது தயவு செய்து அது தவறான வழியில் வந்ததுன்னா அதை செய்யாத. உனக்கு பணம் சரியான வழியில் வரணும், நேர்மையான வழியில் வரணும். நீ வாங்கக்கூடிய பணம், கை நீட்டி வாங்கக்கூடிய பணம் உனக்கு வந்து உரியதாக இருக்கணும். யூ மஸ்ட் ஏர்ன் இட்னு நம்ம சொல்கிறோமே, உன் தகுதிக்கு கிடைத்ததாக இருக்கணும். இல்லாமல் அது வந்து கிம்பளமாகவோ, இல்லை குறுக்கு வழியிலையோ, இல்லை லஞ்சம், இல்லை அன்பளிப்பாகவோ வந்ததாக இருக்கக்கூடாது. பழி அஞ்சி பார்த்து ஊன் உடைத்தாயின் வாழ்க்கை, அதாவது பொருள் ஈட்டும் போது இல்லற வாழ்க்கையை நடத்துவதற்காக, அந்த வாழ்க்கையை நடத்துவதற்காக வரும்போது பழி அஞ்சி, பழி பாவத்திற்கு பயப்பட்டு இதை செய்யும் போது இதனால எனக்கு ஏதாவது தவறு ஏற்படுமா, எனக்கு ஏதாவது குற்றம் வருமா, எனக்கு ஏதாவது பழி சொல் வருமா என்று இருந்ததா என்று யோசித்து பார்த்து அதுக்கப்புறம்தான் அந்த வேலையை செய்ய வேண்டும். இதனால அடுத்தவர்களுக்கு தீமை வரும் என்று சொன்னால் செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் நம்ம பார்க்கின்றோம், இன்றைக்கு கலப்படம் செய்கின்றார்கள். ஒரு தொழில் செய்யும் போது கலப்படம் செய்து பொருளை விற்கின்றார்கள். இல்லை என்று சொன்னால் தவறான முறையில் அந்த தொழிலை செய்து பணம் செய்கின்றார்கள். நாய் விற்ற காசு குறைக்காது என்று விளக்கம் வேற சொல்லுவாங்க. அப்போ இங்கே அவர் சொல்கின்றார், அது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். அப்போ மனசு குறைக்கும், மற்றவர்களுக்கு முன்னால குறைப்பு சத்தம் கேட்காமல் இருக்கலாம், நம்ம மனசு தன் நெஞ்சே தன்னை சுடும். அதனால அவர் சொல்கின்றார், பொருள் ஈட்டுவதற்காக ஒருவன் செய்யக்கூடிய செயல், அந்த செயல் செய்யும் போது பழி பாவத்திற்கு அஞ்சி அந்த பழி பாவம் வராமல் சரியான நேர்மையான முறையான வழியிலே ஒருவன் பொருளை ஈட்டி வாழ்க்கையை நடத்தினான் என்று சொன்னால், அப்படி செய்தான் என்று சொன்னால்
பார்த்து ஊன் உடைத்தாயின். முன்பே நம்ம பார்த்தோம், நமக்கு முன்னாலே வாய்ந்து இறந்து போன நம்முடைய மூதாதையர்களுக்கு, முன்னோர்களுக்கு, நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு, அந்த தென் புலத்தாருக்கு, மற்றும் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு, சுற்றத்தாருக்கு, தெய்வ வழிபாட்டிற்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து செயல்பாடுகளுக்கும், இறந்து போனவர்களுக்கு, தெய்வத்திற்கு, விருந்தினர்களுக்கு, சுற்றத்தாருக்கு, நமக்கு, நம் குடும்பத்திற்கு, இந்த ஐந்து பேருக்கும் தேவையான பொருளை பழிபாவம் இல்லாமல் அஞ்சி பகுத்து பார்த்தூன் உடைத்தாயின், பகுத்து கொடுத்து ஒருவன் இல்வாழ்க்கையை அந்த வழியிலே நடத்தினான் என்று சொன்னால், வழி எஞ்ஞான்றும் எஞ்சல் இல், அவன் வாழுகின்ற வழி ஒரு நாளும் அது அவனுக்கு நன்மையை மட்டுமே தரும், அவனை வாழ்க்கையிலே உயர்த்தும். அவன் பயப்படவே வேண்டாம், அவனுக்கு எல்லாவித சிறப்புகளும் தேடி வரும் என்று சொல்கின்றான். அப்போ வள்ளுவர் முதல் குறளில் சொன்னார், இல்வாழ்க்கை நடத்தக்கூடியவன் என்பவனுடைய தலையாய கடமை என்று சொல்லக்கூடியது இந்த ஐந்து பேரையும் பாதுகாக்க வேண்டும். யார் அந்த ஐந்து பேர்? நம்ம பார்த்தோம், இறந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள், பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய அந்த திதி முதலியவை, சடங்குகள், தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு செய்யக்கூடிய உபசரிப்பு, உணவு, சொந்தக்காரர்களுக்கு, சுற்றத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, சேர்ந்து வாழ்வது, பகுத்துண்டு வாழ்வது, நம்முடைய குடும்பத்துக்கு நமக்கு நான் செய்து கொள்ள வேண்டிய கடமைகள், இந்த ஐந்தையும் செய்வதுதான் இல்லறத்தானுடைய தலையாய கடமை என்று முதல்ல போன குறளை சொன்னதை பார்த்தோம். இந்த ஐந்து கடமைகளையும் செய்வதற்கு செல்வம் வேண்டும். அந்த செல்வத்தை எப்படி ஈட்ட வேண்டும், எப்படி பெற வேண்டும், எப்படி அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதை சொல்லும் போது வள்ளுவர் சொல்கின்றார், அது பழி பாவங்களுக்கு அஞ்சி செய்ய வேண்டும். தவறான செயல்களில், தவறான முறையில் அது வரக்கூடாது. நான் வாழ வேண்டும், என்னுடைய குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும், என்னுடைய பேரம்பேத்திகள் வாழ வேண்டும், என்னுடைய பல தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுவது தப்பில்லை, குற்றம் இல்லை. ஆனால் அதற்காக பொருள் சேர்க்கின்ற முறை, அந்த வழி, அந்த ஆறு சரியான முறையில் இருக்க வேண்டும் என்று இங்கே, அப்படி சரியான முறையில் இருந்தது என்று சொன்னால் அவனுடைய தலைமுறைக்கும் சிக்கல் இல்லை, அவனுக்கு தொடர்ந்து வரக்கூடிய தலைமுறைக்கும் பழிபாவங்கள் வராது, அவன் நன்மையை பெறுவான், சிறப்பான வாழ்க்கையை வாழ்வான், அதுதான் சரியான வாழ்க்கை என்று வள்ளுவர் நமக்கு இங்கே புரிய வைக்கின்றார். நன்றி. நாளை அடுத்த குரல் பார்ப்போம்.

0: வணக்கம், நான் வேட்டையன் என்கிற கவின் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: என்னோட
0: ஃப்ரெண்டு வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்ட், இன்னொரு பையன், லொகேஷன் ஒரு பையன் இருந்தான். இறந்துட்டான், அப்பவே இறந்துட்டான். அவன் வந்து என்னன்னா, ஆக்சுவலாக ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கப்புறம் நான் இப்போ நான் சென்னையில் இருந்தேன், திருச்சியில் இருந்தேன். எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பைக்கில் தான் போயிருந்திருக்காங்க. அவனுக்கு அடிபட்டு லாரி ஆக்சிடென்ட்டு. ஆக்சிடென்ட் ஆன இடத்துலேயே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் ஆன அதே இடத்துல ஒரு 20 மினிட்ஸ் அங்கேயே அவன் இருந்திருக்கான். இத்தனைக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போன பசங்கள்லாம் அவன் கொஞ்சம் ரொம்ப முன்னாடி போயிட்டானுங்க. போனவனை எங்கடா காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் திருப்பி வந்து அவனுங்க பார்த்து தான் தெரியும் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பசங்க கூப்பிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல்லாம், கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணி இது பண்ணலாம் பார்த்தம்போது இறந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, கொஞ்சம் அந்த சொல்லுவாங்களே எப்பயும் போல் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அதுதான் அந்த 20 நிமிஷம் அவர் ரோட்லேயே கிடந்திருக்கான். யாராவது ஒருத்தர் தூக்கியிருக்கணும், ஹெல்ப் பண்ணிக்கணும், ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியிருந்திருக்கலாம், யாராவது ஒருத்தர் தூக்கியிருக்கலாம், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம நீ பண்ணிவிட்டு நீ இந்த கேஸு கீஸ் ஆயிருமா அப்படின்னா கூட யோசிக்காமல் கண்ணு தெரியாமல் கூட நீ போயிருந்திருக்கலாம். எங்கேயாவது அந்த டைம் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து கன்ஃபார்மாக பொழஞ்சிருப்பாங்க. ஏன்னா 20 நிமிஷம் ஒரு உயிர் ஒரு இடத்துல துடிச்சிட்டு இருக்குன்னா அது எவ்வளோ நேரம் அந்த உயிர் வந்து இருக்கும், ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அது மட்டும்தான் எனக்கு என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் ரோட்டில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறீங்க, இது பண்ணுறீங்க அப்படின்னா போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸை கூட்டி கொண்டாத விடுங்க, ஒரு ஃபோனாவது நம்ம ஒரு பண்ணலாம், இந்த ஏதாவது ஒன்று நம்மளோட முடிஞ்ச ஒரு ஹெல்ப். எந்த நேரத்தில் காசு போனால் எவ்வளோ விஷயம் கூட நம்ம சம்பாதிச்சிடலாம், பட் ஆனால் ஒரு உயிர் அந்த போயிடுச்சுன்னா அது அவ்வளோதான். அதுக்கு அப்போ இருக்கிற வரைக்கும் தான் அந்த உயிருக்கு மரியாதை, ஞாபகம் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஃபோன் மட்டுமாவது நம்ம பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கருத்து.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ். ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லோரும், என் குடும்பம், என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் சாப்ளிங், நிறைய விஷயங்கள் இருக்குது. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்றைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளெஸ், தேங்க் யூ.

0: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலையில் கவனம் மிக அவசியம். நமது நலன் மட்டும் இல்லாமல் சேர்ந்து பயணிக்கும் அனைவரின் நலனையும் கருத்தில் கொண்டு நாம் பயணிக்க வேண்டும். இதை நமக்கு அறிவுறுத்ததான் அடையார் சிஏஜி அண்ட் அலர்ட் சேர்ந்து ஒரு டிராபிக் அவேர்னஸ் ரேலி நடத்த போறாங்க. சாலையில எவ்வளவு பாதுகாப்பா வண்டி ஓட்டணும், ஒரு விபத்து நடந்தா உடனே எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. லைஃப் சேஃப்டி மெஷர்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், மைண்ட் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்க்க போறோம். இந்த ரேலிக்கு நம்ம மைம் கோபியும் வராரு. வரும் ஜூலை 1st வெள்ளிக்கிழமை மாலை 3 மெரினா பீச்ல இருக்க கண்ணகி ஸ்டாச்சுல மீட் பண்ணலாம்.
1: ரேடியோ பார்ட்னர் MOP Community Radio at 107.8 FM. Our community, our pride.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின் நல நிகழ்ச்சி
3: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள் பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் MOP 107.8. It's enriching.

0: வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: ஏலே, ஹெல்மெட் லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான். நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள்.
4: மதுர கானங்கள், மதுர கானங்கள்.
3: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Hi, I'm Pooja Ramachandran, and my social message for today would be save electricity, save water, and keep yourself happy and healthy, mentally and physically, most importantly. So enjoy life, guys. You're listening to 107.8 MOP CRS, our community, our radio, our pride.
1: தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக.
2: ஹலோ லிசனர்ஸ், திஸ் இஸ் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இன் திஸ் ஒன் ஹவர் பேக்கேஜ் வி வில் பி டாக்கிங் அபவுட் கோல்ட், தி பிரைஸ் ஹைக் ஆஃப் கோல்ட் அண்ட் ஆன்லைன் ட்ரேடிங்.
3: தங்கம், தங்கம், ஆஹா, தங்கம் இதாங்க நான் பேச போற டாபிக். யார் கோடீஸ்வரர் ஆக போகிறான் ஒரு நிகழ்ச்சியில இப்படி ஒரு கேள்வி கேக்குறாங்க வச்சுக்கோங்க. உலகிலேயே மிக அதிகம் தங்கம் வாங்கும் நாடு எது அப்படின்னு கேக்குறாங்க. சாய்ஸ் கூட 1 அமெரிக்கா, 2 ஜப்பான், 3 சைனா, 4 இந்தியா அப்படின்னு குடுக்கறாங்க. இதுக்கு உங்க பதில் என்னவா இருக்கும்? கண்டிப்பா அது இந்தியா தாங்க இருக்கும். போன வருஷம் மட்டும் வெளிநாடுகள் இருந்து இந்தியா கிட்டத்தட்ட 839 டன் தங்கம் வாங்கியிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஒவ்வொரு ஆண்டும் இது அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதனாலதான் அதிகம் தங்கம் வாங்கும் நாடு இந்தியான்னு சொல்றாங்க. இதுல அமெரிக்கா 2வதும், ஜப்பான் 3வதும், சீனா 4வது இடத்தும் பிடிச்சிருக்கு. இதுல நம்ம இன்னொரு சுவையான செய்தி என்ன சொல்லலாம்னா, நம்ம இந்திய அரசிடம் எவ்வளவு தங்கம் இருக்குன்னு நான் சொல்ல போறேன். சுமார் 400 டன் தங்கம் இருக்குது இந்திய அரசிடம். இந்திய அரசிடம் எவ்வளவு தங்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? 2 டன் 3 டன் இல்லைங்க, சுமார் 400 டன் தங்கம். ஆனா நம்மளோட பொதுமக்கள் கிட்ட இருக்கிற தங்கத்தை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்திய அரசிடம் இருக்கிற தங்கம் கொஞ்சம் கம்மி தாங்க. ஏன்னா நம்ம இந்திய பொதுமக்களோட எல்லா தங்கமும் சேர்த்தா கிட்டத்தட்ட 13,000 டன் வருதுன்னு நிபுணர்கள் எல்லாம் மதிப்பிடுறாங்க. ஆனா வேற சிலரோ இதை விட ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சரி, அதையே நம்ம 13,000 டன்னு வச்சுக்கிட்டாலும் இதோட விலையை இப்ப மதிப்பிடும் போது கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கு மேல வருதுன்னா பாத்துக்கோங்களேன். இப்படி இருக்கிற தங்கம் நம்ம நாட்டுல நம்ம இந்திய பெண்மணிகளோட உடல்ல அலங்கரிக்குது, இல்ல வங்கியில பாதுகாப்பு பெட்டத்துல தூங்கிட்டு இருக்கு. சில நேரங்கள்ல கிராமத்து வீடுகள்ல மண் பானையிலும், ஏன் மண்ணுக்கு அடியிலும் மறைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாங்க. நம்மளோட இந்திய கலாச்சார வாழ்க்கையிலும் தங்கத்துக்கு தனி மவுசுண்டு தெரியுமா? கிராமவாசிகள் முதல்ல நகரவாசிகள் வர எல்லாம் சிறிய அளவுல பெரிய அளவுல தங்க நகை வைக்கிறதுல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அது தங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்க. பணக்காரங்க எல்லாமே பெருமைக்காக தான் தங்க நகைங்களை பயன்படுத்துறாங்க. ஆனா அவங்களோட எண்ணிக்கை மிகவும் குறைவுன்னு சொல்லலாம். ஆனா பெரும்பாலானவங்க தங்களோட சேமிப்பு பணத்தை பாதுகாப்பா வைக்கணும்னு மனசுல வச்சு தங்கத்தை வாங்குறாங்க. பாத்தீங்கன்னா சாதாரண மக்களும் தங்கம் அவசர தேவைக்கு வேணும், கை கொடுக்குதுன்னு நினைச்சு நிறைய தங்கம் வாங்குறாங்க. ஏன்னா அதை உடனடியா அடகு வைக்கலாம், இல்ல அதை வித்தோ தங்களோட செலவை சமாளிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா தனியார் வட்டி கடை அப்படின்னா தனியா வந்துருச்சு. அங்கெல்லாம் பகல் இரவெல்லாம் பார்க்காம அவசரத்துக்கு தங்கம் வச்சு பணம் வாங்கலாங்கிற நிலைமை இருக்கு. இப்பெல்லாம் தனியார், கிராம வங்கி, கூட்டுறவு வங்கி, பெனிஃபிட் ஃபண்டு அப்படின்னு நிறைய நகை கடன் தரதுக்குன்னே பேங்க்ல ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளோட அரசு வங்கிகளும் விவசாயத்துக்கு நகை கடன் கூட தராங்க. இதற்கு கடினமான பல நடைமுறையும் கிடையாது, எளிதா வாங்கலாம். ஈவன் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கல்வி செலவுக்காகவும் நகை வச்சு கடன் வாங்குறாங்க. இப்ப எல்லாம் தனியார் வட்டி கடையில பகலிரவு பார்க்காம எளிதா அவசரத்துக்கு நமக்கு தங்க வித்து பணம் கிடைக்குது. ஈவன் தனியார், கிராம வங்கி, கூட்டுறவு வங்கி, பெனிஃபிட் ஃபண்டுன்னு நிறைய நகை கடன் தராங்க. அரசு வங்கிகளும் விவசாயத்துக்காக நகை கடன் தராங்க. இதற்கு எந்த கடினமான நடைமுறைகளும் எதுவும் கிடையாது. எத்தனையோ குடும்பங்கள்ல தங்களோட வீட்டு பிள்ளைங்களுக்கு கல்வி செலவு கூட நகை கடன் தராங்க. பல காலமா இந்தியாவில பாத்தீங்கன்னா தங்கம் வாங்குறதுக்கு விக்கிறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. இதனால கள்ளக்கடத்துக்காரங்களுக்கு தான் கொள்ளை லாபமா இருந்தது. ஏன்னா வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் பெரிய தொல்லை இல்லையா? ஆனா இப்ப அப்படி இல்லைங்க. 1991 தங்கம் கட்டுப்பாடு சட்டம் அப்படின்னு இருந்ததை ரத்து செஞ்சிட்டாங்க. பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து தங்கம், இதனால பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து தங்க வர்த்தக நிறுவனங்களோட தங்கத்தை எழுத நம்ம நாட்டுக்கு வரவழைக்க அனுமதி கொடுக்கறாங்க. அது மட்டுமல்ல, வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இந்தியாவுக்கு வராங்க பாத்தீங்களா, அவங்க தாய்நாடு திரும்பும் போது 10 கிலோ தங்கம் கொண்டு வரலாம்னு கூட சொல்றாங்க. ஈவன் வெளிநாட்டுல ஒருத்தர் வந்து 6 மாசம் இருந்துட்டு வந்தா கூட போதும், அவங்க கூட 10 கிலோ தங்கம் கொண்டு வரலாம். சமீப காலங்கள பாத்தீங்கன்னா தங்க விலை ரொம்ப அதிகம் அப்படின்னு கொட்டை எழுத்துல பத்திரிகையில பாத்திருப்பீங்க. இது எப்படி நினைக்கிறீங்களா? பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தங்களோட வசத்துல இருந்த தங்கத்துல ஒரு பகுதியை பொது சந்தையில விற்பனை செய்ய தொடங்கினாங்க. அதே போல பல ஐரோப்பிய நாடுகளும் செஞ்சாங்க. இப்போ ஒரு பொருள் வந்து அதிகமா டிமாண்ட் ஆகும் போது தானா அதோட விலை ஏறுன்னு உங்களுக்கே தெரியுமே. தங்கத்தை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டான ஃபேக்டர், தங்கத்தை பத்தி பேசும்போது ஒரு முக்கிய செய்திய நாம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா தங்க நகை, பட்டை தீட்டிய வைரம், வைர ஆபரணம் எல்லாத்தையும் அதிக அளவுல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி நம்ம செய்யறோங்கிறது பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா நல்ல வேலைப்பாடும் கலைநயமும் உடைய நமது இருக்கிற நம் நாட்டு தங்க வைர ஆபரணங்களுக்கு வெளிநாடுகள்ல ஏகப்பட்ட கிராக்கி. போன வருஷம் மட்டும் 40,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை இந்தியா ஏற்றுமதி செஞ்சிருக்காமா. உலகோட மக்களின் மொத்த ஆபரண தேவைகளை சரி பாதியா இந்தியா அனுப்புதுன்னா நம்புவீங்களா? நம் நாட்டுல ஏராளமாக தங்கம் இருக்கு. தங்கம் டெபாசிட் திட்டம், நம்ம நாட்டுல ஏராளமான தங்கம் இருக்கு. இவ்வளவு பெரிய தொகை தொழில் கூடங்கள் தொடங்கினா உதவினா நல்லா இருக்குமே தான், பல லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குமே தான். ஆனா இது ஒரு பெரிய குறையா தான் இருக்கு. ஆனா நல்ல வேலையாக இந்த குறைய போக்க அரசு வந்து ஒரு புதிய திட்டத்தை தொடங்கினாங்க. அதுதான் தங்கம் டெபாசிட் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா தங்க கட்டிகள், காசுகளா, நகைங்களா எல்லாத்தையும் வாங்கி இந்த ஸ்டேட் பேங்க், அரசு வங்கி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு டெபாசிட் கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்ப போஸ்ட் ஆபீஸ்ல கூட பாத்தீங்கன்னா தங்க காசா குடுக்கறாங்க. சேமிப்பு திட்டத்துல ஜென்ரலா குறைஞ்ச அளவா ஒரு 25 பவுனுக்கு டெபாசிட் செய்யலாம். டெபாசிட் காலம் முடிஞ்ச உடனே தங்கமாவோ பணமாவோ திருப்பி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா டெபாசிட் செய்யப்பட்ட காலத்துக்கு நமக்கு வட்டியும் கிடைக்கும், அது நமக்கு ஒரு நல்ல வருமானம் கூட இல்லையா. நகைய நம்ம வங்கி லாக்கர்ல பாதுகாப்பா வைக்கணும்னா நாம வந்து வங்கிக்கு வாடகை கொடுக்கணும். இந்த முறைக்கு தங்க டெபாசிட் எவ்வளவோ மேல், ஏன்னா பாதுகாப்புக்கும் பாதுகாப்பு, பணத்துக்கும் பணம் இல்லையா.
2: இப்போ நம்ம கங்கா ஜுவல்லரி ஷாப் ஓனர் இன்டர்வியூ பண்ண போறோம்.
4: பிரபல நகைக்கடைக்காரர் தியாகராஜ் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். ஹலோ சார்,
5: சொல்லுங்க
4: சார். இந்த கோல்டு பிரைஸ் ரைஸ் ஆனனால இப்ப கோல்டோட ஃபியூச்சர் என்னன்னு உங்க அபிப்ராயத்தை எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா?
5: ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம காலம் தொட்டு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, மண்ணில் போடுற காசும் பொண்ணில் போடுற காசும் என்றைக்கும் வீண் போகாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க பாரம்பரியமாக பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும். ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது வந்து என்றைக்கும் கோல்டில் போகிற இன்வெஸ்ட்மெண்ட் என்றைக்கும் வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்லி சொல்ல முடியும் அந்த இடத்துல.
4: இப்போ நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, எப்படியெல்லாம் பண்ணலாம், இது வரைக்கும் எப்படி மக்கள் வந்து அப்படி எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து அவங்க பார்க்குறாங்க விலை அதிகமாக எப்படி பார்க்குறாங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா?
5: இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் அதை எப்படி பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஒரு இயர்லி ஒன்ஸ், அதாவது இப்போது ஜாப் பேர்ஸ் வந்து பார்த்தோன்னா மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்டாக வந்து ஒவ்வொரு மாதம் எடுத்து வச்சுருக்காங்க அமௌண்ட்டு. சில பிஸ்னஸ் மேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சில சம் அமௌண்ட் வந்து இதுக்காகவே தனியாக ஒதுக்கிடுறாங்க. இப்போது ஒரு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து தனியாக இதுக்குனே தனியாக ஒதுக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய வந்துட்டு இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓல்டு ஆர்மெண்ட்ஸ் கொண்டே ஜுவல் பிளக்இன் பண்ணி அதுக்கப்புறம் வாங்குறவங்க நிறைய இருக்காங்க.
4: சார், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்றீங்க, இப்போ இல்லை எல்லா வர்க்க மக்களுக்கும் சாத்தியம் நினைக்கிறீங்களா?
5: எல்லா தரப்பட்ட மக்களும் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அது அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஒரு ஓவர்லாம் வந்து மந்த்லி ஒரு 15,000 10,000 எப்போ வரக்கூடிய யார் வேணாலும் அது வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ 10,000 பண்ணாங்கன்னா மந்த்லி ஒரு 1,000 அப்படிங்கிற மாதிரி வந்து எப்படி இன்னைக்கு வந்து சிட்டியாக ஃபோன் பில் அப்படிங்கிற யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி கட்டாயம் வந்து இன்னைக்கு ஒரு 10,000 சம்பாதிக்கும் கூட மாதம் ஒரு 1,000 வரும்போது இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தா அந்த 10,000 to 15,000 ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக.
4: மக்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல?
5: இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வாங்கக்கூடிய இவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதனை இருந்தாலும் ஆர்னமெண்ட்ஸை வாங்கி சேர்த்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டுக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா, அதாவது நீங்கள் சொல்ல எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு 2 lakhs to 3 lakhs இன்கம் பண்ணுறது அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஒரு மந்த்லி 2 months ஒரு ஒரு செட்டு வாங்குறது ஒரு மாதிரி வந்து சில சில இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் உள்ளவங்க அது மாதிரி வாங்குறாங்க. அரௌண்ட் நல்ல இன்கம் நல்லா உள்ளவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 2 pounds to 1 pound அப்படிங்கிறது வந்து சேவிங்ஸ் பண்ண பண்ணிட்டு இருக்காங்க.
4: தங்கத்தோட விலை அதிகமானதுனால யாருக்கெல்லாம் லாபம்னு நினைக்கிறீங்க சார்?
5: லாபம்னு பார்க்கும்போது இன்னைக்கு இருந்தோ நம்ம ஒரு வீட்டில் ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய கோல்டு ப்ரைஸும் வேல்யூ அதிகமாகுது. நம்ம வாங்கி இனிமேல் வாங்கினாலும் அதுக்கும் எப்படி இருந்தால் வேல்யூ கூட போகுது. அப்போது ஃபியூச்சரில் விசனோட இருக்கவங்க எல்லாத்துக்குமே அது ஒரு லாபம் தான் சொல்ல முடியும். ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மார்க்கெட் சர்வேல 2005 ஒரு 500 rupees கிராம் வந்து இன்னைக்கு மோர் தென் 5 times இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது அந்த அளவுக்கு நம்மளுடைய இன்கம் லெவல் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு சேலரி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல, 5 times வந்து இன்க்ரீஸ் ஆகல. மொதல் 10,000 சேலரி வாங்கிட்டுருக்காங்கன்னா நீ 50,000 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் சேலரி கண்டிப்பாக ஆகல. அப்போ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்ல முடியும். அப்போது ஆல்ரெடி நம்ம இருக்கக்கூடிய ஜுவல் கோல்டுடைய வேல்யூ வந்து பார்த்தோம்னா 100 grams இருக்குன்னா அந்த 100 grams அசட் வேல்யூ நமக்கு கூட்டியதாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே இவங்க யாரெல்லாம் கோல்டு வச்சுருக்கோம் எல்லாத்துக்கும் லாபகரமான ஒரு விஷயம்.
4: இந்த ரைஸ் ஆனதுனால யாருக்கெல்லாம் நஷ்டம் இல்ல யாருக்காவது பாதிக்கும் நினைக்கிறீங்களா சார்?
5: நஷ்டம் பார்க்கும்போது விஷன் இல்லாதவங்க நஷ்டம், விஷன் இல்லாதவங்களுக்கு நஷ்டம், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதவங்களுக்கு நஷ்டம் கண்டிப்பா. அது எல்லாமே பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் லாபம் மட்டும்தான் நான் சொல்ல முடியும். நஷ்டங்கிறது யாருக்குமே இது வந்து நஷ்டங்கிறது கையில இருந்து வாங்கக்கூடிய பொருளுக்கு நஷ்டம் சொல்ல முடியாது. அதாவது நீங்க வந்து இப்போ ஒரு 20,000 வேல்யூ உள்ள பொருளை நீங்க 10,000 கொடுக்குறீங்க அப்படின்னா அது நஷ்டம். வாங்காத விஷன் இல்லாதவங்களுக்கு அடையக்கூடிய இழப்பு அவ்வளவுதான். மினிமேல் வாங்கினா கூட ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக வந்து எப்படின்னா வேல்யூ கூட தான் போகுது. கண்டிப்பாக வந்து ஃபர்தராக வந்து இன்க்ரீஸ் ஆகினால யாருக்கும் நஷ்டம் சொல்ல முடியாது. இன்னைக்கு டெபாசிட் பண்ணால் கூட ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக ரைஸ் ஆகும், கண்டிப்பாக ரைஸ் ஆகும்.
4: யாருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா மக்களுக்கு?
5: பாதிப்பு மீன்ஸ் எப்படி சொல்றது, வாங்காதவங்களுக்கு தான் பாதிப்பு.
4: தங்கம் விலை அதிகமாயிருக்கு, அது எதனாலன்னு உங்க கருத்து கொஞ்சம் சொல்ல முடியுமா?
5: தனிப்பட்டவருடைய நபருடைய வருமானங்கிறது அதிகமாயிருக்கு. இப்போ சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் குளிர நம்மளுடைய செக்டர்ல ஒரு நல்ல ஒரு ஹையர் போஸ்டிங் வந்து மாசம் 30,000 இன்கம் பண்றாங்க. ஒரு 20 years ஸ்டடிஸ் 20 வருஷம் அனுபவத்துல அவங்க ஒரு மாசம் 30,000 இன்கம் பண்றாங்க கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா. இன்னைக்கு அதே வந்து ஒரு ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல ஒரு பெரிய ஐஸ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில எடுத்துட்டும் போது வந்து பார்த்தா வித்தின் ஜாயின் பண்ண போது அந்த 30,000 இன்கம்ங்கிறது வந்து அவங்க கொண்டு வராங்க. அப்போ 20 வருஷம் சர்வீஸ் உள்ள நம்பரோட வித்தின் இயர்ல வந்து அவங்க கொண்டு வராங்க அப்படிங்கும்போது தனிப்பட்டவருடைய வருமானம் அதிகமாகும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரைஸ் ஆகுது ஒரு காரணம் அப்படிங்கிற சொல்லி சொன்னோம். கண்டிப்பா அது இன்ஃபிளேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பா ஒரு கூடுதலான வருமானம்ங்கிறது நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் இன்னைக்கு அதை தவறுனால ஃபியூச்சர்ல அதனால வந்து நிறைய சஃபர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் சொன்னதுல வந்து பார்த்தீங்கன்னா 1940 ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு வெறும் 10 rupees இருந்தால் போச்சுருந்தாங்க. 1960 100 rupees இருந்தால் போச்சுருந்தாங்க. 1980 1000 இருந்தால் போச்சுருந்தாங்க. 2000 10,000 வருமானம் வந்து போச்சுருந்தாங்க. இதே 2020 வரும்போது அரௌண்ட் 1 lakh அப்படிங்கிறது வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 2000 அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப ரேட்டாக இருந்தது. பட் இன்றைக்கி வந்து எல்லாத்துலேயும் மொபைல் ஃபோன் இருக்குது. டூ வீலர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. பட் இன்றைக்கி எல்லா கையிலும் டூ வீலர் இருக்குது. சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்றைக்கி டூ வீலர் சேஞ்சஸ் ஆச்சு. இன்றைக்கி அடுத்து வரக்கூடிய செக்டர் வந்து இன்றைக்கி கார் இந்த மாதிரி வசதி அப்படிங்கிற மாதிரி மாறிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து 2020 வரும்போது கண்டிப்பாக வந்து 1 lakh வருமானங்கிறது கட்டாயம் தேவைப்படும் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ் ஸ்டடி கருத்து.
4: தங்கத்தோட விலை குறையும் நினைக்கிறீங்களா? அப்படியே குறைஞ்சாலும் அதோட என்ன ஆகும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
5: விலை குறையும் மீன்ஸ் இப்போ அரௌண்ட் ஒரு 20,000 rupees இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ 20,000 இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறையலாம். எப்பயோ வந்து ஒரு 1,000 rupees குறையலாம் அல்லது 2,000 rupees குறையலாம். பட் ரைஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20,000 இருக்குங்கிறத சொல்ல முடியாது. அரௌண்ட் ஒரு 20 21 22 அப்படிங்கிற அளவுக்கு போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் வரும் அப்படிங்கிறது எல்லா கிராஃபும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் நடைமுறை அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்ல முடியும்.
2: கடையில இருக்கிற மக்கள் கோல்டு பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா?
4: ஹாய் சொல்லுச்சுனா.
6: ஹாய்,
4: தங்கவில் என்னதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க?
6: எங்கள் மேரேஜ் அப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 3500 அந்த அவ்வளோதான் விற்றுட்டு இருந்தது 98. அதுக்கப்புறம் நாங்கள் அப்போ வாங்கி சேவ் பண்ணல, வாங்கின தேவைக்கு மட்டும் வாங்கிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ 2007 பார்த்தீங்கன்னா

0: வந்துச்சு. அப்பயாவது வாங்கி சேவ் பண்ணலாம்னு நினைச்சோம், அப்பவும் பண்ண முடியல. இப்ப நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது, எங்களால அந்த அளவுக்கு வாங்கிக்க முடியல. இப்ப வந்து யோசிச்சோம்னாக்கா வாங்கி வச்சோம்னா நமக்கு சேஃப்டியா இருந்திருக்குமே அப்படின்னு தோணும். பெரிய கடைக்கு போயிருந்தோம் நாங்க, ஒரு பவுன் நகை எடுக்கலாம்னு போனா அன்னைக்கு ரேட் வந்து இப்போ 2011 ஒரு பவுன் ரேட் வந்து 20,000 ரூபாய் சொன்னாங்க. ஆனா செய்கூலி சேதாரம் அதெல்லாம் பார்க்கும் போது நாங்க கொண்டு போனது அந்த 20 ரூபாய் கொண்டு போனோம். அது ஒரு பவுன் எடுக்கலாம்னு போனதுக்கு ஒரு பவுன் எடுக்க முடியல. செய்கூலி சேதாரம் எல்லாம் பார்க்கும்போது 24 ரூபாய் ஆயிடுச்சு. நாங்க கொண்டு போன அந்த 20 ரூபாய்க்குள்ள மட்டும் தான் எடுத்துட்டு வர முடிஞ்சது. ஒரு பவுன் எடுக்கலாம்னு போயிட்டு கொஞ்சமா தான் எடுத்துட்டு வர முடிஞ்சது. அதனால போனது தான் கம்மியா தானே வாங்கிட்டு வந்தோம். அதனால இப்ப இன்னொரு குழந்தைக்கு வந்து கொடி வாங்கலான்னு போனோம். சரி இதுவே இவ்வளவு ஆயிடுச்சு, இன்னும் அதுக்கு எவ்வளவு ஆகுமோ சொல்லிட்டுதான் சரி கையில பணம் சேர்த்துட்டு போலாம்னு சொல்லிட்டு போகாம இருக்கோம். இப்போ
1: இங்க நம்ம கூட தமிழரசி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். ஹலோ மேடம்.
2: ஹலோ.
1: தங்க விலை ஏறினதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மேடம்?
2: அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது பெஸ்ட்னு தோணுது. அதாவது நம்ம கிட்ட பணம் இருக்கு, போனா லேண்ட்ல போடுவோம் இல்லைன்னா அந்த மாதிரி கோல்டு ஏதாவது வாங்குவோம். அப்படி பண்ணும்போது பார்க்கும்போது இப்ப இந்த ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்க்கும்போது பெஸ்ட்னு தோணுது. பட் சாதாரண மக்கள் நடத்துற மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு விலை அதிகமாயிட்டு இருக்கும்போது அவங்க வாங்கும் போது ரொம்ப இதா இருக்குங்களா? அதாவது ஒரு 10 பவுன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிற போது அவங்க ஒரு 5 பவுன் தான் வாங்க முடியற ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அவங்க அதிகமா வாங்க முடியாத ஒரு இதுல இருக்காங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற போது நான் பெஸ்ட் தான் நான் சொல்லுவேன்.
1: இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது பெஸ்ட்னு சொல்றீங்க. இப்போ நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணிருக்கீங்க எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
2: அதாவது இது வரைக்கும் நான் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா என் மேரேஜ் வாங்கின கோல்டு தான். அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக எதுவும் வாங்கலை. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 தான் என் மேரேஜ் அப்போ. அதில் 1 lakh கிட்டத்தட்ட ஒரு 30-30 pounds அப்படி வாங்கியிருக்கோம். பட் இப்போ அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 pounds அந்த மாதிரி தான் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அதனால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ நான் வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா என் குழந்தைகளுக்கு அது நல்லா யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கேன். ஃபேமிலியில நான் சொல்லியிருக்கேன் அதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா என் தம்பி மேரேஜ் அப்போ நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 12,000-13,000 இந்த ரேஞ்சில் தான் வாங்கணும். இப்போ கிட்டத்தட்ட ஒன் இயர்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அப்படி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறதும் தெரியல. பட் பண்ணுனா பெஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து நான் சொல்லுவேன்.
1: ரொம்ப நன்றி மேடம்.
2: ஓகே, தேங்க்யூ.
3: இப்போ அடுத்து கேஎஸ்பி ஜுவல்லரி ஷாப் ஓனர் மிஸ்டர் தர்மராஜன் கிட்ட கோல்டு பத்தியும் கோல்டு தரத்தை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
4: சரி, இந்த 4 பேரும் இதையும் அபிப்பிராயத்தை வந்து அந்த இதில் போட்டாங்க. அப்ப வந்து என்னன்னா அவன் தெளிவா சொல்றது கமாடிட்டி ட்ரேடிங், அதாவது இவங்க சொல்றது வந்து இந்த ஏற்ற இறக்குங்கிறது வந்து இப்போ இது மாதிரி ஷேர் மார்க்கெட் மாதிரி ஏறி இறங்கு. ஆனால் குறிப்பாக இந்த டைமில் ரொம்ப அதிகமாக ஏறினதுக்கு காரணம் வந்து முழு காரணம் இந்த கமாடிட்டிஸ்னால தான். ஏன்னு கேட்டால் அவன் வந்து கமாடிட்டிஸ் ட்ரேடிங்கில் வந்து 7% மார்ஜின் வெரி பிகினிங்கில் கொடுத்தான். 5% என்ன கொடுத்துருந்தா அப்புறம் 7% பண்ணான். அப்புறம் இருக்கிறதுக்கு அப்படியே என்னாச்சுன்னா அந்த மினிமம் குவான்டிட்டி இருக்கு இல்லையா, அதாவது மினிமம் எவ்வளோ பையிங் பண்ணலாங்கிறது, அதை வந்து 100 கிராம் கோல்டு இருந்தது 1 கிலோ சில்வர் இருந்துச்சு. அதை வந்து என்ன பண்ணால் மார்ஜினை ரைஸ் பண்ணிட்டு 10% பண்ணிட்டு 1 கிலோ சில்வர் இருந்துச்சு. அதை வந்து என்ன பண்ணால் மார்ஜினை ரைஸ் பண்ணிட்டு 10% பண்ணிட்டு 1 கிலோ இருந்த சில்வரை 100 கிராம் கொண்டு வந்தால் 100 கிராம் இருந்த கோல்டு வந்து 10 கிராம் கொண்டு வந்தோம். அப்போ என்னாகும், நிறையா அந்த ட்ரேடிங்கில் வந்து உள்ளே நுழையிறக்க ஆரம்பித்தாங்க. அதாவது நம்ம ஆமாம், ஏன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து 7% இருந்து 10% பண்ணோன்னே 10%னா இப்போ ஒரு மினிமமாக வச்சுக்க ஒரு 3,000 பெர் கிராம் பியூர் கோல்டு வருதுன்னு வை, ஒரு 2,800 வருது. அப்போ அவன் வந்து 280 ரூபா அவன் 1 கிராமுக்கு, 10 கிராமுக்கு 2,800 ரூபா கொட்டினானாவே அவன் வந்து ஒரு 10 கிராம் பையிங் பண்ணிடலாம். அது யார் வேணாலும் சாதாரணமாக பண்ணலாம். அப்போது அந்த நாள் நிறையா உள்ள நுழைஞ்சதுனால இந்த ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணாத அளவுக்கு முடியாத அளவுக்கு மேலே போய் அவன் 15% மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணான். அப்போ கண்ட்ரோல் ஆகலை. அப்புறம் வந்து ரொம்ப ஹைக் ஆயிடுச்சு, அதாவது 21,000 சம்திங் போயிருச்சு இல்லையா, தாண்டி 21,500 ரூபாய்க்கு மேலே வந்தது இல்லையா. அப்போ வந்து என்ன பண்ணிட்டான், 15% இருந்ததை

0: டப்புனு 27% மார்ஜின் பண்ணோம். பண்ணிட்டு இவங்க ஆல்ரெடி பையிங் பண்ணியிருக்காங்க இல்லையா, 15%ல அவங்களையெல்லாம் கட்டணுட்டான். கட்டணுன்னையும் அவன் கட்டிட்டு தான் அடுத்த ட்ரேடிங் போக முடியும். அப்போ டக்குன்னு வேணும்னா கிட்டத்தட்ட 45% பக்கம் கட்ட வேண்டியது வரும். அதாவது 15-27 பண்ணால் அப்போ 27% பண்ணுறப்ப 45% பக்கம் வந்துடுது. அப்போ என்னாச்சு, அவன் புது ட்ரேடிங் போக முடியாது. ஆல்ரெடி அவன் பண்ணின ட்ரேடிங்கை உண்டான மார்ஜினை வந்து அவன் கட்டுனானா தான் முன்னாடி புது ட்ரேடிங் போக முடியும். அப்போ அப்படியே பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் கீழே வந்தது. ஆனால் அதுக்கு முதல்ல என்ன சொன்னாங்கன்னா 25,000 ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பவுண்ட் ரேட். கிட்டத்தட்ட அந்த பிரேக் அந்த கடிவாளம் போடாத இருந்தா 15% நிறுத்தியிருந்தா 25,000 வந்துடும், உறுதியாக வந்துடும். அந்த மாதிரி அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிச்சோன்னா அந்த பொருளாதார அவர் பேராசிரியர் என்ன சொன்னாருன்னா கண்டிப்பாக தங்கத்தோட விலை வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது, அபரிமிதமாக ஏறிச்சு, அதனால இது இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அபிப்பிராயம் சொன்னார்.
1: தங்கத்தோட விலை அதிகமானதுனால அதை பற்றி நீங்கள் கோல்டோட ஃபியூச்சர் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்?
0: அதாவது தங்கத்தோட விலை அதிகமானதுனால பணம் ரொம்ப பணக்காரர் மட்டும்தான் இந்த தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த நடுத்தர கீழ்த்தட்டு மக்களோட இது வந்து ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை. அதை தான் அந்த விஜய் டிவிலேயே ஒரு இதுக்கு போட்டு காமிச்சான். ஒரு லேடி வந்து அங்கே லோக்கலில் ஒரு ஹஸ்பண்டு வந்து ஒரு ட்ரங்க் மேன், அவர் வந்து வீட்டுக்கு பணமே கொடுக்கறதில்ல. ஆனால் அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், பட் ரெண்டு அந்த ரெண்டு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த அம்மா வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுது. இப்போ அந்த பொண்ணு வந்து பெருசாகிருச்சு, அதுக்கு மேரேஜ் பண்ணணும். இப்போ அதுக்கு மேரேஜ் பண்ணணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 பவுன் போட்டால் தான் அந்த பொண்ணை வந்து கட்டிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, டவுரியாக கொடுத்தா. அப்போ அந்த 10 பவுனுக்கு என்னாச்சு, குறைஞ்சது ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போது குடும்பத்தையே அவங்க அந்த மாதிரினால நிர்வகிக்கிற இது சிரமத்தில் இருக்கிறப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு சிரமம். அதாவது பொண்ணை வந்து நல்ல ஒரு இடத்துல ஒரு 10 பவுனாவது போட்டால் தான் நல்ல இடத்துல கட்டி கொடுக்கக்கூடிய, அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுது அந்தம்மா அந்த பேட்டியில். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதனால் வந்து இந்த எச்சானதுனால வந்து பாதிப்பு வந்து நடுத்தர கீழ்த்தட்டு மக்களுக்கும், லாபங்கிறது வந்து மேல்தட்டு மக்களுக்கு வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறாங்க. கையில் வச்சுருக்கிற பணத்தை லிக்விட் அசட்டாக வச்சுக்கிறதுனால கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடைகிறது வந்து இது தான், மேல்தட்டு மக்கள் தான். அதனால் லாபம் அவங்களுக்கு தான். தங்கத்தோட விலை என்ன ரொம்ப அதிகமாச்சுன்னா இன்னைக்கே நம்ம தினசரி பேப்பர்ல எல்லாம் எடுத்து பார்த்ததுன்னா, அதாவது கொலை நகைக்காக வந்து பூட்டுடைச்சு திருட்டு போகிறது, இந்த மாதிரி நிறையா வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து ரொம்ப பாதிக்கப்படும். இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு வேற என்ன வழின்னா மக்கள் லாக்கரை தேடி போக வேண்டியதாக இருக்கும். இன்னைக்கே வந்து அன்னைக்கு வந்து ஒரு 25,000 டெபாசிட் பண்ணால் லாக்கருக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு இருந்த பேங்க்கெல்லாம் இன்றைக்கி வந்து மினிமம் 1 லாக் வந்து டெபாசிட் பண்ணணுங்கிறான், அந்த சூழ்நிலைக்கு வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கு 1 லட்சம் ரூபா பேங்க்கில் டெபாசிட் பண்ணி லாக்கர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து சேஃப்டியாக வைக்கணுங்கிற நிலைமையில் வந்து நடுத்தட்டு மக்களோ கீழ்த்தட்டு மக்களோ முடியாது. அதனால் வந்து அதுவும் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அதாவது கொஞ்சம் நகையை, அதாவது ஒரு தோடு, ஒரு சின்ன செயின், மோதிரம், ஒரு சின்ன பேங்கிள், லைட் வெயிட் பேங்கிள் அப்படிலாம் போட்டிருக்கிற ஒரு நடுத்தட்டு மக்களோட சூழ்நிலை கூட அதை பாதுகாக்க முடியாத அளவுக்கு சிரமமான இதாயிரும். அதனால் வந்து இதனால் பாதிப்பு இந்த மாதிரியான பாதிப்பு தான் இருக்கும். பட் இது ஒரு லிக்விட் அசட்டுங்கிறதுனால அதை வந்து வச்சுதான் இருக்கணுங்கிற சூழ்நிலை. ஏன்னா அவசரத்துக்கு வந்து இது ஏதாவது ஒரு வகையில் நாம் அதை கொண்டு இதை பிளஜ் பண்ணி நம்ம அதை வாங்கி அதை அடமானம் வச்சு வாங்கி நம்ம அதை அவசரத்துக்கு பணம் தேவைக்கு உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் அது இல்லாமல் இருக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப மக்களோட நிலைமை வந்து ரொம்ப ரெண்டு கட்டான தான் இருக்கும் அப்படியே. இதை வந்து அரசாங்கம் தான் இதுக்கு வந்து அந்த ஆன்லைன்லேருந்து இதை வந்து நீக்கிறதுக்கான நடவடிக்கைகளையோ அல்லது வந்து ஆன்லைன்லேருந்து நீக்காட்டியும் கூட அந்த மார்ஜினை இப்போ அதிகப்படுத்தின மாதிரி ஒரு 50-60% அப்படிங்கிற மாதிரி மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணால் இந்த விலையை வந்து இன்னும் மேலே போகாத அளவுக்கு தடுக்கலாம். என்ன விலை மேலே போய்கிட்டே இருந்துச்சுன்னா வாங்கும் சக்தி வந்து மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ ஸ்பீடாக இல்லை. அதனால் வந்து இதனோட பாதிப்பு வந்து கண்டிப்பாக இந்த தங்கம் வந்து நுகர்வோருக்கான வாய்ப்புகளை ரொம்ப குறைஞ்சிட்டே தான் போயிடும். அதாவது விலை குறைஞ்சிச்சின்னா இருப்பு வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அதாவது பெரிய நஷ்டம் இல்லைனாலும் ஓரளவுக்கு நஷ்டம். ஏன்னா கம்மி விலையில் வாங்கி அதிக விலையில் வாங்கி ஆவரேஜாக இருக்கும். அப்போ வந்து பெருசாக பாதிப்புங்கிறது வந்து வசதியானவங்களுக்கோ அல்லது அந்த இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கோ பெருசாக இருக்க போகிறதில்ல. விலை குறைங்கிற பட்சத்தில் அந்த நடுத்தட்டு கீழ்த்தட்டு மக்கள் வந்து வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு நிறையா ஏற்படும். அதனால் வந்து இன்னும் வியாபாரம் வந்து பெருகிறதுக்கான சூழ்நிலை தான் இருக்கும் இந்த தங்க வியாபாரத்தை பொறுத்தளவில். அதனால் வந்து இந்த விலை கண்டிப்பாக குறைய வேண்டியது தான். அதையே தான் இப்போ வந்து அந்த இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க நிபுணர்களும். என்னென்னா குறிப்பாக வந்து இந்த ஐரோப்பிய அமெரிக்க பொருளாதார வீழ்ச்சினால தான் இந்த விளையாட்டுறோம். அதனால தான் வந்து அந்த அமெரிக்க டாலரையோ ஐரோப்பிய யூரோவையோ அவங்க இருப்பாக வச்சுருந்த எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் தங்கமாக மாற்றினதுனால தான் இது வந்து அதிகமாக இது டிமாண்டு வந்து விலை இவ்வளோ ஏறி இருக்கு. இன்னொரு வகையில் வந்து இந்த ஆன்லைன் ட்ரேடிங்கு இதில் வந்து அந்த குருட்டுத்தனமான இது விளையாட்டுறோம். இந்த ரெண்டையும் இந்த அமெரிக்க யூரோவோட இது இப்போ தற்சமயத்தில் வந்து கொஞ்சம் அந்த உங்களோட ரூபாயோட மதிப்பு அதிகமாகிட்டு இருக்கிறனால இந்த தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து குறைஞ்சிட்டு வருது. அதே அதனாலையும் இந்த விலை கொஞ்சம் இப்போ இந்த சமயத்தில் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நாளைக்கு ஆன்லைன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணாவோ அல்லது அந்த ஆன்லைன் ட்ரேடிங்கை எடுத்துட்டாவோ கண்டிப்பாக அந்த தங்கத்தோட இது உறுதியாக குறையும். குறைஞ்சி ஒரு அதிக ஏற்ற இறக்க இல்லாத ஒரு ஓரளவுக்கு விலை வந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறப்ப இதை நிறையா வாங்குறதுக்கு இதாகும். அது வந்து மக்களுக்கு வந்து இது மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நடுத்தட்டு கீழ்த்தட்டு மக்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இதிலிருந்து கிடைக்கும். சரி,
2: கடையில் வெளியே இருக்கிற மக்கள்கிட்ட கோல்ட் பற்றியும் விலை அதிகமானது எதனாலன்னு கேட்கலாமா?
1: ஹாய் அசதி, தங்க விலையேறினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
3: பொதுவாக நம்ம நாட்டில் தங்கம் மட்டும் விலையேறல, நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தான் விலையேறியிருக்கு. அதில் இப்போ தங்கம் விலையேறினது வந்து இது இன்னும் பெரிய பிரச்சனை தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்மளோட நாட்டு பாரம்பரியப்படி எல்லா விசேஷத்துக்கும் நம்ம தங்கத்தை தான் முன்னுரிமையாக வச்சுருக்கோம். இப்படி தங்கம் வந்து விலையேறிட்டே போணுச்சுன்னா பிற்காலத்தில் வர ஜெனரேஷனுக்கு மியூசியத்தில் தான் போய் காட்டணும் இதுதான் தங்கம் அப்படின்ட்டு. இல்லைன்னா நம்மளோட சிஸ்டத்தை மாற்றணும். தங்கம் அப்படின்றத மாற்றி இப்போ வந்து எந்த ஒரு கல்யாணம் பேச்சு எடுத்தோம்னா முதல்ல மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர்றது தங்கம் நீங்கள் எவ்வளோ டவுரி கொடுக்குறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஒன்று தங்கம் விலையை குறைக்கணும், இல்லை நம்மளோட சிஸ்டத்தை மாற்றணும்.
1: ஹாய் ஸ்ருதி.
4: ஹாய்.
1: கோல்டு ரேட் அதிகமானதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
4: கோல்டு ரேட் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இல்லாதரமான மக்களும் வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப ஹை கிளாஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த தங்கத்துக்கு ஆசைப்படுற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா முன்னாடி காலத்துலலாம் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த கோல்டு வாங்கினாக்க ஒரு பிற்காலத்தில் ஒரு 5 வருஷம் இல்லைன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ ஏதாவது பண கஷ்டம் இல்லைனா அந்த காலத்தில் அவரோட அடகு வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து வாங்குறதுக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்கும் போது அது அடகு வைக்கணுமான ஒரு யோசனையே வந்துருதுங்க. கோல்டுங்க வந்து ரொம்ப ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் சில மக்கள் இப்போ அடித்தர மக்கள் இல்லைன்னாக்க ரொம்பவே பார்த்தீங்கன்னாக்க இப்போ அண்டர் பிரிவிலேஜ் சொல்லலாம். அவங்களுக்கு தான் சம்பாதியமா ஒரு 1000 கணக்கில் இருக்கிறச்சு அவங்கள ஒரு கல்யாணம் இல்லைன்னா ஏதாவது போறதுக்கோ இல்லைன்னா ஒரு பொண்ணுக்கு ஏதாவது சீர் செய்யணும்னாக்க அவங்களுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமா இருக்க செய்யும் தான் செய்யும். ஸோ கண்டிப்பா இது என்னதான் கோல்டோட வேல்யூ நம்மளுக்கு மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆனாலும் கொஞ்சம் நடுத்தர மக்கள் அதாவது வாங்குற அளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சானா கண்டிப்பா எல்லாருக்கும் வாங்குற மாதிரி இருக்கும்.
1: கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
4: கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ இல்ல, எந்த விதமான ஜுவல்லரியா இருந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிலம் வாங்கினாலும் சரி இது வாங்கினாலும் சரி இப்போ வாங்குறத ரேட் விட 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 10 மடங்கு ஒரு ரேட் வரதான் செய்யுது.
1: நான் கேக்குறது என்னன்னா இப்போ மக்கள் எல்லாமே தங்கத்துல முதலீட்டு பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, விரும்புறாங்க. அதை பத்தி
4: தங்கம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே விஷயம், தங்கம் விலை என்னைக்குமே ஏறிட்டே தான் போகும். ஏன்னா எல்லாருமே தங்கம் போட்டுக்கிட்டாங்க தான் அவங்களுக்கு மரியாதை, ஒரு இந்த சொசைட்டியில ஒரு மரியாதை மாதிரி இந்த நிலைமையில ஆயிடுச்சு. இருக்கிறச்சு தங்கம் நம்ம அதிகமான பேர் வாங்க வாங்க என்ன ஆகுது, காசு அதிகமாகுது. ஸோ இது இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வித்தானாக்கா அந்த சாதாரண இருக்கிற 7 கூட பணக்கார ஆயிடுறான். ஸோ அந்த அளவுக்கு தங்கத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே அவசியமா இருக்கு இந்த இந்த நாட்டில்.
2: இப்ப அடுத்து லலிதா ஜுவல்லரி மேனேஜர் கிட்ட கோல்டு பத்தி சில கேள்வி கேட்கலாமா?
5: வணக்கம் சார். கோல்டு பாத்தீங்கன்னா திடீர்னு விலை ஏறுது, திடீர்னு விலை குறையுது, அது எதனாலன்னு இங்க நேயர்களுக்கு சொல்ல முடியுமா சார்?
6: ரேட் குறைஞ்சிருக்கு காரணம் வந்து யூஎஸ் டாலர் வந்து 45 950 வந்திருக்கு. அது ஒரு ரீசன். என்ன அந்த யூஎஸ் டாலரும் கோல்டும் இது வந்து ஏறினா கோல்டு இறக்குவாங்க, இது ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து இன்னும் ஒரு 4-5 நாள் இல்லை மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ்க்குள்ளே இந்த கிராமுக்கு இன்னும் ஒரு 150 ரூபா குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா படிப்படியாக 3200 ரூபாக்கு கிட்ட வரும் ஒரு 3 இயர் 2 குள்ள.
5: சார் இந்த ஒரு ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி 30 வருஷத்துக்கு ஒரு ட்ரெண்ட் வருதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சின்ன வயசுல இருந்தபோது பார்த்தீங்கன்னா பவுன் வந்து 300 ரூபா 3000 ரூபா அந்த மாதிரி இருந்தது, இப்போ வந்து 20,000 பக்கம் வந்திருக்கு இல்லையா? அந்த டோட்டல் ரைஸை பற்றி உங்கள் அபிப்பிராயம் ஏதாவது சொல்ல முடியுமா?
6: 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாம்பேயில் வந்து புலியன் மர்ச்சன்ட் இருந்தது, நமக்கு ஒரு ரேட் இருக்கும், அமெரிக்காவில் ஒரு ரேட் இருக்கும், அப்படி இருந்தது. இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஆகிட்டாங்க, லண்டனில் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அந்த ஆக்ஷன் வந்து யூஎஸ் டாலர் கன்வெர்ட் பண்ணி ரேட்டு கொடுக்குறாங்க.
5: மக்கள்
6: இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. கோல்டு வந்து அப்படி கிடையாதுமா, கேரண்டியா வாங்கல, கேரண்டி அவங்க லாபம் இருக்கு, பொருளும் அவங்க கையில இருக்கும், லாபமும் இருக்கும். ஆமா,
5: ரைஸ் ஆனால விலை அதிகமானனால யாருக்காவது பாதிக்கும் நினைக்கிறீங்களா?
6: யாருக்கும் பாதிக்காதுமா, எல்லாருக்குமே தான் லாபம். ஏன்னா எங்களுக்கே பாத்தீங்களா, ஒரு 4-5 வருஷமா விடாம வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே கோல்டு மேல நாங்க சொல்லிதான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க அனுபவத்திலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நாளுக்கு ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல அனுபவம் அவங்களுக்கு, நல்லா வாங்கிட்டு தான் இருக்காங்க. இது மிடில் கிளாஸ் பீப்பிள் ரொம்ப வாங்குறாங்க. அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் போறதுக்கு அவங்களுக்கு தெரியாது அவ்வளவா. அவங்களுக்கு தெரிஞ்சது அனுபவம் வந்து தங்கம் தான், நாளுக்கு ஏறிட்டு இருக்கிறதுனால நிறைய வாங்குறாங்க. ஒரு இடம் வாங்கினா காசு திடீர்னு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அது எதுவும் போயிட்டு அலைய வேண்டியது. கோல்டு அப்படி கிடையாது, 5 நிமிஷத்துல கேஷ் வாங்கிக்கலாம். தங்க விலை வந்து என்னைக்குமே குறையாதுமா, ஏறிக்கிட்டே தான் இருக்கும். சில நாட்கள் கொஞ்சம் கிடுகிடுன்னு ஏறலாம், கொஞ்ச நாளுக்கு கொஞ்சமா ஏறலாம், கொஞ்ச நாளுக்கு அப்படி இப்படி ஏறலாம், ஆனால் ஏறிக்கிட்டே தான் இருக்காது. அது கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது. மற்ற இது விட இது நல்லதுமா.
5: மக்கள் வந்து எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க? அது
6: நிறைய பேர் ஆர்வமா இருக்கிறாங்க தங்கம் வாங்குறதுக்கு. நீங்க பாத்தீங்க இல்லையா எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு? சில பேர் கஸ்டமரே கேட்கறாங்க என்னங்க ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இருக்குன்னு கேட்கறாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் வந்துகிட்டே இருக்காது, எல்லாருக்குமே நல்லதா இருக்கு வியாபாரம்.
5: விலை அதிகமானாலும் மக்கள் ஒன்னும் ஆர்வம் குறையல.
6: ஆமா, விலை ஏற ஏற அந்த பொருளுக்கு மதிப்பு கூடுது, ஆர்வம் வருது, மக்களுக்கு ஒன்றும் ஆசை நிறைய வருது. அதுவும் வந்து லாபம் ஒன்றும் அவங்க அனுபவிக்கும் போது ஒன்றா வாங்கணும் வாங்கணும் தான் நினைக்கிறாங்க. எங்களுக்கும் நல்லா நடக்கு வியாபாரம்.
5: மிடில் கிளாஸ் அதாவது நடுத்தர மக்கள் பத்தி அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி அவங்களுக்கு லாபமா இல்ல வந்து கொஞ்சம் நஷ்டமா, இல்ல வந்து எவ்வளவு வாங்குறாங்க எவ்வளவு? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி 5 பவுன் வாங்க வேண்டியது, அதாவது 5 பவுன் இப்ப இருக்கிற 5 பவுன் காசு வந்து போன வருஷம் 10 பவுன் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, இப்ப புலம்புறாங்க இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
6: அதாவது 10 பவுன் 15 பவுன் வாங்குற இடத்துல நாங்க வந்து அதையே தான் கொடுத்துட்டு இருக்கோம். எடையை வந்து கம்மி பண்ணி இப்ப புது டெக்னிக்கா இப்ப வந்திருக்கு லைட் வெயிட்னு சொல்லி 10 பவுன் ஆரம் வாங்கதெல்லாம் இப்ப 6 பவுன் 5 பவுன்ல செஞ்சு வைக்கிறோம். அதனால ஒன்னும் பவுன் குறைச்சு வாங்குறாங்களே, 20 பவுன்ன்றது ஒரு 13 பவுன் வாங்குறாங்க, அதே ஐட்டம்ஸ் தான், வெயிட் மட்டும் குறையுது. அந்த டெக்னிக்கா நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம், அவங்களும் வாங்கிட்டு போறாங்க.
5: நான் கேக்குறது என்னன்னா, இப்போ 1 பவுன் 20,000 ரூபா, போன வருஷம் 10,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 லட்சம் ரூபாய் 10 பவுன் வாங்கிருக்கலாம், அதே இந்த வருஷம் வாங்கினா 5 பவுன் தான் வாங்க முடியும், டபுள் மடங்கு கம்மி ஆகுது இல்லையா? அதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க நினைக்கிறீங்க?
6: இல்லம்மா, வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க, எப்படின்னு சொல்ல முடியாது, நல்லபடியா வாங்கிட்டு. சில பேர் வந்து வாங்க முடியாதவங்க வீட்டுல இருக்கிற பழைய தங்கம் கொடுத்துட்டு அதை அப்படி ஈடுகட்டுறாங்க.
7: பொதுமக்கள் மிடில் கிளாஸ் மக்கள் தொடர்ந்து
6: மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஒன்றும் இல்லை சார், இருக்காங்க சார், அப்படி சொல்றாங்க வாங்க முடியுமா முடியுமா முடியுமான்னு. ஆண்டவன் எல்லாருக்கும் தான் கொடுத்துட்டு நடந்தேன், நல்லா நல்லா நடந்துகிட்டு இருக்கு, நல்ல வாங்குறாங்க, சக்தி தகுந்த மாதிரி வாங்குறாங்க. ஸ்கீம் எல்லாம் போடுறோம், மந்த்லி இவ்வளோ சொல்லும். அப்புறம் ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் இருக்கு, அந்த ஸ்ரீராம் சிட் ஃபண்ட்னு சொல்லிட்டு பணத்தை கட்டினா 20% கொடுத்தாங்கன்னா ஒரு இஎம்ஐ மாதிரி போடுறாங்க, 6 மந்த்து 40 மந்த்ஸ் 30 மந்த் அந்த மாதிரி. அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கு, அதுவும் நல்லா நடக்குது வியாபாரம் அவங்களுக்கு, இதனால நல்ல லாபம் இருக்கு. ஏன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பிளான் பண்ணுறாங்க, கிடைக்கல, இந்த நாங்களே சொல்லி இந்த மாதிரி போட சொல்கிறோம். இது என்ன ஆகுதுன்னா அவங்க வட்டி இன்னமும் கம்மி தான், அதுலேயும் அது வியாபார ரீதியாக கூட நம்ம சொல்லலாம், இது வியாபாரத்துக்கு கூட இதில் போகலாம். ஏன்னா இந்த வருஷம் வந்து 2400 இருக்கும்போது 2 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக இது வந்து 4000 ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, அது ஒரு லாபம் அவங்களுக்கு. அதை நினச்சி தான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வாங்குறாங்க. கண்டிப்பா இருக்கு சார், இருக்கு சார், இருக்கு சார், இருக்கு சார். சார் மற்ற நாடுல எல்லாம் எப்படி என்ன எல்லாமே பார்பாரா வாங்கி வச்சுக்கிறாங்க, இந்த இதுல போட்டுறாங்க MCX-ல. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பிசிக்கலாக வாங்கி அனுபவிச்சுட்டு போயிட்டுருக்காங்க சார். இப்போ இன்றைக்கி ஒரு இடம் வாங்கினேன்னா ஒரு 10 லட்சரூபா அதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்டில் வந்து அவங்க கையில் வந்து ஒரு 7-8 லட்சம் தான் இருக்கும். அந்த நகை வந்து கடைசி காலத்தில் அவங்க கை கொடுக்குது, இது அந்த காலத்தில் கரெக்ட் கரெக்ட். ஆமாம், அந்த காலத்தில் இது வரைக்கும் இதுதான் அவங்களுக்கு பெனிஃபிட் அவங்களுக்கு.
2: கோல்ட் பிரைஸ் ரைஸ் ஆனதுனால மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி வாங்குறாங்கன்னு சொல்றத கேட்போமா?
7: நகை விலை உயர்ந்ததுனால நடுத்தர வர்க்கத்துக்கு கீழ் மட்டத்தில் உள்ளவங்க தங்கத்தை பத்தி நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா முன்னாடி அவங்க வந்து தங்கத்தை மறந்துருந்தாங்க, இப்ப அந்த தங்க நினைப்பே வராது. இப்ப இரும்பு நினைப்பு வேணா வரலாம் உங்களுக்கு. முக்கியமாக வந்து கருத்தில் கொள்ள வேண்டியது நடுத்தர குடும்பத்துக்கு, உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது விலை உயர்வுனால. நடுத்தர வர்க்கத்தினுள்ள குடும்பத்தில் முக்கியமான விசேஷங்களுக்கு நகை வாங்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. தயங்கிறது மட்டும் இல்லை, ஏன்னா பொருளாதார ரீதியில் அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும். எல்லாத்தையும் விட முக்கியமாக பெண்கள் திருமணம், மகளுடைய திருமணம், பொதுவாக வந்து நகைகள் வந்து திருமணத்துக்கு ரொம்ப முக்கியம். திருமணத்தை வந்து நிச்சயிக்கிறதுக்கு முதல் காரணமே வந்து முதல்ல நகை இருந்தால் தான் நிச்சயத்துக்கு நம்ம போக முடியும். அதில் வந்து ரொம்பவும் பாதிப்பு வரும், அதில் ரொம்ப பாதிக்கிறது நடுத்தர வர்க்கம் குடும்பத்தினர் தான். அதனால் வந்து பெண்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு செய்கிறது தடைகள் ஏற்படும், தயக்கங்கள் வரும். இதனால் வந்து ரொம்ப வந்து பொருளாதார ரீதியிலையும் மற்ற இதில் குடும்பத்தில் வந்து குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு சந்தோஷமான மனநிலை இல்லாமல் ரொம்பவும் ஒரு பாதிக்கப்பட்ட மனநிலையோட ஒரு சூழ்நிலை உருவாகும் பெரும்பாலான குடும்பங்களுக்கு. இதனுடைய உடனடியான பாதிப்பு, முக்கியமான பாதிப்பு நடுத்தர குடும்பத்துக்கு தான். அதனால் அந்த தங்கம் வந்து அவங்க இனிமேல் வந்து தங்கத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறத அவங்க வந்து குறைச்சிக்கிறது வந்து நல்லது, அது ஒன்று தான் செய்ய முடியும். ஏன்னா நீங்கள் விலை உயர்வை வந்து யாருனாலையும் தடுக்க முடியாது, அதனால இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கு முயற்சிகள் செய்யலாம், அது ஒன்று தான் வந்து இதுக்கு மாறும்.
8: விழா காலம்னாலே நம்ம மக்கள் எல்லாம் அலைமோதுற இடம் நகைக்கடை தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில பிரபல நகைக்கடைகள் நிறைய இருக்குது. மயிலாப்பூர்ல இருக்கிற பிரபல நகைக்கடை NIC ஜுவல்லரியில ஒர்க் பண்ற மேனேஜர் கிட்ட நம்ம கோல்டு பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
1: இப்போ நம்ம மணி பிரபல கடையில் நகை கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மணி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். வணக்கம் சார்.
9: சொல்லுங்க
1: சார். பரம்பரையா இந்த தொழில் செஞ்சு வந்துட்டு இருக்கீங்க சார், இந்த சோ இந்த தங்கத்தோட விலை ஏற்றத்தை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க?
9: தங்கத்தோட ரேட் ஏற்றத பத்தி, அது பொருளாதாரத்தை பத்தி ஏறுது, அது ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி பிசினஸ் பத்தி ஏறுது. பட் ஏறதுனால வியாபாரம் ஒன்றும் கெட்டு போறது கிடையாது. வியாபாரம் நடக்கிறது முன்னாடி நடந்ததோட பாதி வியாபாரம் நடக்குது. அந்த டிசைன்ஸ் கலெக்ஷன் முன்னாடி உள்ள கலெக்ஷனோட இது நிறைய கலெக்ஷன் தான் வந்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பாதி பேர் வாங்குறாங்க. சில இப்போ கல்யாணம் இப்போ வந்ததுக்கு வாங்குறதுக்கு நகை வந்து 10 பவுன் வாங்குறதுல 5 பவுன் 7 பவுன் அப்படி வாங்கிட்டு போறாங்க. அதனால வியாபாரம் வந்து குறையது கிடையாது, வியாபாரம் போய்கிட்டே இருக்கு.
5: சார், லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு 10 பவுன் வாங்குற அளவுக்கு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு 5 பவுன் தான் வாங்க முடியுது. சோ இதை பத்தி உங்க கருத்து என்ன, மக்கள் என்ன நினைக்கிறாங்க?
9: வாங்குறது நல்லது, ஒரு இதுக்கு தேவைக்கு வாங்கும் போது வாங்கித்தான் தீரணும். முன்னாடி அவங்க 10 பவுன் வாங்குற இடத்துல இந்த இப்ப உள்ள காலங்கட்ட ரேட்ல வந்து 7 பவுன் 5 பவுன் வாங்குவாங்க. வாங்குறதுல வாங்கித்தானே தீரணும், வாங்கித்தான் தீருவாங்க.
5: மக்களோட ஆர்வம் எல்லாம் எப்படி இருக்கு தங்கம் வாங்குறதுல?
9: மக்களோட ஆர்வம் முன்னாடி உள்ளதை விட இங்கிலீஷ் தான் ஆகிட்டு இருக்கு, டவுன் ஆனது கிடையாது.

0: கூடுறதுனால பவுன் வாங்குறவங்க வந்து கம்மியா வாங்கிட்டு போறாங்க.
1: இப்போ எப்படி ஆர்னமெண்ட்ஸா வாங்குறாங்களா இல்ல வந்து காயின்ஸ் பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி வாங்குறாங்களா?
0: வாங்குறதுன்னு பார்த்தா பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு 60% ஆர்னமெண்ட்ஸா எடுக்கிறாங்க, ஒரு 40% வந்து சேஃப்டிக்காக வாங்கி வச்சுக்கிறாங்க, காயினா வாங்கி வச்சுக்கிறாங்க, பிஸ்கட்டா வாங்கி வைக்கிறாங்க, அதுக்கும் வாங்குறாங்க.
1: இப்போ விலை ஏற்றதுனால யாருக்கெல்லாம் லாபம் இல்ல யாருக்கு நஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: இந்த ரேட்டு ஏற பத்தி கடைக்காரங்களுக்கு ஒன்றும் லாபம் கிடையாது, ஏன்னா என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்களோ அந்த ரேட்டு வாங்கி தான் ஆகும். அதான் நஷ்டமாகிறது வந்து கஸ்டமருக்கு தான் நஷ்டமாகும். ரேட்டு ஏறதை பொறுத்து கஸ்டமருக்கு தான் நஷ்டமாகும், இல்லையா கடைக்காரங்களும் நஷ்டமாகும்.
1: நஷ்டமாகும்னு சொல்றீங்க, அதாவது அந்த 10 பவுன் வாங்குற இடத்துல 5 பவுன் தான் வாங்க முடியுங்கிற அதனால தான் நஷ்டம். ஓகே தேங்க்ஸ். இப்போ விலை குறையும் நினைக்கிறீங்களா?
0: குறையும் சொல்ல போனால் ஒரு கிராமுக்கு ஒரு சவரத்துக்கு ஒரு 800 ரூபாய்க்கிட்ட குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள குறையலாம்.
1: இப்போ மக்கள் இன்னும் பொருளாக வாங்குறதுக்கு பதில் தங்கமாக வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ஸோ அதை பற்றி நினைக்கிறீங்க?
0: அது கஸ்டமர் வந்து வாங்குற நினைக்கிறது வந்து அது அவங்களுடைய சேஃப் மேடம். திடீர்னு ஒரு கல்யாணம் வச்சுட்டாங்கன்னா அதை பொருளாக தானே வாங்கி ஆகணும், அது காயினாக வாங்கி வைக்க முடியாது. அதான் 40% வந்து காயினாக வாங்கி சேவ் பண்ணுறாங்க, 60% ஆர்னமெண்ட்ஸ் வாங்குறாங்க. இன்னும் வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்கு, எத்தனையோ நாலு கடையெல்லாம் திறந்துருக்காங்க, எல்லா கடையும் வியாபாரம் நடக்கதே ஆகுது. ஆமாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வியாபாரத்துக்கு இப்போ 75% நடக்குது, 25% வியாபாரம் வந்து குறையுது. குறையுதுன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆனதுனால பிஸ்னஸ் வந்து குறைஞ்சிருக்கு.
1: இப்போ ஏற்றத்தினால யாருக்கெல்லாம் நஷ்டம் நினைக்கிறீங்க சார்?
0: ஏற்றத்தினால நஷ்டங்கிறது நடுத்தர மக்கள் வந்து கொஞ்சம் நஷ்டப்படுறாங்க. பணக்காரவங்க வந்து வாங்கி தான் தீர்றாங்க. பணக்காரங்க வாங்குறவங்க வந்து ஒரு 75% வாங்குற இடத்துல 50% கிட்ட வாங்குவாங்க. இதில் நம்ம அடிபடுறது வந்து நடுத்தர மக்கள் தான் அடிப்பாங்க.
1: இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? ஆன்லைன் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிலாம்
0: அதை பற்றி நமக்கு
1: ஒன்று. தேங்க்யூ சார்.
2: இப்போ நம்ம தங்கம் வாங்க வந்திருக்கவங்க கிட்ட ஆன்லைன் ட்ரேடிங் பத்தி கேட்கலாமா?
1: ஆன்லைன் கோல்டெல்லாம் பார்த்தீங்களா, இப்போ ஆன்லைன்லயே வாங்குறாங்க விற்கிறாங்க, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
3: இப்போ பழைய காலத்துல என்னன்னாக்க கடையில போய் கோல்ட வாங்கிட்டு தங்கத்துல கையில இருக்கிற மாதிரி வச்சிருக்கோம். ஆனா இப்போ வந்து ஒரு புது ட்ரெண்டா மாறிடுச்சுங்க. ஏன்னா இப்ப என்னன்னா, இப்ப ஆன்லைன் போயிட்டு ஆன்லைன் இத்தனை கேஜி கோல்டுக்கு இவ்வளவு ரேட்டு அன்னைக்கு போட்டுடுறாங்க. அது நீங்க வாங்கிட்டீங்கனாக்கா அது வந்து உங்க அக்கௌண்ட்ல இருக்கும், உங்க கையில தங்கம், கையில பிசிக்கலா உங்களுக்கு தங்கம் இருக்காது. அப்படி இருக்கிறச்சே எங்கேயோ ஆப்பிரிக்கால இருக்கிறவன் ஒருத்த வாங்குவான், அமெரிக்கால ஒருத்த இருக்கிற வாங்குவான். சோ வந்து உலகம் முழுக்க இந்த மாதிரி வாங்குறதுனால தான் தங்கத்துக்கான அந்த ரேட்டும் அதிகமாகுது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாகுது. பிளஸ் ஆன்லைன்ல இருக்கறனால இந்த உலகம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாக்கா இந்த 3G இல்லைனா 3rd generation அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு ஒரு தொழில்நுட்பத்துல. சோ அந்த வகையில வந்து ரொம்பவே ஆன்லைன் வந்து இந்த கோல்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்பெஷலி வந்து ரொம்பவே அதிகமாகுதுன்னு நான் சொல்லுவேன்.
2: புது குழந்தை பிறந்தாலும் சரி, ஒரு புது பொண்ணு, புது மனப்பொண்ணு புது வீட்டுக்கு போனாலும் சரி, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நம்ம தங்கத்தை தவிர வேற என்னங்க கொடுக்க முடியும்? அப்படிப்பட்ட அந்த தங்கத்தை விக்கிற பிரபல நகைக்கடை சரவணா ஜுவல்லரியில ஒர்க் பண்ற மேனேஜர் மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி கிட்ட நம்ம தங்கத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
1: இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது பிரபல நகைக்கடை விஜயலட்சுமி கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். மேடம், பாரம்பரியா இந்த தொழில இருக்கீங்க, சோ சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த தங்க விலை ஏற்றத்தை பத்தி உங்க கருத்து என்ன சொல்ல முடியுமா?
4: இப்போ வந்து இயர்லி பார்த்தாக்கா வேவரேஷன் வந்துட்டே தான் இருக்கு விலையோட ஏற்றம். அது வந்து மக்கள் நிறைய வாங்குறதுனாலையும் சில நேரம் வந்து நமக்கு டாக்ஸ் ப்ராப்ளம்லாம் வருது, அதனாலையும் கூட இங்கே விலையேற்றம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே இருக்கும்போது கண்டிப்பாக அதோடைய மார்க்கெட் ரேட் ஏறிக்கிட்டே தானே இருக்கும். ஸோ டிமாண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கு, அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது.
1: ஸோ மக்களோட ஆர்வம் எப்படி இருக்கு தங்கம் விலை ஏற்றத்தில்?
4: தங்க விலை ஏறினாலும் நெசசிட்டி இருக்கும்போது வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க. சில நேரம் நியூ டிசைன்ஸ்லாம் வர்றதுனால வாங்குறாங்க. விலை ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்களே, ரேட்டு கம்மியாக இருக்கும்போது வாங்கின ஜுவல்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நியூ வெரைட்டிஸ் இருக்கிறதுனால அது வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. வாங்குறவங்க வாங்கிட்டே தான்
1: இருக்காங்க. பழைய தங்கத்துக்கு இப்போ என்ன புது வேல்யூ கொடுக்குறீங்க?
4: பழைய தங்கத்துக்கு இன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டோ அது கொடுக்குறோம். அது 916 ஆல் மார்க்காக இருந்தாக்கா அது ஃபுல் வேல்யூக்கு எடுத்துக்கிறோம். இல்லை நான் கேடியமா, அப்போலாம் ஃபர்ஸ்ட்லாம் நான் கேடியம் தான் இருந்தது. அந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணாக்கா அதுக்கு என்ன மெல்ட்டிங் வேஸ்டேஜ் போகுமோ அது போக இன்னைக்கு ப்ரெசன்ட் ரேட்டே கொடுத்துரும்.
1: மக்களோட ஆர்வம் வந்து இப்போ சொன்னீங்க ஸ்டார்டிங் இல்லையா? இப்ப எவ்வளவுதான் டிசைன்ஸ் புது டிசைன்ஸ் வந்தா வாங்கிட்டு இருக்காங்க, இல்ல வந்து தேவைக்கு ஏத்த மாதிரி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு, அப்ப நடுத்தர மக்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த விலை ஏற்றத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க?
4: அவங்க கண்டிப்பா பாதிப்பு தான் அடையறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சில நேரம் இந்த மேரேஜ் அவ்வளவுதான், அந்த மாதிரி அவங்களோட பட்ஜெட் வந்து, அவங்க பட்ஜெட் வந்து இப்ப 10,000 rupees இருக்குன்னா அப்ப இருக்கிற ரேட்டுக்கு வந்து ஒரு 5 grams கிடைக்கும். இப்ப இருக்கிற ரேட்டுக்கு பார்த்தாக்கா 3-4 grams தான் வாங்க முடியுது. அதனால அவங்க நிறையவே பாதிக்கிறாங்க.
1: இப்போ ஏற்றதுனால யாருக்கெல்லாம் லாபம் நினைக்கிறீங்க?
4: இப்ப பேங்க்ல வந்து அவங்க போட்டு வைக்கணும்னு நினைக்கிறாங்களே, இப்ப கேஷ் அவங்ககிட்ட ஜாஸ்தி இருக்கு, பேங்க்ல போட்டு வைக்கணும்ன்றது பதிலாக கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இன்னும் திரும்பி ஃபியூச்சர்ல விலை ஏறும் போது விற்கும் போது பேங்க் ரேட்டை விட உங்களுக்கு அதிகமாக தானே கிடைக்கும், பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட. அதனால அவங்க அந்த மாதிரி பண்றாங்க.
1: விலை குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கா? அதை பத்தி உங்க கருத்து என்ன?
4: விலை குறையிறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்ப பணம் இருந்தாக்க இப்பயே வாங்கி வச்சுக்கிறது தான் பெட்டர்.
1: எல்லாம் விலை குறையும் அப்படின்னு நாங்க மக்கள் எல்லாம் நம்புறோம். சோ உங்களோட கருத்து என்னன்னு சொல்ல முடியுமா?
4: விலை குறையிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான்.
1: வாய்ப்பு கம்மி தான்,
4: அவ்வளவுதான்.
2: மக்கள் ஏன் கோல்ட்லயே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க? கோல்டு மேல ஏன் அவங்களுக்கு ஒன்னும் கிரேஸ் அதிகமா இருக்குன்னு சில பேர்த்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
5: ஹாய் நேஹா.
6: ஹாய்,
5: ஹவ் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் கோல்ட்?
6: ஜென்லி யூ நோ வாட் மை டாட் கெட்ஸ்? ஒன்லி கோல்ட் பார்ஸ் ஆர் சில்வர் பார்ஸ், பிகாஸ் வி டோன்ட் மேக் இட் இன் டு எனி ஜுவல்லரி ஆர் டிசைன். பிகாஸ் லேட்டர் இஃப் யூ வாண்ட் டு இஃப் யூ மேக் எனி டிசைன், நெக்லஸ் டிசைன் ஆர் எனி டிசைன், இஃப் யூ டோன்ட் லைக் இட் அண்ட் தென் அகெய்ன் வி ஹவ் டு பிரேக் இட் அண்ட் மேக் அ நியூ டிசைன். ஸோ வாட் மை டாட் ஜென்லி டஸ், he gets gold bars and later if there's some marriage or something we melt that gold bar and make our own new design, so it'll be fashionable and not old.
5: Thank you Neha.
6: You're welcome.
5: Hi Divya.
7: Hi.
5: And thanga ye ungalku onnu crazy ah irukku?
7: தங்கம் பிடிக்காதவங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. மேக்சிமம் சில பேருக்கு போட்டுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க இன்வெஸ்ட் பண்றது கோல்ட்ல தான் நிறைய. லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றத விட கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா அதோட க்ரோத் ரேட் வந்து நல்லா இருக்கு, நல்ல பெர்சன்டேஜ் வைஸ் நல்லா ஏறுது. அதுவும் இல்லாம கோல்டு அணியிறோம் அப்படின்னாவே வந்து கொஞ்சம் நல்லா பளிச்சுன் ரிச்னஸோட ஒரு கலையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலயும் நிறைய டிசைன் நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு நான் நிறைய ஆசைப்படுறேன்.
5: ஹாய் ரச்சனா.
8: ஹாய்.
5: தங்கம் மேல உங்களுக்கே ஒன்னும் கிரேசியா இருக்கு?
8: தங்கம் வந்து எப்பவுமே கிரேஸ் குறையும்னு வந்து சொல்லவே முடியாது. திடீர்னு வேணா எங்கேயாவது திடீர்னு அப்படியே அளவுக்கு மீறி தங்கம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வேணா உலகத்துல வந்து தங்கத்துக்கு கிரேஸ் வந்து குறையும்னு சொல்லலாம். தங்கம் வந்து வேற அணிறதுக்கும் வந்து நல்லா இருக்கும், அது போக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூடன்னு சொல்லலாம். இப்போதைக்கு நம்ம அவ்வளவு எவ்வளவு முடியுமோ வாங்கிச்சா கூட அது வந்து ஃபியூச்சர்ல வந்து கட்டாயமா யூஸ் ஆகும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வந்து தங்கம் வந்து லேடிஸ்க்கு மத்தியில தான் வந்து ரொம்ப இதுன்னு, ஆனா ஜென்ஸ் கூட வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீட்டுல வந்து லேடிஸா வாங்க சொல்லி வற்புறுத்துறாங்க. நீங்க பாட்டு கூட கேட்டிருப்பீங்களே, டிவி எல்லாம் வருமே, கையில இருக்கு தங்கம் கவலை ஏண்டா சிங்கம். சோ பாத்தீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் கூட இது வந்து ரொம்ப நல்லது. சோ கட்டாயமா தங்கம் வாங்குறது நிறுத்தவே நிறுத்திடாதீங்க. முதல்ல வந்து எவ்வளவு காசு கிடைச்சாலும் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. எவ்வளவு வெல்ல இருந்தாலும் மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்குறது பதிலா தங்கம் வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரியா இருக்காதுன்னு வச்சுக்கலாம். எவ்வளவோ நீங்க திங்ஸ் வாங்குறீங்க, டிவி ஃபிரிட்ஜ் எல்லாம் வாங்குறீங்க, அது எப்படியும் ஒரு நாள் வந்து எதாவது ஆகதான் போகுது. ஆனா தங்கம் வந்து கட்டாயமா உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து யூஸ் ஆகும். அதனால கொஞ்சம் நல்லா யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க.
2: இப்போ நம்ம பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்கலாமா?
9: அப்பா, ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
10: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
9: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
10: 20 rupees.
9: என்ன, ஒரு முளை பூ 20 rupees? எங்க கிராமத்துல 5 rupees முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
10: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
9: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
10: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாமா வாங்கிக்கோங்க.
9: இல்லம்மா வேண்டாம்மா.
10: இல்லம்மா இந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
9: ஐயோ என்னம்மா, குடிங்க குடின்னு சொல்லி மேலயே கொட்டிட்ட ஜூஸ.
10: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
9: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
10: நான் தொடச்சு விட்டுறேன்மா. பாடா, செயின் ஹூக்க கழட்டி விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூக்கிட்டு போயிடலாம்.
9: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
10: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துருச்சு, சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
9: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற.
10: எந்த நகமா?
9: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

0: கொடு.
1: யார் இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, என் செல்லக்குட்டி வா வா வா.
2: யார் நீங்க, என்ன இப்படி கேட்டுட்டீங்க?
1: நான் தான் மாப்பிள்ளையோட அக்காவோட மாமியாருங்க.
2: ஓ அப்படிங்களா, எனக்கு யாருன்னு தெரியாம போச்சு.
1: குழந்தைய எனக்கு கொஞ்ச நேரம் என்கிட்ட கொடுங்க, நான் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சிட்டு தரேன்.
2: பரவாயில்ல, குழந்தைய கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க.
3: இந்த குழந்தைக்கு தெரியாம வலையில செயின் எல்லாத்தையும் தேடிட்டு போயிடலாம். ரெண்டு வலையில கழட்டியாச்சு.
1: இந்தாமா குழந்தைய வச்சுக்கோ, என்ன என் பையன் கூப்பிடுறான், நான் போயிட்டு வரேன்.
2: சரிம்மா பாக்கலாம்.
1: அக்கா என் செல்லம் என்ன பண்றா?
2: இந்தாடி உன் குழந்தை.
1: அக்கா பொண்ணோட ரெண்டு வலையில காணும். ஐயோ எங்க போச்சு, எங்கம்மா கண்ணு தொலைச்சா?
2: தெரியலம்மா, யாரோ மாமியார்ன்னு வந்தாங்க, குழந்தைய கொஞ்ச நேரம் வச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எதனா கைட்டிருப்பாங்களான்னு தெரியல.
1: ஐயோ எல்லாரும் பாக்கணும்னு என் செல்லத்துக்கு நகையெல்லாம் போட்டு கூட்டிட்டு வந்தேன்னு, அதுவே பெரிய தப்பா போச்சே. இப்போ
2: வேலை நகையோட போச்சு, குழந்தைய தூக்கிட்டு போகாம இருந்தாங்களே.

0: ஏ ரேவதி, எங்க அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த நகை நல்லா இருக்கான்னு பாரு.
1: சங்கீதா, ரொம்ப அழகா இருக்குடி. இப்ப எதுக்கு இந்த நகைய வெளியே எடுத்து போட்டு இருக்க?
0: எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு நாளைக்கு நான் போறேன்ல, இப்பவே போட்டுக்கிட்டா எல்லாரும் என்னையே பாப்பாங்க. அப்புறம் மண்டபக்குள்ள போகும்போது கூட எல்லாரும் என்னையே பாப்பாங்கல்ல.
1: அடி பாவி, எதுக்குடி இப்படி பண்ற? எவ்வளவு பவுன் இந்த நகை? இப்பவே போட்டுட்டு போகாதடி.
0: பரவாயில்ல, எதுவும் ஆகாது. சரி வா, என் கூட ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து என்னை வழி அனுப்பு.
1: சரி வா, கிளம்பலாம். இந்த பேக நான் எடுத்துக்கறேன், நீ அந்த பேக் எடுத்துக்கோ. சரியா?
0: ஆ சரிடி.
1: ஏ பாருடி, இந்த ஆட்டோக்காரன்ல இருந்து போறவங்க வர்றவங்க எல்லாமே உன்னையே பாக்குறாங்க. எல்லாருக்கும் உன் நகை மேலேயே ஒரே கண்ணா இருக்குது. பத்திரமா பாத்துக்கோடி.
0: கவலைப்படாதடி, நான் பாத்துக்கறேன்.
1: சரி, நானும் அப்பனா பத்திரமா போறேன். நீ நல்லா அண்ணா கல்யாணத்தை என்ஜாய் பண்ணிட்டு வா. சரியா? டாடா பை.
0: சரிடி. இன்னும் 5 மினிட்ஸ்ல ட்ரெயின் கிளம்பிடும். நானும் ட்ரெயினுக்குள்ள போறேன், நீ ஹாஸ்டலுக்கு பத்திரமா போ. சரியா? பை பை. ஆச்சு, தூங்க போலான்னு நினைக்கிறேன்.

0: ஐயோ என் நகையெல்லாம் காணோம். ஏன் சார் என் நகையை பாத்தீங்களா? ஏமா என் நகையை பாத்தீங்களா? ஐயோ என் நகையெல்லாம் காணோம்.
1: என்னமா ஆச்சு? ஏன் இன்னும் ட்ரெயின் விட்டு இறங்கல?
0: என் நகையெல்லாம் காணா போச்சுங்க. நைட்டு போட்டுட்டு படுத்தேன், காலையில பார்த்தா காணுங்க.
1: பயணம் பண்ணும்போது யாராவது இவ்வளவு நகைய போட்டு போவாங்களா?
0: ரெண்டு சொன்ன நான் தான் கேட்காம போயிட்டேன்.

தங்கம் விலை நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுதுங்க. கஷ்டப்பட்டு நீங்க காசு சேர்த்து வச்சு தங்கம் வாங்கி வைக்கிறீங்க, அத நீங்க பத்திரமா பாத்துக்கணும். இப்ப பாத்தீங்களா, ட்ரெயின்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, கல்யாண மண்டபத்துலன்னு அவங்க தங்கத்தெல்லாம் தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ தங்க விலை ஒரு நாள் குறைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் தங்க கட்டிகளாம் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல வந்து தேடி போய் நிறைய காசு கொடுத்து ஒரு ஃபேக் கோல்டு செல்லர்ஸ்ட அவங்களோட காசையெல்லாம் இழந்து தேவையில்லாம தங்க கட்டிகள்லாம் வந்து வாங்கி வைக்கிறாங்க. அது தங்கமா இல்லையான்னு கூட சில பேத்துக்கு தெரியறது கிடையாது. இப்படி ஏமாந்தவங்க பல பேர். அதுவும் இல்லாம கூட்டத்துல நிறைய தங்கம் எல்லாம் போட்டுட்டு போக கூடாது. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கோல்ட பாலிஷ் பண்றன்னு வருவாங்க, இப்ப எல்லாம் அப்ப வர்றது கிடையாதுதான். ஆனா கிராமத்துல இன்னும் அது நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம பல பலன் தங்கம் போட்டுக்கணும்னு சொல்லி தேவையில்லாம தங்கத்தை கொடுத்து அவன் தங்கத்தை மாத்தி புதுசு புதுசா நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்துருக்குது தங்கத்தை உடனே உருக்கி வேற செய்யற மாதிரி எல்லாம். சோ எல்லாரும் கவனமா இருங்க. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOPCRS 107.8.

0: பொருள் அதிக அளவில் சந்தைக்கு வந்தால் தான் அதோட விலை குறையும் என்பது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே போல் ஒரே நேரத்தில் அதிக அளவில் தங்கம் சந்தைக்கு வந்தது, இதனால தான் விலை செலவு ஏற்படும் கூட சொல்லலாம். அப்படியும் நம்ம இந்தியர்கள் இந்த அளவுக்கு வாங்குறனால தான் இந்த விலை அளவுக்காவது இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்தியர்கள் தங்கம் வாங்குவதை நிறுத்தினாதான் தங்க விலை கிடுகிடுன்னு சரியும்னு எல்லாரும் கணக்கிடுறாங்க. தக்கிக்கிறது தங்கத்தின் விலை, மகள் திருமணத்திற்கு நகை வாங்க விரும்பும் நடுத்தர வர்க்கத்தின் எண்ணத்திலும் அடி. அச்சேதிரதை அரை கிராம் தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்ற ஐதீகத்திலும் அடி. 6 மாதங்களுக்கு முன்பு வர கிராம் வந்து 1,500 ரூபாய் தான் இருந்தது. இந்த மஞ்சள் உலோகத்தின் விலை இன்று 2,000 தாண்டி போய்விட்டது. இந்த வரலாறு காணாத கிடுகிடுக்கு என்ன காரணமா இருக்கும்? நான் கேட்ட அளவுக்கு பார்த்த அளவுக்கு அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. லிபியாவோட உள்நாட்டு போருன்னு சொல்றாங்க. ஜப்பான்ல சுனாமின்னு சொல்றாங்க. தங்கத்துல முதலீடு செய்வது அதிகமாச்சுன்னு சொல்றாங்க. சுரங்கங்களை தங்கம் குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இப்படி நிறைய காரணங்கள் சொல்றாங்க. முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா வங்கி டெபாசிட் பங்கு சந்தைகள்னு முதலீடு செஞ்சவங்க இப்ப சேமிப்பு கொஞ்சமா இருந்தாலும் அத தங்கத்துலதான் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறாங்க. காரணம் ரிஸ்க் குறைவுன்னு நினைக்கிறாங்க. விலை குறைஞ்சாலும் 1-2 நாள்ல 3 நாள்ல மறுபடியும் எகிரிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா தங்கத்துல முதலீட்டை ரொம்ப ஈர்க்குது. பாத்தீங்கன்னா இந்த தங்க சந்தையில தான் பணம் புழக்கம் அமோகமா இருக்கும். இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? கேட்பவர்களுக்கு தங்கம் சப்ளை செய்ய முடியல, இதுவும் விலை ஏறுவதுன்னு பின்னணிதான் சொல்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் தங்கத்தை நகைங்களா வாங்கினாதான் பின்னால நமக்கு முதலீடு பெருக வாய்ப்புண்டுன்னு சொல்றாங்க. முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நகை வாங்கும் போது சேதாரத்தோட சதவிகித அளவு வந்து நிறுவனங்களுக்கு நிறுவனம் இடையே வேறுபடும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா விலை ஏறட்ட பின்னால நிறுவனங்கள் அவங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் அமைத்துச்சு, சேதாரத்தோட மதிப்பை சமமாக வசூலிக்கிறாங்க. அதோட படி தங்கத்தோட அடிப்படை விலையில அந்த நிறுவனங்கள் எந்த மாற்றமும் செய்யறதில்ல. இது ஒரு வகையில நம்ம வாடிக்கையாளருக்கு நஷ்டம் கூட சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு சில நிறுவனங்கள் விதிவிலக்கு. உதாரணமா ஒரு நிறுவனம் 1 கிராம் தங்கத்தை சந்தை விலையை விட குறைவா விட்டதால லாபத்தை சரி கட்ட சேதாரத்துல விலை ஏத்தி விட்டுறாங்க. இருந்தாலும் தங்கத்தோட தரம் என்னைக்கு குறையாக இருக்காது. ஏன்னா பொதுவா தங்கம் வாங்குறவங்க 24 கேரட்டு ஹால்மார்க் முத்திரை 916 KDM உள்ளிட்ட பல அம்சங்களை மட்டுமே பார்க்கறாங்க. விலைய பத்தி கவலையே படுறது இல்ல. ஏன்னா பின்னாட்கள்ல அவசர தேவைக்கு தங்கத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தா இந்த 22 கேரட் ஹால்மார்க் 916 KDM எல்லாம் இருந்தா பணம் ஈஸியா கிடைச்சிரும்னு ஒரே காரணம்தான். ஏன்னா தங்கத்துல மட்டுமே இது சாத்தியம். சரி, தங்கத்துல முதலீடு செய்கிறனாலதான் விலை ஏறுதா? இப்படி எகிரும் விலை குறைய வாய்ப்புண்டான்னு பாத்தீங்கன்னா பொதுவா பங்கு சந்தையில 8 ஆண்டுகளுக்கு முறை ஒரு சுழற்சி ஏற்படும். அதாவது விலையில் ஏற்றம் இறக்கும் நான் சொல்ல வர்றது. ஆனா தங்கத்தை பொறுத்தவரை இந்த சுழற்சி 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும்னு சொல்றாங்க. அந்த நிலை இப்ப வந்திருக்கு. அதனாலதான் இந்த விலையில இவ்வளோ அதிரடி. அடுத்து ஆன்லைன் வர்க்கம்னால அதிகரிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதன்படி பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ஆன்லைன் மூலமா 1/2 கிராம் 1 கிராம் கூட ஆன்லைன்ல வாங்கலாம் விற்கலாம்னு அனுமதி அளிக்கப்பட்டதுதான் விலை உயர்வுக்கு இன்னொரு காரணம்னு நான் நினைக்கிறேன். தங்க விலை தொடர்ந்து உயரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதனால்தான் அதுல எல்லாமே முதலீடு செய்யறாங்க. மக்களுக்கு வாங்கும் சக்தி அதிகமா இருப்பது ஆயிருப்பது அதிகமா இருப்பது தான் காரணம். மக்களிடம் வாங்கும் சக்தி அதிகமா இருப்பது தான் தங்க விலை உயர்வுக்கு காரணம் கூட சொல்லலாம். மின்னுவதெல்லாம் பொன்னல அப்படின்பாங்க. ஆனா தங்கத்தோட விலையை இப்படி ஜிவ்வுன்னு ஏறுவது பார்த்தா இனி மின்னுவது எல்லாம் தங்கமா நினைச்சுக்க வேண்டியதுதான் போல இருக்கு. சில பேர் சொல்றாங்க இந்த அளவுக்கு விலை மேல போக போக காரணமே முக்கியமான காரணமே இந்தியா தான் சொல்றாங்க. முன்ன சொன்னது போல ரிசர்வ் வங்கி IMF இடமிருந்து 200 டன் தங்கத்தை வாங்கிய ஒரே மாதத்துல 4,000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. அதன் பிறகு மட்டுமே 13% தங்கத்தோட விலை உயர்ந்திருக்கு. இத பார்த்த மத்த நாட்டு முதலீட்டாளர்களும் தங்களோட நாட்டு மத்திய வங்கிகளும் தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சாங்க. முன்ன சொன்னது போலவே டாலரோட விலை தொடர்ந்து வீழ்ச்சி அடைவனாலதான் முதலீட்டாளர்களோட பார்வை தங்கத்து மீது திரும்பப்பட்டது கூட சொல்லலாம். இதுவும் விலையேற்றத்துக்கு முக்கியமான காரணமா இருக்கு. 2003 இருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 500 டன் தங்கத்தை சீனாட்டில இருந்து மத்திய அரசு வாங்கி வச்சிருக்கு. அத கருத்துல கொண்டே RBI தங்கத்தை வாங்க முடிவு செஞ்சாங்க. அதன் பிறகே தங்கத்தோட விலை கடுமையா உயர தொடங்கிச்சுன்னு கூட சொல்லலாம். கன்க்ளூஷனா, தங்கம் நம்ம கலாச்சாரத்தோட இணைந்த ஒன்று. அதை வந்து தனியாக பிரித்து பார்க்கவும் கூடாது, தவிர்க்கவும் முடியாத நிலையா ஆயிடுச்சு. பொதுவா தங்கத்தை 3 காரணங்களுக்காக தான் வாடிக்கையாளர் வாங்குறாங்க. சுப காரியங்களுக்காக வாங்குவாங்க, விலை உயர்வை பார்த்து மேலும் விலை ஏறுவதற்குள் வாங்கணும்னு நினைப்பாங்க, அல்லது சேமிப்புக்காக வாங்குவாங்க. ஆனா இந்த விலை ஏற்றங்கனால மக்களோட வாங்கும் ஆர்வம் குறையலன்னு தான் சொல்லலாம். உலகின் மிகப்பெரிய தங்க உற்பத்தி நிறுவனமான தாரி கோல்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, வருடத்துக்கு 1 மில்லியன் அவுன்ஸ் என்ற அளவுல உற்பத்தி குறைவதே விலையேற்றத்துக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப உலக அளவுல தங்கத்தை சிறந்த முதலீட்டா பார்ப்பதால இனி விலை குறைவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க.
1: இந்த முழு நீல ஒளிச்சித்திரத்தை நீங்க கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதன் மூலமா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், கோல்டு சேவிங்ஸ் எப்படி பண்ணணும், நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வச்ச தங்கத்தை எப்படி பாதுகாக்கணும்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன்.
2: This program is brought to you by Manjula and Shravya.
1: மேலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். பை.

0: Hi, I'm Kritika Udenadi here. You're listening to MOP Community Radio 107.8. Thank you.
1: Hello, listeners. You're listening to MOP Community Radio 107.8. Our society, our radio, our pride. MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளா வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொந்தக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விக்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடைக்காயெல்லாம் வேஸ்ட்.
2: அடாப்ட் டெரஸ் கார்டனிங், விச் இஸ் மோர் எக்கனாமிக்கல், ரிலையபிள் அண்ட் ஹெல்தி. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் நன்னறி நிகழ்ச்சி.
4: இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8.
5: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8. தற்போதைய காலத்து மனிதர்கள் நேரத்தை நேரமாக மதிப்பதில்லை. ஒரு நிமிடம் தானே, ஒரு நொடி தானே என்று விளையாட்டாக விட்டுவிடுகிறார்கள். அதன் விளைவுகள் என்னவென்று பட்டால்தான் அவர்களுக்கு புரிகிறது. இதனை சித்தரிக்க உங்களுக்காக ஒரு ஒளி சித்திரத்தை தயாரித்து வழங்குவதற்காக வருகிறார்கள் நம் கல்லூரி மாணவிகள் அஞ்சனா, அக்ஷயா, மாத்தங்கி, சிவரஞ்சனி மற்றும் ஆரிஃபா பேகம்.
6: இந்த காலத்துல நேரத்தை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. தினமும் பேருந்துகள்ல பாக்கும் பொழுது அவசர அவசரமா நிறைய பேர் பதறி அடிச்சு போறத பாக்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க எடுக்கிற இறுதி நேர முடிவு தான் காரணம்னு சொல்லலாம். இதனால அவங்களுக்கு ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஆபீஸ்ல கெட்ட பேர் தான். இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்காம இருக்கணும்னா நான் முக்கியமா கடைபிடிக்க வேண்டியது பங்க்சுவாலிட்டி, அதாவது நேரம் தவறாமை. நம்ம வேலைகளை முன்னாடியே திட்டமிட்டு பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி செயல்பட்டா நமக்கு வெற்றி தான். அதே மாதிரி நம்ம வேலையில முழுமையா ஈடுபட நமக்கு தேவையானது பொறுப்புணர்ச்சி. சொல்ல போனா கமிட்மெண்ட்டும் பங்க்சுவாலிட்டியும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான். இந்த ரெண்டும் இல்லாம பாதிக்கப்பட்டு திருந்துறவங்க நிறைய பேர். அத இப்ப நம்ம ஒரு ஒளிச்சித்திரமா கேக்கலாம். இடம் கல்லூரி, பங்கு பெறுபவர்கள் பயிற்சியாளர் மற்றும் மாணவிகள்.
7: பாருங்க கேர்ள்ஸ், நம்ம காலேஜ் பேரை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் வந்திருக்கு. டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்போர்ட்ஸ் மீட் மதுரையில நடக்குது. அதுல நடக்கிற ஈவென்ட்ஸ்ல வின் பண்ணிட்டா உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு.
8: எஸ் மேம்.
7: ரஞ்சினி, உன் மேலதான் ஹோல் காலேஜே நம்பிக்கை வச்சிருக்கோம். இந்த தடவையும் நம்ம காலேஜ் வின் பண்ற மாதிரி நீ ஃபோக்கஸ்டா பிராக்டிஸ் பண்ணனும்.
9: எஸ் மேம், கண்டிப்பா.
6: இடம் பூங்கா, பங்கு பெறுபவர்கள் தோழிகளும் மற்றும் ரஞ்சினி.
10: ஹாய் டி.
11: ஹாய் டி.
10: என்னடி ரஞ்சினி, பிராக்டிஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
11: என்ன பிராக்டிஸா? அதெல்லாம் யார் பண்ணுவா? அதுக்கு இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கு. அதுவும் இல்லாம எப்படி நான் தான் வின் பண்ண போறேன்? எத்தனை காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கேன், இதுல வின் பண்ண முடியாதா? சரி, அதை விடுங்க. படத்துக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். We all shall have fun.
10: ஓகே, போலாமே.
6: பங்கு பெறுபவர்கள் ரஞ்சினி மற்றும் அம்மா. இடம் வீடு. என்ன ரஞ்சினி, என்ன பிராக்டிஸ் எல்லாம் பண்றியா இல்லையா? சும்மா ஊரை சுத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்க, எப்ப பண்ணுவேன்? இன்னும் ஒரு மாசம் தான் டைம் இருக்கு.
11: அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாமா? எப்படி இருந்தாலும் நான் தான் வின் பண்ண போறேன்.
6: இடம் மைதானம். பங்கு பெறுபவர்கள் மாணவிகள் மற்றும் பயிற்சியாளர்.
7: கேர்ள்ஸ், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதனால உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை என்னால பண்ண முடியல. சோ நீங்க உங்க நேம்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, இல்லனா உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.
8: சே, என்ன கோச் இப்படி சொல்றாங்க? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கே. நான் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அப்புறமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
6: இடம் விளையாட்டு மைதானம், பங்கு பெறுபவர்கள் பயிற்சியாளர் ரஞ்சனி மற்றும் அவளுடைய தோழிகள்.
7: ரஞ்சினி, ரஞ்சினி, என்னம்மா உன் பேரே காணோம்? நீ ரெஜிஸ்டர் பண்ணியா இல்லையா?
8: ஐயோ மேம், நான் மறந்தே போயிட்டேன் மேம். நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
7: என்னம்மா, நீ அன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணன்னு சொன்னல்ல?
8: அன்னைக்கு டயர்டா இருந்ததுன்னு பண்ணல மேம்.
7: ச்சே, ஏன் தான் இப்படி இருக்கியோ? நான் போய் வேற யார்கிட்டயாவது ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ரஞ்சினி, உன் நல்ல நேரம். எனக்கு தெரிஞ்சவங்க அங்க இருந்ததால உன் பேரை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஆனா உன்னால நம்ம காலேஜுக்கு எவ்வளவு கெட்ட பேரு தெரியுமா?
8: சாரி மேம், ரியலி சாரி மேம்.
6: இடம் விளையாட்டு மைதானம், பங்கு பெறுபவர்கள் ரஞ்சினி மற்றும் அவளுடைய தோழிகள்.
12: ஆல் தி பெஸ்ட் ரஞ்சினி.
8: தேங்க் யூ டி.
1: என்னடி உன் ஷூலேஸ் லூசா இருக்க மாதிரி இருக்கு, ஒழுங்கா கட்டிட்டு போடி.
8: அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம், எனக்கு இப்ப டைம் ஆகுது.
6: ஆரவாரத்துடன் போட்டிகள் ஆரம்பிக்கிறது.
12: ரஞ்சினி, ரஞ்சினி, ரஞ்சினி, ரஞ்சினி.
8: ஆ அம்மா,
1: ஐயோ அங்க பாருடி அவள.
10: என்னடி ஆச்சு?
1: அவ லேசா வந்து கீழே விழுந்துட்டாடி. அவ
10: அப்பவே அவகிட்ட சொன்னச்சே,
1: அந்த லூஸ் அப்பவே ஒழுங்கா கட்டிக்கலாம்ல.
6: அடப்பாவுமே, ரஞ்சினி முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க, இப்ப அவங்க ஷூ லேஸ் அவந்து விழுந்ததுனால அவங்க கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. சோ இப்ப நம்ம போட்டி முடிவுல முதல் இடத்தை பிடித்தது அக்ஷயா, இரண்டாம் இடத்தை பிடித்தது கலா, மூன்றாம் இடத்தை பிடித்தது அஞ்சனா. இடம் ரஞ்சினியின் வீடு, பங்கு பெறுபவர்கள் ரஞ்சினி மற்றும் அம்மா.
8: அம்மா, நான் தோத்துட்டேம்மா.
6: எனக்கு அப்பவே தெரியும் ரஞ்சினி, உன்னோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோன்னே நான் கெஸ் பண்ணிட்டேன் நீ தோக்க தான் போறேன்னு சொல்லிட்டு. ஒரு மாசம் நான் சொன்ன பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவும் இல்லம்மா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் சுத்தி தூங்கி அதை கழிச்சுட்டேன். இப்ப வந்து உங்க கோச் போன் பண்ணி சொன்னாரு, ஒரு நாளை நீ மிஸ் பண்ணிட்ட, ரெஜிஸ்ட்ரேஷன் போக முடியாம அங்க உங்க கோச் அவசப்பட்டு உனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு. அது ஒரு நாளோடைய கேர்லெஸ்னஸும் உனக்கு தெரியல. அப்புறம் ஒரு நிமிடம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி நீ ஷூ லேஸ் ஒழுங்கா கட்டலன்னு சொல்றப்போ நீ அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸா விட்டுட்டு அந்த ஓட்ட பந்தயத்தும் போது உன்னுடைய ஷூ லேஸ் அவிந்து நீ கீழே விழுந்து உன்னுடைய முதல் இடத்தை தவற விட்டதும் எனக்கு தெரியும் ரஞ்சினி.
8: அப்ப எனக்கு அது தெரியலம்மா, இப்பதான் அதோட வேல்யூ எனக்கு தெரியுது.
6: சரி ரஞ்சினி, இது போனா போகட்டும், இனிமேவாது நேரத்தை சரியா திட்டமிட்டு செயல்படு.
8: சரிம்மா.
13: என்ன நேயர்களே, இந்த ஒளிச்சித்திரத்தை கேட்டு ஒவ்வொரு நிமிஷத்தோட மதிப்பையும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமே நீங்களும் நேரத்தை வீணாக்காம உங்க வேலைகளை திட்டமிட்டு பொறுப்புணர்ச்சியோடு செயல்படுங்க.
12: நேரத்தை பொன் போல் அல்ல, நேரம் போல் மதியுங்கள்.
7: நன்றி, வணக்கம்.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயா மாளவ கௌளராகும்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: ஓரம்போ ஓரம்போ ரோட்டில் வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ

0: நோக்கிடும். ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
2: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நாம ஒரு மணி நேரத்துக்கு டிராபிக் பத்தின ஒரு முழு நீல ஒளிச்சித்திரத்தை பார்க்க போறோம். நான் உங்க ஆர்ஜே சுமித்ரா.
3: நான் உங்க ஆர்ஜே நேஹா.
2: முதல் நிகழ்ச்சியா மன அழுத்தம் எதனால உருவாகுது அப்படின்றத நான் உங்களுக்காக சொல்ல போறேன்.
4: ஆன்மீகத்தில் தலை சிறந்த நாடு, மகிழ்ச்சியான குடும்ப உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் நாடு, உடலுக்கும் மனதுக்கும் நலம் பயக்கும் யோகாசனம் தியானம் போன்றவை உருவான நாடு, ஞானிகளும் முனிவர்களும் வாழ்வியல் தத்துவங்களை வகுத்தளித்த நாடு. இந்த வரிசையில் இன்னும் பல சிறப்புகள் வாய்ந்த இந்தியாவில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அன்பும் ஆனந்தமும் தான் பொங்கி வழிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் உலகத்திலேயே மிக அதிக அளவில் துயரமும் கண்ணீரும் வேதனையும் விரக்தியும் தான் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது என்கிறது உலக சுகாதார நிறுவன ஆய்வு. 18 நாடுகளில் 89,000 பேரிடம் எடுத்த ஆய்வில் இந்தியர்கள் 36% பாதிப்புடன் உலகில் மன அழுத்தம் கொண்டவர்களில் நம்பர் 1 என்ற இடத்தை பிடித்திருக்கிறார்கள். நெதர்லாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா, சீனாவை எல்லாம் இந்தியா இந்த விஷயத்தில் பின்னுக்கு தள்ளி இருக்கிறது. இந்தியாவுக்கு ஏன் இந்த நிலை? இதற்கு என்னதான் தீர்வு? இந்தியர்களுக்கு மன அழுத்தம் அதிகரித்து விட்டது என்பது வீடுகளில் தெரிகிறது, வீதிகளில் தெரிகிறது, அலுவலகங்களில் தெரிகிறது, ஆஸ்பத்திரிகளில் தெரிகிறது. மக்களை உடனடியாக அதில் இருந்து மீட்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது தெள்ள தெளிவான உண்மை. சென்னை நகர சாலையில் தினமும் வாகனம் ஓட்டிச் செல்பவர்கள் சிலர் சிகப்பு விளக்கு விழுந்ததும் நிற்கிறார்கள். ஆனால் பச்சை விளக்கு சிக்னலில் கடக்கும் வாகனங்களை செல்ல விடாமல் ஓரத்தில் இருபுறமும் நின்று கொண்டிருக்கும் வாகனங்கள் விதிகளை மீறி செல்கின்றன. பச்சை சிக்னலில் வந்து கொண்டிருப்பவர்கள் கதி கலங்குகிறார்கள். பஸ் டிரைவர்களோ நிறுத்தாமல் ஹார்ன் அடித்து விதிகளை மீறச் சொல்லி செய்கையால் மிரட்டுகிறார்கள். அந்த செயல் அங்கே வாகனங்களில் நின்று கொண்டிருக்கும் அத்தனை பேரையும் மன அழுத்தத்திற்குள் தள்ளுகிறது. காலையில் வீட்டில் இருந்து கிளம்பும் ஒருவர் இந்த சாலை பயணத்தில் தப்பித்து எந்த சேதமும் இன்றி இரவு வீடு போய் சேருகிறார் என்றால் அது மகா பெரிய அதிர்ஷ்டம்தான். 27 வயது விதவை பெண்ணிடம் உன் கணவர் எப்படி இறந்தார் என்று கேட்டால் அவள் சாலை விபத்தில் இறந்ததாக சொல்கிறாள். 5-6 வயது குழந்தைகளிடம் உங்கள் அப்பா எப்படி இறந்தார் என்று கேட்டால் சாலை விபத்தில் இறந்ததாக கூறி அவைகளும் அழுகின்றன. என்ன காரணம்? எல்லா வாகனங்களையும் தான் முந்தி செல்ல வேண்டும் என்ற சுயநலம். யாரோ சிலருடைய சுயநலம் சாலையில் செல்லும் மற்றவர்களையும் பாதிக்கிறது. இந்த சுயநலம் தான் ஒருவர் மன அழுத்தத்தை நோக்கி செல்வதற்கான முதல் படி. கோட்டை ஒரு மூதாட்டி கடந்து போனால் அவளுக்காக வாகனத்தை நிறுத்த யாருக்கும் மனமில்லை. இந்தியா கல்வி அறிவில் உயர்ந்து விட்டது. யாரை பார்த்தாலும் மாதம் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குவதாக சொல்கிறார்கள். பணப்புழக்கமும் அதிகரித்து விட்டது. சந்திரனுக்கு ராக்கெட் விட்டு விஞ்ஞானத்திலும் வளர்கிறோம். ஆனால் மனதளவில் இந்தியர்களின் நிலை தாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இந்தியா மன அழுத்தத்தின் உச்சத்திற்கு போயிருக்கிறது. இன்றைய அவசர உலகில் எல்லோருக்கும் எதற்கெடுத்தாலும் ஆத்திரம் வருகிறது. இதன் விளைவு சரியான உணவு உட்கொள்ளாமை, பொறுமையின்மை, புதுவித நோய்களுக்கு ஆளாகுதல், விபத்தினை ஏற்படுத்துதல், விபத்துக்குள்ளாதல் என பலவிதமான சமூக சீர்கேடுகளுக்கு காரணமாகிறோம். என்ன விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத எல்லாவற்றுக்கும் மேலான உயிரை இழக்கிறோம். இது போன்ற தவறுகளிலிருந்து நம்மையும் பாதுகாத்து இந்த சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையும் உரிமையும் ஆகும். இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்ன தெரியுமா? முதல் வேலையாக பொறுமையை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். ஆத்திய செயல்பாடுகளினால் மனநோய்க்கு ஆளாகி நமது நிம்மதியை இழந்து பிறருக்கும் தொந்தரவாக இருப்பதை தவிர்க்க வேண்டுமானால் முதலில் செய்ய வேண்டியது மனவள பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நமது முன்னோர்கள் கையாண்ட யோகா போன்ற பயிற்சிகளை செய்ய, மூச்சு பயிற்சி செய்ய, ஆரோக்கிய உணவு உண்ண, சுகாதாரத்தினை பேண, கடும் உழைப்பினை வழங்க, பிறர் மீது இரக்கம் கொள்ள அல்லது மதிக்க, இயற்கை வளங்களை பாதுகாக்க, சுற்றுச்சூழலை பாதுகாக்க, நம்மை சுற்றியுள்ள இயற்கைகளை ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாலை பாதுகாப்பினை கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷத்திற்காக சம்பாதிக்க வேண்டும், சம்பாதனைக்காக நமது நிம்மதியினை இழக்க கூடாது என்ற உண்மையினை உணர வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் என சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரியான திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும். நேர பராமரிப்பினை தெரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைக்கேற்ப, பொருளாதாரத்திற்கேற்ப வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தனது குடும்பம், தனது உறவினர், நல்ல நண்பர்கள் என நமது சுற்றுவட்டத்தை சந்தோஷ வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.
2: என்ன நேயர்களே, மன அழுத்தமும் ஆத்திரமும் எப்படி உருவாகுது அப்படின்றத பத்தி நான் தெளிவா சொன்னேன். அடுத்து நம்ம சாலையில வாகனம் ஓட்டும் முறைய பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
4: மனித வாழ்வில் போக்குவரத்து முக்கிய அங்கம் வகிக்கிறது. அப்படி பார்க்கையில் வாகனம் ஓட்டும் கலை மிக முக்கியமான ஒன்று. சாலையில் பயணம் செய்யும் போது பயணியாக, நடந்து செல்லும் போது பாதசாரியாக, வாகனம் ஓட்டும் போது ஓட்டுநராக, இவ்வாறு அன்றாடம் வழிப்பயணத்தில் பல்வேறு நிலைகளை ஏற்கிறோம். நம் அனைவருக்கும் சாலையில் ஏற்படும் விபத்துக்கள் பற்றிய விழிப்புணர்வு கட்டாயம் இருக்கிறது. ஆனால் மனதை அலைப்பாயிட்டு கவனத்தை சிதறவிட்டு அல்லவா ஆபத்தில் மாட்டிக்கொள்கிறோம். சாலையில் நாம் சற்று மனது வைத்து விழிப்புடன் செயல்பட்டால் கண்டிப்பாக விபத்துகளை தவிர்க்கலாம். நமது இயந்திர வாழ்வுக்கு சிறிது ஓய்வு கொடுத்து நிதானம் கொள்ள வேண்டும். சாலையில் நாம் எந்த நிலையில் செயல்படுகிறோமோ அந்த நிலையிலேயே முழு ஈடுபாடு கவனமாக இருப்பதே ஆகும். மேலும் சாலை விதிகளை கற்றல், சாலை மொழிகளை தெரிந்து கொள்ளுதல், சாலை பாதுகாப்புகளை அறிந்து கொள்ளுதல், சாலையில் ஏற்படும் மன அழுத்தங்களை போக்கும் வழிகளை தெரிந்து கொள்ளுதல், பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்ளுதல், முதலுதவி சிகிச்சைகளை தெரிந்து கொள்ளுதல், சாலைகள் மற்றும் வாகனங்களை நன்கு அறிந்து கொள்ளுதல், எரிபொருள் சிக்கனம், சுற்றுச்சூழல் சீர்கேடு இல்லாமல் பயணங்களை மேற்கொள்ள எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும்.

0: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான என்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் சுமித்ரா. தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் சில குறிப்புகளை தெரிந்து கொள்வோமா? ஓட்டுநர். ஓட்டுநர் என்பவர் வாகனத்தை ஓட்டும் அல்லது இயக்குபவர் ஆவார், அல்லது மோட்டார் வாகனத்தின் திருப்பு பொறியை கையாளுபவர் ஆவார். நடத்துனர். நடத்துனர் என்பவர் பேருந்து சம்பந்தப்பட்ட வரையில் பயணிகளிடம் கட்டணம் வசூலித்து பேருந்தில் ஏறுதல், பேருந்திலிருந்து இறங்குதல் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துகிற வேலையையும் குறிப்பிடக்கூடிய வேறு சில கடமைகளையும் செய்பவராவார். பேருந்து. பேருந்து என்பது எந்த முழு பயணத்திற்கோ அல்லது அதில் அடங்கிய பகுதி பயணத்திற்கோ தனிப்பட்ட பயணிகளால் அல்லது அவர்களுக்காக செலுத்தப்படும் தனித்தனி கட்டணங்களில் வாடகைக்கோ அல்லது வெகுமதிக்கோ ஓட்டுநர் நீங்களாக 6 நபர்களுக்கு அதிகமானவர்களை ஏற்றிச் செல்லும் அல்லது ஏற்றிச் செல்ல அமைக்கப்பட்டிருக்கும் மோட்டார் வாகனம் ஆகும். கட்டணம். ஒரு நபரோ அல்லது ஒரு பொருளோ ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணம் செய்ய செலுத்த வேண்டிய தொகை பயண கட்டணம் எனப்படும். வழித்தடம். மோட்டார் வாகனம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் பாதை வழித்தடம் எனப்படும். பெர்மிட். ஒரு மோட்டார் வாகனத்தை போக்குவரத்திற்கு பயன்படுத்துவதற்காக மாநில அல்லது மண்டல போக்குவரத்து அதிகாரியால் வழங்கப்படும் அனுமதி சான்றிதழுக்கு பெர்மிட் என்று பெயர். பயணிகளின் கடமை. பயணிகள் யாரும் எந்த நேரத்திலும் மற்றவர்களுடன் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்ள கூடாது. பொது இடத்தில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை அல்லது வாக்கியங்களை உபயோகிக்க கூடாது. புகைப்பிடிக்க கூடாது. பேருந்தின் உள்ளேயும் வெளியேயும் ஏறும் இறங்கும் வழிகளிலும் எச்சல் துப்பக்கூடாது. பயண கட்டணத்தை கொடுக்காமலோ செல்லுபடியாக தக்க பயணச்சீட்டு இல்லாமலோ இருக்கக்கூடாது. நடத்துனரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் கூடாது. ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியில் சரியான காரணமின்றி தலையிடக்கூடாது. பயண கட்டணம் கொடுக்க மறுக்கக்கூடாது. பரிசோதிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது பயணச்சீட்டை காண்பிக்க மறுக்கக்கூடாது. தொற்று நோயாளியாக இருத்தல் கூடாது. விளம்பரம் தொடர்பாக அச்சிட்ட பிரசுரங்கள் அல்லது அது போன்ற எதையும் பேருந்தில் விநியோகிக்கவோ விளம்பரம் செய்யவோ கூடாது. மீறினால் பேருந்திலிருந்து இறக்கிவிட நடத்துனர் மற்றும் ஓட்டுநருக்கு அதிகாரம் உண்டு. பணியின் போது நடத்துனரின் கடமை. நடத்துனர் தன் பணியில் பொறுப்புணர்ச்சியுடன் இருத்தல் வேண்டும். தூய்மையான சீருடையில் இருத்தல் வேண்டும். பயணிகளிடம் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொள்ளல் வேண்டும். வாகனத்தை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருத்தல் வேண்டும். புகைப்பிடிக்க கூடாது. போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. தவறான பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க கூடாது. வேறு பேருந்தில் ஏறும் அல்லது ஏற முயற்சிக்கும் பயணிகளை தடுத்தல் கூடாது. தடத்தை அறிவிக்கும் பலகையை சரியாக பொருத்தி சரியான வெளிச்சம் படும்படி பார்த்து கொள்ள வேண்டும். பயணிகளிடம் நடத்துனரின் கடமை. பயணிகளை பேருந்தில் அனுமதித்த எண்ணிக்கைக்கு மேல் ஏற்றக்கூடாது. சட்டப்படியான கட்டணம் கொடுத்து பயணம் செய்ய விரும்பும் பயணியை சரியான காரணமின்றி ஏற்ற மறுத்தல் கூடாது. சட்டப்படியான கட்டணம் கொடுத்த பயணியை சரியான காரணமின்றி அவரது பயண தூரம் முடிவதற்குள் இறக்கிவிடுதல் கூடாது. பயணத்தின் போது ஓட்டுநரோடு பேசுதல் கூடாது மற்றும் பயணத்தை காலதாமதம் செய்யக்கூடாது. பயணிகளின் சுமையை ஏற்றிச் செல்லும் போது மற்ற பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். பயணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் ஏறும் அல்லது இறங்கும் வழியில் எதையும் அனுமதிக்க கூடாது. பணியின் போது மது அருந்த கூடாது மற்றும் போதைப் பொருட்கள் உபயோகிக்க கூடாது. கட்டணப்பட்டியலும் நேரப்பட்டியலும் பயணிகளின் பார்வைக்கு வைத்திருத்தல் வேண்டும். மேலும் முதலுதவி பெட்டி தேவையான மருந்துகளுடன் வைத்திருக்க வேண்டும்.
1: Now we have Anjali who will share few tips for drivers.
2: Hi everybody, I'm going to talk about tips for drivers. Motorcycles are vehicles with the same privilege as any vehicle on the roadway. Give the motorcyclist a full lane of travel. Violating a motorcyclist's right of way in a crash that causes a serious injury could cost you 3 points and 1000 rupees fine. Motorcycles are smaller profile vehicles that are harder to see and whose speeds are more difficult to estimate. Look for motorcycles at intersections, especially before making a left turn. Check your blind spots

0: லைசன்ஸ் இருக்கா? ஆ இருக்கு, வண்டி வாங்கும் போதே லைசன்ஸும் வாங்கியாச்சு. டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா?
1: கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்.
0: டிராஃபிக் போலீஸ் கிட்ட மாற்றி ஃபைன்லாம் பே பண்ணிருக்கீங்களா?
1: ஒன் டைம் மாற்றிருக்கேன், ஆனால் ஃபைன்லாம் பே பண்ணல. அவர் வந்து ஓகே நாளே இருந்ததுனால எக்ஸ்கியூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருக்கேன்.
0: எதுக்காக லைசன்ஸ் கேட்டதா?
1: ஆ லைசன்ஸ் கேட்டாங்க. அந்த டைம்லன்னு பார்த்து நான் லைசன்ஸ் இல்லை, என்கிட்ட எல்எல்ஆர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஒழுங்காக லைசன்ஸையும் கூட வச்சு இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி.
0: சிக்னல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா?
1: ஆ ஃபாலோ பண்ணுவேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன், ஏன்னா இது சிட்டி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுவேன்.
0: எல்லாரும் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா?
1: இல்லை, மோஸ்ட்லி யாரும் இந்த சிட்டிலன்னு பார்த்தோம்னா யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி ஜென்ஸுங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அவங்க பார்ட்டி நிமிஷத்துக்கும் ட்ரிபிள்ஸில் போகக்கூடாதுன்னா ட்ரிபிள்ஸ் போகிறாங்க. ஹெல்மெட் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணாமல் போகிறாங்க. ரெட் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும் போதே மூவ் ஆகுறாங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி ஜென்ஸ் பண்ணுறதுனால டிராஃபிக் ரூல்ஸ் மோஸ்ட்லி இங்கே யூஸ் பண்ணுறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.
0: நீங்கள் என்ன டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க?
1: நான் மோஸ்ட்லி கண்டிப்பாக சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுவேன், எப்போ போகணும் எப்போ ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஆம்புலன்ஸ்லாம் வருதுன்னா அது வந்து வே விட்டே ஆகணும் அவங்களுக்கு. ஸோ அப்போ வே விட்டுருக்கேன். மோஸ்ட் ஆஃப் தேம் பார்த்தோம்னா நான் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதே எனக்கு பிடிக்காது. பை டிரைவிங்கில் இருக்கும் போது மொபைல் யூஸ் பண்ணுறதே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. யூஸ் பண்ணுறவங்களையும் ரொம்ப எனக்கு பார்த்தாலே டென்ஷன் ஆகும். அண்ட் தென் வந்து ஏன்னா எப்பவுமே இருக்கிற டிராஃபிக் ரூல்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆவேன். என்னென்ன இருக்கோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன்.
0: தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
2: ஹாய்,
0: உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: ஜெயஸ்ரீ.
0: உங்ககிட்ட வண்டி இருக்கா?
2: ஆ இப்போ தான் வாங்கினேன்.
0: என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
2: நான் ஸ்கூட்டி 5+ வச்சுருக்கேன்.
0: லைசன்ஸ் இருக்கா?
2: இல்லை, இனிமேல் தான் வாங்கணும்.
0: எத்தனை வருஷமாக வண்டி ஓட்டுறீங்க?
2: நானும் ஒரு 3 வருஷமாக ஓட்டிகிட்ருக்கேன்.
0: ஓகே. ஹெல்மெட் யூஸ் பண்ணுறீங்களா?
2: ஆ யூஸ் பண்ணுவேன்.
0: டிராஃபிக் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா?
2: கண்டிப்பாக.
0: டிராஃபிக் போலீஸ் கிட்ட மாட்டி ஃபைன் பே பண்ணிருக்கீங்களா?
2: நிறைய டைம் மாட்டிருக்கேன்.
0: சிக்னல்ஸ் ஃபாலோ பண்றீங்களா?
2: கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ பண்ணாம போனா அதுவும் சென்னையில பிடிக்காம இருப்பாங்களா போலீஸ்?
0: எல்லாரும் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா?
2: நிறைய பேர் ஃபாலோ பண்றதே கிடையாது. அதுவும் இந்த சென்னையில சுத்தமா பண்றதே கிடையாது. மற்ற சிட்டியோட கம்பேர் பண்ணும்போது பண்றது கிடையாது.
0: நீங்க என்னென்ன டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
2: நான் வந்து டிராஃபிக் ரூல்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா ஹெல்மெட் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஸ்பீட் லிமிட் கண்ட்ரோலாக இருக்கும். ஏன்னா எனக்கு அவ்வளோவா கொஞ்சம் பயம்தான் ஓட்டுறதுக்கு, ஓரளவுக்கு ஓட்டுவேன். அதுக்கப்புறமா மொபைல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இந்த ப்ளூடூத்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் நான் பைக் ஓட்ட மாட்டேன்.
0: ஓகே, தேங்க்யூ.
2: தேங்க்யூ.
0: ஹாய், உங்கள் பேர் நிர்மலா. உங்ககிட்ட வண்டி இருக்கா?
3: ஆ இருக்கு.
0: என்ன வண்டி வச்சுருக்கீங்க?
3: ஹீரோ ஹோண்டா ஃபேஷர் வச்சுருக்கேன்.
0: லைசன்ஸ் இருக்கா?
3: ஆ லைசன்ஸ் இருக்கு.
0: எத்தனை வருஷமாக வண்டி ஓட்டுறீங்க?
3: ஒரு 7 இயர்ஸாக ஓட்டுறேன்.
0: ஹெல்மெட் யூஸ் பண்ணுறீங்களா?
3: ஆ ஹெல்மெட் யூஸ் பண்ணுறேன். ஆனால் சிட்டி சைடு வரும்போது மெயினாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதே டவுன் சைட்லாம் அவ்வளோவா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அதனால் யூஸ் பண்ணுறதும் இல்லை.
0: டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா?
3: யா ஷுர், டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும் சிட்டியில். ஆனால் டவுனில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி எதுவுமே இல்லை. சொல்ல போனால் அங்கே ஹைவேவும் இல்லை, ஒரே ஒன் வே மட்டும்தான். அதுவும் வந்து டிராஃபிக் போலீஸும் அவ்வளோவா சரியாக ஒர்க் பண்ணுறதே இல்லைங்க. சில டைமில் ஆக்சிடென்ட் கூட நடக்கும் ஹெல்மெட் யூஸ் பண்ணாதனால. அதனால சில டைம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும்போது மட்டும் யூஸ் பண்ணுவாங்க டவுனில்.
0: டிராஃபிக் போலீஸ் கிட்ட ஃபைன் பே பண்ணியிருக்கீங்களா?
3: ம், பே பண்ணியிருக்கேன்.
0: எதுக்காக?
3: ஹெல்மெட் போடாதனால சில டைமில் பிடிப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப ஸ்பீடாக வர்றதுனால.
0: சிக்னல்ஸை ஃபாலோ பண்ணுவீங்களா?
3: ஆ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இங்கே சென்னையில் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே டவுனில் வந்து அவ்வளோவா ஃபாலோ சிக்னல்ஸே இல்லை, ஃபாலோ பண்ண மாட்டாங்க.
0: எல்லோரும் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா?
3: ம், இல்லை. சொல்ல போனால் அவ்வளோவா இல்லை. சிலர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, சிலர் வந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணுறது. மெயினாக ஜென்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதே இல்லை, அதுவும் யங்ஸ்டர் வந்து அவ்வளோவா இருக்கிறது இல்லை.
0: நீங்கள் என்ன டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க?
3: டிராஃபிக் ரூல்ஸ்னால் ஸ்பீட் லிமிட்டாக போடுறது, அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் எதனா வந்தால் வழி விடணும், மெயினாக வழி விடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஸ்பீடாக போகாமல் லிமிட்டடாக ஸ்பீட் போனால் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த ஸ்கூல் சைட்லாம் போனீங்கன்னா எப்பவுமே இந்த பசங்களாம் கிராஸ் பண்ணுவாங்க, அதனால லிமிட்டட் ஸ்பீடாக போனால் நம்மளுக்கும் நல்லது பசங்களுக்கும் நல்லதாக இருக்கும். அது வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன்.
0: வண்டி ஓட்டும்போது செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா?
3: இல்லை, யூஸ் பண்ணலாம். ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ப்ளூடூத் ஹெட் ஃபோன் அது மாதிரி யூஸ் பண்ணால் நம்மளுக்கும் சேஃப்டியாக இருக்கும், ஃபோனும் பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
0: Thank you.
4: Hello, Pushpa.
5: Hi.
4: So, in the past few years, I see

0: traffic is getting increased a lot, despite of many flyovers built in place. I somehow believe that accidents are self-controlled ones. The cautious driver will never lose his control. When you happen to get a chance, please see Chennai Traffic Police website for the statistics of accidents. It's increasing every year.
1: So how do you think it can reduce?
0: How about a thought of an individual that I'll never break traffic rules, that I'll stop when yellow signal asks to stop, and other usage, usage of indicators, headlights, switched on when needed. Helmets not in our petrol tank. Rather we wear. Drive always in straight lines instead of sudden lefts and rights. Avoid drinking and drives, etc. Let's think if the whole Chennai follows the rules for one day. I'm just wondering how much of accidents might get reduced. So yeah, that's about it.
1: Thank you.
2: Hi.
1: Hi.
2: Unga per enna?
1: En per Sadhana.
2: Neenga vandi vechirkeengala?
1: Aama.
2: Etra varshama vandi ottringa?
1: Na oru sumar 2 varshama vandi ottiittu iruka.
2: License iruka?
1: Aama, kandipa iruka.
2: Okay. Traffic police கிட்ட ஃபைன் பே பண்ணிருக்கீங்களா?
1: இல்ல, இது வரைக்கும் எதுக்கும் பே பண்ணது இல்ல.
2: டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்களா?
1: ஆமா, கண்டிப்பா.
2: எல்லாரும் டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா?
1: நான் நிறைய பேர் டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றது கிடையாது, எஸ்பெஷலி இந்த டூ வீலர்ஸ் அண்ட் பைக்ஸ் அண்ட் ஈவன் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் யாருமே டிராபிக் ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்றது கிடையாது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த பப்ளிக் பஸ்ஸஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஸ்டாப் சிக்னல்லே நிக்க மாட்டாங்க, அவங்க வாட்டில போய்கிட்டே இருப்பாங்க. அண்ட் டூ வீலர்ஸ் பாத்தீங்கன்னா ஹெல்மெட் அதெல்லாம் போடுறது கஷ்டம். அண்ட் ஷேர் ஆட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வாட்டில திடீர்னு எந்த சிக்னலுமே கொடுக்காம நடு ரோட்லயே நின்றுவாங்க. அண்ட் வண்டி அவங்க நின்றுட்டு எடுக்கும் போதும் அவங்க பின்னாடி என்ன வண்டி வருதுன்னு எல்லாம் பாக்கவே மாட்டாங்க, அவங்க வாட்டில எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க.
2: நீங்க என்ன டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்க?
1: ஸ்டாப் சிக்னல் போட்டோடனே நிப்பேன் அண்ட் ஸ்பீட் லிமிட் அதுக்கேற்ற மாதிரி ஓட்டுவேன். அந்த மாதிரி தான் ரெகுலர் ரூல்ஸ்.
2: சாதாரணமா ஆக்சிடென்ட்ஸ்க்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க?
1: ஆக்சிடென்ட்ஸ் காரணம் வந்து இவங்க வந்து இக்னோர் பண்றது, சுத்தி என்ன வண்டி வருது எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அவங்களே ஒரு சொந்த வேர்ல்ட்ல ஓட்டிட்டு இருப்பாங்க வண்டியை. பாத்தீங்கன்னா பின்னாடி வண்டி வருதா, ஹார்ன் அடிக்கிறாங்களா, எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. அதுதான்
2: வண்டி ஓட்டும் போது செல்போன் யூஸ் பண்ணுவீங்களா?
1: எப்பயாவது எமர்ஜென்சி அப்ப கால் வரும்போது ஆன்சர் பண்றது பண்றதுதான், ஆனா ரெகுலர் பேசிஸ்ல எல்லாம் ஓடுறது கிடையாது, எடுக்கிறது கிடையாது.
2: தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
3: Now we have Nikita who will share few tips on teen driver safety.
4: Hi everybody, it's spring and every teen wants to hit the road, right? So as a parent, the fact that your teen is now behind the wheel probably makes you a little nervous. Whatever happened to that toddler who asked you to tie his shoes? Whatever happened to that third grader who asked you for your help with her homework? Whatever happened to that seventh grader you used to watch at scooter practice? Your teen is now entering a world of responsibilities. A world that needs your influence. It's important that you guide your teen throughout their entire life, especially when they are learning how to drive safely. Under Your Influence has three great links that can help you in your education efforts. Number one, guidance and enforcement, which is tips on helping your teen follow the rules of the road. Number two, tips on driving with your teen, which is reminders to use when practicing driving together. Number three, educating your teen, which is tips on how to share important information with your teen. Please make sure every teen is aware of their consequences and they drive safely while riding.
3: Thank you, Nikita, for sharing some knowledge on teenage riders and drivers these days. I hope they must have gained some knowledge on how to keep themselves prepared. Keep listening to MOP CRS 107.8.
5: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. தன்னலமற்று பொதுநலத்துக்கு என வாழ்பவர்கள் மிக சிலரே. சுதந்திர போராட்ட நேரத்தில் வாழ்ந்த தியாகிகள் பலரை வரலாறுகள் மூலம் கண்டுணர்ந்துள்ளோம். அன்னை தெரசா மேதா பட்கர் வரிசையில் இப்போது பலருக்கும் அறிமுகமாயிருப்பது நம் தமிழகத்தைச் சேர்ந்த டிராபிக் ராமசாமி. இவரை பலர் அஹிம்சை அன்னியன் டிராபிக் ராமசாமி என்றும் அழைப்பர்.
6: இவரது முறையான கல்வி 12 வகுப்புடன் முடிந்தது. பின்னர் பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூட் மும்பை கல்வி நிறுவனத்தில் அஞ்சல் வழி மூலம் துணித்துறையில் AMIE என்ற பட்டம் பெற்றார். ஊர்காவல் படையிலும் முன்பு பணியாற்றியுள்ளார். ஒரு மில்லில் பியூனாக வேலை பார்த்த ராமசாமி சென்னை பாரிமுனையில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த போக்குவரத்து காவலருக்கு உதவி இருக்கிறார். இதனால் அவரை பாராட்டும் வகையில் அவருக்கு அடையாள அட்டை வழங்கியிருக்கிறார்கள் போக்குவரத்து காவலர்கள். இதனாலேயே ராமசாமி என்ற பெயருக்கு முன்னால் டிராபிக் என்ற அடையாள பெயர் ஒட்டிக்கொண்டு டிராபிக் ராமசாமி ஆனார். எப்போடா 58 வயசாகும், நிம்மதியா வீட்டுல ஓய்வெடுக்கலாம் என்பதுதான் வேலைக்கு போகும் பலரது கனவு. தனது 73 வயசில் தான் நேசிக்கும் சென்னை நகரம் ஒரு தூய்மையான நகராக மாற வேண்டும் என நடு ரோட்டில் நின்று கொண்டு டிராபிக் ஒழுங்குபடுத்துவது, பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த மீன்பாடி வண்டிகளை ஒழித்தது, பொதுமக்கள் பஸ்ஸில் பயணம் செய்வதற்கு இடையூறாக சில வழித்தடங்களில் இருந்த ஆட்டோக்களை ஒழித்தது, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் தெருமுனை ஆக்கிரமிப்பு கடைகளை இடிக்க கோர்ட்டில் கேஸ் போட்டு வெற்றி அடைந்தது என இவரது பொதுநல சாதனைகள் நீளும். மீன்பாடி வண்டிகளை கேஸ் போட்டு ஒழித்ததால் இவர் மீது கோபம் கொண்ட சிலர் அடியால் வைத்து அடித்து இவரது ஒரு கண்ணை செயலிழக்க வைத்தார்கள். இருந்தாலும் இவரது சாதனை பயணம் இன்னும் தொடர்கிறது. இப்படி பொதுநலம் ஒன்றையே குறிக்கோளாக வாழ்ந்து வருபவருக்கு குடும்பம் எப்படி துணை நிற்கும்? அவர் முட்டாள்தனமான காரியம் செய்கிறார் என ஒதுக்கி வைத்துள்ளது அவரது குடும்பம். தனது பொதுநல சேவையால் பல சமூக விரோதிகளின் எதிரியாகிவிட்டபடியால் தனது குடும்பத்துக்கு அவர்கள் மூலம் ஆபத்து வரலாம் என கருதி தற்போது நண்பர்களின் துணையுடன் தனியாக வசித்து வருகிறார். எந்த அரசு வந்தாலும் தப்பு நடக்கிற இடத்தில் எல்லாம் தட்டி கேட்கும் இவரால் அரசுக்கு தலைவலிதான். டிராபிக் ராமசாமி ஏராளமான பொதுநல வழக்குகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். 2002 சென்னையில் அதிக எடை ஏற்றி கொண்டு கட்டுப்பாடில்லாமல் ஓடிய மீன் ஏற்றும் வண்டிகளுக்கு எதிராக நீதிமன்ற தடை பெற்றவரும் இவரே. சென்னையில் அனுமதி இல்லாமல் பல அடுக்கு கட்டிடங்களை கட்டிய பெரும் முதலாளிகளுக்கு எதிராக பல வழக்குகளை போட்டு பல கட்டிடங்களை இடிக்க வைத்தார். பல கட்டிடங்கள் செயலிழக்க செய்தார். கட்டிடங்கள் கட்டுவதில் ஒரு முறைமையை உருவாக இது வழிவகுத்தது. சென்னையில் கட்டப்படும் எல்லா கட்டிடங்களும் கார் நிறுத்த வசதிகளுடன் மட்டுமே கட்டப்பட வேண்டும் என்ற நீதிமன்ற ஆணையினையும் இவர்தான் பெற்றார். இது இன்று தமிழகம் முழுக்க பரவலாக அமல் செய்யப்படுகிறது. அரசு நிதி வீணடிக்கப்படுவது, முறைகேடாக அரசு செயல்பாடுகள் ஆகியவற்றுக்கு எதிராக தொடர்ச்சியாக நீதிமன்றத்துக்கு சென்றபடியே இருக்கிறார் ராமசாமி. இவர் 2009 நாடாளுமன்ற தேர்தலில் சென்னை தென் மக்களவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். ராமசாமி அவர்களால் தொடர்ந்த வழக்குகளால் கோபம் கொண்ட எதிர்த்தரப்பினரால் பலமுறை தாக்கப்பட்டுள்ளார். ஆனால் அவரது பணிகளை அவர் கைவிட்டதில்லை. 2000 இவர் வழக்கறிஞர்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குக்காக வழக்கறிஞர்களாலேயே தாக்கப்பட்டார். 2002 மீன் விற்பனையாளர்களால் கடுமையாக தாக்கப்பட்டார். இவர் மீது பல்வேறு பொய்வேறு வழக்குகள் காவல்துறையினரால் போடப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். டிராபிக் ராமசாமிக்கு ஆயுதப்படை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் அவருக்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அவரது பணிகளுக்கு பல தடங்கல்கள் இருந்தாலும் தொடர்ந்து இயங்க அவருக்கு பொதுமக்கள் உதவி புரிகின்றனர். டிராபிக் ராமசாமி அவர்களைப் போல ஒரு பொதுநலம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் எல்லோருக்குள்ளும் இருந்தாலும் குடும்பம் அல்லது தொழில் என ஏதாவது ஒன்று தடுக்கும். எனவே முழுதாக இறங்காவிட்டாலும் சமூகம் நன்றாக இருக்க களத்தில் இறங்கி களை எடுக்கும் டிராபிக் ராமசாமி அவர்களுக்கு உதவியாக இருப்போமா?

0: ஐயோ போன் அடிக்குது, எங்க அடிக்குதுன்னு தெரியலையே. எங்க போனு?
1: அம்மா வேணா எடுக்காதீங்க.
0: ஏய் போன கொடு, நீ ஒழுங்கா சிப்ஸ் சாப்பிடு, நான் போன் பேசணும், லேட் ஆயிடுச்சு வேற.
1: அம்மா வண்டி ஓட்டணுமா? வேணாமா?
0: எனக்கு தெரியும், ஏற்கனவே ஆபீஸ்க்கு வேற லேட் ஆயிடுச்சு, ஒன்ன வேற ஸ்கூல்ல விட்டுட்டு நான் ஆபீஸ்க்கு வேற போகணும். ஹலோ, ஆ அப்படிங்களா? ஆ சரிங்க. ஹலோ, ஆ சொல்லுங்க. ஆ வந்துட்டே இருக்கேங்க, ஆபீஸ் தான் வந்துட்டு இருக்கேன், குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ ஐயோ ஐயோ, வண்டி தருவாருது. ஐயோ ஐயோ, முன்னாடி போற வண்டியில இடிச்சிட்டனே. ஐயோப்பா, எங்க எதுவும் ஆகலையே, கண்ணு எதுவும் ஆகலையில.
1: இதுக்கு தான் வேணாம்னு சொன்னேன், நீ போன் பேசின பத்தியா என்ன ஆச்சு?
0: வண்டி ஓட்டும் போது மொபைல் பேசாதீர்கள். பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: சாலை என்பது பயணிக்கவா அல்லது மரணிக்கவா? சாலை பயணம் என்பது மரணத்தை முன்னிருக்கையில் அமர வைத்து செல்வது போலாகிவிட்டது. இப்போது வாகன யமன் எப்போது வந்து உயிரை இழுத்து செல்வான் என்று அறிய முடியாத சூழல். எப்பொழுதும் மரணம் நிகழலாம் என்னும் நிலையில் நிகழ்கின்றன இன்றைய சாலை பயணங்கள். ஒரு அமெரிக்கரும் ஒரு இங்கிலாந்து நாட்டவரும் ஒரு இந்தியரும் பேசிக் கொண்டார்கள். அமெரிக்கர் சொன்னார், எங்கள் நாட்டில் வாகனங்கள் வலதுபுறமாக செல்லும். இங்கிலாந்துக்காரர் சொன்னார், எங்கள் ஊரில் இடதுபுறமாக செல்லும். இந்தியர் கடைசியாக சிரித்துக்கொண்டே சொன்னார், எங்கள் ஊரில் இடைவெளி இருக்குமிடமெல்லாம் செல்லும் என்று. இந்திய சாலைகளில் மட்டுமே சுமார் 3 லட்சம் விபத்துகள் வருடந்தோறும் நிகழ்கின்றன. 80,000 உயிர்களை கொல்லும் இந்த சாலை விபத்துகள் மூலம் ஆண்டுக்கு 3,600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகின்றது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. சாலைகளை பயன்படுத்துவோரின் அலட்சியமே 90 விழுக்காடு விபத்துகளுக்கு காரணமாகிறது என்று இந்தியாவிலும் உலக அளவிலும் எடுக்கப்பட்ட ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. மஞ்சள் விளக்கு என்பது வேகத்தை குறைப்பதற்கான எச்சரிக்கை விளக்கு என்பதற்கு பதிலாக வேகத்தை கூட்டுவதற்கான எச்சரிக்கை விளக்காகத்தான் சென்னை வாசிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மஞ்சள் விளக்கு வந்தவுடன் காரை நிறுத்தினால் பின்னால் வருபவன் அடுத்த சிக்னல் வரும் வரை திட்டி தீர்ப்பான். அல்லது இருசக்கர வாகனங்களும் ஆட்டோக்களும் நம்முடைய காரை முத்தமிடும். சென்னையில் லேன் இருப்பதும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதும் பெரும்பாலானோருக்கு தெரிவதில்லை, அல்லது தெரியாதது போல நடிக்கிறார்கள். ரயில்வே கிராசிங் என்றால் இருசக்கர வாகனத்தை சாய்த்து நுழைப்பது எழுதப்படாத தேசிய சட்டமாகிவிட்டது. ஆட்டோக்கள் என்றால் பாம்பு போல வளைந்து ஓட வேண்டும் என்பதும், தண்ணீர் லாரியனில் சுய பக்தரின் வேக பந்து போல செல்ல வேண்டும் என்பதும், இருசக்கர வாகனங்கள் எனில் கோடிட்ட இடங்களை நிரப்புவது போல செல்ல வேண்டும் என்பதும் தான் இன்றைய சென்னை போக்குவரத்து விதிகள். இந்த விதிகளின்படி செல்லவில்லை எனில் வசவும் புதுசா ஓட்டான் போல என்னும் நக்கல் பேச்சுகளும் தான் பரிசு. உலகின் 80% வாகனங்கள் வளர்ந்த நாடுகளிடம் இருக்கின்றன. ஆனால் 80% விபத்துகள் வளரும் நாடுகளில் தான் நிகழ்கின்றன என்கிறது ஆய்வு ஒன்று. காரணம், வளர்ந்த நாடுகளில் உள்ள சீரான போக்குவரத்து விதிமுறைகளும் அதை நிறைவேற்றுவதற்கு எடுக்கப்படும் பாரபட்சமற்ற சட்ட ஒழுங்குகளும் தான். அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் சாலை விதிமுறைகளை மீறுவோர் பாரபட்சமின்றி தண்டனை பெறுகிறார்கள். குறிப்பிடப்பட்டுள்ள வேகத்துக்கு அதிகமாக வாகனம் ஓட்டும் வாகன ஓட்டிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் அபராதம் கட்டியே ஆக வேண்டும். ஓட்டும் வேகத்திற்கு ஏற்ப அபராத தொகை அதிகமாகும். எத்தனை தடவை வேகமாக ஓட்டுகிறோம் என்பதற்கு ஏற்பவும் அபராதம் அதிகரிக்கும். பள்ளிக்கூடம் இருக்கும் பகுதிகளில் வேகமாக காரை ஓட்டினாலோ, சாலை பணி நடக்கும் இடங்களில் வேகமாக காரை ஓட்டினாலோ பல மடங்கு அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். அபராதம் கொடுக்க வரும் காவல்துறையினரை லஞ்சம் கொடுத்து மடக்க முடியாது. விஸ்கான்சின் மாநிலத்தில் உள்ள மில்வாக்கியில் அதிக வேகத்தில் ஓட்டிய ஒரு உயர் அதிகாரிக்கு போக்குவரத்து காவலர் அபராதம் விதித்த நிகழ்வு ஜேர்னல் சென்ட்ரல் பத்திரிகையில் வெளியானது. அமெரிக்க வாகனங்களில் குழந்தைகளுக்கான தனிப்பட்ட இருக்கைகள் இருக்கின்றன. அங்கே அந்த இருக்கைகளில் தான் குழந்தைகளை அமர வைக்க வேண்டும். இல்லையில் கடுமையான அபராதம் கட்ட வேண்டியதுதான். குறிப்பிட்ட வரிசையில் பயணிப்பவர்கள் சிக்னல் செய்யாமல் அடுத்த வரிசைக்கு செல்வதோ அல்லது குறுக்கும் நெடுக்குமாக ஓட்டுவதோ அமெரிக்காவில் அபூர்வமான காட்சிகள். முன்னால் செல்லும் யாராவது தவறு செய்கிறார்கள் என்றால் பின்னால் வருபவர் ஹாரன் அடித்து கண்டிப்பார். அப்படி செய்வது முன்னால் செல்பவரை திட்டுவது போல. அமெரிக்காவில் வருடக்கணக்கில் கார் ஓட்டினால் 2-3 முறை ஹாரன் சத்தம் கேட்கலாம், அவ்வளவுதான். மற்றவர்களின் கவனத்தை கவரவோ ஹாய் சொல்லவோ தவறு ஏதும் நிகழாமல் ஹாரன் அடிப்பதோ சட்டப்படி குற்றம் அமெரிக்காவில். அமெரிக்க சாலைகளின் வலது ஓரத்தில் அவசர தேவை வாகனங்கள் செல்வதற்காக மட்டுமே ஒரு வரிசை இருக்கும், ஹோல்டர் என்பார்கள். அதில் வேறு வாகனங்கள் ஏதும் செல்லக்கூடாது என்பது சட்டம். அதை யாரும் மீறுவதும் இல்லை. சாலையில் ஆம்புலன்ஸ் வாகனம் வருகிறது என்றால் உடனே எல்லோரும் வலது ஓரமாக சென்று வழிவிட வேண்டும். போக்குவரத்து நெரிசல் உள்ள நேரங்களில் இந்த அவசர சிகிச்சை வாகனம் ஓரமாக இருக்கும் பிரத்யோக சாலையில் பயணிக்கும். நோயாளிக்கு போக்குவரத்து நெரிசலினால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. வில் என்னும் அறிவிப்பு பலகை சிறு சாலை சந்திப்புகளில் எல்லாம் காணப்படும். நள்ளிரவானாலும் கூட அங்கே பயணிக்கும் வாகனங்கள் அந்த அறிவிப்பு பலகையை பார்த்தவுடன் நின்றுவிட்டுதான் செல்கின்றன. பள்ளிக்கூட சிறுவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களின் கதவு திறந்திருக்கிறது என்றால் நில் என்று அர்த்தம். குழந்தைகள் இல்லை என்றால் கூட கதவு திறந்திருக்கும் பள்ளிக்கூட வாகனங்களை கடந்து செல்லும் வாகனங்கள் நின்றுவிட்டுத்தான் சென்றாக வேண்டும் இல்லையேல் பள்ளிக்கூட வாகன ஓட்டியே நிற்காமல் செல்லும் வாகனங்களின் விவரங்களை காவல்துறைக்கு தெரியப்படுத்தி அபராதம் செலுத்த வைப்பார். மேலை நாடுகள் எல்லாவற்றிலுமே பாதசாரிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் சாலை விதி வழக்கத்தில் உள்ளது. சாலையில் பாதசாரி வந்துவிட்டார் என்றால் வாகனங்கள் நின்று அவருக்கு வழிவிட்டு செல்கின்றன. இது பெரும்பாலான விபத்துகள் நிகழாமல் தடுக்கிறது. 1896 முதல் சாலை விபத்து பதிவு செய்யப்பட்ட போது மக்கள் அதிர்ந்து போனார்கள். சாலையில் விபத்துகள் நடக்குமா என்ற வியப்பு அவர்களுக்கு. இனிமேல் இது போன்ற விபத்துகள் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று உடனே அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. 100 ஆண்டு கடந்துவிட்டது. இன்று சுமார் 1.5 கோடி பேர் வருடந்தோறும் விபத்துகளில் சிக்கி உயிரிழக்கிறார்கள். 50 கோடி பேர் காயமடைகிறார்கள் என்கிறது உலக சுகாதார நிறுவனம். இதே நிலை நீடித்தால் இந்த புள்ளி விவரங்கள் 2020களில் இன்றைய நிலையை விட சுமார் 65 விழுக்காடுகளுக்கு மேல் அதிகரிக்க கூடும் என்று அந்த நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளரும் நாடுகளில் ஏற்படும் அதிகப்படியான விபத்துக்கு காரணம் இருசக்கர வாகனங்கள், சைக்கிள்கள் மற்றும் பாதசாரிகள் என்கிறது உலக சுகாதார நிறுவன அறிக்கை. தமிழ்நாட்டில் மட்டும் 83 லட்சம் வாகனங்கள் ஓடுகின்றன. 2005 மட்டுமே சுமார் 60,000 விபத்துகள் தமிழகத்தில் நடந்திருக்கின்றன. சுமார் 10,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சாலை விபத்துகளில் காயமடைபவர்களை பொறுத்தவரையில் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புதல் என்பது வளரும் நாடுகளில் மிக மிக குறைவு. ஆனால் வளர்ந்த நாடுகளில் காயமடைபவர்களில் 98% மக்கள் மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்பி விடுகிறார்கள். காரணம், அவர்களுடைய வாகனங்கள் விபத்து சோதனைகளையும் காற்றுப்பை வசதி போன்றவற்றையும் கொண்டிருப்பதும், அங்கு வாகன ஓட்டிகள் இருக்கை பார்ப்பை அணிவது கட்டாயமாகப்பட்டிருப்பதும் தான். பல நாடுகளில் விபத்து நிவாரண உதவிகள் நல்ல நிலையில் இல்லாததும் விபத்துகளில் காயமடைவோர்களை வெகுவாக பாதிக்கிறது. இந்தியா போன்ற நாடுகளில் நடுத்தர மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழே வசிப்பவர்கள் விபத்து காப்பீடு செய்து கொண்டிருப்பது மிகவும் அபூர்வமாக இருப்பது விபத்தில் காயமடைந்தவர்களின் மருத்துவ உதவியை பாதிக்கிறது. விபத்துகளின் மூலமாக உயிரிழப்புகள் நேர்வதற்கு காரணமாக உலக சுகாதார நிறுவனமும் உலக வங்கியும் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கைகளில் பல செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. முதலாவதாக, வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதும் தேவையற்ற சாலை பயணங்களும் சாலைகளில் உறுதிக்கும் தகுதிக்கும் மீறிய வாகனங்களின் எண்ணிக்கைக்கும் வாகனங்களின் வடிவங்களும் விபத்துக்களை நிர்ணயிக்கும் காரணங்களில் சில. இருசக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் இவையெல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே சாலையில் செல்லும் இடங்களில் விபத்துகள் அதிகரிக்கின்றன. இரண்டாவதாக, அதிக வேகமாக காரோட்டுவதும் குடித்து விட்டு காரோட்டுவதும் கைபேசி போன்றவற்றை பயன்படுத்தி சாலையில் கவனத்தை செலுத்தாமல் வண்டி ஓட்டுவதும் வாகனங்கள் செல்ல சரியான சாலை வடிவமைப்பு இல்லாமல் இருப்பதும் சாலை விதிகள் சரியாக அமல்படுத்தப்படாமல் இருப்பதும் விபத்துக்கான காரணங்களில் இன்னும் சில. மூன்றாவதாக, இருக்கை வார்ப்பாட்டை அணியாமல் இருப்பது, வாகனம் ஓட்டும் வயது வராதவர்கள் வாகனம் ஓட்டுவது, மக்களிடையே சகிப்புத்தன்மை இல்லாமல் இருப்பது, தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனங்கள் ஓட்டுவது, வாகன ஓட்டிகள் செய்யும் சிறு சிறு தவறுகளை மன்னிக்கும் மனநிலை இல்லாமல் இருப்பதும் போன்றவையும் விபத்துகளை உருவாக்குகின்றன.
1: நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியா ஒரு நேர்காணல். பேச வராரு டிராபிக் போலீஸ் மிஸ்டர் பாலாஜி. அவர் என்ன சொல்றாருன்னு கேக்கலாமா? இந்த நேர்காணலில் நான் உங்களுடன் சுமித்ரா. ஹலோ சார்.
2: ஹலோ,
1: எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 ல இருந்து பேசுறேன்.
2: சொல்லுங்க,
1: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க சார்.
2: என் பேர் பாலாஜி, நான் ஒரு 4 வருஷமா டிராபிக் கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: நீங்க இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பாத்துக்கிங்க டிராஃபிக்ல?
2: இனிஷியலா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு டிராஃபிக்கோ இல்ல

0: பஸ் இவ்வளவு கார் இதெல்லாம் இல்லை. இப்போ வந்து இதெல்லாம் அதிகமாகி இப்போ இன்னும் டிராஃபிக் அதிகமாக தான் போயிட்டே இருக்கு. அண்ட் எவ்ரிடே நிறைய ப்ராப்ளம்ஸ்னால டிராஃபிக் கண்ட்ரோல் பண்றதுங்கிறதே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஜாபா தான் ஆயிட்டு
1: இருக்கு. நிறைய டிராஃபிக் இருக்கப்போ அந்த அந்த இடத்துல ஒரே ஒரு போலீஸ்மேன் தான் ஜங்ஷன்ல இருக்காருன்னா அந்த சிச்சுவேஷன் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க?
0: இல்ல, ஒரு போலீஸ்மேன் இல்ல, அது வந்து பீக் அவர்ஸ் இல்ல நார்மல் அவர்ஸ் அதை பேஸ் பண்ணி எங்க அதிகமா டிராபிக் ஆகும் எங்க கம்மியா டிராபிக் ஆகுங்கிறது எங்களுக்கு ஓரளவு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில ஒரு 8 to 9 வந்து மவுண்ட் ரோட் பக்கம், அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் அந்த ஏரியாஸ்ல எல்லாம் கொஞ்சம் டிராபிக் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் ஆபீஸ் விடுற டைம்லயும் அங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அங்க வந்து ஒரு 20 feet அப்படி இல்லைன்னா ஒரு 2 signals ஒரு போலீஸ் கண்டிப்பா நிற்போம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அங்க டிராபிக் ஜாம் ஆகும்போது நியர்பை போலீஸை கான்டாக்ட் பண்றதோ இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் கேட்கறதோ எங்களுக்கு ஈஸியா இருக்கும். நாங்கள் எங்க ஒர்க்கை பிளான் பண்றதே அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவோம்.
1: ரெய்னி சீசன்ல டிராபிக் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க?
0: ரெய்னி சீசன்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் எடுத்துப்பாங்க. அண்ட் எஸ்பெஷலி 2-wheelersோட கிரவுட் நிறைய குறைஞ்சிடும். ஸோ அந்த நேரத்தில் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்றது நார்மல் சீசனோட ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா அந்த நேரத்தில் நிறைய ஆக்சிடென்ட் ஆகும், அதுதான் வந்து மேஜர் ப்ராப்ளமா இருக்குமே தவிர அந்த நேரத்தில் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டடான வேலையா இருக்காது. ஏன்னா நிறைய பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
1: எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ்ல பவர் இல்லாதப்போ என்ன பண்ணுவீங்க? டிராஃபிக் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க?
0: ஹேண்ட் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போதான் பயங்கர காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே அர்ஜென்ட்ல இருப்பாங்க, ரஷ்ல இருப்பாங்க. ஸோ அவங்க கண்ணு மண்ணு தெரியாம வண்டி ஓட்டும் போது மிடில் ரோட்ல நின்று நாங்கள் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அந்த நேரத்தில் நிறைய சொல்ல வேண்டியிருக்கும், நில்லுங்க இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து கொடுத்து கஷ்டப்பட்டு தான் கண்ட்ரோல் பண்ணுவோம்.
1: எந்த எந்த மாதிரி ஏஜ் குரூப் பீப்புள் வந்து டிராஃபிக்கை வயலேட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க?
0: டிராஃபிக் வயலேட் பண்றதுக்கும் ஏஜ் குரூப்புக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணல. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா யாரு அர்ஜென்சில போயிட்டு இருக்காங்களோ அவங்க தான் டிராஃபிக் வயலேட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து சீக்கிரம் போகணும், எனக்கு அந்த இடத்துக்கு உடனே போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறவங்க தான் வந்து சரி ஓகே எல்லோ சிக்னல் தானே ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ரெட் மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஏஜ் குரூப்புக்கும் டிராஃபிக்கை வயலேட் பண்றதுக்கும் அதிகமா சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. அர்ஜென்சி யாருக்கு இருக்கோ அவங்க டிராஃபிக்கை வயலேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க இன்னைக்கு.
1: ஓகே, அந்த மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை வயலேட் பண்றவங்களை எப்படி என்ன பண்ணுவீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
0: அது டிபெண்ட்ஸ்மா. இஃப் ஹாஸ்பிட்டல்ல உண்மையிலே யாராவது அர்ஜென்ட்டா இருக்காங்க அப்படின்னா சரி போ கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். இல்ல ரொம்ப ஃபன்னுக்கு இல்ல வீம்புக்கு டிராஃபிக் வயலேட் பண்ணாங்கன்னா கூப்பிட்டு வார்ன் பண்ணுவோம். இஃப் தே ஆர் டூயிங் இட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன்னா ஃபைன் பண்ணி. ஸோ டிபெண்ட்ஸ் அந்த அந்த சிச்சுவேஷன்ல என்ன கேஸ்ல அவங்க டிராஃபிக் வயலேட் பண்ணிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க டீல் பண்ணிப்போம்.
1: சப்போஸ் ஆம்புலன்ஸ் டிராஃபிக்ல மாட்டிச்சுன்னா அந்த சிச்சுவேஷனை எப்படி கிளியர் பண்ணுவீங்க?
0: இப்போ அது வந்து எந்த ஏரியால மாட்டுதுங்கிறத பொறுத்து. இப்போ டிராபிக் கம்மியா இருக்கிற ஏரியால ஆம்புலன்ஸ் வந்து மாட்டுனுச்சு அப்படின்னா கிளியர் பண்றது ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மவுண்ட் ரோடில் உங்க காலேஜ் பக்கத்துல எங்க டிராபிக் ஆம்புலன்ஸ் மாட்டினாலும் அதை கிளியர் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். ஸோ மற்ற எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிட்டு மற்ற வண்டியெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் அனுப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் அதர் சிக்னல்ல நிற்கிறவங்களும் அர்ஜென்சியில நிற்பாங்க. ஸோ அதனால அவங்கள்ட்ட தான் சுத்தி வாங்க வேண்டியிருக்கும். பட் அகைன் ஆம்புலன்ஸ் ப்ரியாரிட்டியா இருக்கிறதுனால மற்ற எல்லா வண்டியும் பிளாக் பண்ணிட்டு அந்த ஏரியாவை மட்டும் கிளியர் பண்ணி ஆம்புலன்ஸ் போக சொல்லிடுவோம்.
1: ஓகே சார், இப்போ இருக்க யூத்க்கு என்ன அட்வைஸ் கொடுக்கலாம்னு இருக்கீங்க?
0: இப்போ இருக்கிற யூத்ஸ்க்கு மெயின் அட்வைஸ் வந்து எல்லாரும் கண்டிப்பா உடனே லைசன்ஸ் எடுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வி கேட்ச் அவங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் எப்போ போனாலும் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அது உங்கள் சேஃப்டிக்கு தான், எங்கள் சேஃப்டிக்கு இல்லை. சிக்னல் எல்லோ மாறுனுச்சுன்னா அவசரத்தில் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ரெட் ஆன் க்ரீன் வந்ததுக்கு அப்புறம் போங்க. ரெட் சிக்னல் இருக்கும்போது கிராஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் கிவ் வே டு ஆம்புலன்ஸ். வயசானவங்க ரோடை கிராஸ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நின்று போங்க. அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் நிறைய பேருக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும்.
1: செல்போன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணணும்னு நிறைய ரூல்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட்ஸ் குறைஞ்சிருக்கா?
0: அதை யூஸ் பண்ணாம விட்டவங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் உண்மையிலேயே குறைஞ்சிருக்குங்கிற டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். பட் இன்னும் சில பேர் வயலேட் பண்றாங்க. அவங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் பார்க்கலாம் அந்த இடத்துல. அண்ட் அதுவும் இல்லாம இப்போ அந்த ப்ளூடூத் வந்ததுனால செல்போன் யூஸ் பண்ணாம ப்ளூடூத் மாட்டிட்டு தே ஆர் டாக்கிங். செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க நாங்க சொல்றது வந்து நீங்க செல்போன் பேசிட்டு போறது இல்லை, பேசாம போறது. வண்டி ஓட்டும் போது ரோட கான்சென்ட்ரேட் பண்ணி வண்டி ஓட்டுறது. ஸோ ஷார்ட் கட்ஸ் எடுத்துட்டு நீங்க மறுபடியும் பேசிட்டே போனீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது. யாரு கை காட்டுறாங்க, யாரு கிராஸ் பண்றாங்க அதெல்லாம் நோட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்க பேசாம ரோட கான்சென்ட்ரேட் பண்ணி வண்டி ஓட்டுனீங்கன்னா, ஐ மீன் ரூல்ஸ் ஆர் மென்ட் டு ப்ரொடெக்ட். ஸோ அதனால நீங்க ரோட கான்சென்ட்ரேட் பண்ணி வண்டி ஓட்டுனீங்கனாலே சேஃபா இருக்கும்.
1: ஓகே சார், உங்க பொண்ணான நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூமா.
1: தேங்க்யூ சார்.
0: யா தேங்க்யூ. பை
1: பை.
2: டாக்டர் சார், என் குழந்தைய டைமுக்கு காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி எனக்கு சொல்லாதீங்க. இவ்வளவு சீக்கிரமாகவும் வேகமாகவும் உங்க குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு சொல்லுங்க உங்க நன்றிய.
2: டிரைவர் தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. சீக்கிரமா வண்டியை ஓட்டிட்டு வந்து என் குழந்தை உயிரை நீங்க தான் காப்பாத்தினீங்க.
3: என்னம்மா, நான் என் கடமை தானே செஞ்சேன். நான் வேகமா வரதுக்கு வழி விட்ட பொதுமக்களுக்கு தான் உங்க நன்றியை போய் சேரும்.
2: ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் குள்ளயும் ஒரு உயிர் போராடிட்டு இருக்கு. அது நினைச்சு தயவுசெய்து ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்க. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
1: என்ன நேயர்களே, இந்த முழுநீள ஒளிச்சித்திரத்தை கேட்டீங்களா? இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் உபயோகமாகவும் இருந்திருக்கும் நம்புறோம். இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறோம். இதை மனசுல வச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம்.
4: Wear helmet, obey traffic rules, signals, always carry your license. Drive safe, be safe.
1: மேலும் பல நல்ல நிகழ்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா,
4: உங்க நேஹா. Stay tuned to MOPCRS 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி
2: 107.8. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, உணவே மருந்து நிகழ்ச்சியில என்ன மாதிரி நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் எல்லாம் எப்படி சாப்பிடுறதுன்றத பத்தி நமக்கு உஷா சொல்ல போறாங்க. நோயற்ற வாழ்வே குறைவ செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன மாதிரி நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கை அமையும். நம்ம எவ்வளவு நாள் வாழறோம்ன்றது கூட நம்ம இன்னைக்கு சாப்பிடுற சாப்பாடுலதான் இருக்கு. அதனால ஏதோ பசிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னு இல்லாம நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றத தெரிஞ்சுட்டு சாப்பிடணும்னா ரொம்ப நல்லா இருக்கும். வணக்கம் உஷா.
3: வணக்கங்க
2: உஷா, நீங்க என்ன பண்றீங்க?
3: நான் வந்து மியூசிக் டீச்சரா கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
2: ஓகே உஷா, நீங்க உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க?
3: எங்க வீட்டுல என் கணவர், எனக்கு ரெண்டு பசங்க, புள்ள ஒரு பொண்ணு, நாலு பேர் மொத்தம் இருக்கேன்.
2: சோ நாலு பேர்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தானே வேலைக்கு போவீங்க?
3: கண்டிப்பா.
2: ஓகே, அப்ப நாலு பேருக்கு சமைக்கணும்னா நீங்க எந்த மாதிரி ஃபுட்ட வந்து நீங்க டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க?
3: காலையில எழுந்து கீரை வகைகள் அப்படிலாம் இருக்குல்ல, நல்லா அலசிட்டு கீரை கண்டிப்பாக ஒரு கீரை கொடுத்தே ஆகணுங்க, ஏன்னா அதில் இரும்பு சத்துன்றது இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சுண்டல் வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வந்த உடனே சுண்டல் பண்ணி கொடுத்துட்டாக்கா ஆளுக்கு ஒரு கப்பு. அப்புறம் இந்த புதினா அப்படிலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து சூப் மாதிரி பண்ணி கொடுப்பேன். கார்ன்ஃப்ளோரில் வந்து நேரம் கரைச்சிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதில் தக்காளி வெங்காயம் எல்லாம் கூட போடலாம் உங்களுக்கு வேணும்னா. அப்புறம் வந்து லைட்டாக கார்ன்ஃப்ளெக்ஸை வறுத்த மாதிரி லைட்டாக, அது சீக்கிரமாக புரிஞ்சுன்னு வந்துடும் கொஞ்சம் எண்ணெய் வச்சாலே அது டேஸ்ட்டுக்கு. ஸோ அது மாதிரி கொத்தமல்லி நிறைய கட் பண்ணி போட்டு, இஞ்சி வேணும்னாலும் அதை இடித்து அதுக்குள்ளே போட்டு நல்ல செரிமான சக்தி ஆகும்.
2: ஸோ காலையில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற மாதிரி உணவெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சுண்டல் சொன்னீங்க, அதுக்கப்புறமா இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் வச்சு சூப் மாதிரி பண்ணுறது சொன்னீங்க, அதுக்கப்புறம் கீரை வகைகள்லாம் சொன்னீங்க. ஸோ காலங்கார்த்தால வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறது எப்படின்னா, நைட்டெல்லாம் நம்ம வந்து சாப்பிடாம இருந்திருப்போம். ஸோ காலையில் எழுந்த வந்து அந்த பசி இருக்கும், அந்த பசியும் போது நல்ல ஒரு ப்ரோட்டீன்ஸும் கார்போஹைட்ரேட்டும் இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த காலத்துலேருந்தே நமக்கு வந்து இட்லிலாம் வந்து நம்ம பாட்டி அம்மாக்கள்லாம் சொன்னாங்க. ஸோ அது மாதிரி கீரை வகைகள் பத்தி சொன்னீங்க, காலையில இந்த மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் எந்த மாதிரி உணவு வகைகள் வந்து நீங்க சொல்லுவீங்க மத்தியானத்துக்கும் என்ன பண்ணுவீங்க?
3: மத்தியானம் ஏதாவது ஒரு காய், மெயின் காயை எடுத்துக்கோங்க, இப்போ வெண்டைக்காய், அது இதெல்லாம் வந்து பொரியல் மாதிரி பண்ணலாம். இன்னொன்று வந்து ஒரு கூட்டு மாதிரி பண்ணலாம், பைத்தம்பருப்பு சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி பண்ணிட்டு சாதத்தோட அளவை கம்மியாக்கிட்டு இந்த கூட்டு இந்த காய்கறியெல்லாம் ரெண்டு டிஷ்ஷு பரவாயில்ல இருக்கட்டும் அதை கொடுத்து சேர்த்தீங்கன்னா. அப்புறம் ஒரு சாலட்னா அது கூட பண்ணலாம், எல்லா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து கட் வெள்ளரிக்காய். ஸோ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்ன காய்கறி கிடைக்கிறதோ அதை வந்து கட் பண்ணி போட்டு எலுமிச்சைப்பழம் புரிஞ்ச மிளகத்தூள் சீரகத்தூள் போட்டு அது ஒரு சாலட் மாதிரி கொடுக்கலாம்.
2: ஓகே, இந்த கூட்டுலாம் சொன்னீங்க, இப்போ கூட்டுலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா சமைக்க தெரியாது, இந்த கூட்டை வந்து எப்படி நான் சீக்கிரமாக சமைக்கணும்னா எப்படி சமைக்கணுன்றது ஒரு சொல்லிடுங்களேன்.
3: ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு பாத்திரத்துல தனியா வெந்நீர் வச்சுட்டு வாங்க, எந்த காய் இருக்கோ அந்த காயை பொள்ளங்காய் அவரைக்காய் இதெல்லாம் கூட்டு பண்ற ஒரு காய்கறிகள். ஸோ இதை போட்டுட்டு லைட்டா பைத்தம்பருப்பு அதுலயே போட்டுட்டு வெந்நீரை போட்டு மூடி வச்சு வேக வச்சிருங்க. வேக வச்சுட்ட உடனே அப்புறம் ராசப்பொடி அல்லது சாம்பார் பொடி இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் சரிசமா கலந்துட்டு போட்டுட்டு லைட்டா தேங்காய் அரைச்சி விட்டுட்டு கடுகு தாளிச்சு கொட்டிடுங்க. இது அவசர கூட்டு உங்களுக்கு.
2: தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்காரங்கெல்லாம் ஜாஸ்தி பண்ணவே மாட்டாங்க, மலையாளிஸ் தான் வந்து தேங்காய் பண்ணுவாங்க. தேங்காயில நிறைய ஃபேட் இருக்குன்னு சொல்றாங்களே, அதை வந்து நம்ம கூட்டுல செஞ்சு போடலாமா?
3: தேங்காயை நீங்க வெட்டி உள்ள வச்சுட்டீங்கன்னா அதுல ஃபேட் வரும், அப்பயே எடுத்து உடைச்சு கொஞ்சமா சேர்த்தீங்கன்னா அது ஒன்றும் இதுவாகாது.
2: ஓகேங்க, கூட்டு இந்த மாதிரி செஞ்சிடலாம். மற்றபடி இந்த சாலட் இல்ல வேற என்ன காய்கள் காய் வகைகள் வந்து நீங்க சேர்த்துப்பீங்க? சாலட்லாம் நீங்க எந்த மாதிரி பண்ணுவீங்க?
3: சாலடுனா ஒன்றுமே கஷ்டம் இல்லைங்க, வெங்காயத்தை பச்சையாக கட் பண்ணி போட்டு தக்காளி கட் பண்ணி போட்டு பேபிகான் இருக்கா பேபிகானையும் கட் பண்ணி போட்டுருங்க, போட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருங்க, உப்பு போட்டுருங்க, மிளகுத்தூள் போடுங்க. எலுமிச்சம்பழம் புழிஞ்சிங்கன்னா உப்பு புளிப்பு அந்த இது காரம் இருக்கும், மிளகாவத்தூடிக்கு பதிலாக இதை போட்டுருங்க, அவ்வளோதான்.
2: சரி ஓகேங்க. இது வந்து நம்ம மத்தியானத்துக்கு பத்தி நம்ம பேசிட்டோம். மத்தியானத்துல வெறும் காய்கறிகள் வச்சு மட்டும் சாப்பிட முடியாதுல்ல, சோ ஏதாவது ஒரு குழம்பு இல்ல ரசம் வந்து நம்ம பண்ணியே ஆகணும். குழம்பு பண்ணணும்னா என்ன மாதிரி குழம்பு மத்தியானத்துக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும்?
3: ஏதாவது ஒரு தனி காய்கறி எடுத்துக்கங்க, அந்த காய்கறி தான் மெயினா இருக்கணும். ஒரு குழம்பு தான் மாதிரி போடணும், மொட்டையா குழம்பு நல்லா இருக்காது இல்லையா, அதனால அந்த தானை போட்டுட்டு அது குழம்புடி போட்டுட்டு லைட்டா தனியாவும் வச்சு, தனியாவும் மிளகாவும் கொஞ்சம் காரம் இதுக்காக உரப்புக்காக லைட் ரெண்டே ரெண்டு மிளகா ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா வச்சு அரைச்சி அதுல விட்டுருங்க. விட்டுட்டு கொதிச்சுட்டு இறக்கி வச்சிருங்க, அது வந்து உங்களுக்கு குழம்பு ஆயிடுத்து. ரசம் சொன்னீங்கன்னா ரசம் வந்து மிளகு ரசம், சீரக ரசம் அப்படி எல்லாம் வெரைட்டிஸா பண்ணலாம். ஒரு நாளைக்கு மிளகு ரசம் பண்ணலாம், ஒரு நாளைக்கு சீரக ரசம் பண்ணலாம், ஒரு நாளைக்கு பருப்பு ரசம் பண்ணலாம். பருப்பு ரசம்ன்றது குக்கர்ல பருப்பு சாதத்தோட வேக வச்சிடறோம், பருப்பு தனியா சாதத்தோட இல்ல, சாதம் கீழ்த்தட்டுல மேல் தட்டுல பருப்பு வைக்கிறோம். அந்த பருப்பை தனியா எடுத்து தெளிவ வச்சுட்டு தக்காளி பழம் நல்ல நாலு பழம், இப்போ ஒரு அரை அழகு பருப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெந்த பருப்பு நல்லா குழைய வெந்துடணும். அந்த பருப்பை எடுத்து வச்சு நாலு தக்காளி பழத்தை மிக்சியில அடிச்சுட்டு ரசப்பொடின்றது ஏற்கனவே நீங்க பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த ரசப்பொடியும் அதுல போட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடணும். ஏன்னா ரொம்ப நேரம் பொடி வாசனை வரக்கூடாது கொதிச்சு, ஸோ அதை ஒரு கொதி வரைச்சு இறக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சமா நெய் லைட்டா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இது வெஜிடேரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வயிற்று புண்ணு அதுக்கு இதெல்லாம் இருக்கிறதுக்கு லைட்டா அரை ஸ்பூனு நெய் விட்டேன்னு விட்டு கடுகு தாளிச்சு கொட்டிட்டு கொத்தமல்லிய நல்லா அரிஞ்சு கழுவி போட்டீங்கன்னா அது கொதிச்சு இறக்கிட்டு வச்சிடறோம் பாருங்க. அப்போ கொத்தமல்லியை போட்டுட்டு மூடிடணும், மூடிட்டீங்கன்னா அந்த தக்காளி ரசம் சூப்பரா இருக்கும். பருப்பு தழுவிச்சு அந்த ரசம்,
2: தக்காளி ரசத்தை எப்படி சொல்லிருக்கீங்க, நீங்க சொல்லும் போதே தக்காளி ரசம் இப்ப வச்சு சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு இப்ப வச்சு தரீங்களா?
3: கண்டிப்பாங்க, எப்போ வேணாலும் நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நான் வச்சு கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிளகு ரசம். மிளகு வந்து துவரம் பருப்பு கடலப்பருப்பு மிளகு கொஞ்சம் கூட ரெண்டு மூணு ஸ்பூன் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெண்டே ரெண்டு மிளகா, கம்மியா மிளகா வைங்க, மிளகு கொஞ்சம் தூக்கல இருக்கும், சீரகம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதை பவுடர் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி தான் தக்காளி பழத்தை நாலு பழத்தை இதோட சேர்த்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதையும் போட்டு நல்லா கொதி வந்த உடனே எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருங்க. புளி வேண்டாம், புளி இல்லாத புளி வேணும்னா போட்டுக்கலாம், ஆனா இதை எலுமிச்சம்பழம் ஏன்னா உடம்பு பாடியை கூல் ஆக்கணுன்றதுக்கு தான் நிறைய நான் எலுமிச்சம்பழம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வச்சு இறக்கி வச்சுட்டு கடுகு தாளிச்சு கொத்தமல்லி போட்டீங்கன்னா இது வந்து மிளகு ரசமா இருக்கும். இதே சீரகத்தை ஜாஸ்தி வச்சிங்கன்னா அது சீரக ரசம். இன்னொரு ரசமும் இருக்கு, பயத்தாம்பருப்பையும் துவரம் பருப்பையும் தண்ணியில ஊற வைங்க, ஒரு 15-20 நிமிஷம் ஊறணும். வேகவே வைக்க வேண்டாம், அப்படியே மிக்சியில தக்காளி பழத்தோட போட்டு அடிச்சிருங்க. அடிச்சுட்டு ரசப்பொடி மட்டும் இப்ப போடுங்க, வேற எதுவும் வேண்டாம். அப்புறம் நெய்யில மிளக சாரி சீரகத்தை பொறிச்சு அதுல போட்டுருங்க, கொத்தமல்லியும் போட்டுருங்க. இந்த ரசம் வேற மாதிரி இருக்கும்.
2: இந்த ரசத்துக்கு என்ன பேருங்க?
3: இந்த ரசம் வந்து பொரிச்ச ரசம் சொல்லுவாங்க.
2: சூப்பர். சொல்லுங்க உஷா, இந்த பூண்டு ரசம்ன்றது சொல்றாங்களே அது எப்படி செய்யணும்ன்றது உங்களுக்கு தெரியுமா? ஒரு தடவை நான் ஹோட்டல்ல போய் இந்த பூண்டு ரசம் சாப்பிட்டேன், அது சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் செய்யணும்னு நினைச்சு வந்தேன், புக்கு பார்த்தேன், செய்யலாம் ட்ரை பண்ணேன், பட் ஆனா எனக்கு எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியவே மாட்டேங்கிறது. நீங்க கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
3: ஒரு டம்ளர் ஒரு அழகு, அதாவது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல வந்து நல்ல கொட்டைப்பாக்க அளவுல நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் இது உருண்டை மாதிரி எடுத்து, எலுமிச்சம்பழம் அளவு உருண்டை, அது வந்து புளி, அது புளி எடுத்து அந்த தண்ணியில ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு இருக்கு இல்லையா, அதை மேலே தோலை வந்து உரிச்சிருங்க. உரிச்சிட்டிங்கன்னா அந்த வெள்ளையா பல்லு கிடைக்கும் உள்ளு இருக்கிறது அந்த இது, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு துவரம் பருப்பு கடலப்பருப்பு லைட்டாக கடலப்பருப்பு வச்சுக்கோங்க, ஏன்னா கடலப்பருப்பு ரொம்ப பொங்கும். கொஞ்சமாக வச்சுட்டு சீரகம் மிளகு ரெண்டே ரெண்டு மிளகா இதை போட்டு வறுத்துட்டு, வறுத்த உடனே கொஞ்சம் செவக்க வறக்கணும். வறந்த உடனே அதுக்கப்புறம் இந்த பூண்டு பல்லையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு மிக்சியில் அடிச்சுக்கோங்க, ரெண்டே ரெண்டு தக்காளி பழமும் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த புளி தண்ணி இருக்குல்ல அதை கரைச்சி விடணும். நல்லா ஒரு டம்ளர் தண்ணி அது இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா ஒரு அரைக்கு முக்காலுக்கு சுண்டணும். போட்ட உடனே இந்த பொடியும் போட்டுட்டு நல்லா கொதி வந்தவுடனே, ஒரு கொதி வந்தவுடனே நல்லா இறக்கி வச்சுருங்க, அவ்வளோதான். அதுக்கு கடுகு தாளிச்சு கொட்டிடுங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி போடலாம்.
2: ஆஹா, அருமையான பூண்டு ரசம் தயார் அப்படின்னு சொல்லலாம் போல. ரொம்ப அழகாக சொன்னீங்க உஷா. இப்போ மிளகு ரசத்தை பத்தி ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. மிளகு குழம்புன்னு சில வீட்டுல வந்து பண்ணிருப்பாங்க, அந்த மிளகு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்றீங்களா?
3: குழம்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா திக்கா வர்றதுதான் குழம்பு. கொஞ்சம் டைல்யூட்டா இருந்ததுன்னா அது ரசமாயிடும். ஆனா சில மாறுதல்கள் மட்டும்தான் இருக்கும். அதாவது என்னன்னா, இதுக்கு வந்து நிறைய கொஞ்சம் ரெண்டு கொட்டைப்பாளக்கு அளவு நீங்க எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு தண்ணியில நல்லா ஊற வச்சிருங்க. அதாவது 1.5 டம்ளர் தண்ணின்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறமா துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் மிளகு. மிளகு வந்து துவரம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. மிளகு வந்து 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. மிளகாய் வந்து ஒரு 2 மிளகாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுட்டு இதை நல்லா வறுத்துருங்க. வறுத்து எடுத்துட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா எலுமிச்சம்பழம், அந்த இது நல்லா கடைசி வரைக்கும் நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். சக்கையை எடுத்துட்டு இந்த தண்ணி கொதிக்க நல்லா கொதிக்க விடணும். அது 1/2 சுண்டி வந்த உடனே இதுக்கப்புறம் இந்த பவுடரையும் போட்டு நல்லா கிளறி விட்டு கெட்டி பிடிக்காமல் கொஞ்சம் கலந்து கொதிக்க விடணும். கொதிக்க விடுச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரோடு நல்லா சுண்டி வரும். அதுதான் வந்து மிளகு குழம்பு. கடுகு தாளிச்சிடணும்.
2: ஓகேங்க. மிளகு குழம்பு எப்படி வைக்கிறதுன்றத பத்தி பேசிட்டோம். இப்ப எல்லா வகையான குழம்புகளும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மோர் குழம்புன்றாங்க, மோர் ரசம்ன்றாங்க. நம்ம சாதாரண மோர் தான் கேள்விப்பட்டிருப்போம், பட் மோரை வச்சே வந்து நம்ம குழம்பு செய்யலாம், ரசம் செய்யலான்றது வந்து நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்றீங்களா?
3: கண்டிப்பாங்க. மோரை வந்து முதல்ல சக்க சக்கையா இருக்கிற மோரை வந்து மிக்சியில எடுத்து அழகா அடிச்சு வச்சுக்கோங்க. அடிச்சு வச்சு, அதாவது மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னா அந்த சக்கையெல்லாம் இல்லாமல் நல்லா திக்னஸ்ஸாக ஒரு மோர் அழகாக வரும் உங்களுக்கு. அந்த மோரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எப்பயுமே நம்ம போடுற மாதிரியே தனியாக துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 மிளகாய், பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம், அல்லது காஞ்ச மிளகாய். பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஏதோ ஆப்ஷனல் உங்களுக்கு உண்டு. அது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வாணால போட்டு வறுத்துருங்க. வறுத்துட்டு சீரகம், அது லைட்டாக அது இறக்கும் போது லைட்டாக பரட்டி எடுத்துட்டு இறக்கி வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு இது எல்லாத்தையும் அடிச்சிருங்க. நல்லா நைஸாக பவுடர் மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த பவுடரை நல்லா கொஞ்சோண்டு அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த சோள மாவு இருக்கு இல்லையா, இந்த இதுக்கு போடுவோமே நம்ம சூப்புக்கெல்லாம், அது அது இருந்தால் அது போட்டுக்கோங்க. இல்லைன்னா அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த அரிசி மாவு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த கலவையோட சேர்க்கும்போது திக்னஸ் கொடுக்கும். அதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மோர்லேயே கலந்து கீழே இறக்கி வச்சு அழகாக கொதிக்க விடக்கூடாது. முதல்ல இதெல்லாம் இந்த கலவையெல்லாம் கலந்து வச்சு அடுப்பு மேலே வைக்கணும். வச்சு அது நல்லா கொஞ்சம் ஒரு பொங்கிற மாதிரி ஒரே ஸ்டேஜில் அப்படியே ரொம்ப நேரம் பொங்க விடக்கூடாது. பொங்க விட்டிங்கன்னா உங்களுக்கு வெடிச்சு வெடிச்சு வெடிச்சு தனித்தனியாக ஆகிடும். ஸோ அதனால திக்னஸுக்கோசரம் ஒரே ஒரு தடவை பொங்கி வரும்போது இறக்கி வச்சுட்டு கொஞ்சோண்டு நெய்யில் நெய்யோ எண்ணெயோ உங்களுக்கு கடுகு தாளிச்சு கொட்டினீங்கன்னா நல்ல டேஸ்டியான ஒரு மோர் குழம்பு வந்துடும். இதுக்கு வந்து நீங்கள் தனி இன்னொரு வாணால் ஏதாவது ஒரு காயை வதக்கிடலாம். அவரைக்காவோ அல்லது பூஷணிக்காய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பூஷணிக்காய் வதக்கூடாது, லைட்டாக வேக வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு இதில் போட்டுடணும். அதை பிழிஞ்சு போட்டுடணும். பூஷணிக்காய் தான் போடலாம், அப்படி ஏதாவது அவரைக்காய், வெண்டைக்காய். வெண்டைக்காயெல்லாம் வதக்கணும். வெண்டைக்காயெல்லாம் வேக வச்சா நல்லா இருக்காது. என் நீருள்ள ஐட்டமாக இருந்தால் உங்களுக்கு வேக வச்சுட்டு லைட்டாக இதில் போட்டிங்கன்னா இதோட சேர்த்து கொதிக்க விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் காய்கறியாக இருந்தால் லைட்டாக வதக்கிட்டு போட்டுடும். இதாங்க மோர் குழம்பு.
2: ஓகே மேடம், நீங்கள் மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. இப்போ மோர் ரசம்ன்றாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
3: மோர் ரசம்ன்றது ஒரு அழகு மோர் இருக்கு இல்லையா, மிக்சியில் நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க. சக்க சக்கையா இருக்கக்கூடாது, டைல்யூட்டடா இருக்கணும். இதுக்கு வந்து தண்ணி மாதிரி இருந்தா பரவாயில்ல. இதுக்கு வந்து ஒரு வாணாவை எடுத்துட்டு கொஞ்சோண்டு மிளகு 1 ஸ்பூன் வச்சுக்கோங்க. 2 மிளகாய் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, இது மூணுத்தையும் நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சீரகம் பச்சையா போடுங்க, வறுக்காதீங்க. போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு இதை மிக்சியில் அடிச்சுட்டு அப்புறம் இதோட கலந்துருங்க. கலந்துட்டு அது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்த உடனே இறக்கி வச்சுட்டு கடுகு தாளிச்சு கொட்டி கொத்தமல்லி கொஞ்சம் போட்டீங்கன்னா இதுதான் மோர் ரசம். இந்த மோர் ரசம் வந்து சாப்பிட்றதுக்கு புளிப்பு மோரா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
2: ரச வகைகள் மற்றும் குழம்பு வகைகள்லாம் எப்படி செய்யறதுன்றத ரொம்ப தெளிவா ரொம்ப அருமையா நேயர்களுக்கு எல்லாம் நீங்க எடுத்து கொடுத்துருக்கீங்க உஷா. தேங்க்யூ சோ மச் நீங்க வந்து எனக்காக இவ்வளவு நேரம் பேசினதுக்கு.
3: என்ன இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்க ரேடியோ சிட்டி சார்பா நான் நன்றி
2: தெரிவிச்சுக்கிறேன்.
3: இந்த வாய்ப்பு கொடுத்த MOP சமுதாய வானொலிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
2: தேங்க்யூ. சோமச் உஷா. உஷா மாதிரி உங்களுக்கும் சமையலை பத்தி நிறைய தெரியும்னா எங்களுக்கு நீங்க கால் பண்ணி சொல்லலாம். 651-1333 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். நான் திருப்பி சொல்றேன், 651-2-1-3-3-3 இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளி உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் எங்களுக்கு சொல்லலாம். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீநிதி. இது உணவே மருந்து, உங்கள் எம்ஓபி சமுதாய.
4: I am GK Uthra Nigalakumari, Advocate High Court. You are listening to MOP CRS 107.8, our community, our radio, our pride. And this is students who are taking effective steps for bringing the awareness to the public. They want to know the best and worst for the women to be utilized in the society. All that, we have lots of laws to protect the women from the society. And the students got the pride, bring the women to awareness to the whole, they can use it off. We are for the nation, to rescue the nation from the whatever the harassment is done by the opponent sex.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ். ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ன்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் அ சாப்ளிங். நிறைய விஷயங்கள் இருக்குது. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்றைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ். தேங்க்யூ.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் MOP சமுதாய
4: வானொலி From the people, by the people and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: You're listening to MOP CRS 107.8. I'm RJ Vidya and I have here with me RJ Susan. And today, we are going to talk about youth making a social change through NGOs. As Mother Teresa once said, if you cannot help 100 people, help just one. Starting off with an interesting thought, have you ever imagined how amazing it would be if every privileged individual helped out in educating just one other unprivileged child? We could eliminate illiteracy in our nation. So Susan...
1: Hi everyone, are you all getting ready for college? It's great to be a student, right? Being a student gives you the opportunity to do what you want, which you will not get once you start working. Youth is that wonderful time when energy is limitless and the never say die spirit is at its peak. We keep reading about the achievements of hundreds of young people in practically all spheres of life. The India of today is at its youngest best. Nearly 78% of our population is less than 40 years old. Imagine the stupendous potential of these young minds, Vidya.
0: Youth can change the future of our society, certainly, Susan. Social service is a very important concept in today's fast-developing world. We need to make it a part of our everyday life, and that is what colleges are aiming for. All you college folks, I'm sure you must be doing community service for a few hours, right? Colleges in Chennai have all brought about this great practice, which is motivating a lot of young people to do more for the society.
1: Oh yes, community service, though compulsory in the beginning, the students get involved so much and give it their best. That reminds me, this year, there was this big news about a student from a reputed college in the city who shaved her head and donated her hair for the cancer patients.
0: She surely is setting an example for many other youngsters. Even MOP has community service, a whooping 90 hours compulsory for all its students. They've adopted 5 villages in Chennai where students go to teach. Students are also sent to the cancer hospital in Egmore where they spend time with cancer-affected children. Isn't that a great thing to do? Okay, listeners, you can allow yourself to stay in your comfort zones or you can rise above it and show the world what you are capable of and what kind of change one person is able to do.
1: We can start off by doing something small. Today, there are a number of NGOs that work for various causes around the world. It is very simple to join one. It does not require money or any physical effort. You just have to dedicate a wee bit of your time for a cause. According to sources, there are around 20 lakh NGOs in India. That is one NGO per 600 people. Imagine what an upliftment it could create in our nation. Vision 2020 will surely be possible.
0: I am sure about that. We now have a break, but stay tuned because on the other side of the break, we have a speaker joining us. She is an integral part of the NGO Make a Difference and is here to tell us more about the NGO and the work they do. You are listening to MOP CRS 107.8 and this is RJ Vidya with RJ Susan.
2: Danya.
3: Present, miss.
2: Varuna.
4: Present, miss.
2: Ramu.
5: Absent, miss.
2: Why is Ramu Romba Naala school?
1: Miss, Ramu Velik poyirka.
2: ஏன் வேலை செய்ய
1: போயிருக்கான் இல்லை மிஸ் அவனோட அப்பா அம்மா அவன் ஸ்கூலுக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க
2: சரி நான் அவனோட அப்பா அம்மா கிட்ட பேசுறேன் வணக்கம் நானா ராமுவோட டீச்சர்
5: வணக்கம் சொல்லுங்க மிஸ் என்ன விஷயம்
2: ஏன் ராமு ரொம்ப நாளா ஸ்கூலுக்கு வரல
5: வீட்டில் ரொம்ப பண கஷ்டம் மிஸ் சாப்பாட்டுக்கே வழி இல்லை எங்கே ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் படிப்புலாம் முக்கியம் இல்லை மிஸ் அப்புறம் பார்த்துக்கலாம்
2: அப்படி சொல்லாதீங்க படிப்பு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் ராமு நல்லா படிக்கிற பையன் வேற அவன் படிச்சு நல்லா முன்னுக்கு வரணும்
5: ஆனால் வீட்டில் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு மிஸ் வருமானமே இல்லை
2: ஆயிரம் தான் சொன்னாலும் நல்லா படிச்சாதான் நல்ல வேலையும் நல்ல சம்பளமும் கிடைக்கும் இன்னைக்கு அரசாங்கம் எல்லாருக்கும் இலவச கல்வி கொடுக்குது
5: கல்வி எல்லாம் இலவசம் மிஸ் மிச்ச செலவுகள்
2: கல்வி மட்டும் இல்லைங்க கல்வி படிக்கிறதுக்கு தேவையான புத்தகங்கள் நோட் புக்ஸ் பேக் யூனிஃபார்ம் ஸ்லிப்பர்ஸ் கம்ப்யூட்டர் பயணத்துக்கு இலவச பஸ் பாஸ் சைக்கிள் இலவச மதிய உணவு இப்படி எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கறாங்க இனிமேலும் காசு இல்லைன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம இருக்க கூடாது.
5: ஓ அப்படியா, என்னமோலாம் சொல்றேங்க மிஸ். சரி நான் யோசிக்கிறேன்.
2: படிப்பு தான் உங்க குழந்தைய வாழ்க்கையின் உயரத்துக்கு கொண்டு போகும் கல்வி வாழ்க்கைக்கான வேர். இது ராமுவோட அப்பா அம்மாக்கு மட்டும் இல்லைங்க, பசங்களை படிக்க அனுப்பாம சாக்கு போக்கு சொல்ற எல்லா அப்பா அம்மாக்கும் தான். என்ன புரிஞ்சதா? பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: You are listening to MOPCRS 107.8, our community, our pride.
1: Salaam Alaikum. Hello friends, this is RJ Bhavika and you're listening to MOP Community Radio 107.8, our community, our pride. The blessed month of Ramadan is upon us once again, a time for reflection, contemplation and celebrations. As Muslims around the world bid Ramadan farewell, they also prepare for Eid al-Fitr, the festival marking the end of the Muslim holy month. The length of the month varies between 29 and 30 days, depending on the sighting of the Shawwal moon, which leads to the awaited festival of Eid al-Fitr on the 1st of Shawwal. Eid al-Fitr means festival of breaking the fast and marks the end of the fasting month of Ramadan. Eid celebrations begin either on June 4th or June 5th, depending on the sighting of the moon. Ramadan, also known as Ramzan, observed by Muslims worldwide, is one of the five pillars of Islam. Ramadan, the ninth month of the Islamic calendar, is considered one of the most blessed months in Islam. This month is full of celebrations and festivity as the Muslims immerse themselves in reading Quran and duas and spending maximum time doing dhikrs. The Muslims fast the whole month as it teaches them the true meaning of perseverance and tolerance. During this month, Muslims are not only supposed to refrain from eating and drinking during the stipulated timing, but they are also required to curb all negative emotions like anger and prove themselves to be the perfect Muslim. In Ramadan, Muslims also strive hard to refrain from any sinful behavior such as lying, cursing and false speech. So friends, do you know how Muslims fast? A fast psalm is kept by Muslims from dawn to sunset. The food eaten before sunrise is known as suhoor and the one eaten after sunset is known as iftar. Suhoor is the pre-dawn meal which is very important during Ramzan since that is what one's body thrives on all day and should be carefully planned for a steady diet plan that helps you stay healthy. At sunset, Muslims get together for the iftar meal to break their fasts. Just after listening to the Maghrib Athan, they recite the iftar dua to ask Allah for sustenance. I hope this show has helped you enlighten your knowledge about Ramzan. Here's MOP Community Radio wishing you a very happy Ramzan. Stay tuned and you're listening to MOP Community Radio 107.8, our community, our pride. Here's RJ Bhavika signing off.
2: Hello friends, now you're listening to one of the most educated and famous MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. Stay tuned, stay amazed.
3: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலையில் கவனம் மிக அவசியம். நமது நலன் மட்டும் இல்லாமல் சேர்ந்து பயணிக்கும் அனைவரின் நலனையும் கருத்தில் கொண்டு நாம் பயணிக்க வேண்டும். இதை நமக்கு அறிவுறுத்ததா அடையார் சிஏஜி அண்ட் அலர்ட் சேர்ந்து ஒரு டிராபிக் அவேர்னஸ் ரேலி நடத்த போறாங்க. சாலையில எவ்வளவு பாதுகாப்பா வண்டி ஓட்டணும், ஒரு விபத்து நடந்தா உடனே எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. லைஃப் சேஃப்டி மெஷர்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், மைம் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்க்க போறோம். இந்த ரேலிக்கு நம்ம மைம் கோபியும் வராரு. வரும் ஜூலை 1st வெள்ளிக்கிழமை மாலை 3 மெரினா பீச்ல இருக்க கண்ணகி ஸ்டாச்சுல மீட் பண்ணலாம்.
4: ரேடியோ பார்ட்னர் MOP Community Radio at 107.8 FM. Our community, our pride.
5: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும், பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ சென்னை, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு எம்ஓபி ரேடியோ 107.8 இருந்து உங்கள் ஆர்ஜே சுவாதி பேசுகிறேன். காஸ்மெட்டாலஜி பற்றி உங்களுக்கு தெரியும், கிரிமினாலஜி பற்றி உங்களுக்கு தெரியுமா? நானே இன்னைக்கு தான் அப்படிப்பட்ட படிப்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நாம் இன்னைக்கு நிவேதிதா தேவி அவங்கக்கிட்ட கிரிமினாலஜி பற்றி கேட்க போகிறோம். சொல்லுங்கள் நிவேதிதா தேவி, கிரிமினாலஜி பற்றி அண்ட் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி சொல்கிறீங்களா?
1: வணக்கம் ஸ்வாதி.
0: வணக்கம்.
1: நான் வந்து கிரிமினாலஜி படிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வரும்போதே எல்லாரும் என்ன கிரிமினாலஜி படிச்சிருக்கீங்களான்னு ஆச்சரியத்தோடு கேட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன இன்ட்ரடக்ஷன்லையும் அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஆமாம், கிரிமினாலஜின்றது வந்து ஒரு வித்தியாசமான கோர்ஸ் தான். என்னோட யூஜி வந்து பார்த்தீங்கன்னா பிஏ சோஷியாலஜி நான் படிச்சிருந்தேன். என்னோட எம்ஏ கிரிமினாலஜி எதுக்காக நான் எடுத்தேன்னா, சின்ன வயசுல இருந்தே, அதுவும் நான் வாங்கின நாவல்ஸ் இல்லை, எங்கள் அண்ணா வாங்கி வீட்டில் போட்ட நாவல்ஸை ஹாலிடே டைமில் எடுத்து படித்தது தான். ராஜேஷ்குமாரோட டிடெக்டிவ் நாவல்ஸ் நிறையா படிச்சிருக்கேன். அது ஒன்று தான், அதில் வர க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் தான் நான் கிரிமினாலஜி படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இந்த மாதிரி நான் கிரிமினாலஜி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டோடு இருக்கேன்னு தெரிஞ்ச என் பேரண்ட்ஸ் அதில் நான் சேர்றதுக்கு எந்த விதமான தடையும் சொல்லலை. ஆனால் ஊரில் இருக்க சொந்தக்காரங்க, எதுக்கு ஒரு பொண்ணு கிரிமினாலஜி படிக்க வைக்கிறீங்க இப்படின்னு நிறைய கேள்வி எழுப்புனாங்க. இதனால நாளைக்கு அவங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் வரலாம் அப்படின்னு கேள்வி எழுப்புனதையும் மறந்துட்டு என் பேரண்ட்ஸ் என் மேலே இருந்த நம்பிக்கையிலையும் கிரிமினாலஜி படிக்கிறதுக்கு அனுப்புனாங்க.
0: ஓ, ரொம்ப கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அப்பா அம்மாவோட சப்போர்ட் இல்லாம எங்கேயுமே நம்ம வந்துட்டு நகர முடியாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். உங்க சொந்தக்காரங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்கரேஜ் பண்ணாலும், உங்க அப்பா அம்மா கூட இருந்தனால நீங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாயிருக்கீங்க. கிரிமினாலஜியில என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க?
1: கிரிமினாலஜி வந்து எதை சொல்லி கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரைம்னா என்ன, எந்த விதமான சூழ்நிலையில ஒரு குற்றம் நடைபெறுது, எது குற்றவாளிகளை குற்றம் செய்ய தூண்டுது, அதுக்கான தண்டனைகள் என்ன, அவங்களோட சைக்காலஜி எப்படி இருக்கும். சைக்காலஜி மட்டும் இல்லை, நம்மளோட சுற்றுச்சூழல், நம்மளை சுற்றி இருக்க மக்களும் தான் ஒருத்தரை வந்து குற்றம் செய்ய தூண்டுதுன்றத கிரிமினாலஜியில் சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம், அதாவது ஒரு குற்றத்தை எப்படி தடுக்க முடியும் அப்படின்றதையும் கிரிமினாலஜியில் சொல்லித்தராங்க.
0: இந்த காலத்து மக்களுக்கு நிஜமாவே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் மட்டும்தான். படிக்கிறவங்க, கிரிமினாலஜி படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியணுங்கிறது தான் அவசியம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஏதாவது கொஞ்சம் எங்களுக்கு சொல்கிறீங்களா?
1: ஒரு நார்மல் சின்ன சின்ன விஷயங்கள் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணாலே, ஒருத்தவங்க வந்து வெளியூருக்கு போகிறாங்க அப்படின்னா, அது இருக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐ எம் கோயிங் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், இதை வந்து பப்ளிக்காக சோஷியல் நெட்ஒர்க்கிங்கில் போஸ்ட் பண்ணுறாங்க. அதை வந்து அவங்க வந்து ஒரு ப்ரெஸ்டீஜாக நினச்சிக்கிறாங்க. பட் அது வந்து எந்த விதமான ஆபத்தில் போய் முடியுன்றது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பப்ளிக்காக ஒரு போஸ்ட் பண்ணும் போது அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்க்க மாட்டாங்க, சுற்றி இருக்க எல்லாரும் பார்ப்பாங்க. சரி, ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் டைம் அவங்க வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, போனால் அங்கேருந்து எதை வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அவங்களே உருவாக்கி கொடுக்குறாங்க. பொட்டென்ஷியல் கிரிமினல்ஸை அவங்களே உருவாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காமல் அவங்க ஊருக்கு போகிறது கூட ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எல்லாத்தையுமே பப்ளிக்காக சொல்லாமல், இன்கேஸ் அவங்க வெளியூர் போகிறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வாரம் வந்து எங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம், இந்த குறிப்பிட்ட வாரம் மட்டும் கொஞ்சம் எங்கள் வீட்டை வாட்ச் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் ஒவ்வொருத்தரும் செஞ்சாங்கனாலே க்ரைமை வந்து ஓரளவுக்கு தடுக்க முடியும். இப்போ நான் வந்து எதுக்காக சொன்னேன்னா, நான் சொன்னது வந்து வெறும் தெஃப்டை தடுக்கிறது மட்டும்தான். இந்த மாதிரி பல க்ரைம் இருக்குது, பல க்ரைமை தடுக்கிற விதம் இருக்குது, எல்லாத்தையும் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும்.
0: கண்டிப்பாக நீங்கள் சொன்னது நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இந்த காலத்து பசங்களுக்கு அதுதான் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயமா போயிடுச்சு. எதை எடுத்தாலும் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுறது, ட்விட்டரில் ஷேர் பண்ணுறது, இதுதான் வழக்கமாக போச்சு. சரி, இதில் நீங்கள் கிரிமினாலஜியில் சைபர் க்ரைம் பற்றி கூட படிப்பீங்களா?
1: சைபர் க்ரைம் வந்து எங்களுக்கு பேசிக்காக தான் சொல்லி கொடுத்தாங்க. சைபர் க்ரைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இன்டர்நெட் செக்யூரிட்டி அந்த மாதிரி போகும். அதுக்கு செப்பரேட் கோர்ஸ் இருக்குது, அது வந்து எம்எஸ்சி சைபர் ஃபாரன்சிக் அண்ட் நெட்ஒர்க்கிங் செக்யூரிட்டின்னு, அது ஒரு செப்பரேட் கோர்சஸ். எங்களுக்கு வந்து கிரிமினாலஜியில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, சோஷியாலஜி, சைக்காலஜி, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறமா ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் மெடிசன். ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் மெடிசன் கூட ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் தான் சொல்லி கிரிமினாலஜியில் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டீப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் செப்பரேட் கோர்ஸ் படிக்கணும். ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் மெடிசன் வந்து செப்பரேட் கோர்ஸாக நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும்.
0: ஸோ நிறைய நிறைய கோர்சஸ் எல்லாம் நம்ம ஃபீல்டில் இருக்குன்னு சொல்கிறீங்க. எவ்வளோ பேருக்கு இதை பற்றி தெரியுமோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ மூலம் எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு. சரி சொல்லுங்கள், எந்தெந்த யூனிவர்சிட்டியில், எந்தெந்த இன்ஸ்டியூட்ஸில் நம்ம கிரிமினாலஜி பற்றி படிக்க முடியும்?
1: தமிழ்நாட்டிலன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக, அதாவது கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ் வந்து உங்களுக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸில் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியிலலாம் உங்களுக்கு கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ் இருக்குது. ஆனால் ஃபுல் டைமாக நீங்கள் கிரிமினாலஜி படிக்கணும் அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஃபுல் டைம் கோர்ஸ் இருக்குது. எம்ஏ கிரிமினாலஜியும் இருக்குது, எம்எஸ்சி சைபர் ஃபாரன்சிக்கும் இருக்குது. அதே மாதிரி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலியிலையும் உங்களுக்கு அதுக்கான கோர்சஸ் இருக்குது. இப்போ வந்து புதுசாக ஒரு ப்ரைவேட் காலேஜில் கூட யூஜி கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க பிஏ கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு.
0: உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் புக்ஸ் படித்ததுனால வந்துச்சுன்னு சொன்னீங்க, பட் இப்படிப்பட்ட ஒரு கோர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது?
1: இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு முக்கால்வாசி இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் இன்டர்நெட்டில் சர்ஃப் பண்ணுறதுனால தான் தெரியுது. நான் வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது எங்கள் அண்ணா தான் எனக்கு கைட் பண்ணார், இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது, அவளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதுனால போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட சொன்னார், அவர் வந்து பிஹெச்டி கிரிமினாலஜியில் பண்ணியிருக்காரு, அவரும் சஜஸ்ட் பண்ணார்.
0: ஸோ கிரிமினாலஜி படித்தா போலீஸ் ஆஃபீஸர் கூட ஆகலாமா?
1: போலீஸ் ஆஃபீஸர் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இருக்கிற எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாருமே எல்லாருக்குமே காமன் தான். ஆனால் என்ன, இப்போ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் குரூப் ஒன்ல டிஎஸ்பி கூட இருக்குது. ஆனால் என்னென்னா எல்லாருக்குமே வந்து காமன் எக்ஸாம், எல்லாருமே எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ணணும். பட் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தராங்க.
0: ஓ, ஸோ கிரிமினாலஜி படித்தா நம்மளுக்கு ஒரு நல்ல யூஸ் தான், இட்ஸ் அண்ட் ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது.
1: ஆமாம், கண்டிப்பாக.
0: கிரிமினாலஜி படித்து முடிச்சுட்டு எந்தெந்த ஃபீல்டில் எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது?
1: இப்போது இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா இருக்குது, பட் எல்லாத்துக்குமே வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எடுக்கணும். எக்ஸாம்ஸ் எழுதி மற்ற காமன் பீப்புள் மாதிரி நம்மளும் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணணும். எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணால் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. லைக் சிபிஐ, சிஐடி, ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ அந்த மாதிரி இதுலேயும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ப்ரைவேட்டாக பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் ஏஜென்சி நல்ல ஸ்கோப் இருக்குது கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. டிடெக்டிவ் ஏஜென்சி வந்து 90% கிரிமினாலஜி படித்தவங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க, மீதி 10% வந்து அவங்களோட அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் வரவங்களும் ரெக்ரூட் பண்ணுவாங்க.
0: ஓகே, கிரிமினாலஜி படிச்சிருந்தா டிடெக்டிவ் ஏஜென்சியெல்லாம் நிறைய ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க?
1: கண்டிப்பாக.
0: சரி, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா டிடெக்டிவ் ஏஜென்சியில்?
1: பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ப்ரொவைடர் அவங்கள வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அனுப்பிவிடணும் அந்த மாதிரி குறிப்பிட்ட ஜாபுக்கு. கிரிமினாலஜி படிக்க வைக்கிறாங்கனாலே பேரண்ட்ஸ் ஒரு விதமான தைரியத்தில் தான் படிக்க வைக்கிறாங்க. ஆனாலும் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு வரும்போது நிறைய ஃபீல்டு ஒர்க்ஸ் இருக்கும், பேரண்ட்ஸோட அதாவது ஃபேமிலி சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணும் விமனுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒரு சில டிடெக்டிவ் ஏஜென்சியில் வந்து பெண்கள் ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க, ஃபீல்டு ஒர்க்குக்காக ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. பட் இன்டர்னல் ஒர்க்ஸ், டெலிஃபோனிக் என்கொயரி அந்த மாதிரி ஒர்க்ஸ்க்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க.
0: இந்த ஃபீல்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறீங்களா?
1: நான் ஒர்க் பண்ண டிடெக்டிவ் ஏஜென்சியில் வந்து என்ன மாதிரி கேசஸ் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட், போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட். ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட்னா ஒருத்தவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட கெரியர் அண்ட் கான்டாக்ட். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு போகும்போதோ இல்லை ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் மாறும்போதோ ஸ்டூடெண்ட்டோட கான்டாக்ட் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறும்போது அந்த எம்ப்ளாயியோட கான்டாக்ட் எப்படி இருக்குது, போன கம்பெனியில் எதனால் அவங்க குவிட் பண்ணிட்டு வந்தாங்க, அவங்க எதனா இஷ்யூனால் குவிட் பண்ணிட்டு வந்தாங்களா, இல்லை அவங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனி பற்றி கொடுத்த டீட்டெயில்ஸ் உண்மைதானா இல்லை அதெல்லாம் ஃபேக் டீட்டெயில்ஸா, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட். போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எதுக்காக அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொரு கம்பெனிக்காகவும் ஒர்க் பண்ணுறாங்களா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி இன்னொரு கம்பெனிக்கு கொடுத்துடுறாங்களா சீட்டிங் அந்த மாதிரி இருக்கிறதையும் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீ மேட்ரிமோனியல் போஸ்ட் மேட்ரிமோனியல் வெரிஃபிகேஷன்ஸும் இருக்குது. இப்போ பிரைட் க்ரூம் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கும். இந்த காலத்தில் யாருமே யாரையுமே நம்பி ஒரு இடத்துக்கே போகாதப்போ கல்யாணன்றது வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு பந்தம், அது கூட எல்லாமே இப்போ வந்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து தன்னோட பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வெரிஃபிகேஷன்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் வெரிஃபிகேஷன்ஸ், பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணவங்க கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையா இப்படிப்பட்ட வெரிஃபிகேஷன்ஸ். இது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கும் கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் கைடன்ஸ் கொடுக்குறாங்க டிடெக்டிவ் ஏஜென்சிஸ்.
0: ஸோ டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் போலீஸ்களுக்கு கூட கைடன்ஸ் கொடுக்குறாங்கங்கிறது உங்கள் மூலயமா தெரிய வந்துக்கிட்டோம். சரி, இப்போது நீங்கள் ஆஸ் அ டிடெக்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒருத்தவங்களோட ஃபேஸை வச்சு உங்களால் ஏதாச்சும் ஜட்ஜ் பண்ண முடியுமா?
1: கண்டிப்பாக கிடையாது. ஒருத்தரோட அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்றது வந்து ஒரு பழமொழியாக வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், பட் ஒருத்தவங்க கிரிமினலாக இல்லையான்றது ஒரு ஃபேஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக அவங்களோட அவங்களோட கெரியர் அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டர் நம்ம நோட் பண்ணால் மட்டும்தான் அவங்கள பற்றி கண்டுபிடிக்க முடியும்.
0: ஓ, அந்த பழமொழி வந்துட்டு கண்டிப்பாக இந்த வேலைக்கு சரி வராது அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. நிறைய மூவிஸ் எல்லாம் இப்போது வருது, ஃபார் எக்ஸாம்பிள் தெகிடி, அந்த மூவிலெல்லாம் டிடெக்டிவ் ஏஜென்சி எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு காமிக்கிறாங்க. அதெல்லாம் நிஜமாகவே ரியாலிட்டிலையும் அப்படி தான் இருக்குமா?
1: ஆமாம், கண்டிப்பாக அதே மாதிரி தான் இருக்கும். பட் அந்த படத்துலேயே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க, ஒரு சில டிடெக்டிவ் ஏஜென்சி குட் காஸ்க்காக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு சில டிடெக்டிவ் ஏஜென்சி பேட் காஸ்க்காக ஒர்க் பண்ணுறாங்க. பட் என்ன வருதுன்னா, நம்ம வந்து எதுக்காக நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுக்கும் போது அதை வெரிஃபை பண்ணி லைசன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி இஷ்யூஸை தவிர்க்க முடியும். அதாவது
0: டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு
1: லைசன்ஸ் கொடுக்கும் போது கண்டிப்பாக டிடெக்டிவ் ஏஜென்சி லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. அப்படி வாங்கும் போது வெரிஃபை பண்ணி கொடுக்கணும், அவங்க குட் காஸ்க்காக பண்ணுறாங்களா இல்லை ஃபேக் டிடெக்டிவ் ஏஜென்சியா அப்படின்றத வெரிஃபை பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் அந்த படத்தில் காட்டின மாதிரி இஷ்யூஸ் வராது.
0: இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல ஜாப் போகும்போது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க டிடெக்டிவ் ஏஜென்சி இஸ் அ ஃபேக் ஒன் ஆர் அ குட் ஒன்?
1: அவங்களோட லைசன்ஸ் வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறது.
0: ஸோ ஒரு நீங்கள் ஒரு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட ஜாப் போகும்போது ஒரு அவங்க கிட்ட லைசன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் போவீங்க?
1: கண்டிப்பாக,
0: பிகாஸ் அதுதான் உங்களுக்கு சேஃப்டியும் கூட.
1: ஆமாம்,
0: இந்த காலத்தில் நிறைய பெண்மணிகள் என்னைய கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் வீடு கோயம்புத்தூரில் இருக்கு, ஆனால் நான் இங்கே தங்கி படிச்சுட்டு இருக்கேன். இப் என்ன மாதிரி பெண்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் நிறையா ஆபத்துகள் இருக்குது, நாங்கள் எப்படி எங்களெல்லாம் காப்பாற்றிக்க முடியுங்கிறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் தருவீங்களா?
1: கண்டிப்பாக தரேன். மொதல் டிப்பே வந்து உங்களுக்கு வந்து குழந்தைத்தனமாக தெரியலாம், ஆனால் என்னென்னா இது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு டிப்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்படாமல் கற்றுங்க, எவ்வளோ கற்று முடியுமோ கற்றுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஆபத்தில் இருக்கீங்கன்றது தெரியும். இன்னொன்று, உங்களுக்கு ஆபத்து உண்டாக்கக்கூடியவர்கள் அங்கேருந்து அந்த இடத்த விட்டு போகிறதுக்கும் அது ஒரு விதமான காரணமாக இருக்கும். இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு தனியாக போகும்போது மோஸ்ட்டாக தனியாக போகிறத அவாய்ட் பண்ணுங்க. அப்படி நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னா வழியில் நீங்கள் யார்கிட்டையும் அந்தளவுக்கு உங்களோட ரூட் கேட்காதீங்க. இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நான் எப்படி போகணும் அப்படின்றத நீங்கள் கேட்காதீங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் லொக்கேஷன் ஃபைண்டர், அதை வச்சே நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு நீங்கள் போகணுமோ அதை வச்சு நீங்கள் போயிடலாம். அப்படி இல்லையா, பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட கேளுங்க, டிராஃபிக் போலீஸ் அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டான வழி சொல்லி தருவாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட கேட்குறத விட ஒரு போலீஸ் அப்ரோச் பண்ணி கேட்குறது பெட்டரானவே. அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும், உங்களோட ரிலேட்டிவோ இல்லை ஃப்ரெண்டோ, உங்களுக்கு ஆபத்து இருக்கப்போ டக்குன்னு உங்களை வந்து பார்க்கக்கூடிய ஒருத்தர், அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எப்பயுமே நீங்கள் வந்து மனப்பாடமாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஆபத்தில் இருக்கும் போது உங்களோட மொபைல் தொலைஞ்சு கூட போகலாம், அதனால நீங்கள் அந்த குறிப்பிட்ட நம்பரை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் போகிற இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று, மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா நீங்கள் ஆபத்தில் இருக்கப்போ டக்குன்னு நீங்கள் அங்கே டைரெக்டாக போயிடலாம். அடுத்தது பெப்பர் ஸ்ப்ரே. இது வந்து நார்மலாக நம்ம ஊர் வழக்கப்படி மிளகா பொடி, நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ஆபத்துலேருந்து தங்களை காப்பாற்றிக்க மிளகா பொடி தூவுவாங்க. அந்த மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே, மிளகா பொடி, சின்ன சேஃப்டி பின் கூட உங்களை வந்து ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றக்கூடியது தான்.
0: இப்போ ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க அவங்க அந்த சின்ன சின்ன பொண்ணுங்களை இப்போ பசங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, அந்த மாதிரி விஷயமெல்லாம் எப்படி தவிர்க்க முடியும் ஒரு பெண்?
1: நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ரூட்டில் போகும்போது உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னா நீங்கள் ரூட்டை மாற்றுங்க. ஒரு பத்து நாள் உங்களை வந்து ஒரு ரூட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்க உங்களை அடுத்த நாளும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர மாட்டாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடலாம், இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் பயப்படாமல் இன்ஃபார்ம் பண்ணணும். நிறைய பேர் இப்போ பண்ணுற தப்பு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் எங்கே நம்ம படிப்பை நிறுத்திட்டு வர வச்சுருவாங்களோ அப்படின்ற பயத்தில் தனக்கு ஏற்படுற ப்ராப்ளமும் நிறைய பேர் வந்து சொல்கிறது கிடையாது. ஓப்பனாக நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட, உங்கள் ஹாஸ்டல் வார்டன் கிட்ட, உங்கள் காலேஜ் பிரின்ஸிபல் கிட்ட கூட நீங்கள் இதை பற்றி சொல்லலாம், அது தப்பே கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க.
0: இந்த காலத்தில் சின்ன குழந்தைங்க, சீனியர் சிட்டிசன்ஸ், இவங்க எல்லாருக்குமே ஆபத்துகள் நிறைய வந்துகிட்டு இருக்குது, அதையெல்லாம் எப்படி தவிர்க்கிறது?
1: சின்ன குழந்தைங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்க வந்து பேரண்ட்ஸோட கைடன்ஸில் தான் இருக்கணும். பேரண்ட்ஸ்னால மட்டும்தான் அவங்கள பத்திரமா பார்த்துக்க முடியும். ஸ்கூல் காலேஜஸ்க்கு போயிட்டாங்கன்னா அங்கே இருக்க எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அவங்கள பார்த்துக்கும். ஒரு பேரண்ட் வந்து முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னோட குழந்தையோட குழந்தைய வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், யார் கூட பழகுறாங்க, அவங்க யார் கூட போறாங்க, ஒரு குறிப்பிட்ட நேரம் குழந்தை எங்க இருக்கும். சப்போஸ் இப்போ வந்து மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் இந்த மாதிரி நிறைய கிளாஸ்க்கும் அனுப்புறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு குழந்தை டைரக்டா கூட மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ்க்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. மோஸ்டா பேரண்ட்ஸே வந்து கூட்டிட்டு போயிட்டு வரலாம், ஆனால் ஒர்க் போகிற பேரண்ட்ஸ்னால அது பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களோட நம்பிக்கை மிக்க ஒரு நபரை வந்து அனுப்பலாம். அவங்க ஒன்று அவங்களோட ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லாட்டி குழந்தையோட கேர்டேக்கராக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க குழந்தைய பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணலாம். ஆனால் ஒரு குழந்தை வந்து யார் கூட சேருது, ஒரு குறிப்பிட்ட நேரம் எந்த நிமிஷம் எங்கே இருக்குன்றது வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும்.
0: ஃபிங்கர் டிப்ஸ்ல பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும் எங்க குழந்தை எப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கான்டாக்ட் நம்பரும் வாங்கி வச்சுக்கலாம். அது மிக முக்கியமானது. ஏன்னா குழந்தை இன்கேஸ் அவங்க வீடு வந்து சேரல அப்படின்னா, ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கா, இல்ல டியூஷன் போயிருக்கா, டியூஷன் டீச்சர் நம்பர், டான்ஸ் கிளாஸ்னா டான்ஸ் கிளாஸ் டீச்சர் நம்பர், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும்.
0: இந்த காலத்தில் நிறைய பெண்கள் செய்கிற தவறு என்னன்னா, ஃபோன் நம்பர், ஃபோனில் எல்லா ஃபோன் நம்பரையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதே யாருக்குமே தோண மாட்டேங்குது. அது ஃபோன் என்னமும் ஒர்க் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஏதாவது எமர்ஜென்சி டைமில் நம்மளுக்கு ஃபோன் ஒர்க் பண்ணாமல் இருக்கும், அப்போது நம்ம மெமரியை மட்டும்தான் நம்ப முடியும். ஸோ நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னா, எல்லாருமே இம்பார்ட்டண்ட்டான ஃபோன் நம்பர்ஸை ஃபோனில் மட்டும் சேவ் பண்ணாமல் அவங்களோட மெமரியிலையும் சேவ் பண்ணும் அப்படிங்கிற ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த காலத்து பெண்மணிகளுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் நல்லா புரிய வச்சுருக்கீங்க. சரி, பெண்களுக்கு, வயதானவர்களுக்கு, சீனியர் சிட்டிசன்ஸ் அவர்களுக்கு அண்ட் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஆபத்து வருது. அதே மாதிரி ஆண்களுக்கு ஏதாவது இருக்கா?
1: கண்டிப்பாக ஆண்களுக்கு கண்டிப்பாக ஆபத்து இருக்குது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் கிரைம்ன்றது ஜாஸ்தி, அதாவது கிரைம்னால நம்ம பாதிக்கப்படுவோமோ அப்படின்ற பயம் ஜாஸ்தி. ஆனால் உண்மையிலே கிரைமால் பாதிக்கிறது ஆண்கள் தான் நிறையா அப்படின்றது நம்மளோட நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ டெல்லியில் இருக்குது, அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபியர் ஆஃப் கிரைம் அண்ட் உமன் இஸ் மோர், பட் ஆக்சுவல் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம் ஆர் மேல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிரைம்னால அதிக பாதிக்கப்படுவது ஆண்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வழிப்பறி, தெஃப்ட்டு, இந்த மாதிரி கிரைம்லாம் அவங்க பாதிக்கப்படுறாங்க.
0: ஸோ ஆண்களுக்கு இவ்வளோ பாதிப்பு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு நிஜமாகவே தெரியுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் நேர்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைவேஸ்லாம் நிறையா தெஃப்ட் நடக்குதுல்ல, அதையெல்லாம் எப்படி நம்ம தவிர்க்கிறது?
1: ஹைவேஸில் நடக்கிற கிரைம் மெயினாக எதனால அப்படின்னா, அங்கே வந்து நிறையா டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் டக்கு நின்று நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போது நான் கேள்விப்பட்ட விஷயம் வரைக்கும் எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு லிஃப்ட் கேட்குறவங்க மாதிரியோ, இல்லை என் வெஹிக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு அது கொஞ்சம் சரி பார்க்க முடியுமோ அப்படின்னு கேட்குற மாதிரியோ தான் நிறைய பேர் வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடெண்ட் ஆன மாதிரியே ஒரு சீன் க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம பார்க்குறப்போ ஒரு கார் முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகி ஒருத்தவங்க விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கும், நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வெளியில் போவோம், அப்போது அவங்க நம்மளை வழிமறித்து நம்மக்கிட்ட இருக்க நகைகளை பறிச்சுட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன காய்கறிகள், முட்டை, இதெல்லாம் நம்ம கார் மேலே வீசப்படும், நம்ம அந்த துடைக்கிறதுக்காக வழியில் இறங்கி நிற்கிறப்போ அப்பயும் வழிப்பறி நடக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹைவேல போகும்போது மேக்ஸிமம் உங்கள் வெஹிக்கிளை விட்டு, ரொம்ப ஆபத்தான சுச்சுவேஷன், உங்களுக்கு வந்து வெஹிக்கிளை விட்டு வெளியில் வந்தே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனை தவிர வேறு எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்கள் வெளியில் வர வேண்டாம். இப்போ உங்ககிட்டயே யாருன்னா ஸ்ட்ரேஞ்சர் லிஃப்ட் கொடுக்கணும்னு கேட்குறாங்க, எனக்கு தயவுசெய்து லிஃப்ட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, பக்கத்தில் இருக்க போலீஸ் பூத்தில் போலீஸ்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடுங்க. ஏன்னா அவங்க உண்மையிலே வந்து லிஃப்ட் கேட்குறவங்களா இருந்தால் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அதுக்காக ஒரு மனிதாபிமானத்தோட நீங்கள் போலீஸ் பூத்தில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம்.
0: இந்த காலத்தில் நிறைய பேர் ஏடிஎம்லேருந்து அமௌண்ட் ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க, அது எல்லாருக்கும் வழக்கமாக போச்சு. ஆனால் அப்படி ட்ரா பண்ணும்போது நிறைய ஆபத்துகள் ஏற்படுது, அதெல்லாம் தவிர்க்கிறது எப்படி?
1: ஏடிஎம்ன்றது வந்து நம்மளோட மிக அவசரமான செலவுக்கு காசு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஏடிஎம்க்கு போகிறோம். நம்மளால் ஃப்ரீ டைமில் காசு எடுக்க முடியும்னா நம்ம பேங்க்லேயே போயிட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். நம்மளோட இமீடியட்டாக நமக்கு கையில் கேஷ் வரணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் ஏடிஎம்க்கு போகிறோம். ஆனால் நம்ம எந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்மளை தடுத்துக்கலாம் அப்படின்னா, தனியாக போகிறத அவாய்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் அன்டைம், முக்கால்வாசி கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து

0: டைம்ல, அதாவது இருட்டின பிறகு 12 மணிக்கோ இல்ல 9 மணிக்கோ ஆள் நடமாட்டம் இல்லாத டைம்ல நீங்க போயிட்டு காசு எடுக்கும் போது உங்களை வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு பின்னாடியே யாரனா வரலாம். அப்போ உங்ககிட்ட இருந்து காசை அவங்க திருடிட்டு போகலாம், உங்களை அட்டாக்கும் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க அன்டைம்ல போறத நீங்க அவாய்ட் பண்ணணும். அப்படி நீங்க போக வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டதுன்னா தனியா போகக்கூடாது, உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்க ரிலேட்டிவ்ஸோ யாரையாவது ஒருத்தரை நீங்க கூட்டிட்டு போகலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே, எதனா ஒரு பெப்பர் ஸ்ப்ரே, மிளகா பொடி, எதனா ஒரு ஐட்டம் உங்க கூட இருந்தா அப்பயும் அது உங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்தும்.
1: இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஏடிஎம்ல அமௌண்ட் எடுக்கும்போது ஒருத்தங்க என்ன வந்துட்டு கடை லைக் என்ன சொல்றது கத்தி காமிச்சு மிரட்டி இது பண்ணா நம்ம வந்துட்டு ரிவர்ஸ்ல பின் அடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, அது நிஜமாவே ஒர்க் ஆகுதா?
0: கண்டிப்பாக நீங்கள் ரிவர்ஸில் பின் கோட் டைப் பண்ணிங்கன்னா அது உங்களோட பேங்க்குக்கும் அதே மாதிரி உங்களோட நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலர்ட் பண்ணுன்றது மாதிரி சொல்கிறாங்க.
1: ஸோ எல்லாமே போலீஸ் வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க.
0: ஆமாம்.
1: ஸோ எல்லாருமே ஏடிஎம்க்கு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த காலத்தில் நிறைய திருட்டுகள் அப்போ தான் நடக்குது. அடுத்தபடியாக நம்ம வந்துட்டு சீனியர் சிட்டிசன்ஸ் பற்றி பேசுவோம். ஏன்னா நம்மளுக்கு நடக்கிற மாதிரி அவங்களுக்கும் நிறைய ஆபத்துகள் வந்துட்டுருக்கு. அவங்களுக்கு நேரிடக்கூடிய ஆபத்துகளை தவிர்க்க அவங்க என்ன செய்ய வேண்டும்?
0: நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு ஏற்படுற அத்தனை விதமான ஆபத்தும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் ஏற்படுது. ஆனால் 99% எந்த மாதிரி ஆபத்து ஏற்படுதுன்னா தனியாக வீட்டில் தனியாக இருக்க சீனியர் சிட்டிசன்ஸை அட்டாக் பண்ணி தெஃப்ட் நடக்கிறது தான், வீட்டில் கொள்ளை அடிச்சுட்டு போகிறது தான் முக்கால்வாசியான சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நடக்கக்கூடிய ஒரு கிரைம். இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, இப்போது நம்மளோட தமிழ்நாட்டிலேயே சீனியர் சிட்டிசன்ஸ் தனியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸை போலீஸ் ஸ்டேஷன், அந்த பர்டிகுலர் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பேட்ரோல் போகும்போது அவங்க வந்து அந்த சைட் போகும்போது அவங்க அதை வெரிஃபை பண்ணிப்பாங்க, அவங்க சேஃபாக இருக்காங்களா இல்லையா அப்படின்றத ஒரு செக் பண்ணுவாங்க. பட் நிறைய பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது இல்லை, அது மிகப்பெரிய தவறு. வீட்டில் சீனியர் சிட்டிசன்ஸ் தனியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா நம்மளும் வெளியில் போகிறப்போ வீட்டில் இருக்க அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சோ பாட்டி தாத்தாக்கு என்ன ஆச்சோன்னு பயப்படாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் சீனியர் சிட்டிசன்ஸ் தனியாக இருக்காங்கன்னா.
1: எல்லாருமே கேட்டுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த காலத்தில் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ் தனியாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நோட் பண்ணி சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம வந்து நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் தனியாக இருக்கீங்கிறது, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி ஜாஸ்தியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த காலத்தில் நிறைய மிஸ்ஸிங் கேசஸ் இருக்குது. மிஸ்ஸிங் கேசஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது?
0: இப்போது மிஸ்ஸிங் கேசஸ் வந்து ரெண்டு விதமான கம்ப்ளைண்ட் ஆகும். ஒரு சில பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் டைரெக்டாக போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து சினிமா ஆசைகள்னாலேயோ இல்லை காதலர்கள்னாலேயோ வீட்டை விட்டு ஓடி வந்தவங்க, அவங்களோட பெற்றோர்கள் வந்து தன்னோட குழந்தையோட ஃப்யூச்சர் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா எஃப்ஐஆர் போட்டு அதை வந்து வெப்சைட்ஸில் போட்டுருவாங்க, இந்த மாதிரி பர்டிகுலர் பர்சன் மிஸ்ஸிங் ஆகிருக்காங்க அப்படின்னு வெப்சைட்ஸில் போட்டுருவாங்க. நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் வெப்சைட்ஸ்லேயே இருக்குது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து யாருன்னா எங்கன்னா பார்த்தா இந்த மாதிரி இந்த மிஸ்ஸிங் பர்சன் லிஸ்ட்டில் இருக்கவரை நான் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தேன் அப்படின்றத போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் எடுத்துப்பாங்க. ஆனால் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண முடியாத, அதாவது போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாத கேசஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் டிடெக்டிவ் ஏஜென்சியோட ஹெல்ப்க்கு போகிறாங்க. ஸோ டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட போய் சொல்லும் போது டிடெக்டிவ் ஏஜென்சி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு சில கேசஸில் அவங்களோட போலீஸோட ஹெல்ப் இல்லாமல் அவங்களால அந்த கேஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதாவது ஒரு பொண்ணோட டீட்டெயில்ஸோ இல்லை பையனோட டீட்டெயில்ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணுவாங்க. இன்கே ஒரு சில பர்டிகுலர் கேசஸ் வந்து அவங்களால போலீஸ் ஹெல்ப் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ கான்ஃபிடென்ஷியலாக இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். போலீஸோட ஹெல்ப்பில் கான்ஃபிடென்ஷியலாக கேசஸ் ஹேண்டில் பண்ணி இதை சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி அன்கிளைம் டெட் பாடிஸ், இதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்டில் இருக்குது. அன்கிளைம் டெட் பாடிஸ்னால் ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க, அவங்க யார் என்ன ஏதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டெட் பாடிஸோட ஃபோட்டோஸும் அதில் வந்து போட்டிருக்காங்க. இப்போ அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலோ இல்லை உங்களோட ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை பார்த்து அந்த மாதிரி யாருனா இருக்காங்க உங்களுக்கு ஃபெமிலியரான ஃபேஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்களா இருந்தால் அவங்க வந்து போலீஸோட ஹெல்ப் கூட அந்த அன்கிளைம் டெட் பாடிஸை ரிசீவ் பண்ணிக்கலாம்.
1: அப்போ நீங்கள் சொல்கிறத பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, வெப்சைட்டில் அன்கிளைம் டெட் பாடிஸோட ஃபோட்டோஸ் வந்துட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஏதாவது யாரையாவது மிஸ் பண்ணுவோம்னா கண்டிப்பாக அந்த வெப்சைட்டை தவறாமல் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சரி, இப்போது நம்ம வந்துட்டு மனிதர்கள் மிஸ் ஆனாங்கன்னா நம்ம போலீஸ்கிட்ட போகிறோம். இப்போது பெட்ஸ் எல்லாம் மிஸ் ஆனால் நம்ம கண்டிப்பாக போலீஸ்கிட்டலாம் போக முடியாது, என்னவாக இருந்தாலும் பெட்ஸும் உயிர் தானே. அப்போ அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் யாரை போய் அப்ரோச் பண்ணுறது?
0: கண்டிப்பாக பெட்ஸை வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் போலீஸ்கிட்ட போக முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் நீங்கள் வந்து ப்ளூ கிராஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதாவது உங்களோட பெட் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்றது. அதே மாதிரி டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் பெட்ஸ் கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு டிடெக்டிவ் ஏஜென்சிஸும் ஹெல்ப் பண்ணுறாங்க.
1: ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்போது கிரிமினாலஜி படிச்சுட்டு நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம். இப்போ ப்ரைவேட்னா டிடெக்டிவ் ஏஜென்சியில் அது மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியுமா?
0: அப்படி கிடையாது. இப்போ ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவங்களே ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பார்ட்டாக வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து சேம் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷனுக்காகவும் அங்கே ஐடி கம்பெனிஸ்லேயும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அண்ட் செக்யூரிட்டி சர்வீசஸில் மோரோவர் கிரிமினாலஜி படித்தவங்கள தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க.
1: ரொம்ப நன்றி நிவேதிதா, நீங்கள் எங்களுக்காக உங்களோட பொன்னான நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணதற்கு. நீங்கள் நம்மளோட ஆடியன்ஸுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா?
0: இப்போ ஒவ்வொருத்தரும் எதனா ஒரு க்ரைம் நடக்கும் போது கண்டிப்பாக ஒரு சிலருக்கு கோபம் வரும். அப்போ அவங்களோட நண்பர்களும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸும் நீ நாட்டை திருத்த கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் நம்மளால் மொத்த நாட்டையும் திருத்த முடியலனாலும் நம்மளை சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ் ஏதாச்சும் திருத்துவோம். முதல் நம்ம இருக்கிற ஏரியாவை க்ரைம் ஃப்ரீ ஆக்குவோம், அப்புறம் இந்த நாட்டை க்ரைம் ஃப்ரீ ஆக்குவோம். அவ்வளோதான்.
1: நீங்கள் இங்கே எல்லாருக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம்.
0: நன்றி.
2: என்ன நேயர்களே, இப்போ வரைக்கும் நிவேதிதா தேவி கிரிமினாலஜி பத்தி பேசினது கேட்டீங்களா? இந்த நிகழ்ச்சியை பத்தி மக்கள் எவ்வளவு தெரிஞ்சிருக்காங்கிறத நேர்ல போய் கேட்க போறேன். நான் உங்க ஆர்ஜே ஸ்வாதி.
3: அனிதா,
2: என்ன பண்றீங்க?
3: I'm doing my undergraduate.
2: Do you know what is criminology?
3: Criminology is something related to crime, right?
2: Of course, criminology is study about crime. There you study about criminals, how to deal them, what are the punishments for what all crimes, and then also about precautions which people should take before, I mean, when one go out. So tell me, what are precautions you take when you go out?
3: Basically, I don't think I do any precautions, except I'm very aware of my surroundings. Other than that, I don't think I do any precautions.
2: Don't you say your parents and go when you go out?
3: No, I don't. I live in a hostel, so I don't find the necessity to tell anyone.
2: Okay. Instance, if you find theft or crime happening in front of your eyes, what will you do?
3: I'd call the police. I'd dial 100 and I will call the police. That's what you always do. I haven't had any experience, so I'm not sure.
2: Okay. Have you ever experienced crime in your life?
3: Crime can happen anyway, right? Like even in our house, even if the own maid starts stealing vessels, it's crime, right?
2: Of course. Do you have any personal experience?
3: Well, once there was this woman in our house. Like my grandmother was very sick, so she was in the hospital. And this woman, she was in the house cooking food and all. She kept stealing vessels one by one and taking it home. So that's basically the kind of theft I've seen around.
2: Oh, so it's a very bad thing, right? When you go out with your family for a picnic or a trip, what are the precautions you take?
3: Precautions as in like when we are going or like when we leave home?
2: Yeah, of course, when you leave home.
3: Oh, so we lock all the windows and the doors and we put grill and all and we lock the gates, basically.
2: Thank you so much. Anita, உங்க பேரு?
4: என் பேர் அந்தோங்க.
2: என்ன பண்றீங்க?
4: நான் வந்து ஆக்சன்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
2: என்ன உங்ககிட்ட இப்போ கிரிமினாலஜி பற்றி கேட்குறேன். கிரிமினாலஜினா உங்களுக்கு என்ன தெரியும்? ஓகே, ஜென்ரல் ஒப்பீனியன்.
4: கிரிமினாலஜி அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் ஐடியாஸ் தான். நார்மல் நியூஸ் பேப்பர்ஸில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, திருட்டு இந்த மாதிரி இதை போல இந்த மாதிரி பண்ணுறோம், இந்த மாதிரி படிக்கிற இதுதான் எனக்கு தெரியும் நார்மலாக.
2: இப்போ நீங்கள் தனியாக போகிறீங்க, அப்போ நீங்கள் எப்படி கூட ஒரு ப்ரிகாஷன் எடுத்துக்கிறீங்க?
4: தனியா போறப்போ மேபி லேட் நைட் போனேன் அப்படின்னு சொன்னா பாசிங் தட் இன்ஃபர்மேஷன் டு ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு மற்றபடி நார்மலா ப்ரிகாஷன்ஸ் எதுவும் எடுக்கிறது இல்லை. ஏன்னா நார்மல் டிராவல் சிட்டிக்குள்ளதான் அப்படிங்கறதுனால எதுவும் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறது இல்லை. நார்மலாக அந்த மாதிரி எடுக்கிறது இல்லை. ஏன்னா ஃபேமிலியோட போகிறோம் அப்படிங்கிறதுனால
1: வீடு தனியாக இருக்கும் இல்லை.
4: ஆமாம் ஆமாம்,
1: நம்ம ஃபேமிலியோட ஊருக்கு போனால் வீடு தனியாக
4: ஓகே ஓகே,
1: கொள்ளை அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்க?
4: ஓகே, நான் ஃப்ளாட்டில் இருக்கிறேன். நார்மலாக ஃப்ளாட்டில் வந்து அசோசியேஷன் பீப்புள் வந்து பாசன மெசேஜ் இந்த மாதிரி ஒரு 10 டேஸ் 15 டேஸ் அந்த மாதிரி ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுல்ல அங்கே வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம அசோசியேஷன் சொன்னால் போதும், அவங்க வந்து டெல் பாசன மெசேஜ் தேம். ஸோ மேபி இந்த டே இல்லைனா 2 டேஸ் ஒன்ஸ் வந்து டெல் கமெண்ட் செக் everything is perfect அப்படிங்கிற மாதிரி இதில் கமெண்ட் செய்யும்.
1: வாழ்க்கையில்
4: கிரிமினாலஜி பத்தி அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஈவன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கூட பிக் பாக்கெட் ஆகல. அந்த மாதிரி
1: உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க.
4: இன்னொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி
1: ஒரு இடத்துல திருட்டு நடந்துச்சுன்னா அது உங்க கண் முன்னாடி நடந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம்
4: கண்ணு முன்னாடி நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து வில் கால் ஃபார் ஹெல்ப். இல்லை போலீஸ்க்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரி லோக்கல் அப்படி சரௌண்டிங் தெரிஞ்ச ஏரியாவில் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ எதுவும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம ஹெல்ப் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சொல்லணும். அந்த மாதிரி
1: இதுதான்.
5: யுவர் நேம் மேம்? ஐ எம் அனுஷா.
1: நீங்க என்ன பண்றீங்க?
5: ஐ எம் டூயிங் மை சிஏ.
1: ஓகே, வாட் டு யூ நோ அபவுட் கிரிமினாலஜி?
5: கிரிமினாலஜி I'm not very sure what that is, but is it something to do with the psychology of the criminal?
1: Exactly, but you have lots more too.
5: Okay.
1: Criminology, if you study criminology, you can become you can work in a detective agency. Mm-hmm. You can help police like to find criminals. That you learn lots about punishments, protective measures to protect yourself from criminals. Okay, now let's come to the point. When you are going alone, what are the precautions you take?
5: I don't take any precautions as such, but then I do make sure that I keep a safety pin
1: mm-hmm.
5: with me in my purse always, and then I'll be just aware about my surroundings and be very, walk around very confidently.
1: Mm-hmm.
5: Yeah, that's it.
1: How do you approach the strangers? Like if someone comes and asks you address or like that, how do you approach them?
5: I avoid talking to strangers. I avoid not getting into situation where they're, that they come and talk to me. I'm a person who walks really fast, so that any of these, to avoid all these situations. So
1: okay. For instance, a crime happens in front of your eyes, what will you do then?
5: Frankly speaking, I'll run away.
1: Oh,
5: I really don't know what I would do. Maybe in that situation, I don't know what will come. I haven't been in any situation as such now. So right now when I think about it, I think about running away. But maybe I might react. I don't know. I'm not sure about
1: so you're reacting. How do you react then?
5: I would probably call people in the sense who are around. Yeah, I'll give an alert to them. Mm-hmm. And probably call the police. Yeah, that's what I would do.
1: Do you know senior citizens, when they stay alone in their home, they are supposed to give a report to the police that they are alone, so that when police go for patrol, they could check whether people are safe in their home. Do you know about that?
5: No.
1: That rule?
5: No, I didn't know about that.
1: You haven't heard about it?
5: No, I haven't.
1: Okay. For instance, you're going out with your family for a picnic or a tour. For 2-3 days, you won't be back in your home. So how will you protect your home from theft?
5: Yeah, obviously, we'll be locking everything, whatever possible openings, whatever doors are there, we'll try to lock it. And we have this bar, which we have kept.
1: What bar is that?
5: It's an iron bar, which we have fitted. So that will be there, and then we'll inform our neighbors just to have an eye on our eye on our house.
6: உங்க பேரு?
4: என் பேரு ஜான் சுரேந்தர்.
6: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: நான் 12th முடிச்சிட்டு சிஏ பண்ணேன்.
6: சிஏ பண்ணிட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட கிரிமினாலஜி பத்தி கேட்கணும். கிரிமினாலஜினா உங்களுக்கு என்ன

0: இப்போ நீங்க ஃபேமிலியோட ஊருக்கு போறீங்க, ஸோ அப்போ என்ன ப்ரிகாஷன் எடுத்துக்கிறீங்க?
1: ஃபேமிலியோட ஊருக்கு போனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம யார் யார் குரூப்பும் எல்லாம் ஒன்னா இருக்கும், ஒன்னா இருக்கிற மாதிரி பார்ப்போம், யாருகிட்ட தனியா போகாத மாதிரி அப்படி பாத்துருவேன். மோஸ்ட்லி சின்ன பசங்க யாருனா இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கேர் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான்.
0: ஆக்சுவலி நீங்கள் ஊருக்கு போகிறப்போ வீடு தனியாக இருக்கும், ஸோ உங்கள் வீட்டில் இருக்க பொருள் திருட்டு போகாமல் இருக்கிறது நீங்கள் எப்படிப்பட்ட பாதுகாப்பு எல்லாம் பண்ணுவீங்க?
1: வீட்டில் இருக்கும்போது நார்மலாக சேஃபாக தான் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு சென்னையில் மோஸ்ட்லி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்படின்னு சப்போஸ் எங்கன்னா வெளியில் போகிறோன்னா கரெக்டாக லாக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒழுங்காக போகலாம். சில பேர் வந்து அசால்ட்டாக அப்படியே வெளியில் போயிடுவாங்க, அப்படியே விட்டுட்டு வீட்டெல்லாம் திறந்துட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் லாக் பண்ணிட்டு போகலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னையில் தனியாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் எனக்கு வந்ததாக எனக்கு தெரியல. மேபி பொண்ணுங்களுக்கு என்ன வேற என்ன பிரச்சனை வரலாம், பட் வேற எதுவும் பிரச்சனையா எனக்கு வந்ததாக எனக்கு தெரியல. பையனா
0: உங்க வாழ்க்கையில் இது மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா?
1: இந்த மாதிரி என்ன திருப்பி சம்பவம் அந்த மாதிரி நடந்திருக்கு? ஆனா ரொம்ப சின்ன வயசுல ஒரு வாட்டி வெளியில போகும்போது ஏதோ பஸ்ல ஏதோ ஒரு இது நடந்திருக்கு எங்க அத்தை கூட நான் போகும்போது, பட் ஆனா அது ரொம்ப சின்ன வயசுல. மத்தபடி வேற எதுவும் எனக்கு பர்சனலா எதுவும்
0: உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பக்கத்துல ஏதாவது நடந்த விஷயங்கள் ஏதாவது?
1: கண்டிப்பா இப்போ நான் இருக்கிற எங்க வீட்டாண்டே நிறைய கிரைம்ஸ் நடக்குது, நிறைய சொல்றாங்க, பட் நான் எதுவும் பர்சனலா அஃபெக்ட் ஆகல. பட் என்ன கேட்டிங்கன்னா சென்னையில் பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக க்ரைம்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் மேபி இந்த கவர்மெண்டாலே என்னன்னு தெரியல, பட் கொஞ்சம் கேர்ள்ஸ் கொஞ்சம் சேஃப்டி, கொஞ்சம் நிறைய கேர்ள்ஸ் நல்லா வெளியிலலாம் நல்லா ஷைன் ஆகிறாங்க அப்படின்னு நான்
0: நினைக்கிறேன். நீங்கள் தனியாக போகும்போது ஏதாவது சேஃப்டி ப்ரிகாஷன் எடுத்துக்கிறீங்களா?
1: இல்லை இல்லை அப்படிலாம் அது இல்லை, நார்மலாக வெளில வரேன் அவ்வளோதான், மற்றபடி எந்த சேஃப்டி அப்படின்னு. ஆனால் எப்போனா சம்டைம்ஸ் பஸ்ஸில் போகும்போது சில டைம் யாரனா பார்த்தனா பர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துப்பேன், சரியா வச்சிருக்கேனா கொஞ்சம் மிஸ் பண்ணக்கூடாது சில டைம் நான்
0: நினைக்கிறேன். நீங்கள் தனியாக போகும்போது ஏதாவது சேஃப்டி ப்ரிகாஷன் எடுத்துக்கிறீங்களா? இல்லை நான் ரொம்ப தூரமாக போனேன்னு ரொம்ப தூரமாக போகிறதா இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது, பட் பக்கத்துலேயே இருந்ததுன்னா உங்க பேர்?
2: கிரண் மை.
0: எங்க இருந்து வரீங்க?
2: I'm doing my BCom in MOP Vaishnav College.
0: ஓகே. கிரிமினாலஜினா உங்களுக்கு என்ன தெரியும்?
2: கிரிமினாலஜினா அது எக்ஸாக்டா யூ கான்ட் டிஃபைன் கிரிமினாலஜி. எனிதிங் விச் இஸ் பேசிக்கலி யூ கேன் சே இஸ் அகேன்ஸ்ட் தி பிரின்சிபல்ஸ் சொல்லலாம்.
0: ஓகே. நீங்க தனியா போகும்போது நீங்க எப்படிப்பட்ட ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்குவீங்க?
2: எஸ்பெஷலி இந்த கண்ட்ரி லைக் இந்தியா நமக்கு வந்து கேர்ள்ஸ் எஸ்பெஷலி சேஃப்டி இஷ்யூஸ் நிறைய இருக்கு. ஸோ லைக் எப்பொழுதுமே யூ ஷுட் நாட் கோ சம்வேர் அலோன், எஸ்பெஷலி ஆஃப்டர் அ பர்டிகுலர் டைம் இந்த ஈவினிங். அண்ட் யாரானு ரெண்டு கம்பெனியோட போனோம் அந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் இருக்கும். அண்ட் யூ செட் ட்ராவல் பத்தி கேட்டீங்க, ஸோ ட்ராவலில் வந்து தேர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் மை எக்ஸ்பீரியன்ஸ் பட் மை ஃபாதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஹி வாஸ் ஜஸ்ட் அபவுட் டு கெட் டவுன் ஃப்ரம் த ட்ரெயின், ஹி ஜஸ்ட் ஹேட் ஹிஸ் சூட் கேஸ் பிட்வீன் ஹிஸ் லெக்ஸ், சூட் கேஸ் இருந்தது. பிஃபோர் ஹி குட் ஹி ஜஸ்ட் டேர்ன் டு தி அதர் சைட், பிஃபோர் ஹி குட் டேர்ன் பேக் ஹி லாஸ்ட் ஹிஸ் சூட் கேஸ் அலாங் வித் ஹிஸ் பாஸ்போர்ட், ஹிஸ் டிகிரி சர்டிஃபிகேட், எவ்ரி திங், ஆல் ஹிஸ் ஒரிஜினல்ஸ் ஹி லாஸ்ட். தட் இஸ் ஹி ஹேட் கான் ஃபார் அன் இன்டர்வியூ அண்ட் ஹி கேம் பேக். ஸோ அப்போது எல்லாமே ஹிஸ் பாஸ்போர்ட், ஹிஸ் பேன் கார்டு, ஹிஸ் எவ்ரி திங், எவ்ரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே ஹி லாஸ்ட். அண்ட் பிகாஸ் ஆஃப் தேட் ஹி ஹேட் டு ஃபேஸ் அ லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ், ஹி ஹேட் டு அப்ளை ஃபார் சோ மெனி டூப்ளிகேட்ஸ், அண்ட் அதனால வந்து ஹி ஹேட் டு கோ த்ரூ அ லாட் ஆஃப் டீடியஸ் ப்ராசஸ். ஸோ யா, ஸோ வி பீப்புள் டூ ஃபேஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்டெப் அண்ட் பேசிக் ஸ்டெப்.
0: ஓகே. இப்போ நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு நடந்துச்சு

0: அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: ஆக்சுவலி இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ அந்த சமயத்தில் என் மைண்டில் என்ன ஓடும் எனக்கு ஐடியா இல்லை. ஸோ ஒன்லி ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ நோ வாட் ஐ வில் டூ.
0: ஓகே, தேங்க்ஸ்.
1: அண்ட் இஃப் ஐ எம் இன் அ பொசிஷன் டு ஹெல்ப், ஐ டெஃபினெட்லி ஹெல்ப்.
0: உங்களுக்கு தெரியுமா, இப்போ முதியோர்கள் வந்துட்டு தனியாக சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன அவங்க தனியாக அவங்க வீட்டில் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஷுட் இன்ஃபார்ம் போலீஸ் ஆக்சுவலி ஃபார் ரூல். அப்புறம்தான் அவங்க பேட்ரோல்ஸ்க்கு வரும்போது தே வில் செக் வெதர் தே ஆர் ஆல் சேஃப். அந்த ரூல் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா முன்னாடி?
1: இல்ல தெரியாது.
0: தேங்க் யூ சோ மச்.
1: தேங்க் யூ.
2: உங்க பேரு? மஞ்சு. மை நேம் இஸ் மஞ்சு. என்ன பண்றீங்க? I'm doing BA English literature. ஓகே, கிரிமினாலஜி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்?
3: I know it's a branch of sociology, deals with crime as far as I know.
2: ஓகே, it's right. நீங்க தனியா வெளில போகும்போது எப்படிப்பட்ட ப்ரிகாஷன்ஸ் எடுப்பீங்க?
3: When I go out, I mostly keep, when I walk on the road, I generally keep away from men. Like, that's all I do. I don't especially take any precautions as such.
2: Okay, is that, do you have a habit of informing someone before you leave your place?
3: Of course, that I do. I inform my friends as to where I'm going, my parents. I make sure they all know where I'm going.
2: ஒரு இடத்துல திருட்டு நடக்குது உங்க கண் முன்னாடி, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க?
3: ஏதாவது திருட்டு நடந்துச்சுன்னா, I'll make sure I call the police immediately to that particular location wherever the thing is happening. But I don't think I will have the guts to go take the risk and go near them and all.
2: Okay, then for instance you are going out for a picnic with your family, so you have to leave your home alone, right? To prevent robbing of things from your home, what do you do?
3: I think it's generally safe to put all the jewelry in the bank locker itself, but otherwise if you have to put it at home, generally it's safer to put it in the bank locker, but if you have to put it at home, make sure it's inside your bureau, safely locked, and lock the bureau, lock the room also. And it's better to have the password locks that are available these days to prevent robbing, the big huge iron locks.
2: Do you know that when elder citizens stay alone, they are supposed to report to the police, so that when they come for patrol, they could check whether they are safe. Do you know about that rule?
3: No, I haven't heard about it.
2: Okay, thank you.
4: Radhika.
2: Enna pandringa?
4: UG pandren.
2: Oh, what do you know about criminology?
4: I think it's something related to criminal acts happening around us.
2: Yeah, it is. So when you go out, what are the safety precautions you take?
4: I keep myself aware about things happening around me. I keep a watch to other person who is coming opposite to me. Then depending on that person, it will depend. How I react depend on that. I'm a person like react immediately. So it depend on what is the action. Like as the Newton's law says, every action has the opposite reaction. It is like that for me.
2: Okay, for instance, a stranger comes and asks you an address. How will you react then?
4: A stranger comes to you and asks, I didn't get to the question.
2: Ask you an address.
4: Okay.
2: Like he says the name of the company and asks you how to go to that place. Then how will you react to him?
4: If I find that person genuinely he's asking, I would reply sincerely. If I can... Some people, we have that vibe, no? I don't know, maybe it works with me. Some people, we have the vibe. So we think that something negative or something bad about it, we ignore it completely or walk off. Or say, we'll understand after an extent. So it depends on that.
2: So you can judge people. So according to people, you react.
4: Yeah.
2: Okay. So at an instance, you are going out with your parents for a picnic or for a long trip, okay?
4: Okay.
2: you leave your home and go, right?
4: Yeah.
2: What are the precautions you take while you go out so that no theft or robbery happens in your home?
4: Okay, sometimes one of my relative or anyone will be taking care of my house when you're not there. Or else the home will be locked completely and our neighbors will be there. So we just inform them that we are not there. So like that only we have taken so far.
2: Do you have any personal experience?
4: Yeah, kind of, I guess.
2: Could you please share it with us?
4: Okay, one day we were sitting in KFC, one with one of my friends. So it happened like two guys were sitting and they were clicking photos. And in the beginning, I thought it was just cashier. I didn't bother. Later on, it was like he was taking continuously. I started reacting. I told him, I'm a person who react very fast.
2: Yeah, you told.
4: I started shouting at him. So he was like, no, he didn't do it. But it was very evident that he clicked the photo.
2: Of yours?
4: Yeah, mine and my friend. And I asked him. Got his phone, I deleted the picture and gave it to him back. Yeah, at that time, even I was little panicked whether it will create an issue, but by God's grace, nothing happened. And that was the end of that story. Yeah.
2: It's so cool that you reacted in the right way, actually. Thank you so much.
5: Now, Reshma. What are you doing? I'm in the college, second year BCom.
2: கிரிமினாலஜினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
5: இப்போ கிரிமினாலஜி பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஸோ மெனி பிரான்ச்சஸ் இப்போ எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு நிறைய இருக்கிறது மாதிரி கிரிமினாலஜிலையும் வி ஹேவ் ஸோ மெனி திங்ஸ். ஸோ வந்து கிரிமினாலஜி பார்த்தீங்கன்னா இப்போ ஹராஸ்மெண்ட் டேக்கட் செஃப் எனி திங் இட்ஸ் ஆல் கம்ஸ் அண்ட் கிரிமினாலஜி.
2: ஓகே, உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல திருட்டு நடக்குது உங்க கண் முன்னாடி, அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
5: இப்போ நம்ம இருட்டில் திருட்டு நடந்தாதானே,
2: உங்கள் கண் முன்னாடி ஒரு திருட்டு நடந்துச்சுன்னா,
5: இப்போ கண் முன்னாடி திருட்டு நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாலும் போலீஸ் வர கொஞ்சம் நேரம் ஆகும், வெலன்ஸ். பட் தென் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்மளை சேஃப் பண்ணுறதுன்னு முதல்ல எப்போவுமே தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஆர் சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எப்படி இப்போ திடீர்னு நம்மளுக்கு எதுவுமே பண்ண முடியல, இப்படி த்ரெட்னிங் ஆகுது நைஃப் அந்த மாதிரி அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து லைக் எப்படி சில பேர் வந்து மிளகா பொடி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நம்மளை வந்து சேவ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் ஹேவ் சம் பேசிக் ஐடியா அபவுட் திஸ்.
2: நீங்கள் அப்போ வெளியில் போகும்போது, உங்கள் வீட்டை விட்டு வெளில போகும்போது எப்படிப்பட்ட ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் எப்பயும் எடுத்துக்குவீங்க?
5: இப்போ பார்த்தீங்கன்னா கிரிமினாலஜின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்க்ரீசிங் ரதர் தன் டிக்ரீசிங், இட்ஸ் இன்க்ரீசிங். ஸோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கேர்ள்ஸ் டு டேக் அப் பெப்பர் ஸ்ப்ரே. ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த இடத்துல யார் எப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சும்மா வெளியில் போகிறோம்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் அ பப்ளிக் ஹாலிடே. ஸோ அந்த டைம் கூட சில பேர் யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கேர்ள் டு கேரி பெப்பர் ஸ்ப்ரே. அப்புறம் வந்து not exactly it's important to carry a knife and all, but pepper spray is very important, be it a girl or boy. Ena orthanga attack panna varumbodhu first we should preserve, I mean like take care of ourselves. So pepper spray I think is important.
2: Neenga family oda oorukku poninge, so enna pannuvinga,
5: enna precaution eduthukinga? Appo ipo family oda oorukku pombodhu nama enna pannona, like first thing, இப்போ வந்து தேர் ஆர் மெனி லைக் சேஃப்டிக்காகவே தே ஆர் மெனி லாக்கர்ஸ். அண்ட் வீட்டில் வந்து வீடியோ கேமரா இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கலாம். ஏன்னா நான் வந்து எந்த விதத்தில் இப்போ வந்து நம்ம நார்மல் பீப்புளோட கிரிமினல்ஸ் தான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க அவ்வளோ யோசிக்கும் போது நம்மளும் கொஞ்சம் யோசிக்கல. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து சிசிடிவி, நாட் எக்ஸாக்ட்லி த ரொம்ப அட்வான்ஸ் வெர்ஷன் தேவை, பட் தென் ஃபார் ஆர் சேஃப்டி, ஒரு சின்ன சேஃப்டிக்காக வீட்டில் கேமராஸ் இருக்கிறது நல்லது தான். அண்ட் சேஃப்டி லாக்கர்ஸ் வித் ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் சம்திங் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா லாக்ஸ் வந்து லைக் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி, ஐ மீன் மற்றவங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ண முடியாத லாக்கு, அதுக்கு கீ வந்து நம்மக்கிட்டே இருக்க கீ மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், வேறு யாரும் டூப்ளிகேட் கீ போடாத அளவுக்கு ஒரு லாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
2: ஓகே, நல்லா சொன்னீங்க, நல்லா ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா?
5: இல்லை இது வரைக்கும் நடந்திருக்கு, ஆனால் இது வரைக்கும்
2: நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க.
5: கேள்விப்பட்டிருக்கேன், ஏன்னா பக்கத்து வீட்டில் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை தவிர லைக் பர்சனலாக எங்கள் லைஃப்பில் இருந்தோம் அப்படின்னு நடந்தது இல்லை.
2: ஸோ நீங்கள் கேள்விப்பட்டதில் ஏதாவது இன்ஃபர்மேட்டிவ் ஏதாவது சம்பவம் சொல்ல முடியுமா?
5: கேள்விப்பட்டதுலன்னு பார்த்தீங்கன்னா லைக் யா ரீசன்ஸ் லைக் ஃபியூ மந்த்ஸ் பேக் வீட் பக்கத்தில் லைக் சம்மர் டைம் ஆகும்போது எல்லாமே டெய்லி டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஸோ அந்த டைமில் வந்து பக்கத்து வீட்டில் ஐ மீன் லைக் கொஞ்சம் வீடு தள்ளி எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் தேர் வாஸ் சம் டச். இப்போ முதியோர்கள் வந்துட்டு தனியா வந்து ஸ்டே பண்றாங்க இந்த காலத்துல இல்லையா, அப்ப வந்துட்டு தே வந்து அவங்க வந்துட்டு போலீஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ண இந்த மாதிரி அவங்க தனியா ஸ்டே பண்றாங்க அப்படிங்கறது இப்படிப்பட்ட ஒரு ரூல் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா?
6: கேள்விப்பட்டிருக்கோம், பட் தென் ஐ எம் நாட் ஷுர் ஹவு ஃபார் பீப்புள் டூ இட். கேள்விப்பட்டிருக்கோம் அவ்வளோதான், ஆனால் அது வந்து மக்கள் எவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்றது தெரியாது.
5: ரொம்ப நன்றி.
7: என்ன சென்னை, கிரிமினாலஜி பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் இனிமேல் ஏதாவது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கிரிமினாலஜி எடுத்து எல்லாருக்கும் நிறைய சேவை பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்க, இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுவாதி. இது உங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: கணபதி.

0: வீட்டுல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா குடும்பம் வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமாக இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிற முக்கியமான ஒரு காரணம். இங்கே போக்குவரத்தில் எப்படி பொறுப்பாக நடந்துக்கலாம் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்கெல்லாம் போக்குவரத்தில் எப்படி பொறுப்பாக நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க வில்லுப்பாட்டு மூலமாக. கேட்போமா?
1: நந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம்.

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல?
2: ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
1: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
2: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம்

0: டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா, வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா.
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
1: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
5: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ளவா போகணும்? அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
1: அப்படி ஓவர் ஸ்பீடா போன என் ஃப்ரெண்டுக்கு.
6: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம். மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டிய ஓட்டிட்டு வரணும்ல.
6: அவர் எப்ப வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
1: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
1: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
1: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டான்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு எங்களை தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
6: என்னமா ஆச்சு சொல்லுமா அம்மா, என்னமா ஆச்சு?
7: இப்படி தன் முடிவை தானே தேடுறவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.

0: பாட்டு.
1: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
2: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
3: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்டோ டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
2: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
3: நம்ம அவசரத்துக்கு வண்டிய வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
0: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி, போறதுதான் ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாவோட போகும்.
2: நான் கூட என் ஹெல்மெட்டை வண்டியில மாட்டிட்டு போவேன்.
3: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.

0: அது சரி, இதை விட முக்கியமா ஒன்னு இருக்கு. என்னன்னு தெரியுமா?
1: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
1: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மத்தவங்களுக்கும் நல்லது.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய

0: ஹாய், ஹலோ, வணக்கம். சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPFM at 107.8. It's enriching. இன்னைக்கு நீங்க கேட்க போறது ஒரு எக்ஸைட்டிங் டாபிக். டாபிக் என்ன, ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லிடுறேன் நானே. அதுக்கு முன்னாடி நான் யாரும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் உங்கள் பிரியமான தோழி நிவிதா. சரி, இன்னைக்கு டாபிக் வந்து ஒரு குழந்தை வளர்ந்து எல்லாம் ஒரு ஸ்கூல் லைஃப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடலசன்ட் ஏஜ்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க எல்லாருக்கும். அது என்ன, 12th ரிசல்ட் எப்படா வரும்னு காத்துட்டு இருப்பாங்க. 12th ரிசல்ட் வந்த உடனே மார்க் கம்மியா வந்துச்சுனாலும் பிரச்சனை, ஜாஸ்தியா வந்துச்சுனாலும் பிரச்சனை. கம்மியா வந்துருச்சுன்னா நம்ம யோசிச்ச கோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்காதேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. மார்க் ஜாஸ்தியா வந்துருச்சுன்னா ஐயோ நம்ம எடுத்த கோர்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங்கோ டாக்டரோ படிக்க சொல்றாங்களே நம்ம வீட்டுலன்னு யோசிக்க வேண்டியது. இதே ஒரு பெரிய பிரச்சனை. இதுதாங்க நம்மளோட இன்னைக்கு டாபிக், ரொம்பவே முக்கியமான டாபிக். இல்ல, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இன் சூசிங் எ கேரியர். சரி சரி, ரொம்ப நேரமா நானே இந்த டாபிக்கை பத்தி பேசிட்டு இருக்கேன்ல, இத பத்தி நம்ம ஆர்த்தி இன்னும் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சொல்ல வராங்க. கேட்டு எல்லாரும் பயனடைங்க.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் மனசுக்கு வருது ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது நம்ம அப்பா அம்மா கிட்ட போடுற சண்டை, கிடைக்கிற அட்வைஸ், இந்த மாதிரி விஷயம்தான். அவங்களோட நாம கம்மி டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்ம கேரியர் சூஸ் பண்றச்ச எவ்வளோ மதிப்பு தரும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அவங்க பிள்ளைகளை பத்தி நிறைய கனவு இருக்கு. சில சமயம் அந்த கனவு அவங்க பிள்ளைகளோட சக்திக்கு அதிகமாவே இருக்கு. இப்போ இருக்க ட்ரெண்ட்ல கல்வி ஒரு சோசியல் சிம்பலா மாறி இருக்குங்க. இந்த காலத்துல பிள்ளைங்க அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறது ரொம்ப சகஜமாயிருச்சு. இப்பெல்லாம் பேரண்ட்ஸ் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எவ்வளோ காசு வரும், சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்குமா, இது மாதிரி நிறைய கேள்விக்கு சூஸ் பண்ண போற கேரியர் தாங்க பதில் சொல்லணும். ஒரு பிரச்சனை என்னன்னா, பேரண்ட்ஸ்க்கு அவங்க சூஸ் பண்ற கேரியர் பத்தின ஐடியாஸ்லாம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறாங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறத பிள்ளைகளுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பிள்ளைங்களும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரோட பிள்ளைங்களும் டாக்டர் ஆகணும் தான் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சில பேரண்ட்ஸ் தான் தான் நல்ல கேரியர் சூஸ் பண்ணல, தன் பிள்ளையாவது நல்ல கேரியர் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுவே பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரே எண்ணமா இருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. ஆனா என்னன்னா, பிள்ளைங்க சூஸ் பண்ற கேரியர்ல ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருக்குமோன்னு ஒரு எண்ணம் இருக்குங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம். கல்வியும் மதிப்பும் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. நம்ம இந்தியா நல்ல முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கு, பொருளாதார வகையிலும் நல்ல முன்னேற்றத்துல போயிட்டு இருக்கு. அதனால நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கரியர் பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் சேர்ந்து நல்லா விசாரிச்சு டெசிஷன் எடுத்தா வருங்கால பிள்ளைகள் நல்ல முன்னேற்ற பாதையில போறது மட்டுமல்லாமல் நம்ம நாடு முன்னேற்ற வழி தரும். டு சூஸ் எ பெஸ்ட் கேரியர், திங்க் டிஃப்ரெண்ட், சூஸ் பர்ஃபெக்ட்லி வித் ப்ராப்பர் கைடன்ஸ்.

0: Welcome back, listeners. You are listening to MOPFM at 107.8. It's enriching. இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ டியூன் இன் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு டாபிக் என்னன்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இன் சூசிங் அ கெரியர். இப்போ இந்த டாபிக்ல ஒரு நாடகம் கேட்க போறோம். இதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. பிரவீன் அப்படிங்கிறவரு ஃபாதரா நடிச்சிருக்காரு, ராதா அஸ் டாட்டர், சுதா அண்ட் சம்யுக்தா அஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுல நானும் ஒரு ரோல் பண்ணிருக்கேங்க, நான் தான் அம்மா கேரக்டர்.
1: ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க?
2: ஏ நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
1: நான் நல்லா இருக்கேன். சுதா நீ?
3: ரொம்ப நல்லா இருக்கேன். ராதா நீ எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன் டி. லீவுக்கு எங்க போன?
3: மூணார் போயிருந்தேன். உனக்கு எப்படி தெரியும்?
1: சம்யுக்தா சொன்னா.
3: ஓகே ஃபைன் ஃபைன்.
1: எப்படி இருந்தது லீவ்லாம்?
3: லீவ்ல நல்லா இருந்தது. ஆனா மூணா ஜர்னி தான் ரொம்ப நல்லாவே இல்ல. ரொம்ப மலையா, அதனால சுத்தி ரொம்ப ஜர்னி ரொம்ப நல்லாவே இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம காலேஜ் ஐ மீன் ஸ்கூல் படிக்கப்ப போனோம்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. கேரளா ட்ரிப் சான்ஸே இல்ல.
1: சீசன் அந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஜாலியா இருந்தது, எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிருந்தோம். சரி, ரிசல்ட் வந்துருச்சு,
3: என்ன ஆச்சு?
1: நினைக்கிறேன் எல்லாரும் பாஸ் தான், எல்லாரும் நல்லா டோட்டல் தான் வாங்கிருக்கீங்க. சுதா சொல்லவே இல்ல, மேக்ஸ்ல சென்டம் வாங்கிருக்க.
2: தப்பு கணக்கு சரியா பாத்தியா?
1: பாத்தேன்டி, அவளுதுதான்.
2: என்ன
1: மாதிரி?
2: சும்மா எப்பவுமே இன்ஜினியரிங் ஐடி போர் அடிக்கிறது, சரி வித்தியாசமா கிரியேட்டிவ்ல போலான்னு இருக்கேன்.
1: உங்க அப்பா விருத்துப்பாரா இதுக்கு?
2: இனிமேதான் குண்டு போடணும் தெரியல.
3: நீ என்ன எடுக்க போற ராதா?
1: நான் நர்சிங் தான் எடுக்கணும்னு இருக்கேன். ஆனா தெரியலடி, எங்க அப்பா என்ன சொல்வாரோ தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
3: நீ உங்க அப்பா சொல்றத பாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுக்கவே தானே.
1: ஆனா எங்க வீட்டுல அப்படி இல்ல, என்னோட உனக்கே தெரியும், கசின்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. எங்க அப்பா கூட இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொல்லுவாரு, ஆனா எனக்கு நர்சிங் தான் படிக்கணும்.
3: எல்லாருமே இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் போயிட்டு இருக்கது. நீ நர்சிங் யூ ஹேவ் ஸ்கோப், இந்தியாலயும் சரி அப்ராட்லயும் போனா ரொம்ப நல்ல ஸ்கோப் இருக்குல்ல.
1: தெரியும், எனக்கு தெரியும், பட் அது எங்க அப்பாக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஒரே பயம், அதே டென்ஷன் எனக்கு. 1 week ஃபுல்லா எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல.
3: ஃபர்ஸ்ட் ஃபுல்லா எக்ஸாம் டென்ஷன், இப்போ இது ஃபுல்லா கோர்ஸ் என்ன எடுக்கிறதுனே டென்ஷனா இருக்கு அவனுக்கு.
1: ஆமா, ஆனா எனக்கு வந்து நர்சிங் தான் படிக்கணும்னு ஆசை சின்ன வயசுல இருந்து. உனக்கே தெரியும், நான் எப்ப பாரு அந்த நர்சிங் அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பேன். எங்க அப்பாவை எப்படியாவது நான் சம்மதிக்க வைக்கணும்.
3: தெரியல, இனிமேதான்
2: சொல்லணும். அனிமேஷன் புது ஃபீல் வேற, கொஞ்சம் கஷ்டப்பட போல தெரியல.
1: ஆனா சம்யுக்தா உங்க அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டார் நினைக்கிறேன், ஏன்னா அவர் எப்பயுமே அவன் இஷ்டத்துக்கு விட்டுருவாருல.
2: ஆமா, யூஸ்வலா தனி தெளிச்சுவார், பட் இந்த விஷயத்துல தெரியல. ஏன்னா புது இண்டஸ்ட்ரி அனிமேஷன், என் வீட்டுல எல்லாரும் இன்ஜினியர், சோ மேபி உனக்கும் எனக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலும் தெரியல, இனிமே கேட்டு பாக்கணும்.
1: சரி ஓகேப்பா, டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன்.
2: என்ன சொல்றானோ கேட்டு
1: கண்டிப்பா சொல்றேன். ஓகே, மெசேஜ் பண்ணிக்கலாம். பை
2: பை.
1: அம்மா அப்பா வந்துட்டாராமா?
4: இல்லம்மா, அப்பா இன்னும் வரல, வர டைம் தான். ஏன் இவ்வளவு ஆவலா தேடிட்டு இருக்கா அப்பாவ?
1: இல்லம்மா, உனக்கே தெரியும் ரிசல்ட் வந்துருச்சுல, அதான் கொஞ்சம் பேசணும் அப்பாட்ட.
4: வண்டி சத்தம் கிட்ட மாதிரி இல்ல, அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன்
1: பாரு. ஓகே, நான் போய் பாக்குறேன்.
5: அப்பப்பா ரொம்ப டயர்டா இருக்கு, இந்த டிராபிக்ல எப்படிதான் வண்டியை ஓட்டுறாங்களோ தெரியல. மைத்லி காபி கொண்டு வா.
4: தோங்க ஒரே நிமிஷம், தோ கொண்டு வரேன்.
1: அப்பா நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும்ப்பா.
5: என்னதே பேசணுமா? காஃபி குடிச்சிட்டு இருக்கல, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடு. இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: குடிச்சாச்சா?
5: நை நை நைன்னு உன் விஷயம் ஆவலன்னா சொல்லு.
1: பா பிளஸ் டூ ரிசல்ட் வந்துடுச்சுப்பா.
5: ஃபெயில் கீழ் ஆவலல்ல?
1: ஐயோ ஃபெயிலா இல்லப்பா, நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன். நீங்களே இப்படி கேக்குறீங்க, ஃபெயிலாம் ஆக மாட்டேன் நானு.
5: பின்ன ஏன் பொண்ணாச்சே, அதான் எனக்கு ஒரு பயம்.
1: இல்லப்பா, பாஸ் பா எல்லாத்துலயும் நல்ல மார்க் எடுத்துட்டேன், அம்மா கிட்ட கூட காமிச்சிட்டேன். அம்மாலாம் ஹாப்பி தான், நீங்க கூட ஹாப்பி தான் நினைக்கிறேன்.
5: அதே உங்க அம்மா வக்காலத்தா உனக்கு? நீ பேசு எது வந்தாலும் இங்க.
1: சரிப்பா, நான் வந்து உங்களுக்கே தெரியும் நான் நர்சிங் தான் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் நர்சிங் படிக்கிறதுக்கு மாதிரி ஒரு நல்ல மார்க்கும் எனக்கு கிடைச்சிருக்கு. நர்சிங் படிக்கணும்.
5: உன் வாயில இன்னொரு தடவை இந்த வார்த்தையே கேட்க கூடாது. நான் நர்சிங்கா? அதெல்லாம் நம்மளால முடியுமா? அதெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கே தகுதியே கிடையாது. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இன்ஜினியரிங் தான் தகுதி.
1: ஏன்பா, ஏன் இன்ஜினியரிங்? அப்பா, நான் வந்து நர்சிங் தான் படிக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பா, உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து இன்ஜினியரிங் படினா நான் எப்படி படிக்க முடியும்? இன்ஜினியரிங் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. இன்ஜினியரிங்லாம் நான் படிக்க மாட்டேன்.
5: நீ டாக்டரும் படிக்க மாட்டேன்ற, இன்ஜினியராகவும் ஆக மாட்டேன்ற, அதுக்கு நடுவில் பண்ற நர்சிங்ன்ற.
1: ஆமா, எனக்கு நர்சிங் சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை. அதனால எனக்கு நர்சிங் படிச்சா எனக்கு இன்னும் என்னோட எய்ம் சின்ன வயசுலேருந்து நர்சிங் தானே, அதனால அதே படிக்கிறேனே.
5: நீ வீட்டு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்ட, எப்படி நாட்டுக்கு போய் செய்வ?
1: நான் அப்பா என்னப்பா, பிளீஸ்ப்பா, நான் படிக்கிறேனேப்பா.
5: என்னால ஒத்துக்கவே முடியாது ராதா. இதுக்கு என்ன ஸ்கோப் நீ நினைக்கிற? நர்சிங் படிக்கிறது உங்க கசின்லாம் என்ன படிச்சானுங்க பாத்தல? இன்ஜினியர் படிச்சானுங்க, டாக்டர் படிச்சானுங்க, வேற என்னத்தை படிச்சானுங்க? எனக்கு பிடிக்கல நீ நர்சிங் போறது.
1: அப்பா, என்னோட கசன் இன்ஜினியரிங் டாக்டர் படிச்சா அது அதே தான் நானும் படிக்கணுமா? எனக்குன்னு ஒரு தனி விருப்பம் இருக்குல்ல, நான் அதை படிக்கிறேனே நர்சிங்.
5: நீ யாரோட பொண்ணு? சாதாரண ஆளோட பொண்ணு இல்ல. நான் யாருன்னு தெரியும்ல உனக்கு? என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு
1: தெரியும்ல? தெரியும் அப்பா. படிப்புக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் என்னப்பா சம்பந்தம்?
5: என்ன பொறுத்த வரைக்கும் சம்பந்தம் இருக்கு. நான் என்ன முடிச்சேன்? இன்ஜினியரிங் முடிச்சேன். இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறேன். நர்சிங்ல நினைச்சு பாரு, எங்கெங்கயோ போகணும்னு வாங்க, நாட்டுல இருந்து இந்த நாட்டுல இருந்து அந்த நாடு போகணும்னாங்க. இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. நம்ம ஸ்டேட்டஸ் சுத்தமா வராது வராது வராது.
1: பா, நீங்களே நினைச்சு பாருங்கப்பா, நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தா அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. நான் உங்க ஃபோர்ஸ் கம்பல் பண்ணி நீங்க படிக்க வைக்கிறீங்க, அதை நான் படிச்சா நினைச்சுக்கோங்க, அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காதேப்பா.
5: நான் ஒத்துக்கவே முடியாது. நீ 1008 சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாது. யார் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணா?
1: யாரும் இல்லப்பா. எங்க ஸ்கூல்ல ஒரு வாட்டி கூட்டிட்டு போனாங்க. அப்ப எல்லாரும் அந்த பாத்து இந்த நர்சிங் இந்த டாக்டர் கேம்ப் ஒன்னு கூட்டிட்டு போனாங்க. அப்ப அந்த நர்சிங் பண்றத பாத்தேன் நானு. அதுல இருந்தே எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த ஆசை. அதுக்கப்புறம் 12th லீவ்ல அப்ப கூட்டிட்டு போகும்போது அது பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போச்சுப்பா. அது மட்டும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டோட அக்கா கூட நர்சிங்கா தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்ட என்ன ஸ்கோப்பு, அதோட என்ன வேல்யூ, அதெல்லாம் படிச்சா என்ன இருக்கு, அவங்க நல்ல ஃபியூச்சர், பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு தான் சொன்னாங்க.
5: இதெல்லாம் நீ எப்போ பண்ண? இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. உங்க அம்மாக்கு தெரியுமா?
1: அம்மாக்கு தெரியாது. அம்மா வந்து உங்ககிட்டே கேட்டுக்கோங்கன்னாங்க.
5: சோ அப்போ வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இத பத்தி பேசிருக்கீங்க, டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க.
1: அம்மாக்கு இல்ல எந்த இதுவும் இல்லப்பா, நான் உங்ககிட்ட தான் கேட்கணும்னு இருக்கேன்.
5: என்னால ஒத்துக்கவே முடியாது ராதா.
1: அப்பா, நான் என்னோட ஃப்ரெண்டோட அக்காட்ட கேட்டேன், அவங்களும் பார்த்தாங்க, அவங்களும் நர்சிங் தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்க எனக்கு ஹெல்ப் பண்றேன்னாங்க. மோர் ஓவர் அவங்க என்ன ஒரு வாட்டி அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அவங்க போய் பார்த்து அவங்க எப்படி சர்வீஸ் பண்றாங்கன்னு ரியலி இம்ப்ரெஸ்ப்பா. அவங்க ஒரு ஒரு இதுவும் விஷயத்தையும் எப்படி கேர் பண்ணி எடுத்துக்கிறாங்க, அந்த பேஷண்ட் அவளை கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னவோ அது படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு.
5: இதெல்லாம் எங்க பார்த்த? நீ எந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்த?
1: அந்த அக்கா என்ன கூட்டிட்டு போனாங்கப்பா ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்து. நம்ம வீடு இருக்குல்ல, நம்ம தெரு இருக்குல்ல, அது பக்கத்துலதான் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அவங்க கூட்டிட்டு போய் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இது இப்படிதான் இருக்கும், இப்படிதான் பாக்கணும் எல்லாத்தையும், ஒரு பிளட் வந்தா எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும். சோ அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு என்னோ ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த ஸ்பாட் பார்த்தோன்னே சரி, இதே படிக்கலாம், இதே ஒரு கெரியரா எடுத்துக்கலாம், நான் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வருவேன்ப்பா நர்சிங் எடுத்தா, என்ன நம்புங்கப்பா பிளீஸ்.
5: நீ சின்ன பொண்ணு, எத்தனை ஹாஸ்பிட்டல் பாத்துருக்க இது வரைக்கும் சொல்லு.
1: அந்த அக்கா என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க, அது பார்த்தேன்.
5: அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் தான் சென்னையில இருக்குதா இல்ல இந்த இந்தியாலே உலகத்திலேயே இருக்குதா? எவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருக்கு உனக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்லயே வந்து பேஷன்ஸ்ன்றது கிடையாது. ஒரு வேலைய பொருந்தி செய்வியா சொல்லு பாக்கலாம்.
1: இல்லப்பா, நான் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஒன்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் கண்டிப்பா நல்லா தான் செய்வேன். நானு எனக்கு அதோட எய்ம், எனக்கு நர்சிங் படிக்கணும் தான் எய்ம். கண்டிப்பா நான் நல்லா பண்ணுவேன். வீட்டுல செய்யறத பாத்தெல்லாம் என்ன தப்பா நினைக்காதீங்க. ஐ மீன் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாதீங்க, நான் நல்லா தான் படிப்பேன்.
5: ரெண்டாவது விஷயம், ஒரு நர்ஸ்க்கு முக்கியமான இது வந்து கிளீன் அண்ட் டைடினஸ். அது உங்ககிட்ட சுத்தமாவே கிடையாது.
1: அப்பா, நீங்களே ஆபீஸ் நைட் லேட்டா தான் முடிச்சுட்டு வரீங்க. நீங்க வரும்போது நான் தூங்கிட்டே இருக்கேன். நீங்க என்ன எப்ப பாத்துருக்கீங்க? அம்மாட்ட வேணா கேட்டு பாருங்க. நான் என்னோட புக் ஷெல்ஃப், என் ட்ரெஸ் நானே அயன் பண்ணிப்பேன், கிளீனா தான் இருப்பேன் நான் எப்பயுமே. உங்களுக்கு தெரியுமா, சாட்டர்டே சண்டே கூட என்னோட துணியை நான் தான் துவச்சுப்பேன், அவ்வளவு கிளீனா வச்சுப்பேன் எல்லாத்தையும். இவனோட நெயில்ஸ் கிளீன் பண்ணிப்பேன், என்னோட ஷூ சாக்ஸ் நானே துவச்சிருவேன். எல்லாமே இவ்வளவு கிளீனா இருக்கப்போ என்ன போய் எப்படி சொல்றீங்களேப்பா? நர்சிங்க கிளீனிங் கிளீனினஸ் ரொம்ப முக்கியம், எனக்கு தெரியும். நான் அதையும் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதெல்லாம் அம்மாட்ட வேணா கேட்டு பாருங்க, அம்மாக்கும் நான் ஹெல்ப் பண்றேன். இப்பெல்லாம் ரொம்ப பொறுமையா
5: தான் சொல்லாம பின்ன எனக்கு எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும்?
1: ஸ்டார்டிங் அப்படிதான் இருந்தேன், கொஞ்சம் பொறுப்பு இல்லாம. இப்ப வந்து தெரிஞ்சிட்டேன்னா எனக்கு நர்சிங் படிக்க போறேன் அந்த எய்ம் வந்தனால நானே என்ன மாத்திக்கிட்டு இருக்கேன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா.
5: ஏன்னா உனக்கு இப்ப இந்த நர்சிங்க படிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக என்ன வேணா சொல்லுவேன்? கரெக்டா?
1: அப்படி இல்லப்பா, நீங்களே நினைச்சு பாருங்க. இப்ப எனக்கு பிடிச்சதானே நான் படிக்கிறேன். நீங்க உங்க இஷ்டத்துக்கு படிக்க சொன்னா என்னால அதை எப்படி படிக்க முடியும்?
5: உன்னோட நாங்க பெரியவங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க.
1: நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா கூட என்னோட ஃபீலிங்ஸ் என்னோட இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கறீங்க. உங்க இஷ்டப்படியே படி படினா என்னால எல்லாமே படிக்க முடியாதுப்பா.
5: ராதா இங்க பார், பொறுமையா சொல்றேன் கேட்டுக்கோ. என்னால ஒத்துக்கவே முடியாது. யோசிச்சுப்பா, நர்சிங் படிச்சானா நம்ம ஃபேமிலில என்ன எல்லாரும் எப்படி பேசுவாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சுப்பா.
1: அப்பா, நம்ம ஃபேமிலி எல்லாம் பார்த்தா என்னப்பா ஆகுறது? என் லைஃப் என்ன ஆகுறதுப்பா?
5: நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தனு வெச்சுக்கோ. நம்ம ராஜு மாமாவோட பையன் என்ன பண்றான்?
1: இன்ஜினியரிங்.
5: எவ்வளவு சம்பாதிக்கிறான் தெரியுமா?
1: தெரியும், நல்லா தான் சம்பாதிக்கிறான்.
5: எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? எந்த பிரச்சனையும் வரல பாத்தியா? ஸ்டேட்டஸ்ல அவங்க லெவல் அவங்க கரெக்டா மெயின்டெய்ன் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கார் இருக்கு, செட்டில்டான ஒரு வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. நர்சிங் படிச்சா நீ எப்படி இதெல்லாம் கிடைக்கும் நினைக்கிற? ஒண்ணுமே கிடைக்காது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது.
1: அப்பா, காசெல்லாம் பார்த்தா என்னோட எய்ம் என்ன ஆகுறது?
5: உன்னோட எய்மை தூக்கி குப்பையில போடு. அது முக்கியம் இல்ல, ஸ்டேட்டஸ் தான் முக்கியம்.
1: உங்களுக்கு எப்ப பாரு ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்னா? அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டுல? நான் போறேன் எங்கேயாவது.
5: எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. நீ ஸ்டேட்டஸ், நீ எனக்கு எப்பயுமே பொண்ணா இருக்கிற வரைக்கும் நர்சிங் படிக்கவே முடியாது. ஸ்டேட்டஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்.
1: பா, இப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா, கெஞ்சு கேக்குறேன்ப்பா, ப்ளீஸ்.
5: ராதா, நீ என்னதான் கேட்டாலும் சரி, உங்க அம்மா கிட்ட கூட சொல்லியாச்சு.
1: நான் அம்மா கிட்ட கேட்ட, அம்மா ஒத்துக்கிட்டாங்களே, நீங்க தான் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க.
5: அம்மா ஒத்துக்கினா நான் தானே இந்த குடும்பத்துக்கு தலைவன்.
1: ஆமா,
5: கண்டிப்பா உன்னால நர்சிங் படிக்கவே முடியாது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல வேற எந்த டாபிக்கும் பேசாத. நீ இன்ஜினியரிங் தான் படிக்கிற, அப்படி இல்லனா உனக்கு ஒரு சாய்ஸ் வந்து டாக்டரா குடுக்கறேன். இது ரெண்டுத்துல எது வேணா செலக்ட் பண்ணிக்கோ. அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
6: இவ்வளவு நேரம் நம்ம ஒரு நாடகம் கேட்டோம். இல்ல, அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் எவ்வளவு ஆர்கியூ பண்ணாங்க. அதாவது அந்த பொண்ணுக்கு நர்சிங் எடுக்கணும், ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து டாக்டர் ஆர் இன்ஜினியர் ஆகணும் அந்த பொண்ணுன்னு ஆசை. ஆனா ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் ஒரு முடிவுக்கு வரல. கடைசியில அவங்க அப்பா சொல்றது அந்த பொண்ணு கேக்குற மாதிரி ஆயிடுச்சு. இதுல அவங்க அப்பாவுக்கும் சந்தோஷம் கிடையாது, பொண்ணுக்கும் சந்தோஷம் கிடையாது. ரெண்டு பேருமே சாட்டிஸ்பாக்சன் இல்லாம ஏதோ ஒண்ணு, நம்ம இந்த சிச்சுவேஷன் இட் இஸ் ஃபோர்சிங் அஸ், அதனால நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலே போயிட்டாங்க. இந்த மாதிரி தவறுகள் எல்லார் வீட்லயும் நடக்கிறது தாங்க. இது தவறுன்னு சொல்ல முடியாது, நார்மல் சைக்காலஜி. அந்த பொண்ணு வந்து நான் பண்றது, நான் என்னோட இன்ட்ரெஸ்ட் எதுலயோ அதுலதான் நான் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றதும், அவங்க அப்பா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு நீ இதை தான் படிக்கணும்னு சொல்றதும் ஒரு ஒரு வீட்லயும் நம்ம காமனா பாக்குற விஷயங்கள் தான். இப்ப வந்து நம்ம ஸ்டுடியோஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. யார் இந்த ஸ்பெஷல் கெஸ்ட்? அவளோட வெயிட் பண்றீங்கல்ல, எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்ல பிபிஏ டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி அர்ச்சனா பிரசாத் மேடம் நம்ம ஸ்டுடியோக்கு இப்ப வந்திருக்காங்க. அர்ச்சனா பிரசாத் கிட்ட நம்ம ராதா கேள்விகள்லாம் கேட்க போறாங்க. வாங்க, இந்த டிஸ்கஷனை கேட்கலாம்.
7: ஹாய் மேம், வெல்கம் டு our show. இஸ் சோஷியல் ஸ்டேட்டஸ் is deciding factor in choosing a career?
8: Social status as such, I don't think largely influences choice of career. Maybe to a small extent, but family background and maybe even to some extent the community a person belongs to, maybe to an extent it influences. For instance, why do I say family background? If a child has doctor parents and she sees these doctor parents, you know, as she grows up, maybe she is influenced towards taking up doctor as a profession, the medical profession itself. The positives from that are a large influence on her life. When I say community, I mean in a very, very specific sense. Say, for example, a child is born in a business community, a family with a business, where they run a family business. She would be largely influenced. There is a lot of temptation for her to take up her family business because there are a lot of positives. She can see her money, her family wealth growing in front. That is, so to that extent, yes, social status does affect choice of career.
7: As the educationalist, whose choice is important in deciding one's career? Is parents or children?
8: I think it should be a combined decision with the child's interest levels being the most important factor. The aptitude of the child. Of course, the parents' guidance is very, very important simply because they've seen life for a longer period of time. So they are in a position to analyze certain pros and cons better. The child might be able to perceive only the nicer aspects of a career. The parent can put forth to her the pluses and minuses, but the child's aptitude, interest levels, are very, very important. So it's a joint, it should be done with a joint counseling session, I think. Parent and child, open talk between the parent and child should be what leads to the final decision.
7: How successful would you rate yourself in career you have chosen?
8: I can't rate myself. I can't rate myself simply because you'll have to check with the stakeholders. The parents' feedback, the students' feedback as to how they think I am performing in my job. But I am very happy in the career I've chosen if that is any indicator of my success rate. I think if you love a job, then it does not seem dull or dreary at all. Half the battle is won because of your interest levels.
7: Is it your choice or is it your parents' choice?
8: It has been completely my choice, but supported by my parents right from the beginning. I'm a qualified company secretary, but I did not choose to take up a professional career, a corporate career. I always wanted to be a teacher and they have supported me wholeheartedly.
7: As a parent, will you give your child the freedom to choose his or her career?
8: Absolutely, absolutely. I mean, that would be, as a parent, I think my only role would be to give him maximum exposure, to give him the knowledge as to what are the career options that are available, give him opportunities to explore these career options, interact with people from varied professions, and then the choice will ultimately be his. Yes, as a parent, I will point out to him what I think are the pluses and minuses of those careers, just as the way my parents did. For instance, when I wanted to become a teacher, an academician, they did point out to me that if money cannot be the sole motivator of an academician, there has to be something more. Secondly, as an academician, I would have to constantly update myself. I can never give up on my reading habit. These were things that were pointed out to me. At the same time, my parents did point out that if I wanted to balance home as well as a career, a teacher's job is slightly easier simply because you get your working hours are shorter. It can match with the time schedules of your child. Those were also the advantages that they pointed out to me. You can always remain young in this profession because you interact with younger people. But there are certain minuses, like you cannot expect to become a multimillionaire. Yes. At the same time, you have to keep updating yourself. There were lots of things that were pointed out to me. So tomorrow when my son chooses his career, I will take the initiative of finding out what the pluses and the minuses of that career are, and I will explain to him, but the decision will be ultimately his. And I will support him irrespective of what decision it is. At least I think I will support him.
7: Assume that your child choosing a career path that is totally different, not in a line with your expectation and dream. What will be your reaction?
8: Something totally different. The world needs all people from all professions, right? If you are, there has to be someone who has to take up sports, someone who has to take up media. So it's perfectly okay with me. And if it's a line that I don't know much about, I will try to do some reading, try to find out more about the profession, give him some exposure, maybe give him a chance to take up a certificate program, something like that, to see whether that is the line in which he wants to be. And if he still wants to do it, yes, why not?
7: Money and fame versus satisfaction and happiness. Which one do you choose? Money or satisfaction?
8: According to me, job satisfaction and happiness in the job is most important. It surpasses anything else. It might sound very, very idealistic. It might look like as if it's a line from a moral science textbook. But ultimately, I think if you are satisfied and happy in the job, the money will seem sufficient, whatever it is. And today, academicians are not paid that badly. They are paid well, but definitely not when compared to a doctor or a lawyer. But satisfaction and happiness in a profession is most important.
7: Parents advise as a result of their experience, but children have their own perception about what they want. So which one works better?
8: Again, I will say the guided decision. A child's decision guided by the parent. Parent has more experience maybe, but a child has more exposure. I mean, a child of today will definitely have more exposure to the developments, what his peers are thinking, what his classmates are thinking. There is more enthusiasm. There is more adventure in a child's decision, and I think it has to be encouraged.
7: What is your message to the aspirants and the parents in choosing a career path?
8: Choose a profession you love and you will feel like as if you have not worked a single day in your life. It will just seem a part of your life.
7: What's your opinion about today's topic we have discussed so far?
8: I think it's something that requires intensive thought. Because there are so many examples of people who have chosen careers which and then have regretted it, have come to a stage in their life when they find their job a drab, having to go to work itself is very dull. There are many examples of people who have chosen something they've had a passion for and have done so well in it. I think at a school level, or maybe even at a college level, in the first year, there should be parent-child counseling sessions. There should be career... we have so many career fairs, but I feel, in essence, these career fairs are actually marketing exercises by companies who want to pick up people for jobs. I think career fairs should be more in terms of counseling, where people are taught about, you know, if you get into banking, what are the various careers? Where can you go? You join at this level. This is your entry level. Where do you go from here? You join, if you're a software programmer, you join here. What can you do from here? Can you diversify? I think that is important. And as you must be aware, we have something called an interdisciplinary program in our college. I think programs like that are also very, very important, because maybe, for example, a student has chosen BSc in nutrition and dietetics. She has done so because at that point she felt that was a good career choice. Her parents felt that was a good career choice. She has gotten in there. But after she joins the course, her mind changes. Her point of view changes. At that stage, she is given an interdisciplinary elective. Maybe she does a course on journalism. She feels that she has a better aptitude doing journalism. So she can always diversify there. So counseling, opportunities for other to taste other disciplines is very, very important. That will be something that we have to focus on. And that way I feel this topic is good, because at least today you have made me think about several questions. Maybe the listeners of this program will also start thinking. They may not agree with whatever you say. They may not agree with whatever I say. But they will at least start giving it a thought. And somewhere we can make a difference.
7: Does the choice change according to the sex of the child?
8: It shouldn't. Ideally speaking, it shouldn't. I mean, Kalpana Chawla is an example. Kiran Bedi is an example. So it shouldn't change according to the sex of a child. But realistically, as a mother, if you ask me, if I had a girl child, I would tell her that there are certain professions which lend itself slightly better to a woman. Because as per nature is intended only women to bear children. So she has to take a career break there. There are certain professions which lend itself beautifully to career breaks. Or a woman can always operate out of home. If she works out of home, she does not have to even take that career break. So there are, ideally speaking, no. But realistically, I think there are certain professions which are better suited for women. Any profession where you can work from home, where you can do freelance work, are slightly better suited for women and have less demanding hours.
7: Thank you, ma'am. Thank you for coming here.
8: Thank you for giving me this opportunity.
7: Thank you, ma'am.
6: ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப்லயும் ஒரு முக்கியமான கட்டம் எப்போனா 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட் எவ்வளவு ஒரு ரொம்ப கன்ஃபியூஷனோட ஒரு எக்ஸைட்மெண்டோட இருக்கிற ஒரு ஸ்டேஜ். அதுல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃப்ரீடமே இருக்கிறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸ்ட் பியர் ப்ரெஷரோ இல்ல பேரண்ட்ஸோட ப்ரெஷரோ அவங்க எந்த கரியர் நெக்ஸ்ட் சூஸ் பண்ண போறாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்புறம் கடைசியில அவங்களுக்கு இஷ்டம் இல்லாம ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து அதுல போய் குப்பை கொட்டி இது ஒரு பெரிய கதைங்க. அதனால இன்னைக்கு நம்ம காரசாரமா அண்ணல் பறக்கிற ஒரு டிபேட் கேட்க போறோம். இதுல ஒரு டீம்ல பேரண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க, மிஸ்டர் கார்த்திக் அண்ட் மிஸ்டர் முரளி வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பிரியாவும் அனுஷாவும் ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து அவங்களோட வாதங்களை வைக்க போறாங்க. சரி, விவாதத்தை ஆரம்பிக்கலாமா? இப்போ ஸ்டூடெண்ட் சைட்ல ரெண்டு பேரும் சாட்டிஸ்பாக்சனுக்காக தான் நாங்க படிப்போம்னு ஆர்கியூ பண்றாங்க. அடுத்து பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து வந்திருக்கிற ரெண்டு பேரும் நாங்க ஸ்டேட்டஸ் தான் முக்கியம், ஸ்டேட்டஸ்க்காக தான் எங்க பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்றாங்க. சரி வாங்க, சாட்டிஸ்பாக்சனா ஸ்டேட்டஸான்னு ஒரு கை பாத்துடலாம். சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் நான் சாயிரன்னு நினைச்சுக்க வேண்டாம், ஆனா முதல்ல ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பிரியா, அனுஷா, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: நானே நினைக்கிறேன்னா, நான் சூஸ் பண்ண கேரியர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 90% நான் சூஸ் பண்ணணும். 10% வேணா கேட்கலாம், அம்மா அப்பா என்ன சொல்றாரு, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாரு. பட் ஃபுல்லா சொசைட்டிக்காக கேரியர் சூஸ் பண்ணது அது எனக்கு பிடிக்கல.
9: அப்படி 10% கூட கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஃபுல்லா நம்ம எல்லாமே கேட்டு இப்ப இப்போதைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம விசாரிச்சு தான் பண்ணுறோம். அதுக்காக நம்ம எல்லாரும் கேட்கணும், திருப்பியும் 10% கொடுக்கணும்னா இல்லை, நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். நம்ம பிகாஸ் இதுக்கப்புறம் வர லைஃப் வந்து நம்ம தான் லீட் பண்ண போகிறோம். அதனால் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம்.
10: எல்லாமே வந்து இனி நாங்கள் படிக்கிற இதிலெல்லாம் எங்கள் இது வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாம் பசங்களே டிசைட் பண்ணி தான் அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் எதிர்பார்க்கறது கிடையாது, அவங்க லைஃப் அவங்களே சூஸ் பண்ணிக்கிறாங்க.
9: ஆமா சார், எப்படி உங்களை எதிர்பார்க்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இதுக்கு அப்புறம் வர லைஃப் வந்து உங்க லைஃப் வந்து டிஃபரண்ட் டோட்டல்லா. அப்ப வந்து டாக்டர்னா டாக்டர் நல்ல ஸ்கோப் இருக்கு, இல்ல அட்வொகேட்னா அட்வொகேட் ஸ்கோப் இருக்கு நினைக்கிறாங்க. அப்ப இப்ப இருக்கிறதுல அப்படி இல்ல, டாக்டர் இப்ப எல்லாம் ஒரு 4 வருஷம் படிச்சுட்டு டாக்டருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றான், ஒரு டியூட்டி டாக்டரா ஒர்க் பண்றான், எவ்வளவு 4000. சோ அது மாதிரி நீங்க இதே மாதிரி டாக்டர் அட்வகேட்ல படிச்சுட்டு இருக்க முடியாது. இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறணும்ல.
5: ஏமா, உங்களுக்கு சின்ன போதுல இருந்து நாங்க டிரெஸ் கரெக்டா செலக்ட் பண்ணி கொடுக்கறோம், உங்களுக்கு வந்து படிப்பு கரெக்டா சொல்லி கொடுக்கறோம். ஆனா உங்களுக்கு படிப்புன்னு வரும்போது மட்டும் நீங்க அதை எப்படி செலக்ட் பண்ணலாம்? நாங்க உங்களுக்கு வந்து இருங்க, நாங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா எதுவும் உங்களுக்கு பாதகமா எதுவும் பண்ணிட மாட்டோம், சாதகமா தான் பண்ணுவோம்.
9: நீங்க பாதகமா சாதகமும் கிடையாது சார், உங்களோட கேரக்டர் இப்ப இருக்கிறது அதே மாதிரி 50 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே மாதிரி இருக்குமா? இல்ல, இப்ப இருக்க ட்ரெண்ட் வந்து நெக்ஸ்ட் இயரே வந்து ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கு. சோ நீங்க அப்ப இருக்க காலம் வரை இப்ப இருக்க காலகட்டம் வரை அதுக்கேத்த மாதிரி நம்மளதான் மாறிக்கணும். நம்ம வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி எங்களால மாற முடியாது.
5: நீங்க சொல்றதெல்லாம் 100% கரெக்ட், ஓகேவா? ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது வச்சுங்க, நீங்க வந்து ஒரு இதுல போய், இப்ப ஒரு எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு கோர்ஸ்ல போய் விழுந்துட்டீங்க, விழுந்து முடிச்சுட்டு அப்பா அப்புறம் யாருக்கிட்ட வருவீங்க? அப்பா அம்மா கிட்ட தான் வருவீங்க. கண்டிப்பா வந்து கோர்ஸ் கட்டவங்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்க. ஒரு டிகிரி வரலன்னா எங்க வருவீங்க? இப்ப ஏதோ ஒரு டிகிரி அன்ஆத்தரைஸ்ட் ஏதோ இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேர்ந்துட்டீங்கப்பா, சேர்ந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் வந்து அப்பா அம்மா காசு கட்டின சொன்னேன், என்ன ஏன் நீங்க வந்து கவனிக்கல, அப்புறம் பிளேம் யார்கிட்ட வரும்? எங்க கிட்ட தான் வரும். அதனாலதான் ஒரு பெத்தவங்கன்ற கடமையில கரெக்டா ஆர்கனைஸ்டா எதுவா இருந்தாலும் பண்றோம். சின்ன போதுல இருந்து உங்களுக்கு பெஸ்டா ஒரு ஸ்கூலிங் கொடுக்கறோம், ஒரு பெஸ்டான ஸ்டடிஸ் கொடுக்கறோம், எல்லாமே பெஸ்டா கொடுக்கும்பொழுது கண்டிப்பா உங்க கரியரும் பெஸ்டா தான் கொடுப்போம்ன்ற நம்பிக்கை இருக்கும்.
9: குடுப்பீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க கூட இப்ப வந்து ஒரு பைனான்ஸ் கம்பெனில போயிட்டு பணம் கட்டுறீங்க, ஒரு நல்ல காசு வரும், நல்ல எண்டிங்ல வந்து நல்லா வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க பண்றீங்க. அதே மாதிரி எல்லா கோர்ஸுமே நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. ஏன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பயோடெக்னாலஜி நல்ல கோர்ஸ்னு சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட் கூட தான் பயோடெக்னாலஜி பண்ணா, இப்போ வந்து ஃபுல்லா மாஸ் கம்யூனிகேஷன் பண்றா. எதுக்காக? ட்ரெண்ட் மாறி போச்சு. நீங்க அதே இதுல வந்து ஸ்டிக் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற முடியாது. சோ நீங்க கூட தான் லாஸ் பண்றீங்க. எதுமே போனதுமே இது கண்டிப்பா ஸ்கோப் இருக்கு, அப்படியே ஸ்ட்ரைட் லைன்ல போக முடியாது, எல்லாமே உள்ள போய் நுழைஞ்சாதானே தெரியும்.
10: ஆனா நாங்க எல்லாம் என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு சந்தோஷமா இருந்தோம். நீங்க எல்லாம் இப்ப பணத்தை எதிர்பார்க்கறதுனால இது படிக்கணும் அது படிக்கணும் நினைச்சு நீங்களே குப்பையில விழற மாதிரி விழறீங்க. நீங்க
2: இல்லமா, நம்ம வந்து இந்த நம்ம நான் என்ன ஃபீல் பண்ணேன், இஷ்டப்பட்டு சப்போஸ் இஷ்டம் இல்லாம ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் சேர்ந்தேன்னா அப்புறம் கோர்ஸும் நான் சரியா பண்ண மாட்டேன், அப்புறம் சேர்ந்த வேல்யூ சரியா பண்ண மாட்டேன், கடைசியில எல்லாமே வேஸ்ட் ஆகும். அதை தவிர சப்போஸ் என் கேஸே இன்ட்ரெஸ்ட் அனிமேஷன் இருந்ததுன்னா ஒரு அனிமேஷன் கோர்ஸ் பண்ணி இப்போ நிறைய ட்ரெண்ட் மாறி இருக்கு. மேபி முன்னாடி வந்து ஒரு சன்னா ஹில் பி என்ஜினியர் டாக்டர் ஐடி அதை தவிர, பட் இப்போ வந்து என்ன வேணா பண்ணலாம், இன்ஜினியர் அனிமேஷன் என்னெல்லாமோ கிரியேட்டிவ் சைடும் பயங்கரமா வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா நம்ம எதுக்காக வேலை போகிறோம், நம்மளுக்கு தானே, அதுக்காக எதுக்கு ஸ்டேட்டஸ் பார்க்கணும்? நாளைக்கு வந்து என் பையன் இந்த மாதிரி இன்ஜினியராக இருக்கு, அதுக்காக நம்ம இன்ஜினியரிங் படிக்கணுமா? நம்ம சந்தோஷமா தான், நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க.
6: நம்ம ஸ்டூடெண்ட் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே டாக்டர் ஆயிட்டா அப்புறம் யாரு பேஷண்ட் ஆகுது? அதான் அவங்களோட கேள்வி. இவங்க என்ன சொல்றாங்க, என் குடும்பத்துல ஒரு டாக்டர் இருக்கணும், எனக்கு மத்தவங்களை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு பேரண்ட் சைட்ல சொல்றாங்க. சரி,
5: அனிமேஷன் டிபார்ட்மெண்ட் சொன்னீங்க, ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து பேசுனீங்க. அனிமேஷன்ல எல்லாத்துலயும் வந்து கெட்டதும் இருக்கு நல்லதும் இருக்கு. எத்தனையோ பேரு அனிமேஷன் முடிச்சவங்க வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க, இடமே தெரியாத சுத்துற ஆளுங்களும் நான் பாத்துருக்கேன். என் ஃப்ரெண்டோட பையன் வந்து அனிமேஷன் முடிச்சான், ஆனா பிரயோஜனமே இல்ல.
10: இப்ப எங்க பிரதர்ஸ் எல்லாம் எடுத்தானா எல்லாருமே நல்ல பொசிஷன், லாயர் அந்த மாதிரி அட்வொகேட் அப்படிலாம் இருக்கும்போது, எங்க மிஸ்ஸஸ் சைட்லயும் நல்ல இது இருக்கும்போது, என் பொண்ணையும் நான் வந்து நல்ல படிச்சு நல்ல இது வரணும், எங்களுக்கு ஈக்குவலண்டா வந்தாதான் இந்த சொசைட்டில இது ஸ்டேட்டஸ் இருக்கும், அதனால நாங்க வந்து அதுக்குதான் அவளை இது பண்ண முடியும்.
6: அதாவது பேரண்ட்ஸ் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல் கெப்பாசிட்டி, அதாவது உனக்கு ஒரு டாக்டர் ஆகிற அளவுக்கோ இல்லை ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற அளவுக்கோ உனக்கு திறமை இருக்கும்போது, நீ ஏன் ஹையஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணாமல் அதுக்கு கீழே உன்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேஸ் பண்ணி அதுக்கு கீழே ஏன் நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க.
9: நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஹையஸ்ட்டு லோவஸ்ட்டுலாம் கிடையாது. நான் டாக்டருக்கு படித்தவங்களாம் இப்போ எல்லாரும் டியூட்டி, எத்தனை பேர் இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபேமிலியில் என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி என் பையன் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி நிறைய காலேஜில் எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க, அவங்க எல்லாரும் 8 இயர்ஸ் அதே கோர்ஸ் தான் படிச்சிருக்காங்க, 4 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண வேண்டியது 8 இயர்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எதனால அவங்களால படிச்சு முடிக்க முடியாது? ஸோ நீங்க உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா எங்களால எங்களோட சாட்டிஸ்பாக்சன் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு சுத்தமா எங்களால முன்னுக்கு வர முடியாது. அதை தான் நான் சொல்ல வரேன்.
5: ஏமா, நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்கறேன். இதுக்கு லாஜிக்கலா ஆன்சர் பண்ணிட்டேன்னா அப்புறம் பெரிய விஷயம். ஒரு மலைக்கு போற ஒரு பாதை வழியா, அந்த மலையில இருந்து திருப்பி அந்த பாதையில வரியா இல்ல மேல இருந்து எகிரி குதிப்பியா? அந்த நம்பிக்கை எங்க மேல இருக்க மாட்டீங்க? உங்களுக்கு கண்டிப்பான ஒரு கரெக்டான ஒரு கோர்ஸ் எடுப்போம், உங்களுக்கு கரெக்டா சூஸ் பண்ணி கொடுப்போம் ஏன் நம்ப மாட்டீங்க? சின்னபோதுல இருந்து அதே தான் அப்பவும் சொன்னேன், சின்னபோதுல இருந்து எல்லா விஷயங்களும் நீங்க நம்புறீங்க. ஆனா அந்த கோர்ஸ் ஒரு 12th முடிச்சோடனே எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு எப்படி நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க?
9: அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தா, அவ பேர் வந்து பிரியா மணின்னு. அவ வந்து டூரிசம் பண்ணணும் சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அவங்க டிராவல் ஏஜென்சி ஓனா எடுத்து ஓனா ஒரு டிராவல் ஏஜென்சி ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக டூரிசம் சேர்த்து விட்டாங்க. லாஸ்ட்ல அயட்டா கோர்ஸ் ஒன்னு ஆரம்பிச்சாங்க. 20,000 பே பண்ணும். அதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் எல்லாம் வேற பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 40,000 வந்தது. லாஸ்ட்ல அவளை அந்த பொண்ணால கம்ப்ளீட்டே பண்ண முடியல. ஏன்னா அது ரொம்ப டஃப். அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஃபுல்லா வந்து வாட் இஸ் ஏ லைக் சயின்ஸ் குரூப்ல பியோர் சயின்ஸ் தான் பண்ணா. ஆனா

0: ஏன் அந்த ரிஸ்க் நீங்க எடுக்க மாட்டீங்கன்னு தான் நான் கேக்குறேன் உங்ககிட்ட.
1: எதுவும் முடியலன்னா முடியாம தான் போவோம். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்களும் முயற்சி எடுத்து கம்ப்ளீட் பண்ணா நம்மளோட ஸ்டேட்டஸுக்கும் எல்லாருக்கும் இதா இருக்கும். அதை நீங்க முடியல சொன்னீங்கன்னா எதுவுமே முடியாம தான் இருக்கும்.
0: நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க கஷ்டப்பட்டு எங்களுக்கு படிக்க வைக்கிறீங்க, அந்த படிப்பு வந்து நாங்க வேல்யூபிளா நாங்க உண்மையா படிச்சு வெளியே வந்தாதான் உண்மையா அதுக்கேத்த மாதிரி எங்களால ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் நாலேஜே கெயின் பண்ண முடியாம நீங்க உங்க சாட்டிஸ்பேக்ஷனுக்காக உங்க ஸ்டேட்டஸ்க்காக அதுக்காக நாங்க வந்தோம்னா நீங்க அந்த ரிஸ்க் எடுத்து எங்களுக்கு இது மாதிரி வேற ஒரு கோர்ஸ்ல எங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்ல நீங்க வந்து எங்களை சேர்த்து விட கூடாதுன்னு நான் கேக்குறேன் உங்ககிட்ட.
2: ஏமா இப்ப நாங்க வந்து எங்க ஃபேமிலிய நல்லா ரன் பண்றோம், ரன் பண்ற அளவுக்கு சம்பாதிக்கிறோம், சாட்டிஸ்ஃபைடா எங்க பசங்களையும் இவ்வளவு தூரம் ஹையர் ஸ்டடிஸ் கொடுத்து வச்சிருக்கோம், ஒரு ஹையான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல கொடுத்து சின்ன போதுல இருந்து படிக்க வச்சிருக்கோம். ஏன் எங்க அப்பா சொன்னதை நாங்க கேட்டோம் நம்பினோம், இதுதான் ஒரே விஷயம், வேற எதுவுமே இல்ல. பிளைண்டா எங்க அப்பா சொன்னதை கேட்டோம், கேட்டு நடந்தால எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. அதே மாதிரிதான் நாங்களும் உங்களை நம்ப சொல்றோம். உங்களை வந்து உங்களை வந்து தேவையில்லாம எந்த இதுலயும் தள்ளி விட்டுற மாட்டோம், உங்களால படிக்க முடியாத தள்ளி விட்டுற மாட்டோம். உங்களை இவ்வளவு வருஷமா வந்து சின்ன போதுல இருந்து பாத்துட்டு இருக்கோம், உங்களை விட உங்களுக்கு தெரியறத விட எங்களுக்கு அதிகமா தெரியும்.
3: அவர் என்ன சொல்றாருன்னா உங்களோட டேலண்ட்ஸ் நான் நீங்க பிறந்ததுல இருந்து நான் பாத்துட்டு வரேன், உங்களுக்கு என்ன டேலண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாதா, அதையே நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க.
0: நாங்க டேலண்ட்ஸ் எடுத்துப்போம், அவங்க பிறந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்காங்க, ஆனா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் டிஃபரெண்ட் அதிகமா இருக்கே, அதை தான் நான் சொல்ல வரேன். அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க, அது புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்.
3: அவங்க காலத்துல வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கல, அவங்க அம்மா அப்பா சொன்னதே ஏதோ அவங்க பண்ணாங்க, ஆனா உங்களுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு.
0: என்ன வந்தது, ஒரே நோய் டைஃபாய்டு, அதுக்கப்புறம் புதுசு புதுசா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நோய் வந்துட்டு இருந்தது. இப்போ எங்க பார்த்தா திடீர்னு வந்தா சிக்கன் குனியான்றான், இங்க பார்த்தா வேற ஒரு நோயின்றான். சோ அந்த அளவுக்கு நிறைய நோய், நிறைய இப்போ வந்து
3: நோய் வந்தது வந்து சொசைட்டி லெவல் டெவலப் ஆயிடுச்சு. இப்போ
0: டாக்டர் என்ன டாக்டர் எம்பிபிஎஸ் மட்டும் படிச்சா போதுமா, அதுக்கு ஏத்த மாதிரி எம்எஸ் பண்ணணும். சோ இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கணும். சோ அதனால எங்க சாட்டிஸ்பேக்ஷனுக்கு ஏத்த மாதிரி படிச்சோம், அதுல ப்ரூவ் பண்ணிட்டு அதுல நல்ல
3: கம்மியா படிக்கணுமோ அதை எடுக்கலான்றீங்க. அதாவது சார் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இவ்வளவு நாள் ஸ்கூல்ல கஷ்டப்பட்டுட்டோம், ரொம்ப பிரஷர் கொடுத்துட்டீங்க, நீங்க சொன்னதெல்லாம் என் மேல திணிச்சீங்க, நான் அப்ப கேட்டேன். இப்ப ஐ எம் நாட் நோ மோர் அ சைல்டு, இப்ப வந்து ஐ நோ வாட் இஸ் மை லைஃப், எனக்கு டிசைட் பண்ணோன்னு ஐ நீட் ஃப்ரீடம். சோ நீங்க அதையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க.
2: ஃப்ரீடம் விட்டு கொடுக்க மாட்டோன்னு என்னைக்குமே எங்க பசங்களுக்கு நாங்க சொன்னதே கிடையாது. நாங்க என்ன சொல்றோம்னா வேகம் இருக்கணும், அதே சமயம் விவேகமும் இருக்கணும். அது இப்ப இருக்க யங் ஏஜ் கண்டிப்பா கிடையவே கிடையாது, கண்டிப்பா. ஏன்னா உடனே கோர்ஸ், இப்போ யாராவது போய் பக்கத்து வீட்டுல கார் வாங்கினா நம்மளுக்கும் கார் வேணும்னு தான் நினைப்பாங்களே தவிர அந்த காருக்கு எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும், அது எவ்வளவு செலவாகும்னு யோசிக்கவே மாட்டாங்க. யோசிக்கவே மாட்டீங்க நீங்க எப்பயுமே, லாஜிக்கலா யோசிச்சிங்கன்னு வச்சுங்களேன், இந்த விஷயம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரவே வராது. கண்டிப்பா நாங்க பெஸ்டா செலக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு உங்க மேல எங்க மேல நம்பிக்கை இருக்கும்.
4: இல்ல பட் நீங்க எதுக்காக டாக்டர் வந்து ஒரு ஹையான ஒரு கேரியர், மத்த கேரியர்ஸ் லோ, அது மாதிரி ஏன் நீங்க பிரிச்சு பேசுங்க. இப்போ ஜர்னலிசமே எடுத்துக்கோங்க, தட்ஸ் நாட் ஹை லைக் டாக்டர் கேரியரா. நீ டாக்டர் கம்ஸ் வித் கேரண்டி அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? நமக்கு எப்படி டாக்டர் ஆகலாம்னு அவ்வளோ டேலண்ட் இருக்கு, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க?
2: மா நீ சொல்கிறதெல்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா பாயிண்ட். ஒரு ஜேர்னலிஸ்ட் எடுத்துங்க, ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் சொல்கிற எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு தரேன். ஒரு ஜேர்னலிஸ்ட்டு எந்த டைமில் வேணால் போகணும், எந்த ரயோட் ஃபேஸ் பண்ணால் அது பண்ணணும், அது வந்து நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இருங்க ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வராத விஷயம், நம்மளால் என்ன முடியும் பாயிண்ட். இப்போ நம்மளால் வந்து தெரியாத விஷயத்தில் போய் வச்சு சக்சீட் பண்ணி அது பண்றதுக்கு ஒரு 15 வருஷம் ஆகும் கண்டிப்பா. இல்ல இல்ல நான் சொல்றேன், 15 வருஷம் ஆகும். ஆனா உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணீங்கன்னு வச்சுங்க, எங்கேயோ போயிடலாமே. ஏன் நீங்க வந்து தெரியாத விஷயத்துல போய் கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டே
4: இருக்கு? பிடிச்ச விஷயம்ல பிடிக்காத விஷயம்ல கால் போட்டோம்னா அது அப்புறம் வேலை கூட சரியா பண்ண முடியாது. சப்போஸ் இப்ப நான் டாக்டர் சேர்ந்தேன், எனக்கு டாக்டர் போய் இஷ்டமே இல்ல, எதுக்காக டாக்டர் போய் இஷ்டம் இல்லாம
0: நிப்போம்.
2: சரிமா உனக்கு உடம்பு சரியில்லனா யார்கிட்ட போவ, ஜர்னலிஸ்ட் கிட்ட போவியா இல்ல டாக்டர் கிட்ட போவியா?
4: இல்ல பா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா
2: நீங்க, இல்ல இல்ல நான் கேட்டது உடம்பு சரியில்லனா ஜர்னலிஸ்ட் கிட்ட
0: போவியா, டாக்டர் கிட்ட போவோம். உங்ககிட்ட டாக்டர் கிட்ட வந்து உடம்பு சுத்தமா போயிடுச்சுனா ஜர்னலிஸ்ட் கிட்ட போவோம்.

0: அது வந்து டாக்டர் கிட்ட போய் அது வந்து மெசேஜ் வந்து ஜெர்னலிஸ்ட் கிட்ட தான் போவோம்.
1: அதான் நீங்க ஒத்துக்கிட்டு இன்ஃபர்மேஷன் யாரு கொடுக்கிறது?
0: மதிப்புன்றது யார்கிட்ட போவோம்? டாக்டர் கிட்ட தான் போவோம். ஒரு டாக்டர் வராருப்பா சொல்லுவே தவிர ஜெர்னலிஸ்ட் வராருன்னா வழி விட மாட்டேன்.
1: இப்போ இப்போ இந்தியாலயே பாத்துட்டீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ்ங்களா நிறைய இப்போ நிறைய வந்து நல்ல ஆபரேஷன் பண்றது இல்ல, நிறைய பேருக்கு வந்து ஃபெயிலர் ஆபரேஷன் பண்றாங்க. இதெல்லாம் எதுக்குனால வருது? ஒழுங்கா படிக்கிறதுனால, படிப்பு அவங்களுக்கு சும்மா திணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டையில திணிக்கிறதுனாலதான் அவங்களால வந்து கரெக்டா படிச்சதை வந்து வெளியே கொண்டு வர முடியல. ஒரு நல்ல ஆபரேஷன் எப்படி பண்ணுவாங்க? புடிச்சிருந்தா நல்லா, உனக்கு உண்மையிலே புடிச்சிருந்து படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அது நல்லா ஃபெயிலியரா போகாம சக்சஸ் ஆயிருக்கும். சோ அதை தான் நான் சொல்ல வரேன்.
0: நீ சொன்னதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல பாத்திருப்ப, இல்ல உன்ன மாதிரி ஏதோ ஒரு ஜெர்னலிஸ்ட் சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஓகேவா? இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை என்னன்னு தெரியுமா? எத்தனை பேர் அமெரிக்கால இருந்து அப்ராட்ல இருந்து இங்க இந்தியாவுக்கு வராங்க தெரியுமா? இங்க இருக்கிற ட்ரீட்மெண்ட் மாதிரி எந்த இடத்துலயுமே கிடையாது. இப்பவும் ப்ரொவைட் பண்றாங்க எல்லா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல இருந்து எல்லாரும் எல்லா விஷயமும் அப்படி பார்த்தா பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கதா செய்யும், பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். இப்ப நம்ம பேசுற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க, நான் என்ன சொல்றேன்னா, அவங்க பெத்தவங்க ஒரு நம்ம இங்க இந்தியாலயே இல்ல சென்னையிலே வச்சுங்க, சென்னையிலே வழி வழியா அவங்க ஃபேமிலி டாக்டர் ஐ ஸ்பெஷலிஸ்டாவே இருக்காங்க இன்னமும். அது எல்லாருக்குமே தெரியும், இங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும். அவங்க அப்பா ஐ ஸ்பெஷலிஸ்ட், அம்மா ஐ ஸ்பெஷலிஸ்ட், அவங்க படிக்கிற அவங்க ஃபேமிலி அப்படிதான் இருக்கு. அவங்க அப்பாக்கு அப்பா எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. தாத்தா கொல்லு தாத்தா எல்லாருமே ஐ ஸ்பெஷலிஸ்ட். ஏன் அவங்களுக்கு கரியர் இல்லையா? அவங்க அப்படி நினைச்சிருந்தா போயிருக்கலாமே. இருங்க, அவங்க நினைச்சிருந்தா போயிருக்கலாமே. அப்படி ஏன் அப்படி போல?
1: ஏன்னா ஒரே ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு வர ஜெனரேஷன்ல அதே ஹாஸ்பிட்டல்ல வந்து ஜெனரேஷன் ஜெனரேஷன் கஸ்டமர்ஸ் வரணும்ன்றதுக்காக மட்டும்தான்.
2: இங்க வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றது ஜேர்னலிஸ்ட் பெருசா இல்ல டாக்டர் பெருசான்றது கிடையாது. அப்படி பார்த்தா ஒரு ஒரு ப்ரொஃபஷனுக்கும் மியூச்சுவலா எல்லாமே இருக்கு. அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்டதான் வந்து ஒரு டாக்டர் போய் அவரோட கிளினிக் அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுப்பாரு. ஜேர்னலிஸ்ட் உடம்பு சரியில்லைனா அவர் டாக்டர் கிட்ட தான் போவார். சோ தட் இஸ் நாட் த டிபேட். இப்ப நம்ம பேசுறது என்னன்னா, பேரண்ட்ஸ் சொல்றது ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக படிக்கிறதா இல்ல சாட்டிஸ்பாக்சன்காகவா? சோ வி கோயிங் டு த டாபிக் நவ்.
1: சாட்டிஸ்பாக்சன் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அதுதான் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நான் தான் சொன்னேனே, வயசாயிட்டதுனால புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கிறேன்.
0: எல்லாருக்குமே வயசு தான் ஆகும். உனக்கும் என் ஏஜ்ல
3: வந்தீங்கன்னா உங்களுக்கு
1: அதான் சொல்றேன், உங்க ஏஜ்ல நான் வந்தேன்னா உங்க லெவலுக்கு அதே லெவல்ல தான் நான் இருக்க முடியும். உங்க ஸ்டேட்டஸ் மாதிரி நான் சொல்றேன், என்னோட லைன்லயே நான் போனேன்னா என்னோட வழியில நீங்க விட்டுருங்களேன். என்னோட சாட்டிஸ்பாக்சன் ஏத்த மாதிரி நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணி வச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் ப்ரூவ் பண்றேன்னா இல்லையா அதான் பேச்சு.
4: இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நம்ம யாருக்காக கேரியர் சூஸ் பண்றோம்? நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி என் பொண்ணு ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் இந்த மாதிரி பண்றோமா? நம்மளுக்கு இஷ்டப்பட்டு தானே பண்ணணும்.
0: அன்சக்சஸ்ஃபுல்லா என் பொண்ணு இந்த கோர்ஸ்
4: முடிக்கலன்னு
0: சொல்றது, என் பொண்ணு பெருமையா முடிச்சிட்டான்னு மார்த்தட்டி நிக்கிறது பெஸ்டா.
1: நீங்க சொல்லி நான் படிச்சு அது அன்சக்சஸ்ஃபுல்லா இல்லாம படிக்க முடியாம சொதப்பெல்லாம் போறது ரொம்ப நல்லா இருக்கா? இல்ல நீ என் பொண்ணு அவ்வளவு ஒரு கோர்ஸ் முடிச்ச படிச்சு முடிச்சுட்டு அவ இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கா, அது சொல்றது உங்களுக்கு மாறத்தட்டி சொல்றதுனால உங்களுக்கு பெருமையா? அதான் நாங்களும் சொல்றோம்.
0: என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வைக்கிற கண்டிப்பா ஒரு சூஸ் பண்ற ஒரு கரியர்ல பெஸ்டா வருவான். ஆனா அவ என் பொண்ணு, அதனால பெஸ்டா
1: வருவான். உங்க ஸ்டேட்டஸ்னால போகுது, சாட்டிஸ்பாக்சன் எங்க சாட்டிஸ்பாக்சனுக்காக உங்க நம்பிக்கை எங்க மேல வைங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன், உங்க ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். நீங்க அதே இடத்துல நிக்கிறீங்க, எங்க வழிக்கு வரமாட்டீங்க.
0: ஸ்டேட்டஸ் முக்கியம், நாங்க சூஸ் பண்ற விஷயங்கள் வந்து கரெக்டா இருக்கும், அதுதான் நாங்க ஸ்டேட்டஸ் நாங்க சொல்றோம். நாங்க சூஸ் பண்ற கரியர் இருக்கு பாத்தீங்களா, நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கோம், பட்டி ஏஞ்சிருக்கிறோம். நீங்க வந்து இப்பதான் ஃப்ரெஷ், இன்னும் இறங்க கூட இல்ல, டுவெல்த் முடிச்சிருப்பீங்க. டுவெல்த் முடிச்சு சூஸ் பண்றதுக்கே இப்படி இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. நாங்க உங்களுக்கு கரெக்டான ஒரு ஷெல்ல கொடுக்குறோம், அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா உங்க லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்க போது, உங்க ஃபியூச்சர் பிரைட்டா இருக்க போது.
3: நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் நாங்க உங்களை நல்ல கோர்ஸ்ல சேர்த்து விடுறோம். முடியுன்ற நம்பிக்கை, ஏன்னா உங்களை பார்த்ததுலேயும் பிறந்ததுலேருந்து பார்த்ததுனால நீங்க எது கொடுத்தாலும் பண்ண முடியும் அந்த நம்பிக்கையில தான் நாங்கள் உங்களை சேர்த்து விடுறோம். அப்படி முடியாதுன்றதே தெரிஞ்சா நாங்கள் சேர்த்துருக்க மாட்டோமே. நம்ம எல்லாம் நல்லா படிச்சே நமக்கு சொசைட்டியில வரணும்ன்றதுனால தான் உங்களை அதில் சேர்க்கிறோம். நீங்களாம் எப்படி முடியாத அதை தீர்மானிக்க முடியும்? முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கும்போது அதை தான் நீங்க பண்ண முடியும்.
4: இல்லை பட் இஷ்டமே என்ன, எப்படி அந்த கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் வரும், எப்படி படிக்க இன்ட்ரெஸ்ட் வரும்? கடைசியில அது சொதப்புருவோம்ல அந்த கோர்ஸ். அது விட
0: இஷ்டமே இல்லாத வந்து நீங்க உங்க ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டா வச்சுக்கிறீங்க, எங்களால முடியாது, என்னால முடியாது, என்னால பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கீங்களே தவிர, என்னால முடியும்னு இறங்கி பாருங்க. அப்புறம் முடியலன்னா அது வேற விஷயம்.
1: முடியும் சொல்றேன், அதே ஸ்டேட்டஸ்ல நீங்க எங்களால அவங்க மேல நம்பிக்கை வைக்க முடியாது, வைக்கவே முடியாது அப்படி நீங்க இருக்கிறதோட நம்பிக்கை வைக்கலாம், வச்சுதான் பாக்கலாமே, அவங்க முன்னேறட்டோமே, நம்ம சான்ஸ் குடுக்கலாமே, அதனால நீங்க நினைக்க மாட்டீங்க. அததான் நானும் சொல்றேன்.
2: இவ்வளவு நேரம் ரெண்டு தரப்போட வாதங்களையும் நம்ம கேட்டோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களோட சாட்டிஸ்பாக்சனுக்கு எங்களை படிக்க விடுங்களேன், ஏன்னா எங்களுக்கு கரியர் என்ன, நாங்க என்ன சூஸ் பண்ணோம், எங்களோட டேலண்ட்ஸ் என்ன, எங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியும். சோ எங்களோட கரியரை எங்களோட லைஃப் பார்த்த எங்ககிட்டயே விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட சாட்டிஸ்பாக்சன் தான் அவங்களுக்கு முக்கியம். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தரப்புல இருந்து வந்த வாதங்கள். பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, ஏமா உன்னை நான் சின்ன வயசுல இருந்தே வளர்த்துக்கிட்டு வரேன், உன்னோட டேலண்ட்ஸ் என்ன, உன்னோட பிளஸ் என்ன, மைனஸ் என்னன்னு எனக்கு தெரியாதா, இத்தனை நாள் உனக்கு எல்லாம் சூஸ் பண்ண, இப்போ வந்து என்னால சூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு அவங்க கேக்குறதும், இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதும், இதெல்லாம் நம்ம இவ்வளவு நேரம் கேட்டோம். இவங்களோட கருத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதோட சேர்த்து நம்ம மக்களான நீங்க எல்லாரும் உங்ககிட்ட நாங்க வந்து உங்க கருத்தை கேட்க போறோம். சோ உங்களோட கருத்துக்களையும் வேற செக்மெண்ட்ல கேட்கலாம்.

0: Hi, what's your name? What are you doing?
1: My name is Hemlata. I'm doing my first year MA Communication in MOP Vaishnav College for Women.
0: Okay, what do you think is important? Is parent status or satisfaction is important in choosing a career?
1: I personally feel that personal satisfaction is more important in setting your career, because only when you choose a field which you're more interested in, you can put up your best to set a career for you to live well and to earn well and to get settled well.
2: Hi, this is Soumya, studying at MOP. I'm doing my PG and working as a part-timer also. To answer for your question, it's not parents who decide your future. It's only you who have to decide your future. I mean, you are dependent to them, but not they're not like completely for you. I mean, they're not going to come till you die or something like that. You're going to grow up and it's your life. So I think it's your whole responsibility to decide on your future. So I prefer choosing my career and not my parents deciding on my career. It's solely my responsibility and my wish satisfaction.
3: I'm Sarah George and I'm doing my master's in communication from MOP College. I seriously don't think, you know, like parents' consent is that important, because when it comes to my case, my parents literally begged me to do my engineering, but I wanted to do journalism, so I adopted in the media field. It was entirely my satisfaction, because ultimately it's me who's going to have a career and get settled in life. But I do try, you know, since they are parents, it's our duty to, you know, convince them that what this is our choice and what is the reason for our choice. And it's very important at the same time that you have your own perceptions about life, taking into your parents' considerations also. Thank you.
4: Hi, I'm a communication student. To the question that's been asked, I would like to take a neutral perspective here, because I think more satisfaction in your job than looking at your status or anything like that. But overall, if I see right now, I think parents have also taken a very understanding view towards this, and they're very helpful. They do not force us to choose our career anymore. They do not force their dreams on us anymore, because now they want us to work and do what we want, because ultimately you're the person who's going to be facing the consequences of whichever career you're going to choose. Only if you have an interest to do the work, you will work properly. I completely believe in that. So I think it's based mostly on satisfaction. And in my personal case, if I have to tell you, I think my parents have been very, very understanding. They've never forced me to choose my career based on my status or anything. They wanted me to follow what I was passionate about. And I think only that makes them happy. If I'm passionate about something and I'm doing it with a will, and if I'm doing it with a lot of happiness, I think that makes them more happy.
5: Hi, Naishwarya, doing BCom evening. எனக்கு ஆக்சுவலாக விஸ்காம் பண்ணணும்னு இருந்தது, பட் இப்போ ஏன் பிகாம் பண்ணுறேன்னா, எனக்கு தெரிஞ்ச விஸ்காம் இஸ் லிட்டில் டஃப் அண்ட் நிறைய ஊரெல்லாம் சுற்ற வேண்டியது வரும். ஸோ அதனால் எங்கள் அப்பா ஒத்துக்கல. ஸோ அதனால நான் நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் விஸ்காம் சம்மந்தப்பட்ட கோர்ஸாக எதாவது பண்ணலான்னு இருக்கேன். மை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். As of now, I have to do BCom. இதுக்கப்புறம் நான் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் படியா பிஜி பண்ணலாம்னு இருக்கேன்.
6: Hi, this is Purnima doing my BSc Biotech in Ethiraj. Probably I don't like this course, but it's because of my dad's status that he wanted me and he compelled me to do my BSc Biotech, and I'm more interested in communication, but it's all because of my parents' compulsion that I'm forced to join this course, but I don't like this course. So I've chosen this career due to my dad's status and compulsion.
7: I'm Aisha. I did my UG in BA Communications from Jyoti Nivas College, Bangalore. I have chosen my career based purely on my interest. My parents have always been very supportive throughout my career, throughout my education. They always wanted to choose me what I want and what I am interested in. And, you know, I've always been very grateful towards, especially towards my dad for, you know, being so supportive.
8: Parent of C. Priyanka, who's studying in Fatima Convent, and she is in fifth standard right now. And regarding her career, I think so, it is up to her choice. Like, you know, we should never force her opting for some other profession like that, depending on the status or whatnot. definitely opt for this first option only. So that's it.
6: Hi, I'm a parent of Sudha. She's doing her BA TTM in Ethiraj College. நான் வந்து தாமஸ் குக்கில் ஒர்க் பண்ணுறேன். அதில் நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு மை ஸ்டேட்டஸ் என்னோட பொண்ணு வந்து லிட்ரேச்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்டா, ஆனால் நான் வந்து அதுலேயே என்னோட லைன்லேயே வந்து என்னோட பிஸ்னஸ் ஓரியன்டாகவே கொண்டு போனால் நான் ஐ கேன் ஓன் மை ஓன் ட்ராவல் ஏஜென்சி, நானே ஒன்று ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் அவளோ என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் அவளை படிக்க வைக்கணும்னு ஆசை. பிஏ டூரிசம்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு அந்தளவுக்கு ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட பொண்ணு வாண்டடாக அதில் தான் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால், ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன டிடிஎம். ஸோ என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் அதை சூஸ் பண்ணேன். இப்போ அதை அவள் தான் இப்போ அதை என்னதான் அவள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிடிச்சாலும் இப்போ டிடிஎம் ஒழுங்காக தான் படிக்கிறான்.
9: என் பேர் கவிதா, எனக்கு ஒரு பையன் இருக்கான். என் பையன் வந்துட்டு லயலா காலேஜில் பயோடெக்னாலஜி படிக்கிறான். ஆக்சுவலி அவனுக்கும் விஸ்காம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் நாங்கள் வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணி பயோடெக்னாலஜியை சேர்த்து விட்டோம். இப்போ அவனுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்துட்டு விஸ்காம் தான் படிக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்து விட்டோம். என் பேர் கவிதா, எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்துட்டு எஸ்ஆர்எம்மில் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கான். எங்களுக்கு வந்துட்டு அவன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு தான் ஆசை. அவனுக்கான விஸ்காம் ஏதோ ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டான், ஆனால் அவன் ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் சேர்த்து விட்டோம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிச்சுட்ருக்கான். எங்களுக்கு எங்கள் ஸ்டேட்டஸ் தாங்க முக்கியம், ஆனால் எங்களுக்கு எங்கள் ஸ்டேட்டஸ் தான் முக்கியம், அதனால் நாங்கள் வேணால் ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் சேர்த்து விட்டோம்.
10: ஹாய், மை நேம் இஸ் மைட்லி. ஐ எம் ஒர்க்கிங் இன் ஏபிஎன் ஆம்ரோ பேங்க். Talking about a career or a satisfaction, I have my daughter. Since our family is fully doctors, some family is based fully on doctors, so I chose my daughter's career also. I wanted her also to become as a doctor, so that's why I wanted her to get inside a medical college. So status is very important for our family.
11: Hello, my name is Krishna and I'm doing my second year in law college. Hello, my name is Tafsneem and I'm doing my first year in my law college. And well, I really wasn't interested in law, but it was because of my father who, you know, gave me this idea of doing it. Okay, after I left 12, I was pretty much confused and I didn't know what to do. And basically, I was, you know, I'm interested in painting and, you know, things like theater and artistic things like that. But then there was this huge discussion with my dad, who, and then we both of us discussed, like, you know, what's, you know, good and what's bad. And later on it was decided that, you know, whatever artistic thing I can pursue, like, on as a part time, and, you know, my basic thing should be something which should reflect the status. And since my dad is into a similar field, he wanted me to do law as well. So that's how I am a law student. But given a choice, I think I'd always you know, give my artistic abilities a shot.
12: I am Shalini. I'm doing my final year BDS. And the reason I even chose this course in the first place is because it was a compulsion made by my parents. And it's due to their status. They're pretty, both my parents are doctors. One is a gynec and one is a surgeon. And, you know, they actually pushed me into taking up this course in the first place. And initially, I found it a little difficult coping up with classes, and it was very tedious. And but then now it seems like I have a lot of, you know, job prospects, and I'll make, you know, something out of myself by actually taking up this course. So probably it really worked in my favor, all, you know, the push and or the struggle that they went through to actually get me into this course and the money that they invested. So I'm pretty happy that this course works in my favor at the end.
13: என் பேர் ரமணம்மா. நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் பையன் வந்து பிகாம் படிக்கிறாங்க. அவங்க இஷ்டப்பகரமே படிக்கிறாங்க. நாங்கள் வந்து கன்ஃபார்ம் இது படிக்கணும் அதை படிக்கணும்னு சொல்லவே இல்லை. என் பையன் இஷ்டத்துக்கே நான் விட்டுட்டேம்மா.
14: தமிழ் எம்ஓபியில் தான் ஒர்க் பண்ணுறேன். என் பேர் கிரிஜா. நான் எம்ஓபி வைஷ்ணவ காலேஜில் 9 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறேன். லேப் அசிஸ்டண்ட் நான், நியூட்ரிஷன் டயட்டிஸ்ட் லேப் அசிஸ்டண்ட். என் பேர் கிரிஜா. நான் எம்ஓபி வைஷ்ணவில் ஒர்க் பண்ணுறேன். 9 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். என்னோடய ரெண்டு சன், ஒரு டாட்டர். ரெண்டு சன்னும் படித்தவங்க தான். அவங்கவுங்க இஷ்டப்படி அவங்கவுங்களுக்கு என்ன குரூப் எடுத்து படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்கவுங்க இஷ்டப்படி தான் விட்டேன். பெரிய பையன் காமர்ஸு, எக்கனாமிக், அக்கௌண்ட்ஸு, பிஸ்னஸ், மேக்ஸ் தான் படித்தான். சின்ன பையனும் அதே தான் படித்தான். பட் ஆனால் காலேஜ் சேர்க்கும் பொழுது நீ என்ன குரூப் எடுத்து படிக்க போகிறப்பான்னு, அம்மா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இப்போல்லாம் ரொம்ப வேல்யூனா, ஓகே உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லு, அதன் பிரகாரம் நான் அதை இது பண்ணுறேன்னு. அப்போ அவன் சொன்னான், நான் பிசிஏ பண்ணுறேன். ஏன்னா பிசிஏ பண்ணால் கம்ப்யூட்டர் ஆஃப் அப்ளிகேஷன், அதை படித்தோம்னா கம்ப்யூட்டரில் ஒரு நல்ல நாலெட்ஜ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் தானே நிறையா இருக்குது. அதனால் நீ உன் இஷ்டம் போல் படிப்பான்னு சொன்னால் அவன் பிசிஏ முடித்தான். பிசிஏ முடிச்சுட்டு எம்பிஏ ஹெச்ஆர் படித்தான். கம்ப்யூட்டர் லைன்லேயே படித்து அதில் ஒர்க்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? ஸோ நீ வந்து ஹெச்ஆர் படிக்கிறியா சொல்லு படிக்கட்டும், இல்லை மார்க்கெட்டிங் படிக்கிறியா எம்பிஏல ஓகே மார்க்கெட்டிங் பண்ணணும். மூணு பேரும் அவங்கவுங்க விருப்பப்படியே படிக்க விட்டேன். அவங்க மூணு பேரும் நல்லா படித்து மூணு பேரும் நல்ல லெவலில் பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. சின்ன பையன் ஸ்டாண்டர்டில் ஒர்க் பண்ணால், பொண்ணு வந்து கேரிட்டாரில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கை ஒர்க் பண்ணுறான். அவங்கவுங்க விருப்பப்படுது. இப்போ எம்சிஏ படிக்கிறேன்னா கரஸில் படிக்கிறேன்னா ஓகே உன் இஷ்டம் நீ படின்னு சொல்லிட்டேன் நான்.
15: இப்போ என்னோடய பேர் முருகானந்தம், நான் கேர்டேக்கராக இருக்கிறேன். என்னோடய டாக்டர் வந்து சௌமியா இந்த காலேஜில் தான் படிச்சுட்டு பிஎஸ்சி மேத்ஸ் செகண்ட் இயர் படிச்சுட்டு ப்ரொஃபஷனலாக எங்களுக்கு தகுந்த மாதிரி இல்லைனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது இப்போ பிள்ளைகளை வந்து எங்களை போல் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றக்காக அவங்களுடைய ப்ரியாரிட்டி படியும் படிக்க விடுறோம். அதே நேரத்தில் எங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியிருக்கு. ரெண்டு குழந்தைங்க இருக்குது, ரெண்டு ஒன்று வந்து பிஎஸ்சி மேத்ஸ் படிக்க, ஒன்று வந்து ப்ளஸ் ஒன் படிக்குது. ரெண்டு பேருமே நல்ல டேலண்ட்டாக படிக்கிறாங்க. ஆனால் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, பேங்கிங் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் 90% வந்து அவங்களுடைய ப்ரியாரிட்டி தான் வரும். அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதுபடி தான் நாங்கள் பண்ணணும். அவங்கள பில்டப் பண்ணி விடணும், அவ்வளோதான் நம்ம கடமை.
16: தேங்க்யூ. ஹாய், நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்து என் பேர் ஸ்வாதி அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா இந்த கோர்ஸ் என்னை வந்து சேர்த்ததுக்கு காரணம் என்ன, என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான். ஐ ஐஎம் வெரி க்ரியேட்டிவ் பர்சன். எனக்கு வந்து மோர் ஆஃப் லைக் கம்யூனிகேஷன், ரொம்ப பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் பேசிக்லி ஐ எம் கைண்ட் ஆஃப் அ சிங்கர். ஸோ ஐ சைட் எனக்கு இந்த மாதிரி கோர்ஸ் தான் பார்க்கணும்னு நான் சொன்னேன். ஆக்சுவலி ஐ வாஸ் அ சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இன் மை டுவெல்த். எங்கள் அப்பா வந்து நீ இன்ஜினியரிங் எடுத்தால் உனக்கு நல்லது, உனக்கு பெட்டர் ஃபியூச்சர் ஸ்கோப், ஃபோர் இயர்ஸ்லேயே யூல் கெட் அ பெட்டர் ஜாப். நான் சொன்னேன் இல்லை எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டோ அதான் நான் பண்ணுவேன்னு சொன்னேன். ஸோ ஐ வாஸ் டேக்கன் பார்ட் ஃபார் திஸ் பிகாஸ் ஆஃப் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
17: ஹாய், நான் பவித்ரா பேசுகிறேன். செகண்ட் இயர் எலக்ட்ரானிக் மீடியா படிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் வந்து நான் டென்த்லேயே வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் கோர்ஸ் படிக்கணுன்ட்டு. எனக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்றதுனால எங்கள் அங்கிள் வந்து இந்த கோர்ஸ் படினாங்க. அப்போதுலேருந்து இந்த கோர்ஸ் தான் விடாப்பிடியோ நினச்சேன். ஏதோ வந்து விஸ்காம்க்கு எல்லாம் அதுக்கெல்லாம் நான் ஜாயின் பண்ணணுன்ட்டு அப்ளிகேஷன் போட்டேன். இந்த காலேஜில் மட்டும்தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டேன். விஸ்காம்க்கும் போட்டேன், எலக்ட்ரானிக் மீடியம். விஸ்காமில் தான் ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பக்காவாக எழுதினேன். அதில் கிடைக்கல, மோசமாக எழுதினேன். எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு எனக்கு கிடைச்சது, அதுவும் நினச்சேன் எலக்ட்ரானிக் மீடியா தான் கிடைக்கணுன்ட்டு ஃபஸ்ட்டுலேருந்தே. அதே மாதிரி அதே கோர்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பி. எங்கள் அப்பா அம்மாவும் ஜாயின் பண்ணி விட்டாங்க. என்ன நான் எந்த எது நான் எதை விரும்பினேனோ அதுதான் எங்கள் அப்பா அம்மா ஜாயின் பண்ணி விட்டாங்க. என்ன இஷ்டத்துக்கு தான் ஜாயின் பண்ணாங்க.
18: இவ்வளோ நேரம் ரெண்டு தரப்பினரும் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து பேரண்ட்ஸ் சைட்லேருந்து அவங்களோட வியூஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, ஆர்கியூ பண்ணாங்க, இதெல்லாம் கேட்டோம். அதை தொடர்ந்து மக்களான உங்களோட கருத்தையும் கேட்டோம் இல்லையா. இப்போ இது எல்லாத்தையும் கேட்கும்போது என்ன தெரியுமா தோணுது? ஒரு கெரியரை சூஸ் பண்ணும்போது ரெண்டு சைட்லயுமே ஈகோ இல்லாம ரெண்டு பேரும் அவங்களோட வியூஸை தெள்ள தெளிவா நிதானமா கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸ் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸோட நல்லதுக்காக தான் யோசிப்பாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட ஃபியூச்சர் தான் முக்கியம். ஸோ இவங்க ரெண்டு பேரோட வியூஸும் சிங்க் ஆகணும்னா அதுக்கு முதல்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இந்த விஷயத்துல என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு தரப்பும் ஒன்னா உட்காந்து ஒழுங்கா நிதானமா டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனையே இல்லைங்க. அஞ்சு காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம அருள் நம்மளுக்காக சொல்ல வராங்க, கேட்கலாம்.
19: ஹாய், நான் தாங்க உங்க அருள். பேரண்ட்ஸ் உங்களுடைய அனுபவத்தை வச்சு உங்க குழந்தைங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சு அவங்களோட கெரியரை சூஸ் பண்ணாதீங்க. உங்க குழந்தைங்களோட சந்தோஷம் தானுங்க உங்களுக்கு முக்கியம். செகண்ட், உங்களுடைய குழந்தைங்களை எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே வைக்காதீங்க. அவங்களுக்கு வெளி உலக அனுபவமும் வேணும். நீங்கள் உங்களோட விருப்பு வெறுப்புகளுக்காக உங்கள் பிள்ளைங்களை அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தில் ஈடுபடுத்தாதீங்க. ஃபோர்த், எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தால் அதை பார்த்து அவங்களே நல்ல விஷயத்தை கற்றுப்பாங்க. ஃபிஃப்த், உங்களுடைய பெண் குழந்தைங்களை ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் தான் எடுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு எதில் விருப்பமோ அதுவே படிக்க வைங்க.
18: இவ்வளோ நேரம் நம்ம அருள் வந்து பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் காமனா பண்ற ஒரு அஞ்சு தப்புகளை சொன்னாங்க. இது தப்புகள்னு சொல்ல முடியாது, இது காமனா நடக்கிற விஷயங்கள் தான். அதனால இப்ப அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சைட்ல இருந்து பேரண்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம், அவங்களோட விருப்பங்களை எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட நிதானமா அப்ரோச் பண்ணி தெரிவிக்கலாங்கிறத அருள் மறுபடியும் சொல்ல வராங்க, கேட்கலாம்.
19: உங்களோட கெரியரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எப்படிலாம் பேசணுன்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் இதோ உங்களுக்கு சில டிப்ஸ். ஃபர்ஸ்ட், கம்யூனிகேஷன். உங்களுடைய ஐடியாஸ், தாட்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட வெளிப்படையா பேசிருங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்க மனசுல விஸ்காம் தான் படிக்கணும்னு தோணுச்சுன்னா அதை வெளிப்படையா சொல்லிருங்க. நான் விஸ்காம் தான் படிக்க போறேன், மித்த எந்த கோர்ஸும் படிக்க மாட்டேன்னு சொல்லிருங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட. செகண்ட், உங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்னென்ன ரீசன்ட் கோர்ஸ் வந்திருக்கோ அதை பத்தி பேசுங்க. எக்ஸாம்பிள், மீடியா ஓரியன்டா இப்ப நிறைய கோர்ஸ் வந்திருக்கு, அதுல உங்களுக்கு விருப்பப்பட்ட கோர்ஸ உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்து சொல்லுங்க. அடுத்து, நீங்க சூஸ் பண்ற கெரியருக்கு ஒரு ப்ராப்பரான ரீசன் கொடுங்க. இந்த கெரியரை ஏன் சூஸ் பண்றீங்க, என்ன வேலை கிடைக்கும், கோர்ஸ் பத்தி டீட்டெயில்ட இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இந்த கோர்ஸ்ல உங்களோட எபிலிட்டி, இன்ட்ரெஸ்ட் பத்தி எடுத்து சொல்லுங்க. அடுத்து, உங்க பேரண்ட்ஸ்க்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. ஒரு சில நேரம் உங்க பேரண்ட்ஸ்க்கு சைக்கலாஜிக்கலா பிடிக்கலனாலும் அந்த கோர்ஸ் பத்தி நிதானமா எடுத்து சொல்லுங்க. அடுத்து, நீங்க சீரியஸா ஆர்கியூ பண்றப்போ உங்க பேரண்ட்ஸ்க்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. ஏன்னா உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு நல்லதுதான் நினைப்பாங்க, அதனால அவங்கள முதல்ல பேச விடுங்க. அப்புறம் நீங்க விருப்பப்பட்ட கோர்ஸ் பத்தி டீட்டெயில்டா பாசிட்டிவா சொல்லுங்க. அடுத்து, எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த கோர்ஸ் பத்தி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசுங்க.
18: இவ்வளவு நேரம் நம்ம அருள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டிப்ஸ் கொடுத்தாங்க, அதாவது அவங்க பேரண்ட்ஸ் எப்படி நிதானமா அப்ரோச் பண்ணி எப்படி கன்வின்ஸ் பண்றதுங்கிறத பத்தி. அடுத்து, பேரண்ட்ஸ் அவங்க சைட்ல அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றத எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து சொல்லலாம், இது ஒரு பெரிய கேள்விக்குறினா. ஏன்னா ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கறது எல்லா குடும்பங்களிலயும் இருக்கிற ஒரு விஷயம். அதனால பேரண்ட்ஸ், நீங்க எல்லாரும் இதை அலர்ட்டா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
19: டியர் பேரண்ட்ஸ், இதோ உங்களுக்கான டிப்ஸ். முதல்ல, பேரண்ட்ஸ் எப்பவுமே அவங்க குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணுங்க. சப்போஸ் உங்க குழந்தை இந்த கோர்ஸ் தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா, உங்க குழந்தைய கூப்பிட்டு வச்சு அந்த கோர்ஸ் பத்தி ஃபுல்லா டீட்டெயில்டா கேட்டுக்கோங்க. எந்தெந்த காலேஜஸ் அதுக்குலாம் அவைலபிள்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்னு பார்த்து அதற்கு ஏத்த மாதிரி செயல்படணும். உதாரணமா, உங்க குழந்தைக்கு அனிமேஷன் ஃபீல்ட், மேக்ஸ், சயின்ஸ் அந்த மாதிரி எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பார்த்து சேர்த்து விடுங்க. தேர்ட், எப்பவுமே உங்க குழந்தைங்களை ப்ரெஷர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்ய சொல்லாதீங்க. உதாரணத்துக்கு, உங்க பையனுக்கு பி படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா அந்த இதில் சேர்த்து விடாதீங்க. நீங்க அப்படி மீறி சேர்த்து விட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு வெறுப்போட படிப்பாங்க. அதனால அவங்களோட ஃபியூச்சரையும் பார்த்து அவங்களுக்கு என்ன கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ சேர்த்து விடுங்க. அடுத்து, எப்பவுமே உங்க குழந்தைங்களை பாசிட்டிவா என்கரேஜ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, உங்க பையன் கேட்டரிங் தான் படிப்பேன்னு சொன்னா, சரிப்பா நீ கேட்டரிங் படி, நீ படிச்சனா இந்த மாதிரி வேலை கிடைக்கும், இந்த மாதிரி நீ ஃபாரின் போலாம், அந்த மாதிரி பாசிட்டிவாக என்கரேஜ் பண்ணுங்க. கூடுதலாகவே நீங்க கேட்டரிங் பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் நெகட்டிவாக மட்டும் என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்து, உங்க குழந்தைங்க கெரியர் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள கவுன்சிலிங்க்கு கூட்டிட்டு போங்க. அப்போ அவங்களோட தாட்ஸ் ரொம்ப கிளியராகவே இருக்குங்க.
18: இவ்வளோ நேரம் நம்ம அருள் நம்மளுக்காக நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. காமனாக நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ், எப்படி நம்ம வந்து குழந்தைகள் எப்படி பேரண்ட்ஸ் அப்ரோச் பண்ணணும், பேரண்ட்ஸ் எப்படி குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்திருப்போம். ஸோ இவ்வளோ நாளாக தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம எல்லாரும் அருளோட டிப்ஸ் கேட்டு பயனடைஞ்சிருப்போம் நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நம்மளுக்கே தெரியாம பல பல கோர்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மீடியா ஃபீல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா வெறும் கேட்டரிங் இல்லைங்க, அதுல நிறைய இருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ஃப்ரண்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி நிறைய பிரான்சஸ் அதுலயும் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப முக்கியமா 12th முடிச்சு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குன்ற டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி வச்சுக்கணும். அந்த கோர்சஸில் எந்த கோர்ஸ் அவங்க சூஸ் பண்ண போகிறாங்க, எதில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சூஸ் பண்ணுறதுல தான் அவங்களோட லைஃபே இருக்குது. அதனால நிறைய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி நம்ம பூனம் நம்மளுக்கு சொல்ல வராங்க.
20: The most preferred career by a today's youth, popularity of the media with the younger generation. The School of Media makes us to understand the needs and demands for electronic media. The Department of Communication and Media Studies have decided to start a pupil to know about broadcast communication. This course is designed to provide and program in broadcast communication. The course is designed to provide in-depth analysis of the multifarious aspects of media and inoculate professional excellence. This course unfolds exhaustive study into the understanding and make of the television and radio production, filmmaking, script writing, web designing, graphics and animations, media management. Introduces the students to the nuisance of the management principles. These concepts will give the students a better understanding of the corporate scenario, work culture, leadership, ownership, media economics, media law, etc. Traditional careers like medicines and engineering. Medicines. This study sought to describe the factor influencing career choice of a final year medical student, the effect of a new 4-week attachments in a general practice on career choice, and changes a career choice towards a general practice. This cohort of a doctors should be followed up in order to discover the ultimate career choices. Engineering. Engineers design and build much of the world around us. Engineers are involved in many aspects of society that touch us all. Studying engineering gives you the background you will need to get involved in the building, the work, the world that you would like to see. This degree would develop the research and analytical skills that will help you to succeed as you choose a traditional field of work or follow non-traditional career path. Engineering opens the door to challenging and rewarding variety of lifestyles. Engineering is a problem solver. It can be found in every time of work like sports, communication, environment, production, law, computers, etc. Many more. Its most significant contributions: rise of designing industry. This would represent the digital content creation industry, from high-powered computers and graphic cards to highly sophisticated software. Many technical things are involved in it. More work experience, less qualification would also sometimes work out. It would be based on your work experience that how well a pupil can be qualified well in higher level for the job that can normally be based on experience, ideas, talents, which a person should utilize. Her talent plays a major role based on the person's achievements. Outcome, it is meant when a person can earn well and can enjoy his work well. When a person can earn and coordinate well, he can perform his job well and enjoy the job income, and it would also be an interactive work.
18: இவ்வளவு நேரம் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இன் சூசிங் அ கேரியர். இந்த டாபிக்ல நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம கேட்டோம், டிப்ஸ் கேட்டோம், அப்புறம் ஒரு ஸ்கிட், டிபேட் எல்லாம் கலந்த ஒரு கதம்பமா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சதுன்னு சொல்லணும். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி பிரசன்ட் பண்ணது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆர்த்தி, அருள்மொழி, ராதா அண்ட் பூனம். இவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் எம்ஏ கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். சரி நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா என்டர்டெய்னிங்கா எக்ஸைட்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பிரியமான தோழி நிவிதா சேயிங் டாடா பை. கீப் லிஸ்னிங் டு MOP FM 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: வணக்கம். நம்ம சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை ஸ்டில் வெரி டியர் டு மீ. சோ தயவு செய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியா சென்னை. அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அட இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல. ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOPCRS 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையே சுத்தமா வச்சிருக்க சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த ஒரு தலைமுறையில இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் வியூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிஜி பீரியட் முடிஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க ஜூஸ் எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வச்சு டாக்டர் நேத்திலிருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படி தான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: முகேஷ், நம்ம விளையாட போலாம்.
0: விளையாட போலாம்.
2: ஏ முகேஷ், கௌதம் எங்க போறீங்க?
3: விளையாட போறோமா?
2: காலில செருப்பு கூட இல்லாம விளையாட போறீங்க ரெண்டு பேரும்?
3: இப்பதாமா நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம். ஸ்கூலுக்கு போகும்போது தானே ஸ்லிப்பர் போட்டோம். எங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதுமா. ஸ்லிப்பர் போட்டா விளையாடவே முடியலமா, டிஸ்டர்பா இருக்குமா ரொம்ப.
2: அதனால செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் காலில குத்தோம்.

0: எல்லாம் குத்திக்கிச்சுன்னா ரத்தம் வரும்ல, அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும் உங்களுக்கு. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அது அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துருந்தா.
2: அங்கெல்லாம் போக கூடாது, பெரிய அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது, அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுவும் அங்க நிறைய பேர் நின்று இருக்காங்க, எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
1: அங்க பாரு பெரியவங்களே போயிட்டு இருக்காங்களா.
2: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா,
2: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
0: நேர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரும்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம் தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருந்த, வந்துகிட்டே இருந்தம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினாலும் வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, என்ன கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு தாராளமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா என்ன, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா குடிங்க, கொஞ்சம் மேலே கூட்டிட்டு ஜூஸ்.
1: நான் தொடச்சு விட்றேன்.
0: ஏன், நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறதம்மா.
0: போலாம் கண்ணு. என்னமா என் பொண்ணு நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்து?

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட். நம்ம யூஸ் பண்ற வாட்டர் தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிகல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கடைசி வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிசரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
3: வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நம்மளோட இப்ப பாயும் புலியோட ஹீரோ விஷால் அண்ட் டைரக்டர் சுசீந்திரன் இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் தெம்.
4: எம்ஓபி சிஆர்எஸ்க்கு இயக்குனர் சுசீந்திரன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: நான் பிரியங்கா அண்ட் ஷீஸ் ஸ்மிதா. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டு அது மூலமா நாங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம்.
5: ப்ளீஸ்
3: சார், வெண்ணிலா கபடி குழு மாதிரி புதுமுகங்கள் வச்சு டைரக்ட் பண்ணுறதுக்கும், விஷால் சார் மாதிரி மாஸ் ஹீரோவை வச்சு டைரக்ட் பண்ணுறதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்?
5: வெண்ணிலா கபடி குழு அது கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் வந்து ஒர்க் ஷாப் மாதிரி வச்சோம். எல்லாருக்குமே சூரி விஷ்ணு எல்லாருக்குமே ஒர்க் ஷாப் மாதிரி வச்சோம். ப்ராக்டிஸ் டைலாக் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், சேம் டைம் கபடி ப்ராக்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே எல்லோருக்கும் கொடுத்தோம். அது வந்து மோர் ஆஃப் டைம் எடுத்துக்கும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று, அந்த படத்தில் அது ஃபஸ்ட்டு ஃபில்ம், அதில் நான் வந்து நினச்ச ஃபில்ம் மேக்கிங் என்னால் பண்ண முடியல, ஏன்னா பட்ஜெட் ரீசன். இப்போ நான் அப்போயே மோஷன் ட்ரிக் கேமராலாம் கேட்டேன். ஸோ மோஷன் ட்ரிக் கேமராலாம் இப்போ கிடைக்காது. சிஜி விஷயங்களாம் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பெரிய ஹீரோ விசால் சார் மாதிரி ஹீரோஸ் வச்சு பண்ணும்போது அந்த பிரச்சனை இல்லை. என்ன எக்யூப்மெண்ட் வேணாலும் கிடைக்கும், ஃபில்ம் மேக்கிங்காக நம்ம என்ன வேணாலும் ப்ரூவ் பண்ணலாம், கேஸ்டிங்காக நம்ம வந்து யாரை வேணாலும் நம்ம படத்தில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு இந்த சீனை வந்து மல்டி கேமரா செட்டப்பில் ஷூட் பண்ண முடியும் அப்படின்னா அதை நம்ம வந்து பெரிய ஹீரோஸ் வச்சு ஈஸியாக பண்ண முடியும். ஸோ முதல் படத்தில் அது மாதிரி என்னால் முடியல. ஸோ அதுதான் ரீசன். பட்டு அதில் ஒரு நியூ ஃபேஸ் வச்சு பண்ணும்போது ஆஸ் எ டைரக்டராக எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா, எவ்ரி இன்ச் ஃப்ரேம் வரைக்கும் நான் வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கும். 100% ஆஸ் எ ஹீரோவாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களோடு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் டைம் சீக்கிரமாக முடியும். விசால் சாரோட பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். இன்னொன்று, விசால் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும், அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு நம்ம ஸ்கிரிப்ட் பண்ண வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து லவ் டுடே மாதிரியான ஸ்கிரிப்ட் பண்ணிட முடியாது, ஏன்னா அவருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் இமேஜ் இருக்குது, அதுக்கு ஒரு பேக்கேஜ் பண்ணணும். ஸோ ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணும்போது நமக்கு நிறைய ப்ளஸ் இருக்குது, நிறைய மைனஸ் இருக்குது.
3: தேங்க்யூ சார். உங்களோட மூவிஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அழகர் சாமியின் குதிரை, வெண்ணிலா கபடி குழு, அப்புறம் நான் மகானல்ல, அப்புறம் இந்த பாயும் புலி மாஸ் ஹீரோ வச்சு பண்ணுறீங்க. உங்களை எந்த ஒரு ஜானர் வச்சும் ஐடென்டிஃபை பண்ண முடியல? இல்லை,
5: நாம் வந்து எல்லா படங்கள் பார்த்து தான் நம்ம ஃபஸ்ட் ட்ராவல் பண்ணுறோம். இன்னும் எல்லா விதமான இமோஷனலுமே நம்ம கிராஸ் பண்ணுறோம். பாதலால் காது செவியர் பார்த்தீங்கன்னா அசால்ட் அப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு சம்பவம் கேட்கும்போது டப்புன்னு தூக்கி வாரி போட்டுச்சு, என்னடா சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பெயினாக இருந்துச்சு. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ அது புரொடியூசர்ட்ட சொல்லும்போது எல்லாமே பயந்தாங்க, என்னங்க இது மாதிரி ஒரு கதையை சொன்னால் வந்து லவ்வர்ஸ்க்கு எதிராக வேற சொல்கிறோம், அது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்லாம் ரொம்ப யோசித்தாங்க. பட் அந்த ஒரு மெசேஜை வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணலை. ஸோ நானே ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணேன்.
3: உங்களுக்கு எந்த ஜானர் டைரக்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும்?
5: வில்லேஜ், டீப் வில்லேஜ். ஏன்னா நான் ஒரு வில்லேஜ்லேருந்து வளர்ந்ததுனால அதனுடைய டீட்டெயில்ஸ் நிறையா தெரியும். அது வில்லேஜ் படம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: சார், உங்களோட அப்கமிங் மூவி பாயும் புலி பற்றி?
5: பாயும் புலி ஒரு காம் ஸ்டோரி, மதுரை பேக்ராப்பில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட். பாண்டி நாடுக்கு அப்புறம் நான் விசால் சார் சேர்ந்து பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு ப்ராமிசிங்கான படமாக இருக்கும்.
4: சார், இப்போது எம்ஓபியில் வந்து நிறைய டேலண்டடான அப்கமிங் ப்ராமிசிங் டேரக்டர்ஸ், சினிமேட்டோகிராஃபர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் டேலண்டடாக இருக்காங்க. பட் மீடியாவில் இப்போ பார்த்தா மோஸ்ட்லி மேல் டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குது. டேரக்டர்ஸ் பார்த்துட்டாலும் சினிமேட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி ஃபீமேல்ஸ், யாருமே இருக்கிறதில்ல. ஸோ இப்போ அப்கமிங்காக வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? லைக்
5: அதான் எப்பயுமே எல்லா காலகட்டத்துலேயுமே ஒரு சேஞ்ச் ஒரு வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக தான் வந்து ஃபீமேல்ஸ் எல்லாருமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்ல 10 இயர்ஸில் கண்டிப்பாக வந்து ஈக்குவல் டு ஒர்க்கர்ஸ். ஸோ அது கண்டிப்பாக அது நடக்கும். பட் அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா ஒரு ஒரு ஃபீமேலோட எமோஷனில் ஒரு ஆசையாக ஒரு மேலாக இருந்துட்டு நான் வந்து யோசிக்க முடியாது. ஒரு நான் வந்து ஆதலால் கரிசியில் படம் பண்ணும்போது எம்ஓபியில் ஒர்க் பண்ண சுவாதினின்னு ஒரு பொண்ணு நான் வந்து அசனேட்டாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த பொண்ணு வந்து அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அந்த பொண்ணுகிட்ட கேட்டுக்குவேன். சரி நான் டைலாக் இருந்ததுன்னா அம்மா வீட்டை போய் அம்மா போயிட்டு வரமா, மதியம் லஞ்சுக்குப்பா, லஞ்ச் வேண்டாமா, இப்படி தான் நான் டைலாக் எழுதணும். அப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் வீட்டிலேருந்து கிளம்பும்போது, அம்மா அம்மா வரமா, ஏ லஞ்சுடி, ஃபோன் பண்ணுறமா. ஸோ ஃபோன் பண்ணுறமாங்கிற டைலாக்கு அவங்களுடைய கேஷுவல் லைஃப்பில் நான் டைலாக் எழுதியிருந்தேன்னா லஞ்ச் வேண்டாமா அப்படின்னு எழுதியிருப்பேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த ஸ்லாங்க்கு அது அது ஒரு சின்ன ஹோம்ஒர்க் தான். அந்த பொண்ணு ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயத்த வந்து ஹீரோயின்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் அதனால அதை செய்வேன். ஸோ கண்டிப்பாக வந்து என்ன உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு ஸ்கிரிப்ட் இருக்கும். அசே ஸ்கிரிப்ட் ரைட்டாகவே நீங்கள் வந்து படம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா மேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம சினிமா பார்த்துட்டே இருக்கோம். ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஸ்கிரிப்ட் பார்க்கணும். பட்டு ஃபீமேல் தயவு செஞ்சு லவ் ஸ்டோரி பண்ணாதீங்க. எனி டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் வில் ட்ரை.
4: MOPCRS உங்களை அன்புடன் வரவேற்கிறது.
6: வணக்கம்
4: சார். அண்ட் உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு.
6: கண்டிப்பா.
4: விஷால வந்து ஒரு நடிகரா நாங்க படத்துல பாத்துட்டு இருக்கோம், அஸ் அ ப்ரொடியூசரா கூட இப்ப பாக்குறோம். பட் திடீர்னு ஒரு புது அவதாரம் எடுத்திருக்கீங்க சோஷியல் வர்க்கரா. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
6: See, it's not a sudden decision. இது வந்து இப்போ பதிவு பண்றது இந்த வருஷம் தான் அதிகமாக பதிவாயிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்து 2008 நான் இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐம் ரீச்சிங் அவுட் டன் இட். பட் இட்ஸ் குட். நவ் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அடுத்தது என்ன அரசியல் வர போறேன்னு கேட்பீங்க. அந்த நோக்கத்தில் இல்லை. இட்ஸ் லைக் ஐம் ட்ரைங் மை பெஸ்ட் டு டூ டு த சொசைட்டி. ஏன்னா சொசைட்டி தான் என்னை வந்து ஹீரோ ஆக்குனது. நம்ம மக்கள் வந்து இப்போ மேட் மீ சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ. இப்போ 10 இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நடிகனா வந்து. ஸோ ஐ வாண்ட் கிவ் பேக் சம்திங் டு சொசைட்டி. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐம் ட்ரைங் டு கிரியேட் அவேர்னஸ் ஆன் சோ மெனி இஷ்யூஸ் விச் யூனோ யங்ஸ்டர்ஸ் நீங்கள்லாம் யங் உங்களுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன். லைக் யங்ஸ்டர்ஸ் யூ ஆல் ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கம் அவுட், ஸ்டெப் அவுட் ஆஃப் யூர் ஹவுஸ் அண்ட் டூ சம்திங் டு த சொசைட்டி. இட் வில் பி அ பெட்டர் பிளேஸ் ஃபார் அஸ் டு லிவ் ஆல் ஆஃப் அஸ். அதுதான் நம்ம முயற்சி பண்ணோம்.
3: I have a question. நீங்கள் வந்து யூ கோ பிக் causes and other endorse pandringla illa do they come to you?
6: See, now of late they are coming to me because they need a face to create awareness, one, and definitely I will not go for a cause which I don't believe in. See, the stop killing stray dogs into oru campaign nadathraanga. Enak en veetla or paiyan irukan August is a lab. He's 6 years old. I love animals, I love pets. So when I get to hear about atrocities to animals, definitely I thought, okay, I should voice out my opinion. I can't just say in my house amma idu thappu nadakkudhu velila vandu sollanum, adhu dhaan na panna. Now of late, yeah, all of them are asking for certain issues, which is definitely a good thing, especially saplings. Planting saplings is a very important thing in our society. Vivek sir Erkane is doing a brilliant job, so I am going to lend a helping hand and I want to join hands with him and do more towards that cause.
4: So ungloda pudu social cause saving cattle pathi konja solla.
6: Yeah, saving cattle indrathu, first of all let me tell you where it deviates. So actually it's not against beef eaters or not against consumption of beef. இது வந்து கேட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு லாரியில் வந்து அக்கார்டிங் டு த ரூல் ஒரு 6-7 மாடுகள் தான் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். பட் அதிகமாக ஒரு 50 மாடுகள் வந்து ஏற்றி அவங்க காலை உடைச்சி அவங்கள வந்து அந்த அட்ராசிட்டிஸ் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். நீங்கள் கொல்லுங்க, ஆனால் கௌரவமாக கொள்ளுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதுதான் வியர் ஆல் அண்ட் லா ஹஸ் கிவன் ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்லேயே சொல்லப்பட்ட விஷயங்கள். ஸோ தட்ஸ் வாட் ஐம் ரீச்சிங் அவுட். ஆல்ரெடி ஹிந்துஸ்தான் காலேஜில் லைக் ஐவ் அட்ரெஸ்ட் சோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி எம்ஓபி வைஷ்ணவ் ஐம் ஸோ ஹாப்பி தட் தேர் கோயின் பி அசோசியேட்டட் வித் திஸ் காஸ். அது நீங்கள் வென் யூ சீ தோஸ் அட்ராசிட்டிஸ் யூ வில் டெஃபினெட்லி ஸ்டெப் ஃபார்வர்ட் அண்ட் கிவ் அ ஹெல்பிங் ஹேண்ட். ஏன்னா அவ்வளோ நெத்தியில் சுத்தியால் அடித்து அதுக்கப்புறம் கண்ணில் வந்து மிளகா வைப்பாங்க, அதுக்கு முழிச்சிட்டு இருக்கணுன்றதுக்காக காதில் சுடுதண்ணி ஊற்றுவாங்க. ஏன்னா அந்த அது திடீர்னு பாதி மாடுகள் வந்து செத்துருவாங்க போகிற வழியிலே. தட் இஸ் வாட் வேர் ஐ ஐ வாண்ட் டு. அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ, நிறைய த்ரெட்னிங் கால்ஸ்லாம் வந்தது, பட் பிக் டீல், வி ஆர் டூயிங் சம்திங் ஃபார் தி சொசைட்டி. பாயம்புலி, ஐ திங்க் சுசீந்திரன்ஸ் பெஸ்ட். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இஸ் ரிசர்வ் த பெஸ்ட் ஃபார் மீ. எனக்கு மூணாவது முறை நான் போலீஸ் ஆஃபீஸராக ப்ளே பண்ணுறேன், பட் திஸ் வில் ஸ்டாண்ட் அவுட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் போர்ட்ரேல். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ரியாலிட்டி, க்ளோஸ் டு ரியாலிட்டி அவர் படத்தில் இருக்கும், லைக் ரியலிஸ்டிக் அப்ரோச் ஆஃப் கேரக்டர்ஸ். And I'm looking forward to the audience response to the climax of this film. எனக்கு அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ், நான் ரொம்ப ரசித்து நடித்த சீக்வன்ஸ்.
3: I'm sure it will become a super duper hit.
6: Thank you.
3: உங்களோட படத்தோட சில்வர் ஜூப்ளி எங்கள் எம்ஓபி சிஆர்எஸோட நீங்கள் செலிப்ரேட் பண்ணோன்னு நாங்கள் ஆசைப்படுறோம்.
6: தேங்க் யூ,
3: ஆல் தி பெஸ்ட்.
6: தேங்க் யூ, தேங்க் யூ, காட் பிளஸ், தேங்க் யூ.
3: தேங்க் யூ சார். இவ்வளோ நேரம் நம்ம கூட டைரக்டர் சுசீந்திரனும் விஷால் சாரும் இருந்தாங்க. அவங்க பாயும்புலி பற்றியும் மற்ற விஷயங்கள் பற்றியும் ரொம்ப இயல்பாக ரொம்ப நல்லா பேசி நம்மளுக்கு கருத்துக்கள் சொன்னாங்க. அவங்க படம் பாயும்புலி வெற்றி அடையணும்னு நாங்கள் எல்லாரும் வாழ்த்துறோம். நீங்களும் அந்த படத்தை போய் பாருங்க, அதை ஹிட் ஆக்குங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ், ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் கா ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் அ சாப்ளிங். நிறைய விஷயங்கள் இருக்குது. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்றைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளெஸ், தேங்க் யூ.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி, நமது பெருமை.
4: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம் ஓ பி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல வந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம், when we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலையில் கவனம் மிக அவசியம். நமது நலன் மட்டும் இல்லாமல் சேர்ந்து பயணிக்கும் அனைவரின் நலனையும் கருத்தில் கொண்டு நாம் பயணிக்க வேண்டும். இதை நமக்கு அறிவுறுத்ததான் அடையார் சிஏஜி அண்ட் அலர்ட் சேர்ந்து ஒரு டிராபிக் அவேர்னஸ் ரேலி நடத்த போறாங்க. சாலையில எவ்வளவு பாதுகாப்பா வண்டி ஓட்டணும், ஒரு விபத்து நடந்தா உடனே எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. லைஃப் சேஃப்டி மெஷர்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், மைம் பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் பார்க்க போறோம். இந்த ரேலிக்கு நம்ம மைம் கோபியும் வராரு. வரும் ஜூலை 1st வெள்ளிக்கிழமை மாலை 3 மெரினா பீச்ல இருக்க கண்ணகி ஸ்டாச்சுல மீட் பண்ணலாம்.
2: ரேடியோ பார்ட்னர் MOP Community Radio at 107.8 FM. Our community, our pride.
3: You are all listening to MOP Community Radio 107.8. வெளியில போகும்போது வீட்ல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
5: இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குறதுக்காக உங்களுடைய தொகுப்பாளர்கள் அகல்யா மற்றும் நான் மீனாட்சி வந்திருக்கோம்.
4: இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, எக்ஸ்னோர அமைப்பு நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு சின்ன செடியை நட்டு அதை பாதுகாத்து வளர்க்கறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க.
5: இந்த நிகழ்ச்சிக்காக எக்ஸ்னோர அமைப்பை சேர்ந்த டிவிசி ரமேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. இவரை பேட்டி காண்பதற்கு திரு திருவேங்கடம் அவர்கள் வந்திருக்காங்க.
6: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு உலகத்தை மிக பெரிய அளவில் பாதிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. குளோபல் வார்மிங்னா உலக வெப்பமயமாதல். இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இயற்கை அதற்குரிய இடத்தை இழந்து விட்டது என்பதுதான். இதுக்கு யார் காரணம்னா நாம தான். இந்த நேரத்தில் தமிழகத்தில், சென்னையில், தமிழகம் முழுவதும், ஏன் முடிஞ்சா இந்தியாவை கூட ஒரு பசுமை தாயகமாக மாற்றிவிட வேண்டும் என்று ஆர்வத்தோடு பணியாற்றி வருகின்ற ஒரு மிகப்பெரிய என்ஜிஓ, நான் கவர்மெண்டல் தன்னார்வ தொண்டு நிறுவனம் எக்ஸ்னோரா. இவங்க செய்யற விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அங்கங்க மரம் நடணும் அப்படிங்கறத ஒரு பெரிய இயக்கமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மரம் நடுறதுங்கிறது ஏதோ நினைச்சா சுலபமா இருக்கிற விஷயமா இருக்கலாம், ஆனால் ரொம்ப கடினமான விஷயம் என்பது போக போகத்தான் தெரியும். இந்த கடினமான விஷயத்தை கொஞ்சம் எளிமையாக்கிறதுக்கு, எல்லாரும் இதில் ஆர்வமாக பங்கேற்பதற்கு எக்ஸ்னோரா பல திட்டங்களை, புதுமையான திட்டங்களை வகுத்திருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயம்னாலும் நாம் அதை சரியாக கையாள்றதில்லை. அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரத்தை பாதுகாக்கிறது. அதுக்கு மிகப்பெரிய உதவி செய்து வருகின்ற ஒரு இளைஞர், அவர் பேரு மிஸ்டர் டிவிசி ரமேஷ். அவர் ஒரு பிசினஸ்மேன். இருந்தாலும் இந்த திட்டத்துக்கு தன்னாலான உதவியை பெரிய அளவில் செஞ்சிட்டு இருக்காரு. அதாவது ட்ரீ கார்ட்ஸ், மரங்களுக்கான இரும்பு வேலிகளை டிவிசி ரமேஷ் தான் எக்ஸ்னோராவுக்கு வழங்குறாரு. இப்ப அவரை நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் மிஸ்டர் ரமேஷ்.
7: வணக்கம் சார்.
6: உங்களுக்கு என்ன வயசு? ஒரு 25-30 இருக்குமா?
7: இல்ல சார், எனக்கு 40 தான் இருக்கு.
6: தோற்றத்துல தெரியல, ரொம்ப இளைஞரா இருக்கீங்க.
7: தோஷம்
6: இந்த எக்ஸ்னோரா இயக்கத்துக்கு மரங்களை நடுவதற்கு மரங்களை பாதுகாப்பதற்கு நீங்க தான் இரும்பு வேலி தந்துகிட்டு இருக்கீங்க கேள்விப்பட்டோம். இந்த ஐடியா உங்களுக்கு தோணிச்சுங்களா இல்ல அவங்களுக்கு தோணிச்சா?
7: இல்ல, இந்த ஐடியா வந்து இனிஷியலி எனக்கு வரல. இதோட ஸ்பான்சர் ப்ளூ ஸ்டார் தான் இந்த எக்ஸ்னோராக்கு இந்த இரும்பு வேலிகள்லாம் கொடுக்கறது. அவங்க ஒரு தடவை என்ன அணுகினாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு, நீங்க பண்ணித்தர முடியுமான்றது. உடனடியே எனக்கும் அது வந்து ஒரு தொண்டு நிறுவனம் இருக்கு, சமுதாய பணிங்கிறதுனால எனக்கும் அதில் ஒரு ஈடுபாடு இருந்தது. அதை நான் ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு பண்ணினேன் நான். தென் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அது மார்க்கெட்டில் என்னோட ப்ராடக்ட்க்கு நல்ல ரொம்ப வெல் ரிசீவ்டு இருந்ததுன்றது. அதுக்கப்புறம் நான் அதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கேன், கடந்த 4 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். தேர் ஆல்சோ வெரி சாட்டிஸ்ஃபைட்.
6: 4 வருஷமாக
7: பண்ணிட்டு இருக்கேன், தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன்.
6: இதுவரை எத்தனை கார்ட்ஸ் நீங்க சப்ளை பண்ணிருப்பீங்க?
7: கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு 3000 to 4000 கார்ட்ஸ் பண்ணிருப்போம் சார்.
6: இந்த ட்ரீ கார்ட்ஸ், அந்த இரும்பு வேலிகள் எல்லாம் சென்னை மாநகரத்துல மட்டும் நீங்க சப்ளை பண்ணிருக்கீங்களா இல்ல மற்ற இடங்கள்லயும் சப்ளை பண்ணிருக்கீங்களா?
7: இல்ல, இன் அண்ட் அரௌண்ட் சென்னை சார். அப் டு நம்ம இதுவரைக்கும் போறது ஓஎம்ஆர் கல்பாக்கம் ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் மேக்ஸிமம் சென்னை தான், அதுதான் சுத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஆஃபர்ஸ் வந்து நான் இதுவரைக்கும் சென்னையில தான் வந்திருக்கேன், எனக்கு
6: தயாரிக்கிறீங்களா?
7: இரும்பு கம்மிகள் அந்த இது அது வரும். அது மேலே ஒரு நம்ம பிளாஸ்டிக்கில் வந்து அந்த அது எந்த நிறுவனம் வந்து இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாலோ அவா பேரும் எக்ஸ்னோரா பேரையும் அதில் பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுத்து விட்டோம்.
6: இதுக்கு உயரம் அகலம் சுற்றளவு இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டதா இல்லை அவ்வப்போது மாற்றிக்கிறீங்களா?
7: இல்லை சார், இது எக்ஸ்னோரா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஸ்டாண்டர்டு இதுதான். அவங்க வந்து மேக்ஸிமம் 5 feet வரைக்கும் ஹைட்டு வந்து எடுத்துக்கிறாங்க. கிரவுண்டில் வந்து ஒரு 1.5 feet வரைக்கும் அந்த போல்ஸ் உள்ளே போகிற அளவுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா பிகாஸ் யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அண்டு போட்டு ஃபவுண்டேஷன் மாதிரியும் போட்டு கொடுத்துறதுனால மினிமம் 5 feet இருக்கும் சார் எக்ஸ்னோரா கொடுக்குறது.
6: நீங்க கொடுக்கற இரும்பு வேலி எவ்வளவு காலம் தாங்கும் மழை வெயில், அப்புறம் அது துரு பிடிச்சிடக்கூடாது இந்த மாதிரி?
7: இல்ல சார், இது கண்டிப்பா ஒரு மினிமம் ஃபர்ஸ்ட் 1.5 years வரைக்கும் ஒண்ணுமே ஆறதில்ல, அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை. இப்ப இரும்பை பொறுத்த வரைக்கும் அது வந்து சாலிடா மரம் நல்லா வளர்ந்து பெரிய வர வரைக்கும் அந்த இரும்பு வேலி அதுக்கு பாதுகாப்பா இருக்கும். அதுக்கு அதுக்கப்புறம் நாளடைவில் சின்ஸ் மழை வெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு ரஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு.
6: இந்த இரும்பு வேலி அமைக்க வேண்டிய அவசியம் என்னங்க?
7: இந்த மாடுகள் வந்து ஒரு அந்த மரம் வளர்றதுக்கு முன்னாடி அதை வந்து இது பண்ணிடுறது, மனுஷாலும் வந்து அது ஒரு கார்டு இல்லைன்னு போது அது மிதிச்சுன்னு போகிறதுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்கு. அது வந்து அதுக்கு ஒரு கார்டன் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு தனி மதிப்பும் இதுவும் கிடைக்கிறது. அதை வந்து போற்றி பாதுகாக்கணும்னு மக்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது. அதுக்காக இந்த இரும்பு வேலிகள் ரெண்டு விதமான நிறைய பயன்பாடுகள் இருக்கு இதுக்கு.
6: எந்தெந்த மரங்கள் பொதுவாக மாடு அழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு?
7: இதில் வந்து எல்லா விதமான மரங்களும் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அதில் சில மரங்கள் வந்து ரோடில் வைக்கும்போது சில மரங்கள் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக சில மரங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி மரங்கள் நம்ம உபயோகப்படுத்துறதில்ல. சில அழகான மரங்கள் அந்த மாதிரி அழகான மரங்கள் ஒன்று ரெண்டு இதை வந்து மாடுகள் வந்து சாப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மனுஷாலும் வந்து அதுகளுக்கு அந்த சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னும் போது தப்பு நடக்க நிறையா இருக்குது. அது அவ்வளோ அழகாக வச்ச மரத்தை அது பெருசாக வர்ற வரைக்கும் அதை பாதுகாக்க வேண்டியது இந்த ட்ரீ கார்டோட பொறுப்பு. அதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பாக இருக்குது.
6: இந்த மரம் நட்ட உடனே இந்த இரும்பு வெளியை அதை சுத்தி அமைச்சிட்டாக்க அவ்வப்போது எடுக்க வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வர வசதி இருக்கா, தேவை இருக்கா?
7: இல்ல சார், எடுக்கவே மாட்டோம் சார். அது மரம் வளர்ந்து பெருசாகிற வரைக்கும் அந்த ஒன்ஸ் அதை நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா ட்ரீ நடும் போதே அதை பண்ணிடுறோம். அதை எடுக்க அதை டிஸ்மேண்டில் பண்ற மாதிரி நம்ம அமைக்கிறது இல்ல.
6: மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க, எத்தனை மாச கணக்கு இந்த இரும்பு வெளி இருக்கணும்?
7: இல்ல, இது மினிமம் வந்து ஒரு அந்த மரம் வளர்ந்து அந்த ட்ரீ கார்டுக்கு மேல ஒசந்து போற வரைக்கும், அந்த மாடுகள் எட்டாத அளவுக்கு வளர்ற வரைக்கும், மனுஷா எட்டாத வரைக்கும் அந்த ட்ரீ கார்டு சப்போர்ட் பண்ணும்.
6: ஒவ்வொரு மரம் வேகமா வளரும், ஒவ்வொரு மரம் கொஞ்சம் நிதானமா வளரும். அப்படி இருக்கும்போது
7: இந்த லைஃப் அதுக்கு அந்த ட்ரீ கார்ட் நம்ம அந்த சஃபிஷியன்ட் குவாலிட்டியில கொடுக்கறதுனால அது கடைசி வரைக்கும் இருந்து சப்போர்ட் பண்ணும் சார். அது யாரும் இது வரைக்கும் நம்ம எடுக்கிறதே கிடையாது, அந்த மர வேலிகளை மட்டும் யாரும் இதை எடுத்து பயன்படுத்துறதுங்கிறதுல சில பேர் வந்து இந்த சில பேர் அதை பிடுங்கி எடுத்துன்னு போயிடுறாங்கிறதுனால அது நல்லா ஸ்ட்ராங்கா போட வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம். இப்போ
6: ஒரு இரும்பு வேலிக்கு சாதாரணமா எவ்வளவு செலவாகுங்க?
7: இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து 600 ரூபாயில இருந்து 700 ரூபாய் வரைக்கும் வருது சார் அது ஒரு வேலி. அது வந்து என்னன்னா இது வந்து குவாலிட்டி அண்ட் கேஜஸ் போட்டு பண்றோம். அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நல்லா அடர்ந்து நல்லா இருந்துக்கும் போதுதான் மரம் வந்து இதுவா வரணுங்கிறது. இந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்னோரா டிசைட் பண்றது தான். இந்த இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வேணும், இவ்வளவு ஹைட்ல வேணும், அந்த கீழே இருக்கிற பாட்டம் லெக் வந்து இவ்வளவு ஹைட்ல வேணும், அது கீழே பெண்ட் பண்ணிருக்கணுங்கிற நிறைய கான்செப்ட்ஸ் கொடுக்கறாங்க. அவங்க என்ன ஸ்பெக் கொடுக்கறாங்களோ அதுபடி நம்மளும் பண்றோம்.
6: இதற்கான செலவை எக்ஸ்னோரா உங்களுக்கு கொடுத்துறாங்களா? இதுல ஏதாவது லாபம் உங்களுக்கு உண்டுங்களா?
7: இல்ல சார், இது வந்து அந்த ஸ்பான்சர் மூலமா தான் எனக்கு இதோட பணப்பட்டு வாடகை பாருது. எக்ஸ்னோராவுக்கு நான் சப்ளை பண்றேன். இதுல வந்து லாபம் வந்து ரொம்ப குறைவுதான், இருந்தாலும் ஒரு சமுதாய இது இருக்குங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இந்த வேலையை எடுத்து பண்றேன். நிர்மல் சாரை கூட ஒரு வாட்டி சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது, அது மீட் பண்ணி அவரோட சில இமெயில்கள்லாம் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் வாலண்டியரா அதுல இன்வால்வ் ஆகி பண்றதுனால அந்த மரம் நட விழாக்கள்ல கூட சில சமயத்துல விஜயபாஸ்கர் சார் கூட சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவர் வைஸ் பிரசிடென்ட் பிளான்டிங்ல இருக்காரு அவர் எக்ஸ்னோரால. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி விழாக்கள்ல கலந்துக்கும் போது.
6: நீங்களே உங்களுடைய பகுதியில மரம் நட்டிருக்கீங்களா?
7: நான் வாய்ப்பு நான் வந்து த்ரூ எக்ஸ்னோரா இல்லாமல் மற்றபடி ஜென்ரலா நட்டிருக்கேன். கிட்டத்தட்ட நானும் ஒரு 40-50 மரங்கள் வரைக்கும் நாங்க ட்ரீ கார்ட்ஸ் பண்ணி கொடுத்து அது எங்க அசோசியேஷனுக்கெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம். இதை வந்து நானும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். த்ரூ எக்ஸ்னோரா மூலியமா பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதுக்கு வேல்யூ நிறைய இருக்கு.
6: இதுல மூலப்பொருள் வந்துங்க இரும்பு. இது அரசுகிட்ட நீங்க ஆர்டர் போட்டு வாங்கணுமா இல்ல ஃப்ரீயா மார்க்கெட்ல கிடைக்குதா?
7: இல்ல மார்க்கெட்ல தான் சார் வாங்குறோம். ஏன்னா இதோட ரிக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப பல்கா எடுக்க முடியாது. அப்பப்போ தேவைக்கு ஏற்ப தான் நான் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். அதனால இதை நான் கவர்மெண்ட்ல எந்த விதமான சப்சிடியும் இது வரைக்கும் எதிர்பார்க்கல. நான் வந்து மார்க்கெட்ல ஓபன் மார்க்கெட்ல என்ன ரேட் உண்டோ அதுக்கு தான் மெட்டீரியல்ஸ் வாங்கி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது நிறைய பண்ணும்போது மட்டுமே கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி இப்போ ஒரு 1000-2000 ட்ரீ கார்டன் ஒரே சமயத்துல பண்ண வேண்டியிருக்குன்ற பட்சத்துல அது கொஞ்சம் வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இப்போ நம்ம ஆவரேஜ் 1000 ஆவரேஜ் வீக்லி வந்து ஒரு 100 நம்பர்ஸ் 150 நம்பர்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். அப்பப்போ நான் மார்க்கெட்டில் எடுத்து பண்ணிக்கிறேன்
6: சார். பயன்பாட்டுக்கு பிறகு இந்த இரும்பு வேலிகள் என்ன ஆகுது?
7: அது நிறைய இடங்கள்ல அந்த மரத்தோடய இருக்கு சார். அது அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது பெருசானதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் எடுத்துடுறாங்க அதை. அது ஆனால் மரம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் அதை எடுக்கிறாங்க.
6: மரம் சர்க்கம்ஃபரன்ஸ்ல குறுக்கால அதிகமாக வளர்ற போது இரும்பு வேலியை உடச்சிட்டு வெளியில வரும். அப்ப அதுக்கு முன்னாடி இரும்பு வேலி நம்ம நீக்கிறது இல்லையா?
7: இல்ல நம்ம நீக்கவே மாட்டோம் சார். அது தானாவே அதோட மரத்துக்கு வேணுங்கிற அது மேல போயிட்டு இருந்தது. அது உடச்சுட்டு அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறதுன்ற சமயத்துல அதை கட் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்றோம் மரத்துக்கு கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி.
6: அது எதுக்காக கேக்குறேன்னா இந்த இரும்பு வேலியை மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணலாம்ல?
7: ரீசைக்கிள் பண்ண முடியாது சார். ஏன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல பிளான் பண்ணி கொடுக்கறதுனால அந்த இதை திருப்பி கலெக்ட் பண்ணி அதை திருப்பி அந்த மெஷ்ஷா கன்வெர்ட் பண்றதுங்கிறது தனி ப்ராசஸ். அது
6: எப்படி அதுக்கு ஒரு ஸ்கிராப் வேல்யூ இருக்குமே?
7: ஸ்கிராப் வேல்யூ இருக்கும் சார். அதான் அது போய் கலெக்ட் பண்ணிட்டு வரது திருப்பிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது ஏன்னா இது வந்து அந்தந்த அசோசியேஷனுக்கு நம்ம கொடுத்துட்றோம். இது இப்போ வந்து இது வந்து இன்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் பிலாங்ஸ் டு தட் அசோசியேஷன். நம்ம எங்க அந்த இப்போ ஒரு இடத்துல ஒரு காலனிக்கு நம்ம ஒரு 100 நம்பர்ஸ் கொடுக்குறோம்னா அந்த ட்ரீ கார்டோட பொறுப்பு எல்லாமே அவளோட தான் போயிட்டுது. எக்ஸ்னோரா வந்து அந்த இது மரம் நட்டு அது வரலாறு வரைக்கும் அவங்களோட சப்போர்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த காலனியில் இருக்கிறவங்க தான் அதை அந்த மரத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு.
6: ஒரு காலகட்டத்தில் இந்த இரும்பு வெளிக்கு முற்றிலுமாக தேவை இருக்காது. அப்ப அது எப்படியும் பயன்படுவதுதானே நியாயம். அது முக்கியமான ஒரு மூலப்பொருள், அது இரும்பு.
7: ஆமா சார்.
6: அதை எப்படி பயன்படுத்தலாம்னு யாரும் இதுவரையிலும் சிந்திக்கலீங்களா?
7: இல்ல சார், இது வரைக்கும் அது அந்த ஆப்ஷன் ஒர்க் அவுட் பண்ணல. பட் இருந்தாலும் இது கன்சிடர் பண்ணிக்கிற சான்சஸ் இருக்கு. இந்த நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பெரிய மரங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கார்ட்ஸ் வேணா எடுத்து ரீஸ்கிராப் பண்ணிட்டு திருப்பி அதை ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்கு சான்ஸ் யோசிக்கலாம் சார்.
6: ஒரு இரும்பு வேலி ஒரு தடையாக இருக்கிறது, ஆகவே அது குறுக்க வளர முடியல அப்படின்னு அந்த மரம் திண்டாடுற மாதிரி ஏதாவது நிலைமை உண்டுங்களா?
7: இல்ல சார், அது ரொம்ப கம்மி சார். ஏன்னா அதுக்கு அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா செக் பண்ணி தான் கொடுக்குறோம். அது எந்த மரத்துக்கு என்ன எவ்வளவு வரும்ன்றது. இது நம்ம வந்து ட்ரீ கார்ட் பண்ணும் போதே அது வந்து எல்லா ட்ரீக்கும் அக்செப்டபிளா இருக்கிற அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தான் நம்ம பிளான் பண்றது. அதனால இட் வில் அப்ளை ஃபார் ஆல் த ட்ரீஸ். இது எல்லாத்துக்கும் நீட்டா அது வந்துடுறது. இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய மரமா போகும்போது நேச்சுரலி அது அது தடையா இருக்காது. அது இந்த ட்ரீ, இந்த ட்ரீ கார்டு வந்து அந்த மரத்துக்கு ஒரு தடையா இருக்காது. ஒரு சின்ன ஒரு ஒரு அணைப்பு மாதிரி தான் இருக்கும். அது
6: மரம் நட்டோம், இரும்பு வெளி வச்சோம், இருந்தாலும் மரத்தை காணோம். மனிதன் அழிப்பது என்பது வேறு, மாடுகளால் அழிக்கப்படுகிற வாய்ப்பு இருக்கிறதா?
7: மாடுகளும் அழிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அந்த

0: தண்ணியும் நம்ம ரெகுலரா ஊத்தணும். அது வந்து அந்த அங்கங்க அந்த ஒரு ஒரு ட்ரீக்குன்னு சில ரெஸ்பான்சிபிள் அந்த நியர்பைல இருக்கிறவங்க அதை பொறுப்பெடுத்துக்கிறாங்க. அப்படி அது சரியா பராமரிக்கப்படலைன்ற பட்சத்துல அந்த மரம் வளர முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து நம்ம அது வந்து அந்த யார் பொறுப்பெடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் எடுத்துட்டு பணியாகணும். அது ஏன்னா தண்ணி ஊத்துறது வந்து ரெகுலரா பணியாகணும்.
1: பராமரிப்பு என்பது நம்முடைய பொறுப்பு, மனிதர்களால் செய்யப்பட வேண்டிய விஷயம். மாடுகளால் அழிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன்.
0: மாடுகள் அழியறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்குதான் நம்ம அந்த ட்ரீ கார்டு வச்சுடுறோம் சார். ட்ரீ கார்டு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அது உள்ள போந்து அந்த மாடை எடுத்து அந்த மரத்தை சாப்பிட்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. சம்டைம்ஸ் இது ரொம்ப அந்த சாண்ட் அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்லாம அந்த ட்ரீ கார்டு கீழே விழுந்துட்டுனா அப்போ அந்த சான்சஸ். பட் நிறைய மரங்கள் வந்து மாடுகள் சாப்பிடாத மரங்களாக தான் நம்ம பிளான் பண்றோம் மேக்சிமம். என்னென்னாலும் காலனிக்குள்ள வைக்கும்போது நல்ல மரங்கள்லாம் வைக்கிறோம். ரோட் சைட்ல பிளான் பண்ணும்போது மாடுகள் ரொம்ப சாப்பிட முடியாத மரங்கள் தான் கொடுக்கும்.
1: 4 வருஷமா 3000க்கும் மேற்பட்ட இரும்பு வேரிகளை நீங்க விநியோகம் பண்ணிருக்கீங்க. ஆகா இந்த ஒரு இடத்துல நாம கொடுத்தது ரொம்ப அபாரமா வந்திருக்கு, பசுமையா இருக்கு, நம்மால இது முடிஞ்சது, நம்முடைய சேவை இதுல ரொம்பவும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒரு இடத்த நீங்க விவரமா சொல்ல முடியுமா?
0: நிறைய இடம் பாத்திருக்கேன் சார். அந்த இடம் அந்த என்னோட ட்ரீ கார்டு வச்சு அந்த இடம் மரம் வளர்ந்து அதை பார்க்கும்போது அந்த அந்த பக்கமா கிராஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது நம்ம வச்ச மரம் நம்ம கொடுத்த ட்ரீ கார்டு மூலியமா வளர்ந்துருக்குங்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ஃபோர் ஷோர் எஸ்டேட்ல எல்லாம் கொஞ்சம் நிறைய மரங்கள்லாம் நட்டோம், அதெல்லாம் ரொம்ப அழகா வளர்ந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல மரங்கள் நடக்கிற காலேஜஸ்லாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம பிளான்டிங்க்கு போகிறோம். அங்கே எல்லாமே பார்க்குற மரங்கள் கூட எல்லாமே நல்லா அழகாக வளர்ந்துட்டு இருக்கு. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: எக்ஸ்னோரா ஒரு பெரிய நிறுவனம், அது எடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயமும் பெரிய இயக்கம். ஆக உங்களை மாதிரி இன்னும் பல பேர் இந்த ட்ரீ கார்டு சப்ளை பண்றவங்க இருக்காங்களா, இல்ல நீங்க மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவா உங்க ஸ்பான்சர் மூலமா சப்ளை பண்றீங்களா?
0: இல்ல சார், ட்ரீ கார்டு சப்ளைஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, பட் இதுக்கான ரொம்ப அதிகமான சப்ளைஸ் இல்ல. பிகாஸ் இதை வந்து நான் வந்து ஒரு பிசினஸ் மோட்டிவா பண்ணாம ஒரு ஒரு சோசியல் இதுவாக தான் மிக்ஸ் பண்ணி தான் பண்றேன் நான். ரொம்ப தின் மார்ஜின் பிகாஸ் அதை கேட்டர் பண்ற விஷயங்களுக்கு மட்டுமே. அதனால இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தர்றது இருக்கு. ஆனா பண்றவங்களும் இருக்காங்க. இதை மேஜர் பிசினஸா எடுத்து பண்ணும்போது இது காஸ்ட் அவ்வளோ எஃபெக்டிவா வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி.
1: ரொம்ப நன்றி மிஸ்டர் ரமேஷ், உங்களை சந்திச்சதுல உங்ககிட்ட இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு இயக்கத்துக்கு நீங்க துணை நிற்கிறீர்கள், அதுவும் ஒரு சமூக நோக்கத்தோடு துணை நிற்கிறீர்கள் என்பது ரொம்பவும் பாராட்டத்தக்க விஷயம். உங்களுக்கு எங்கள் நன்றிகள் மீண்டும்.
0: தேங்க்யூ.
2: நம் மக்களிடையே மரம் வளர்ப்பதற்கான ஆர்வத்தை ஈடுபடுத்திய எக்ஸ்னோரா அமைப்பைச் சேர்ந்த TVC ரமேஷ் அவர்களுக்கும் அவரை பேட்டி கண்ட திருவேங்கடம் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி.
3: You're listening to 107.8 FM.
4: Hello listeners, this is RJ Bhavika and you're listening to MOP Community Radio 107.8, our community, our pride. Do you know, people all around the world today, from mega cities to villages, are breathing dirty air. An estimated 9 out of 10 people worldwide are exposed to air pollutants that exceed World Health Organization's air quality guidelines. This polluted air kills some 7 million people each year, causing long-term health problems such as asthma and other breathing issues. Do you know why am I telling you this? That's because 5th June is celebrated as World Environment Day every year. World Environment Day is a campaign established to bring some positive environmental changes all over the world to make life better and more natural. Environmental issues are big issues nowadays, to which everyone must be aware and give their positive efforts to solve such issues. Each World Environment Day is organized around a theme that draws attention to a particularly pressing environmental concern. The theme for this year is Beat Air Pollution. It is said that approximately 7 million people worldwide die prematurely each year from air pollution, with about 4 million of these deaths occurring in Asia Pacific. This year's topic invites us all to consider how we can change our everyday lives to reduce the amount of air pollution we produce and thwart its contribution to global warming and its effects on our own health. Air pollution may seem complex, but we can all do our part to reduce some of it. Understanding the different types of pollution and how it affects our health and environment will help us take steps towards improving the air around us. We can't stop breathing, but we can do something about the quality of air that we breathe. On the World Environment Day, I ask each one of you to act so we can breathe more easily. So hereby, MOP Community Radio wishes you a very happy Environment Day. This is RJ Bhavika signing off, and you're listening to MOP Community Radio 107.8. Our community, our pride.
5: Inform,
6: educate,
7: entertain.
5: You are listening to MOP Community Radio 107.8.
8: Our community. Welcome back, நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8.
9: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
10: MOP 107.8 FM.
11: Stay tuned.

0: வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி.
1: அவர் அட்வொகேட் சுதா இஸ் அன் ஆக்டிவ் பிராக்டிஷனர். ஷீ இஸ் அன் ஆக்டிவ் மெம்பர் அண்ட் ஆஃபீஸ் பேரர் ஆஃப் தி அட்வொகேட் அசோசியேஷன் விச் ஹேஸ் மோர் மென் மெம்பர்ஸ். ஷீ வில் கம் as the topmost person who gets more votes in running for the election. She was yes, we can become members and office bearers in Women Lawyers Association, but not in the general elections. That's there. So she is such a person because she is also a politician, an active member of a national party. So Sudha will address you about the laws and the politics.
2: Thank you, Arulmori ma'am. Ellarkum vanakkam. I think everybody comfortable with Tamil and English. I will mix it and discuss with you. Ranjitha madam la irundhu na aarambikkala nenikiren, because avanga sonnanga nariya crimes against women is rape case appdinaanga. And the newses la media, print media and விஷுவல் மீடியாலாம் வரும்பொழுது எல்லாருமே ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறோம். ஒரு ரேப் நடந்துடுச்சு, ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு ரேப் நடந்துடுச்சுன்னா, ஒரு குழந்தைக்கு எதிராக ஒரு ரேப் நடந்துச்சுன்னா, எல்லோருமே ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறோம். அதில் அடுத்த அட்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, யார் அந்த பெண், அவங்க எங்கே போனாங்க, ஏன் ரேப் நடந்துச்சு அப்படின்ற ஒரு ட்ரையல் ஸ்டேஜுக்கு நம்மளே போயிடுறோம். நம்மளே போயிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி இருப்பாளோ, அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருப்பாளோன்னு யார் கன்க்ளூஷன் பண்ணுறாங்க இந்த சொசைட்டிலனா, வி த விமன். இதை கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நமக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்போம், நம்ம யாரோ செய்கிற ஒரு தப்பு கூட எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணிக்குவோம். யாருமே என்கரேஜ் பண்ணுறன்றது கிடையவே கிடையாது. இன்னைக்கு அருள்மொழி மேடம் அவங்க இருக்கிற ஒரு பாலிடிக்ஸ், அவங்க இருக்கிற ஒரு பார்ட்டிலையோ கூட இல்லை, இன்னைக்கு ஒரு லீடிங் லாயராக இருக்காங்க, இல்லை ரஞ்சிதா மேமாக இருக்கட்டும், என்னோடய ஃப்ரெண்டு ஷபானாவாக இருக்கட்டுமோ, ஷப்னமாக இருக்கட்டுமோ, சாரி, யாருமே எங்களுக்கு ரைட் தரலை. நாங்களே எங்கள் ரைட்ஸ் எடுத்துக்கிட்டோம். யாரும் நமக்கு ரைட்ஸ் தர தேவையில்லை இந்த சொசைட்டில. இப்போ நான்லாம் ரொம்ப ரிமோட் வில்லேஜ், என்னோடய வில்லேஜ்லாம் ஒரு 4-5 பஸ் கூட போகாது. நான்லாம் ரொம்ப தூரம் நடந்து போயெல்லாம் படிச்சிருக்கேன். நான் அது மட்டும் கிடையாது, நான் ஸ்கூலுன்றது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மரத்துக்கடியில் தான் உட்காந்து படிச்சிருக்கேன். நான் ஸ்கூலுன்றது நான் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ இல்லை ஒரு நல்ல டீச்சர்ஸ் குவாலிட்டியான இருக்கிற டீச்சர்ஸையோ நான் பார்த்ததே கிடையாது. ஸோ நம்ம வந்து நம்மளோட க்ரோத் எப்படி இருக்கணுன்றது நம்ம தான் டிசைட் பண்ணோம். நம்ம யாரா இருக்கணும்ன்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்ம பேரண்ட்ஸ் தடுத்துட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தடுத்துட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் தடுத்துட்டாங்க, என்னோட ஃபாதர் தடுத்துட்டாரு, இந்த கொஸ்டின்குள்ள நீங்க போனீங்கன்னா, யூ ஆர் லேசி, யூ ஆர் நாட் ரேட் டு அச்சீவ் எனி திங், யூ ஆர் நாட் கோயிங் டு டேக் எனி ரைட்ஸ் ஃபார் யூ அப்படின்றதான் என்னோட கண்ணோட்டமா இருக்கு. இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, போலீஸ் ஸ்டேஷன் ரேப் எங்க எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு குழந்தைக்கு கூட ரேப் நடக்குது. எல்லா மீடியாவில் ஏதோ ஒரு ரேப் கேஸ் வந்த உடனே முதல் டிஸ்கஷன் என்னன்னா, அவங்க ட்ரெஸ்ஸை லேடிஸ்லாம் எனக்கு எப்படிங்க ட்ரெஸ் பண்ணுறாங்க, ஜீன்ஸ் போட்டுக்கிறாங்க, டிஷர்ட் போட்டுக்கிறாங்க, ரேப்ஸ்லாம் மோஸ்ட்லி இப்படி தாங்க அவங்க நடக்கிறாங்கன்னு டிஸ்கஷனில், லைவ் ப்ரோக்ராமில், மென் ஆர் டெல்லிங் அலிகேஷன் ஆன் த விமன் திஸ் பாயிண்ட். நான் நிறைய மீடியாவில் கேட்டதெல்லாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரேப் பண்ணுறாங்க, ஸ்கூல் சில்ட்ரன் கூட. அவங்க என்ன வந்து கிளாமராக ட்ரெஸ் பண்ணதுனால ரேப் பண்ணீங்கன்னு எனக்கு புரியல. இன்னொன்று, 80 years, 70 years வெரி ஓல்டு லேடிஸ் வாஸ் ரேப்டு, அவங்க கிட்ட என்ன கிளாமர் இருந்ததுன்னு தெரியல. ரேப் பண்றதுக்கு இவங்களுக்கு ஒரு ரீசன், அவ்வளவுதான். இந்த இந்த ரேப் ஏன் நடக்கும், மெஜாரிட்டி ஆஃப் த ரேப், 99% ஆஃப் ரேப் கேசஸ் ஆல்கஹால் இன்ஃபுளுயன்ஸ், ஒத்துக்கிறீங்களா இல்லையா, ஆல்கஹால் இன்ஃபுளுயன்ஸ். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க விமென்க்கு அகேன்ஸ்டான கிரைம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ரேப் கேசஸ், மர்டர் கேசஸ் இருக்கு, இதுக்கெல்லாம் இன்ஃபுளுயன்ஸ் வந்து ஆல்கஹால். ஆனா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ரோட்ல நடந்து போகும்போதோ, பஸ்ல போகும்போதோ, இல்ல கார்ல போகும்போது நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க, நீங்கெல்லாம் காட் கிஃப்டட். ஆனா நீங்க போய் அந்த என்ன சொல்ல, அந்த ஸ்லம் ஏரியால, கொஞ்சம் அந்த ரிமோட் வில்லேஜ் ஏரியால பாத்தீங்கன்னா, டெய்லி கூலிக்கு போறாங்க, டெய்லி வேஜ் வாங்குறவங்க, அவங்க ஃபேமிலியிலாம் ஒரு 100 ரூபாய் அவர் சம்பாரிச்சா கூட கொண்டு போய் 60 ரூபாய் குடிச்சிட்டு 30 ரூபாய் கொடுத்து அந்த 30 ரூபாய் அந்த லேடி அடிச்சு குடும்பப்படுத்துறாங்க. நம்ம எல்லாம் பாத்துக்கிட்டே போறோம். We are educated. நமக்கு வந்து காட் கிஃப்ட், நமக்கு எஜுகேஷன் கிடைச்சிருச்சு, அவேர்னஸ் இருக்கு, நமக்கு தேவையான எல்லா விஷயம் இருக்கு. ஆனா நம்ம யாருமே யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலான்ற இன்டென்ஷன் யாருக்குமே இல்லை. அது ஏன்னு எனக்கு புரியறது இல்லை. நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த வீட்டில் இந்த பிரச்சனை நடக்குது நீங்க சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு எல்லாமே எஸ்எம்எஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு. நீங்க அந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாங்கன்னு நேம் கூட சொல்ல வேண்டாம். அதெல்லாம் கூட இருக்கு. ஒரு சின்ன உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் உங்க சிஸ்டருக்கு உங்களால பண்ண முடியும். அதை நீங்க தயவு செய்து பண்ணுங்கன்றது என்னோட ரெக்வஸ்ட். ஒன்னு இன்னொன்னு, நீங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரேப்பான ஒரு பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நடக்கிறதே கிடையாது. 99% ரேப் கேசஸ் நாட் ரிப்போர்ட் இந்த போலீஸ் ஸ்டேஷன். 1% தான் ரிப்போர்ட் ஆகுது. அந்த 1% கேஸ் கூட அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அகெயின் தட் போலீஸ் மேன் இஸ் ரேப்பிங் ஹர் டு ஆஸ்கிங் த க்வெஸ்சன்ஸ். நீ ஏன் நைட்ல எங்க போன, எத்தனை மணிக்கு போன, நீ ஏன் அந்த இடத்துக்கு போன, இப்படி ஏகப்பட்ட கேள்வி கேட்டு அகெயின் அவன் மென்டலா அவளை ரேப் பண்ணி வேண்டாம் அந்த கேஸே வேணான்ற ஓடுற நிலைமை. செகண்ட் பார்ட், அப்படியும் பரவாயில்ல நீ என்ன கேள்வி கேட்டாலும் என்னோட கேஸ் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் த சொசைட்டியா இருக்கணும்னு நினைச்சு தைரியமா வெளியே வந்தா கூட அடுத்து யார் ரேப் பண்றாங்கன்னா ஜுடிஷியரி. ஜுடிஷியரி இஸ் ரேப்பிங் ஹர். ஏன்னா அவன் பாக்ஸ்ல ஏறி நின்ன உடனே வேற வழி இல்லை எங்களுக்கு வக்கீலுங்களுக்கு. அக்யூஸ்டுக்காகவும் அப்பீர் ஆகணும் நாங்க. அவன் பாக்ஸ்ல கேள்வி கேட்பா, எந்த இடத்துல கையை வச்சான், எந்த இடத்துல என்ன பண்ணான், எத்தனை மணிக்கு உன்னை தொட்டான், நீ வந்து

0: கன்சன்ட் தடுக்கல, நீ என்ஜாய் பண்ணியா? அப்போ கன்சன்டா நோ கன்சன்டா? இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது என்ன ஆவோ அவன் நிலைமை? அந்த கேஸ் வேற, இவங்க மீடியால ரஞ்சிதா மேடம் வந்து மீடியால எப்படி இருக்கும், நான் ஃபர்ஸ்ட் டே ரேப் கேஸ் வந்தவனே ஒரே சென்சிட்டிவா இருக்கும், எல்லா பேப்பர்ல எல்லா டிவிலயும் இருக்கும். அப்புறம் 3-4 இயர்ஸ் கழிச்சு அந்த கேஸ் முடியுமோ, அந்த பொண்ணு யாரு, எங்க போனா, என்ன ஆனா, அவள் லைஃப் என்னாச்சு, யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, எல்லா மீடியாலையும் டிஆர்பி ரேட் யார் நம்பர் ஒன்னு கூட, அதுவும் விமன் கேசஸ், மோர் பர்டிகுலரா விமன் கேசஸ் டிவியில நிறைய தடவை போட்டு போட்டு காமிச்சா யாருக்கு வந்து டிஆர்பி ரேட் அதிகமா இருக்கு, அதுவும் ரேப் கேஸ்னா. ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல, ஏதாவது ஒரு ரொம்ப ரேர் அண்ட் ரேர் கேஸ்ல ஒரு மர்டர் நடந்ததுன்னா, பெண்கள் எல்லாம் இப்படிதாங்க கல்யாணம் ஆன பிறகு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுக்கிறாங்க. காலேஜ் போகும்போதே லவ் பண்ணிடுறாங்க, காலேஜுக்கு போகும்போதே பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. ஒரே ஒரு கேஸ் வரட்டும், எல்லா மீடியா சுத்தி சுத்தி எடுத்துட்டு இருப்பான், லைவா எடுத்துட்டு இருப்பான், அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி பக்கத்து வீட்டுல எல்லாரையும் போட்டு எடுத்து முடிச்சுட்டு அவ லைஃபே காலி பண்ணிடும். இதுதான் இன்னைக்கு மீடியா, வி ஹாவ் டு அக்செப்ட். ஐ திங்க் ரஞ்சிதா மேடம் ஆல்சோ வில் அக்செப்ட் தி ரியல் ஃபேக்ட். See, because everybody, judiciary, na solra, judiciary, we are also committing a mistake. We have to accept because on the structure, on the fast track court, nu sollirukanga, pengalukana valakkugal varumbodhu illa kulandhaigalukana valakkugal varumbodhu fast track court la pottu seekrama mudichirunga appdinu endha court la andha cases nadakkrade kedaiyadhu. Sir, adukapra enna aadha andha case indra oru reporting um kedaiyadhu. Adanal enna aadhuna annikku varumbodhu nadakkra andha nigalvugala paathu bayindadranga ella parents me poi veliya solradhukku yosikkranga. இதுதான் ரியல் ஃபேக்ட். பாரதி விமன் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு இதே மாதிரி ஒரு லீகல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் போயிருந்தோம். அன்னைக்கு வந்து மகிளா கோர்ட் ஜட்ஜ் அவங்களும் அன்னைக்கு சீஃப் கெஸ்டா இருந்தாங்க. விமனுக்கு அகேன்ஸ்டா நடக்கிற கிரைம்ஸ் பத்தி பேசுறான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க. ஒட்டுமொத்த ஹால்ல இருந்து எல்லாருமே அழுதாங்க ரொம்ப நேரமா. இப்படி ஒரு கேஸ் வந்து சொல்லிட்டு சொன்னாங்க, எனக்கு வந்து டெய்லி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க, சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எனக்கு தேவைப்படுது. இப்படி விமன்க்கு அகேன்ஸ்டா இவ்வளோ ரேப் கேசஸ், அது ரொம்ப வஸ்ட் எண்ட் ரேப் கேசஸ். வஸ்ட் எண்ட் ரேப் கேசஸ்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொன்னாங்க. ஒரு அப்பா இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற தான் பொண்ணை ரெகுலரா அம்மா நைட்டு தூங்கின உடனே அவங்களுக்கு மில்க்ல வந்து ஸ்லீப்பிங் பில் கொடுத்துருவாரு, அவங்களுக்கு தெரியாம தூங்கிடுவாங்க. அந்த பெண்ணை தொடர்ந்து 3-4 இயர்ஸ் கண்டினியூஸா ரேப் பண்ணியிருக்காரு. அது இல்லாம காலேஜோட ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இவரே மகாபலிபுரம்லாம் போய் 2-3 நாள் ரூம்லாம் எடுத்து தங்கியிருக்காரு. கேட்டால் ப்ராஜெக்ட் ஒர்க் கூட்டிட்டு போனேன், இதை பண்ண அந்த பொண்ணு, அந்த பொண்ணை வந்து மிரட்டியிருக்காரு, நீ சொல்லிட்டியானா அம்மாவை டைவர்ஸ் பண்ணிடுவேன். ஸோ வேற வழி இல்லாமல் அந்த பொண்ணு அம்மாவை டைவர்ஸ் பண்ணிடுவாங்கன்னு பயத்தில் இருந்துட்டே இருந்தா கண்டினியூ. ஃபேமிலியில் அடுத்த தங்கச்சி தம்பி எல்லாம் இருக்கிறதுனால எல்லா சூழ்நிலையும் பார்த்து வேற வழி இல்லை, எஜுகேஷனையும் கண்டினியூ பண்ணணும், அம்மாவையும் சேவ் பண்ணணும், ஃபேமிலியே சேவ் பண்ணணுன்ற வேற சுச்சுவேஷன். நம்ம தான் மல்டி டாஸ்க் பர்சனாலிட்டி ஆச்சு, எது நடந்தாலும் ஏற்றுக்கிற சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். அவங்க அப்படியே இருக்கிற சூழ்நிலை வேற ஒரு ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் டைம் அவங்களால முடியல. அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருது இந்த பொண்ணு ஏதோ ஒரு நைட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கேட்கும் போது, ஆமாம் அப்பா 3 இயர்ஸாக எனக்கு தான் பண்ணுறாரு, 3 இயர்ஸாக கண்டினியூஸாக ரேப் பண்ணிட்டார் அப்படின்னு. சப்சிக்வெண்ட்டாக என்ன ஆகுதுன்னா, தே வென்ட் டு த போலீஸ் ஸ்டேஷன், லாட்ஜ் த கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் த ஃபாதர். அங்கே போய் போலீஸ் மிரட்டுறாரு, என்னங்க அப்பாவுக்கு எதிராக பொண்ணு கம்ப்ளைண்ட் தருது, என்னங்க நினைப்பாங்க உங்கள் வீட்டில், அப்புறமா பொண்ணு லைஃப் போயிடும், கல்யாணம் ஆகாது, என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு ஒரு கொலா அவங்க ஒரு அசிஸ்டேஷன் இப்போ ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாமா வேணாம், இல்லை இல்லை பரவாயில்ல நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சப்சிக்வெண்ட்டாக எஃப்ஐஆர் ஹஸ் பின் லாஜ்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பிஃபோர் த கோர்ட், கேஸ் கம்ஸ் டு த ட்ரையல். அப்போ தான் இந்த மகிளா கோர்ட்டு ஜட்ஜு கிட்ட வருது அந்த கேஸ். கேஸ் நடந்துட்டு இருக்க டூரிங் த கோர்ஸ் ஆஃப் ட்ரையல் அந்த லேடி சொல்கிறாங்க, ஐ வில் மதர் ஆஃப் த விக்டிம் telling before the court, I am going to withdraw this petition. Judge kekkranga yen illa, we don't want to proceed further, we want to withdraw this petition. Illa, I will hear this matter in the in camera proceeding. I mean court la epoyume regular ah open court la trial nadakkum, adha na in camera proceeding chamber ulla kuda nadathara appdin sollumbodhu ulla kootu poi judge kekkranga yenga withdraw pandreenga enna unmaiye sollunga nu. Illenga enga veettukara vandu divorce pannirvenraaru kola pannirvenraaru enna pandradhu theriyala vaenda நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜட்ஜி கிவன் ஃபுல் கான்ஃபிடென்ட், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களோட ஒரு கேஸ் வந்து இந்த சொசைட்டியில் இருக்க எல்லா ஃபாதருக்குமே எல்லாருக்குமே ஒரு மெசேஜாக இருக்கும், ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். நாங்கள் நீங்கள் வித்ட்ரா பண்ணி போயிட்டு எத்தனையோ வீட்டில் எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னப்போ, அந்த அம்மா என் பொண்ணு வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, ஆனால் என் பெண் மாதிரி இருக்க எந்த பெண்ணுக்கும் இது மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு அக்செப்ட் பண்ணாங்க. 10 இயர்ஸ் கன்விக்ஷன் வாஸ் கிவன் டு ஹிம், 10 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அந்த அப்பாவுக்கு. ஸ்கேம் ஆல் த லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ். அவங்க சொல்லி முடிக்கும் பொழுது ஒரு பொண்ணு அங்கே பஸ்ட் ஆகி அழுது, நான் பேசணுங்க அப்படின்னு சொல்லி மைக்கில் கேட்டு, நான் பேசணும் அழுதுட்டே இருந்தாங்க. ஒன்றும் புரியல யாருக்குமே என்ன என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வாங்க பேசுங்கன்னு அந்த அந்த கேர்ள் சொன்னாங்க. என்னோட லைஃப் நான் சொல்கிறேன், தயவுசெய்து போய் என் அம்மா கிட்ட யாரும் சொல்லிடாதீங்க, நான் எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லிடுவா சொல்லிடுவான்றாங்க. அவங்களே தன் அறியாம சொல்லிக்கிட்டே அழுறாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, 6-7 இயர்ஸ் இருக்கும் பொழுது அவங்க வீட்டில் ஒரு டெனண்ட் இருக்கான். டெனண்ட்டுக்கு அம்மா வந்து ஒரு ஃபுட்டில் எப்பாவது ஒரு ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸோ ஏதாவது பண்ண கொடுக்க சொல்லுவாங்க போல் இருக்கு. அப்போ எப்பெல்லாம் கொடுக்குறதுக்காக அந்த ரூமில் போகிறோம் அப்போல்லாம் அவன் ரேப் பண்ணியிருக்கான். இதை அம்மாக்கிட்டேயும் சொல்ல முடியல, அப்பாக்கிட்டேயும் சொல்ல முடியல. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த வீட்டு சித்தப்பா அப்பாவோட தம்பி அவரும் கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே நடந்த சம்பவத்து இன்சிடென்ட்டே ஷி டிட் டிஸ்க்ளோஸ் வித் த மதர். த எனிவே கண்டினியூஷன் ஆஃப் இந்த இதுவும் சொல்ல போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அவரும் கண்டினியூ பண்ணியிருக்கார். அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறா, நான் வந்து இங்கே சொல்கிறேன் என் லைஃப் போனாலும் பரவாயில்ல, திஸ் இஸ் மை பேட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற. எவ்வளோ கொடூரமாக இருந்தது அன்றைக்கி. எல்லாரும் அந்த ஹாலில் இருந்து எல்லாருமே அழுதுட்டோம். என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நாங்களும் கேசஸ் பார்த்துருக்கோம். அருள்மொழி மேடம் என்னோட ரொம்ப சீனியர், நிறைய வழக்குகள் பார்த்துருப்பாங்க. ஆனால் ரொம்ப ஹாரிபிள் ஹீனியஸ் கிரைம்லாம் பார்க்கும்போது இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிர்பயா கேஸ்லாம் வந்து அந்த இரும்பு ராடு எடுத்து அந்த பிரைவேட் பார்ட்டில் அந்த பொண்ணோட இதில் வச்சு அவன் இடிச்சு இழுத்து எடுத்து அந்த குடல்ல இருந்து எல்லாமே வந்திருக்கு வெளியில். அது வந்து பார்த்துருக்கான். என்னன்னு பார்த்துருக்கானா கொஞ்சம் அந்த பொண்ணை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இங்கே தான் எத்தனை பேர் ஒரே ஒரு நாளாவது கேம்பஸ்லேருந்து வெளியே வந்து நீங்கள் அந்த பொண்ணுக்காக அஜிடேட் பண்ணுங்களேன். யாராவது மனசாட்சியோட சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் பண்ணவே இல்லையே. நம்ம எல்லாமே டெய்லி பார்த்தோ டிவியில் பார்த்தோ கஷ்டப்பட்டோம். ஏன்னா நம்மளோட மைண்ட் செட்டப்பே அப்படி தான் இருக்குது. எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, எல்லாத்துக்கும் ஃபைட் பண்ணணும்னு தோணுது. ஆனால் யார் ஹூ வில் கம் ஃபஸ்ட்டுன்ற பொசிஷனில் நம்ம நின்றுட்டுருக்கோம். வேறு ஒன்றும் கிடையாது. பண்ணவே கூடாதுன்ற இன்டென்ஷன் கிடையாது. நம்மளாம் அஜிடேட் பண்ணக்கூடாதோ, வெளியே போகக்கூடாதோ, ஐயோ பாலிடிக்ஸ் ஆயிரமோ. இன்னைக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் பார்லிமெண்ட்லேயும் மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் யார்? மென். தே ஆர் கிரியேட்டிங் லா ஃபார் அஸ். ஹூ தே ஆர் கிரியேட்டிங் லா ஃபார் அஸ்? நமக்கான தேவைகளை, நமக்கான ரைட்ஸை மென் ஆர் கிரியேட்டிங். அப்புறம் நம்ம எப்படி வளர முடியும் இந்த நாட்டில்? என்னைக்கு நம்ம நம்ம லா நம்ம கிரியேட் பண்றோமோ, என்னைக்கு நம்ம மென்னுக்கான ப்ரொடெக்ஷன் லாவை கிரியேட் பண்றோமோ, அன்னைக்கு தான் வந்து இந்தியா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் சொசைட்டியா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். ஸோ இது சொசைட்டி, இந்த பாலிடிக்ஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் விமன் தயவு செய்து வாங்க. வி ஹாவ் லாட் ஆஃப் ஸ்பேஸ். யாருமே நம்மளை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, இன்க்ளூடிங் ஃபாதர், இன்க்ளூடிங் பிரதர். நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு அப்பா கிடையாது. அப்பா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் எனக்கு தெரியாது. மேபி என்னை விட்டுருக்க முடியாது, விட்டுருக்க வேண்டாம். 16 வயசில் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் என்னோடய அம்மா வந்து நான் 5 இயர்ஸ் இருக்கும்போது விடோ. நாங்கள் 4 சிஸ்டர்ஸு, ரொம்ப ரிமோட் வில்லேஜ். அவங்க சொன்னது ஒன்றே ஒன்று தான், எல்லாருக்கும் நான் எஜுகேஷன் கொடுப்பேன், நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ப்ராட் மைண்டடாக இருக்க மென், ஃபிசிக்கலாக சவுண்டாக இருக்க ஒரு மென், எக்கனாமிக்கலாக சவுண்டாக இருக்க மென் கூட அந்த அந்த ஆட்டிடியூட் வராது. ஒரு விமனுக்கு தான் அந்த, என்னோட மதர் சொல்ல, ஒரு விமனுக்கு தான் அந்த ஆட்டிடியூட் வரும். தன்னோட குழந்தை தனக்கு எது கிடைக்கலோ எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கணும். ஸோ ரைட்ஸ் வந்து நமக்கு யாருமே தர வேணாம். நீங்கள் யார்கிட்ட ரைட்ஸ்க்காக டோன்ட் கோ அண்ட் பெக் பிஃபோர் எனி ஒன். வி ஹாவ் அவர் ரைட் வித் இன் அவர் ஹேண்ட் ஓன்லி. ஹவு டு வி யூஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதை ப்ளீஸ் யூஸ் இட் இன் த ரைட் வே. வி ஹாவ் லாட் ஆஃப் லாஸ் இன் ஃபேவரிங் அஸ். How we are using that law, how we are going to help with each and every woman, thinking they are also our sisters. நீங்கள் எஜுகேட்டட், நீங்கள் ஹெல்ப் பண்ணலையன்னா சாதாரண விமனுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. ஒருத்தராவது ஒரே ஒரு விமனுக்காவது தன்னோட லைஃப் டைமில் ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வாழுங்கன்றது என்னோட ரெக்வஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ வெரி மச்.
1: தேங்க்யூ சுதா.
2: இதை பற்றி தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஸ்டே டியூன் வித் MOPCRS 107.8.
3: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: There beneath the surface, it waits for the silence, and then it starts slowly climbing its way up and around what we've built here in our town. It happens every day in our communities, schools, and workplaces. Sexual violence thrives when we remain silent about these enemies. We can use our voices and have positive conversation that can stop this problem from growing in our community. Sexual violence thrives in silence. Call the helpline 1091. Let's talk about it. This public service announcement is brought to you by MOP Community Radio Station 107.8.

0: வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி.
1: நம்ம வந்து இப்போ பேனல நம்ம டிஸ்கஷன் முடிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். பரவாயில்ல, நிறைய நல்ல ஒரு ரெஸ்பான்ஸோட நம்ம இதில் நிறைய கேட்டிருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அதாவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஒன்று, அதை நோக்கி ஃபைட் பண்ணுறதுக்கான தைரியத்தை வளர்த்துக்கிறது ஒன்று, அப்படி நடக்கும்போது நம்ம வந்து அதுக்கு ஆதரவாக ஒரு குரல் நமக்குள்ளே எழுப்புறது ஒன்று இருக்கு, ஒரு காமன் எஃபர்ட், அதுக்கு வந்து நம்ம தயாராக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, நம்ம சொசைட்டியில் ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒரு விமனை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்முடைய உடல், உங்களுடைய உடல், அதை பற்றி உங்களுக்கு ஒரு முடிவெடுக்கிற உரிமை இல்லை. உங்களுடைய உணவு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாம் நிறைய பீஸா பர்கர்லாம் சாப்பிட்றீங்க. இப்போவும் வந்து மிடில் கிளாஸ், கொஞ்சம் படிப்பு குறைவாக இருக்கிற குடும்பங்களில் பெஸ்ட் ஃபுட் அண்ட் ஹாட் ஃபுட், இம்மிடியட்லி குக்டு ஃபுட் எல்லாமே வந்து முதல்ல ஆம்பளைங்களுக்கு தான். இன்னும் சொல்லுவாங்க கிராமங்களில் புதுப்பால் புது டிகாஷன், த ஃபர்ஸ்ட் காஃபி கோஸ் டு த ஃபாதர், அப்புறம் பிரதர், அப்புறம் வர வர வர டிகாஷன் தண்ணி ஆகிடும், பால் தண்ணி ஆகிடும், குழம்பு ரசம் ஆகிடும், இப்படியாக தான் வரும். சிக்கன் சமைப்பாங்க நிறைய வீட்டில், நான் பார்த்துட்டே இருப்பேன். கேர்ள்ஸ் வந்து அப்படியே அந்த சிக்கன், ஏன் நிறைய பேருக்கு வில்லனையே பிடிக்கும் கேர்ள்ஸுக்கு, ஏன்னா அவர் சிக்கன் கடிக்கிற அழகை பார்த்து அந்த, ஏன்னா பெரும்பாலும் வந்து அந்த சிக்கன் லெக் பீஸ் வந்து கேர்ள்ஸுக்கு கொடுக்கவே மாட்டாங்க நிறைய வீட்டில். த பெஸ்ட் மீட், பெஸ்ட் பார்ட் ஈஸ் ஃபார் த பாய், அப்புறம் தான் வந்து கேர்ள்ஸுக்கு. இன்னும் வில்லேஜஸில் வந்து குழந்தைக்கு உடம்பு காய்ச்சல்னா சொன்னால் பெண் குழந்தைய வந்து 2-3 நாள் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, அது சரியாக போயிடும். பையனாக இருந்தால் தான் உடனே கூட்டிகிட்டு போவாங்க. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். வித் ஆல் மால் நியூட்ரிஷன், டிஸ்கிரிமினேஷன், இல் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் தாண்டி விமெனுக்கு வந்து அப்படி ஒரு எனர்ஜி இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இம்யூனிட்டி இருக்குது, அதனால் நம்ம இருக்கோம். ஒன்றே ஒன்று, ஒரு விமனோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொசைட்டி சொல்லும். சொசைட்டின்னா என்ன? நம்ம அம்மா, நம்ம அப்பா, நாம எல்லாம் தான். நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு? வாட் ஹஸ் பீன் டாட் டு யூ இஸ் த சொசைட்டிஸ் ஐடியா. கேன் யூ எவர் இமேஜின் யூ யுவர் செல்ஃப் இன் எ பொசிஷன், இப்படி ஒரு சேரில் இப்படி உட்கார்ந்தா சொர்ணாக்கான்னு அர்த்தம் இல்லையா? அப்படிதானே நம்மளை பார்ப்பாங்க. ஆனால் ஒரு ஆம்பளை அப்படி உட்கார்றத பற்றி யாராவது சொல்கிறாங்களா? நான் வந்து பெரியாரிஸ்ட்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒய் ஐ லைக் பெரியார் அப்படின்னா, ஃபெமினிசத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக சொன்னவர். ஹீ ஸ்போக் அபவுட் விடோஸ் ரீமேரேஜ். விடோஸை வந்து நீங்கள் ரீமேரேஜ் பண்ணாமல் வச்சுருக்க கூடாது அப்படின்னு எழுதினார். உடனே ஒரு ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட் உள்ள ஒருத்தர் வந்து ஹீ ரோட் ஏ லெட்டர் டு பெரியார், நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து விடோஸ் ரீமேரேஜ் பற்றியெல்லாம் எழுதக்கூடாது, பேசக்கூடாது, அப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா விடோவுக்கு ரீமேரேஜ் செஞ்சு வச்சா அவங்க கற்பு கெட்டு போயிடும் அப்படின்னு எழுதினார். வாட் இஸ் கற்பு? இஸ் எ சேஸ்டிட்டி. தென் வாட் இஸ் சேஸ்டிட்டி? ஈக்குவல் டு வெர்ஜினிட்டி பட் நாட் வெர்ஜினிட்டி, because it remains even after losing virginity. So, இப்படி ஒரு பலவிதமான கேல்குலேஷனில் போகணும். அப்போ பெரியார் இந்த கேல்குலேஷன்லாம் போட்டார். போட்டுட்டு கடைசியாக ஒரு வரி எழுதினார். ஆஃப்டர் டிஸ்கஸிங் இஸ் ரிட்டன், ஆகையினால் நான் சொல்கிறேன், விதவையாக இருக்கிற பெண்ணுக்கு ரீமேரேஜ் பண்ணாட்டி தான் கற்பு கெட்டு போயிடும். இல்லையா? ஷி வில் சூஸ் அமதர் வே அண்ட் தட் வில் நாட் பி சேஃப் ஃபார் ஹர். தேர்ஃபோர் இஃப் யூ வாண்ட் அ விமன் டு பி சேஃப் சேஃபர் ஈவன் இஃப் ஷி லூசஸ் ஹர் ஹஸ்பண்ட், த பெஸ்ட் வே இஸ் டு கெட் ஹர் மேரிட், தட் இஸ் ரீமேரேஜ். இந்த மாதிரிலாம் நிறைய பேசுவார். அப்போ ஹி ஸ்போக் அபவுட் ஒய் விமன் ஷுட் சிட் ஆன் த ஃப்ளோர். அப்போ வந்து சேர் கிடையாது, கல்யாண வீட்டில் சேர் போட்டிருப்பாங்க.

பிள்ளைங்க கால் மேல கால் போட்டு உட்கார்றாங்கன்னு. Because you have offered her a chair, she is sitting her legs crossed. Then Periyar had a doubt and asked him, "Yaar oon kaal mela potaangla?" nu ketta. Yepa oon kaal mela avanga kaala potu ukandaangla? Then they said, "Illa illengaya avanga kaalla da." "Oh, avanga kaal mela avanga kaala potukitaanga. Unak enga valichudhu?" nu ketta. உனக்கு என்ன பிரச்சனை? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஷீ இஸ் புட்டிங் ஹர் லெக் ஆன் ஹர் லெக், அவ்வளவுதானே. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? பட் தட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஹர் கேரக்டர். ஹவு கம் த பாடி லாங்குவேஜ் இஸ் அசோசியேட்டட் வித் கேரக்டர்? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். யூ ஷுட் அனலைஸ் அண்ட் ஆல்சோ யூ ஷுட் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் இஸ் ரைட் and what is exploitation. What is right and what is exploitation, there is a minute difference. You know, there are dresses. I always wonder, I don't say that only sari is a beautiful dress which will cover your entire body. Of course it is not covering the body. Even all of us we feel very uncomfortable with the sari because I cannot carry even 10 rupees with me. I have no space to put it inside. Where to keep it? A man is walking so free because he has got too many packets. He can keep money this side. He can keep the purse inside. He can keep a comb wherever, even if he doesn't have a hair. Right? All bald heads are carrying combs. Because he has packet everywhere, he can put anything. But I want to carry this pen, I want to carry this phone, where to keep it? What kind of dress it is? Nonsense. Right? Okay. But anyhow, it's a beautiful dress, we are all used to that, and we believe we are looking beautiful only in sari. Right? Right, whatever the dress you wear is the dress which is comfortable to you, but at the same time you should also remember how a man dress himself. You just take a 2-year-old baby, a boy and a girl. Chinna pasanga, aambla pasanga, do they agree to wear half trousers now? No. Jeans podu. போமா பேண்ட் தான்மா போடுவேன். அப்ப பேண்ட் பா. தே டோன்ட் லைக் ஹாஃப் ட்ரௌசர்ஸ். யூ நோ தே ஆல்வேஸ் வேர் ஃபுல் ட்ரெஸ் கவரிங் தேர் பாடி பிகாஸ் தே திங்க் தட் தேர் பாடி இஸ் சோ கிரேட். டோன்ட் வி திங்க் சோ? ஐ ஹாவ் எ டவுட், வை ஷுட் ஐ வேர் எ ட்ரெஸ் விச் டைட்டன்ஸ் மை பாடி and sometimes show my anatomy exhibits? Now there is difference, because see, which is a dress comfortable to you, covers your body, is different from what is a glamorous dress or sexiest dress or exposing dress. My question to you would be, why a woman body should be exposed? Yeah, if she wants to be. So there my next question comes, why I want my body to be exposed? This is a question which you have to ask yourself, and whatever be your answer, you be contented with that, but keep on thinking on it. Keep on thinking, you will get your answer, and you follow whichever is acceptable to your conscience. I get this question whenever I see the tennis players. You know why? Mostly the badminton players, whether it is Pete Sampras or yaar, who is this Andrew Agassi, who is the player now? Roger Federer, John

0: ஜோகோவிக் அண்ட் என்னப்பா, உங்களை விட நாங்களே கரண்ட்ல இருக்கோம் போல இருக்கு. So, but all badminton players, if they are men, their dress is up to the knees. Why the girls' dresses are above the thighs? Not up to the thighs. It is up to hip, maybe. I don't know why. No, it's only a game. She can play the same with a dress up to knees. Why? Who is sponsoring the dress? There is a company behind that. So the women become the ambassador of that company. But she can be an ambassador with a knee level dress also. Not with a hip level dress. You know, sometimes inners are longer than the outskirts. Okay, why a women's dress is designed that way? Who designs this? Who is the director of it? Who is the beneficiary of it? You must think aloud. You must allow your mind to think free. You are all getting good education. You are coming from a protected platform. You are entitled to think. So we are here only to ask you to think. When we are talking about discrimination, you have to fight it in the legal forum. But at the same time, you have to fight this discrimination within yourself. You need a self-esteem. So all these things together will get you into a good awareness. Any field is a knowledge, and law is a field of knowledge which is a very handy equipment which will come to your help. So you be aware of it. My third advice would be, what was my first advice? To read newspapers. Number two was a novel. What was the title? Bitter Chocolate. Number three is think freely, break the barriers, and decide on your own. Get into awareness. Try to use the laws effectively. Therefore, it will be a joint execution that will help us each other and jointly. Yes, Shabnam wants to add something. Yes.
1: I think that was one fabulous speech, but I don't know, I just couldn't stop myself. I wanted to share something because she said about breaking the barriers. I think I remember I was 17 years old. Before that, let me tell you, I'm a half Christian, half Muslim. My mom's a Christian, my dad's a Muslim. I happened to address one speech in my class, first year of law college. I think it was the first month of my course. I was standing in the stage. One guy stood up and he said, without offense to anybody, I have a question to you. I was addressing about history of courts. He said, the Islamic law says that women should not study law. So why are you here? He asked me. I asked him, A, it's not connected with my topic. B, I don't know which part of the Quran you're reading from. C, I'm not entitled to answer you. But it's okay. Let's see 5 years from now what we are going to do. I didn't care. From that time, I used to hate his face. I was so nasty. When I see him in college, I'll just turn off my face. I used to bitch about him to all my friends. Like, what a male chauvinist he is, this, that. After 5 years, of course, I think little maturity crept inside me. Today, I am walking around the court. I am standing opposite senior counsels. I am arguing. But that guy can't even step into the court. I broke my barriers. I finished law. I was practicing in a law firm. It was supposedly one of the biggest firms in Chennai, top firms. But very pathetically, though the boss who chose me was a man, my senior associates called me to the conference room one day and they were like, come here, we want to talk to you something urgently. And that was the day I did a brilliant argument in court and I got enough compliments. So he called me, I thought he's going to appreciate me. Wow, I did some good job because I'm just 1.5 years in the profession. He's like, Shabnam, nee enna nenikrama? Idhellam panna? Idhu poduma? Kalyanam pannano? This is your age. How can you be doing all this for a woman? Being a lawyer is not going to help. You need kids. I was hardly 23, 24. You know, you have to get kids. I was like, இல்ல சார், எனக்கு ப்ரொஃபஷன் தான் பேஷன், எனக்கு ஐ வாண்ட் டு பிகம் அ லாயர், பிக் டைம் லாயர், நானும் உங்க கூட நின்று ஆர்கியூ பண்ணோம். ஏ, எல்லாம் வேலைக்கு ஆகாது, முதல்ல போய் அம்மா அப்பா பையனை பார்க்க சொல்லு, இல்லைன்னா யாராவது கிழவன் தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பான். நான் கண்டுக்கல. ஓகேப்பா சரி சொன்னார். ஐ காட் வெரி அப்செட். ஐ வென்ட் ரன்னிங் டு மை மதர். மை மதர் இஸ் ஆல்சோ லாயர். மை மாம் ஜஸ்ட் ஆஸ்க்ட் மீ, யூ வாண்ட் டு கெட் மேரிட், நோ, டிட் யூ ஃபைண்ட் அ கை ஃபார் யுவர் செல்ஃப், நோ, ஆர் யூ ப்ரிப்பேர் டு டூ ஹவுஸ் ஒர்க் அஸ் வெல் அஸ் பேலன்ஸ் யுவர் ப்ரொஃபஷன், லைக் நோ, தென் ஷட் அப் அண்ட் கோ கண்டினியூ வாட் யூ டூயிங். ஐ கேம் பேக், ஐ ஸ்டெப் இன் டு அனதர் ஃபார்ம், ஐ வென்ட் தேர், ஐ சேஞ்ச் மை லைஃப் ஸ்டைல், ஐ ஸ்டார்டட் யூ நோ பிஹேவிங் லைக் அ டிஃப்ரெண்ட் கேர்ள், லைக் யூ நோ சம் வாட் மோ மெச்சூர். ஐ கேம் டு எம்ஓபி, ஐ டெலிவர்ட் அ லெக்சர், யூ கைஸ் மேட் மீ லைக் ஒன் ஸ்டார் ஓவர் நைட். ஓகே, ஐ பிகேம் வெரி பாப்புலர், பீப்புள் நியூ மீ இன் கோர்ட் அண்ட் எவ்ரி திங். அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் பெட்டர் ஒர்க், பிகர் ஒர்க், சீங் பிகர் ஜட்ஜஸ். தென் அகேன் தே கேம் அண்ட் டோல், ஆல் திஸ் இஸ் ஃபைன், பட் வென் ஆர் யூ கெட்டிங் மேரிட், டோன்ட் வேஸ்ட் யுவர் லுக்ஸ். ஐ ஜஸ்ட் ஆஸ்க் தட் ஒன்ஸ் சார் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், வெரி இமோஷனலி ஐ ஆஸ்க் அ க்வெஸ்டன். So, if you have not walked the walk, don't do the talk. Don't talk the talk. I know what I have been through small. I know what my mother has seen to raise me. I know what all I struggle, finishing master, studying law. As women lawyers, we know what we are going through. You see, when a woman stands and argues in court and the man is on the other side, he will stump her down like anything. He'll be like, your lordship, you listen to me what I am talking. Adhe or aal vandha argue pannadhu, he'll be like, with due respect to my learned friend, I would like to say, if it's a woman standing, please madam, you shut up and sit down, I want to talk. This was the barrier that I had to break. When that man came and asked me, finally, great ma, you're doing good work, but what about your marriage? Are you wasting your looks? I asked him one question. Seri sir, naaniki poi kalyanam pandren, naaliki divorce aachina neenga vandu soor poduvingala, edavadhu thappu nadandhuna neenga soor poduvingala, should I marry because I'm 26 today, or should I marry that I found the right partner? Should I marry in haste and repent in leisure? Or should I think and marry to the right person and have a blissful life? I broke all boundaries. My cousins, they came up to me. My grandmom said, you're the university top ranker. Okay, but what about money? As a junior lawyer, what are you going to get? I was like, no, ma, grandma, I will see what. And no, you should have studied BCom. You should have done this. You should have done that. My cousins came, oh, நீ லாயர் ஆயிடுவியா, ஓ, நீ கேசஸ் எல்லாம் எடுப்பியா, ஓ, கிரிமினல்ஸ் எல்லாம் நீ பார்க்க போறியா, ஓ, யூ கோன் ஓப்பன் அன் ஓன் ஆஃபீஸ். ஐ டென்ட் ஆன்சர் தெம். ஐ வென்ட் டு 2 லா ஃபர்ம்ஸ். டுடே ஐ ஹவ் ஓப்பன் மை ஓன் ஆஃபீஸ் அண்ட் ஐ எம் அன் இண்டிபெண்டன்ட் பிராக்டிஷனர். மை கசின்ஸ் ஆர் காலிங் ஃப்ரம் துபாய் ஆஸ்கிங் மீ ஃபார் ஹெல்ப் அண்ட் தே ஈவன் அக்னாலேஜ் தட் ஐ எம் தி மோஸ்ட் லேர்ன்ட் பர்சன் இன் மை ஃபேமிலி, ரெஸ்ட்ரிக்டிங் மை ஃபேமிலி. ஓகே, தட்ஸ் வேர் ஐ ப்ரோக் மை பவுண்டரி. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, ஐ ஹேட் தௌசண்ட் சோர்சஸ் டு ஸ்டாப் மீ ஃப்ரம் டூயிங் வாட் ஐ வாண்ட். இஃப் ஐ ஹர்ட் தட் சீனியர் அசோசியேட் வாட் இஸ் ஐ கோ காட் அண்ட் ஸ்லெப் சிங், ஓ, ஐம் நாட் கெட்டிங் மேரிட், சம்திங் இஸ் ராங் வித் மீ. ஐ டென்ட், ஐ ஒர்க் மை வே ஆஃப், ஐ ஸ்டடிட் மை ஹேஸ் ஆஃப், ஐ டிட் எவ்ரி திங் பாசிபிள். டுடே எவ்ரி மேன் கம்ஸ் அப் டு மீ அண்ட் ஆஸ் அ டவுட் இன் த லீகல் ப்ரொஃபஷன். தட்ஸ் மை விக்ட்ரி. ஸோ வென் ஐ ஹாவ் இட் இன் மீ, எவ்ரிபடி எல்ஸ் ஹேஸ் இட், அண்ட் திஸ் இஸ் த பவுண்டரிஸ் தட் ஐ செட் ஐ வாண்ட் டு பிரேக்.
0: எஸ், ஸோ வில் கிவ் ஹர் எ வெரி குட் அப்ளாஸ். She has set a role model, and in fact I would tell her mother sets a very good role model for mothers to say the daughter, you get a good guy, come and tell me. You know, we need such mothers. So hats off to Shabnam's mother.
2: இத பற்றி தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஸ்டே டியூன் வித் MOPCRS 107.8.

0: பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்போம், பெண்களை மதிப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி.
1: எனி க்வெஸ்சன்?
2: ஒரு மொலெஸ்டேஷன் ரேப் பத்தி எல்லாம் பேசணும். இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஒரு ரொம்ப பரவலாக பேசப்படாத ஒரு விஷயம். ரேப் பேசப்படுற அளவுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றி பேசப்படுறது கிடையாது. இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, அது ரிப்போர்ட்டும் ஆறுது கிடையாது. இப்போ எந்த ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமனாக இருந்தாலும் விக்டிம் ஷேமிங்னு ஒன்று இருக்குது. இப்போ ரேப் பற்றியும் நீங்கள் சொன்னீங்க, எங்கே அந்த பொண்ணுக்கோ அந்த குடும்பத்துக்கோ ஒரு அசிங்கம் வந்துருமோங்கிறதுக்கே வந்து ரிப்போர்ட் பண்ணுறதில்ல. அதை வந்து ரிப்போர்ட் பண்ணால் மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரமாக இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு. இப்போது நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் ரெஜிஸ்டர் ஆகிற கம்ப்ளைண்ட்ஸை விட ஒரு என்ஜிஓலேயோ இல்லை ஒரு மற்றொரு ஆக்டிவிஸ்ட்கிட்டேயோ ரெஜிஸ்டர் ஆகிற கேசஸ் அதிகமாக இருக்குது. இப்போது பஞ்சாப் மாதிரி ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி டெவலப்டாக இருந்தால் கூட அங்கே வந்து எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமனும் அதிகமாக தான் இருக்குது. போலீஸ் வந்து அந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, முக்கியமாக டொமஸ்டிக் வயலன்ஸாக இருந்தால். எதனாலனா, ஒரு ப்ரைவேட் ஸ்பியர், அதாவது ஒரு 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயத்தில் நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம் அப்படின்றதுக்காகவே ஒரு ஒரு ப்ரிவைலிங் கஸ்டம் மாதிரி போய்கிட்டு இருக்கு, போலீஸ் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இதோட நிலவரம் என்னன்னு நினைக்கிறீங்க?
3: திஸ் ஐ வுட் லைக் டு கிளாரிஃபை, திஸ் சம்திங் ஹேப்பன் இன் மை ஓன் ஃபேமிலி. ஐ டோன்ட் ஃபீல் இஸ் ராங், பட் ஐ வுட் லைக் டு சே திஸ் ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ் ஹூ வாஸ் கோயிங் த்ரூ திஸ் ப்ராப்ளம், ஹஸ்பண்ட் வாஸ் பீட்டிங் ஹர் அப் வெரி பேட்லி. தே கால்ட் த காப்ஸ் கேம் வித் த வாக்கி டாக்கிஸ் அண்ட் எவ்ரி திங். இட் வாஸ் ஜஸ்ட் அ நார்மல் கம்ப்ளைண்ட், இட்ஸ் நாட் ஈவன் அ ரெஜிஸ்டர்ட் கம்ப்ளைண்ட். பட் ட்ரஸ்ட் மீ, த போலீஸ் கேம், they tried to sort it out maximum, showing that it's a matrimonial dispute, it can be sorted out. But when they saw the seriousness, see, again there, it all lies in the woman's hand. If she's going to insist, no sir, he's beating me, please do something. Illa the veetu problem illa, why can't you do something, na? The police will take action. You know what that man did that day? The policeman took that person, he took him to the police station. He's like, na iniki night fulla inge ivara vekkra. நீங்க யோசிச்சு சொல்லுங்க, நாளைக்கு மார்னிங் இஃப் யூ வாண்ட் டு ரெஜிஸ்டர் அ கம்ப்ளைண்ட், ஐ வில் டூ இட் ரைட் அவே. இஃப் யூ ஃபீல் நோ யூ வாண்ட் டு ஃபர்கிவ் ஹிம் அண்ட் கிவ் ஹிம் அ சான்ஸ், ஐ வில் சென்ட் ஹிம் பேக். ஆனால் நீங்க ரெப்பர்கஷன்ஸ் நீங்க யோசிச்சுக்கோங்க, பிகாஸ் ஒன்ஸ் யூ சென்ட் ஹிம் டு த போலீஸ் ஸ்டேஷன், ஹீஸ் கோயிங் டு ஹேவ் அ வெஞ்சன்ஸ் அகேன்ஸ்ட் யூ. ஒன், யூ வாஷ் ஹிம் ஆஃப் கம்ப்ளீட்லி ஃப்ரம் யுவர் லைஃப், ஓ ஒன் யூ டிசைட் இஃப் யூ கேன் ரிஃபார்ம் ஹிம் அண்ட் கெட் ஹிம் பேக். அண்ட் லெட் சீ இஃப் திஸ் ரிஃபர்மேஷன் ஹெல்ப்ஸ் ஹிம் பி அ பெட்டர் பர்சன். ட்ரஸ்ட் மீ, தே டுக் ஹிம் அண்ட் வென்ட். ஹி கேம் பேக், he acted all good. Again he did the same thing, he beat her up, he beat the kids. Again they called 100, the police came, they took him and went. Again it happened. Now as a wife, she gave him certain chances, because audi alteram partum, you know, you everybody deserves a chance. But on the third time it happened, they registered a complaint, because the track record spoke for it. See, I wouldn't say police are completely bad. They are also trying to mend the fences, because they know, they see two women as daughters in your house. They try hard to pacify you. But when they know the seriousness of the problem, like the man is really going beyond boundaries, they take the step and they do something about it. And maybe these are kept very secluded due to the privacy of a woman, or maybe that's why it's not reported. Even then, I would still say it's only if a woman takes an initiative. That is, she locked the door and went and called the police. Had she not called, the police doesn't have microscopic eyes to know what's happening in your area, in your house. Until unless you don't report, where will the police know? And where will I know?
1: Yes. Ranjita will add something.
4: You're talking about domestic violence, and earlier madam was talking about child sexual abuse and POXO and so on. So I just want to talk about a few things. One is, there are multiple levels of this. So one is that this is a deeply patriarchal society that we live in. Chastity of a woman is kind of kept as a thing of family honor and protection and so on. So when we're talking about something like domestic violence, yes, like Shabnam was talking about, yes, it's in your hands, you have to take the thing. Even if you talk to PCVC, which is one of the few organizations in Chennai which works with domestic violence, they will tell you that they can't take anything forward until a woman comes ahead and files a complaint. However, as we know, it is not as simple as that, because patriarchal values are ingrained in us. We have been brought up in this society, we know this society, this is how we are. So if a woman is going to say, you know what, my husband's beating me up, what organizations have tried to do, feminist organizations, is to say, yes, there is an option for you to file this case, but you have to be willing to do it, and your family has to be willing to support you. There's so many aspects involved in this, it's a very sensitive issue. So a woman can say, yes, I will do this, but let's say she's not educated. She doesn't have a means of employment. Her parents or her in-laws are not willing or able to support her. She herself may have a relationship of love and affection with this man that is confused it's very wrapped up into this relationship. It's a very intimate relationship. How does somebody complain against someone which is again one of the reasons why feminists oppose the death penalty for rape cases, because most rape cases happen among people who are known to the victim. How do you send somebody who at some level, even if he's abusing you, you love, who you are dependent on, to prison, right? So this is a barrier that women have to overcome, and for which we need more support systems that make that possible. At the other end, as media professionals, as some of you are planning to be, we also need to work at reducing the stigma associated with a single woman or a single mother or a divorced woman. You know, because as supportive as we may be when a woman files a complaint against her husband, everybody around also will treat her differently, because she is somebody who's come out of a failed marriage. So these are like patriarchal values within us and around us. So these are things that we have to negotiate very carefully and in a very nuanced way. And that's a similar thing that happens with child sexual abuse. Women may be in positions where they may believe their child, but not able to come out of that family. And as media professionals, we have to look at saying, you know what, a rape is not the worst thing that can happen to you. Being a single woman is not that bad. Being a divorced woman is not so horrible. And these are things that we need to kind of push out there. And we need to believe in it ourselves so that we can push it out there. And so that kind of trickles down through the system. So the cop is meaning well. The cop means well when he says, don't file a case. Are you sure you want to do this? He means well. He's trying to save your family. He also knows what will happen to you if you're going to like move out of your home and you have no support systems. The point is that everybody needs to believe that there is a way out of it, and that there is meaning and value in filing such a case and pursuing such action, and that you're not going to be abandoned by society, or like society is not going to turn against you, and that there are support systems in place to stand with you through the way. So when you're talking about, for instance, filing a case of rape or even a case under POCSO, even if they're fast-track cases, and this is something the media never does, we always focus on the arrest. Nobody focuses on how long a case takes to go to the court, and at which point several victims will be like, you know what, I'm ready to move on with my life. I don't want to pursue this any longer. It's been 5 years. So these are also things that we need to keep in mind and work on addressing patriarchal values within ourselves.
5: Thank you, Ranjita. அதாவது ஒரு சினிமா பார்த்திருப்பீங்க, முடிச்சிருவோம். கவுண்டமணி வந்து அவங்க ஒய்ஃபை வந்து அடிப்பார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒய்ஃப் வந்து அடிப்பார். ஒய்ஃப் வந்து குழந்தை பெற்றிருப்பாங்களோ இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களோ. அப்போ ஒருத்தர் வந்து, ஏ என்னையா இப்படி வந்து புள்ளத்தாச்சி பொண்ணை அடிக்கிற, கர்ப்பிணி பொண்ணை அடிக்கிற அப்படின்னு கேட்பார். உடனே இவர் கவுண்டமணி வந்து விட்டுட்டு ஆடியன்ஸை பார்த்து வர்றீங்க, வாங்கையா உங்களெல்லாம் ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணுன்னு இருக்கேன். கல்யாணம் உடனே அடித்தா, ஆன உடனே அடித்தா புது பொண்டாட்டியை அடிக்கிறேங்கிறீங்க. முழுவாமல் இருக்கும்போது அடித்தா புள்ளத்தாச்சி அடிக்கிறேங்கிறீங்க. குழந்தை பேத்த உடனே அடித்தா பச்சை உடம்புக்காரியை அடிக்கிறேங்கிறீங்க. எப்போதான் நாங்கள் அடிக்கிறது அப்படின்னோன்னு அப்படியே ஒரு பட்டாசு வெடித்த மாதிரி தியேட்டரில் சிரிப்பு. வாட் டஸ் இட் மீன்? இவங்க வந்து அடிக்கிறதுக்கு தே ஆர் என்டைட்டில் டு பீட் யூ, யூ ஆர் லயபிள் டு பேர் இட். த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ், நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் சிலை இருக்குது, அவர் ஜஸ்டிஸ் முத்துசாமி ஐயர். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தவர். பட் ட்ரெடிஷ்னல் திங்கிங் வந்து நம்ம மைண்டில் இருக்கும். ஒரு கிரிமினல் அப்பீல் நடந்தது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். என்னென்னா, ஒரு ஆள் வந்து ஒரு லேடியை வந்து அடித்து கையை உடைச்சிட்டாரு. எ மேன் ஹேட் பீட்டன் எ உமன் அண்ட் ப்ரோக் ஹர் ஹேண்ட். இந்த கேஸில் வந்து ஹீ வாஸ் பனிஷ்டு வித் இம்ப்ரிசன்மெண்ட். அந்த இம்ப்ரிசன்மெண்ட் மேலே அப்பீல் நடக்குது. அந்த அப்பீலில் நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜ் என்ன சொன்னாருன்னா, அவர் அடித்தது தப்பு தான், கையை உடஞ்சது தப்பு தான், இருந்தாலும் இட் இஸ் நாட் சச் அன் அஃபென்ஸ் பிகாஸ் த மேன் ஹூ ஹெட் புரோக்கன் த ஹேண்ட் இஸ் ஹர் ஹஸ்பண்ட். ஸோ எ விமன் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஹஸ்பண்ட் அண்ட் ஹீ கேன் பீட் ஹர். அதனால் ஹீ இஸ் பீன் அக்விட்டட்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட், இது நம்ம ஜட்மெண்ட் புக்ஸில் இருக்கு. இதெல்லாம் நம்ம மைண்டை டாமினேட் பண்ணும்போது, ஹவ் வில் யூ வியூ வென் எ விமன் கோஸ் டு தி போலீஸ் ஆர் டு எனிபடி வித் எ கம்ப்ளைண்ட்? ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் விதின் தி டீப் ரூட்டட் இன்ஹிபிஷன்ஸ். எனி அதர் க்வெஸ்சன் பிஃபோர் ஷீ கம்ஸ் டு தட்?
6: ஐ நோ அ ஃபேமிலி விச் இஸ் லைக் ஆர்மி மேன் இஸ் ஹஸ்பண்ட். and she's having a wife. Like, he's like, he used to torture every night. And she can't live.

0: that family at all because of her mother-in-law. You know, she's ill like that. She have to take care about whole family. She's having in 2 sons. What can she do if she want to take an action?
1: As ma'am said, that incident where a 10-year-old girl was being raped by her uncle, I just wanted to ask 2 questions. First thing, was he punished, that uncle?
2: No, because it had happened a long back and that family did not file a complaint about it.
1: Yeah.
2: When it came to our knowledge, it was almost 7 or 8 years from that.
1: Yes, ma'am. I just want to know what that girl's mom's reaction when she came to know that uncle raped her.
2: It seems that she felt bad and she fought with her husband. And in fact, she got separated from that family because the family did not want to disown that younger brother. They wanted to justify or protect him. Therefore, as a mother, she took the right stand. She came out of that family along with her daughter.
1: Thank you, ma'am.
2: Yes, to her, Sudha will answer. I think your question is that a husband is torturing the wife every day. But there is a mother-in-law who is very elderly and the wife wants to take care of everyone. Therefore, she likes the family and she has 2 kids. She needs the support of the husband. But still, she can give a complaint against him. She can take him into task, but she can remain with the family intact. It is the choices for the mother-in-law to decide whether she wants to stay with the daughter-in-law or with her son. If she wants to support the son, let her go and suffer with him. Let this mother come out and take care of her children. That should be her decision. Yes, Sudha wants to say something.
3: Shabnam pesumbodhu sonnanga indha marriage aspect idu vandu nama andha 20 25 years kulla bayangaramana namakku thevillada vishayangal nariya per decide pannuvaanga. பெண் குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னாலும் அந்த 10 இயர்ஸ் அந்த 15 இயர்ஸ்க்குள்ள ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சான்னு கேட்டே இருப்பாங்க. உங்க பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சா, ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சான்னு அவங்க வேலை கிடையாது ஆனால் கேட்பாங்க. நம்ம அம்மா வேற வழி இல்லாத பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏஜ் அட்டன் பண்ணிட்ட பிறகு காலேஜ்லாம் முடிச்ச உடனே எப்பங்க உங்க பொண்ணு கல்யாணம், எப்பங்க உங்க பொண்ணு கல்யாணம்னு அடுத்த கொஸ்டின். பொண்ணு கல்யாணம் ஆயிரும், அடுத்தது எப்ப குழந்தைங்க பிறக்கும், இன்னும் குழந்தை பிறக்கலையா, குழந்தை பிறக்கலையா. ஒருவேளை குழந்தை பிறக்கலன்னா majority of the divorce cases pending before the family court, reason is husband, men are important. This is a real fact. Ana enna solluvaangana andha ponnukku edho kuzhandha porukla ponnukku edho mistake inga malady nu edho oru peru solluvaanga kalyanaalala late marriage aalanga romba late aayiduchu appdinuvaanga kalyanaai appadi kuzhandha porukla nu vaanga in between edho இன்சிடென்ட்ல ஹஸ்பண்ட் இறந்துட்டாருனா விடோ ஆயிட்டான்வாங்க. இது எல்லாமே யார் இந்த க்வெஸ்சன்லாம் கேட்பாங்கன்னா நம்ம தான் கேட்போம். அந்த வீட்டில் இருக்க ஒரு பையனோ ஒரு பொண் ஒரு அப்பாவோ யாரும் கேட்கறது கிடையாது. பெண்களே கேட்போம், உங்கள் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணலையா, உங்கள் பொண்ணு காலேஜ் போகலையா, உங்கள் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையா, உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ சவரம் போட்டு கல்யாணம் பண்ண போறீங்க, பையன் என்ன பண்ணுறான், உங்கள் பொண்ணுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையா, உங்கள் பொண்ணு என்னங்க மாப்பிள்ளை வீட்டில் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்குது, உங்கள் பொண்ணு என்னங்க இந்த மாதிரி இருக்குது, உங்கள் பொண்ணு அங்கே டைவர்ஸ் ஆகிடுச்சு, என்ன தப்பு பண்ணிச்சோ உங்கள் பொண்ணு, உங்கள் பொண்ணு என்ன பண்ணிச்சோ பாவம் பண்ணிச்சோ விடோ ஆகிடுச்சு. இதெல்லாம் யார் பேசுகிறான்னா நம்ம தான் பேசுகிறோம். ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு கரெக்ட் அவர் செல்ஃப். நம்ம சகோதரியை நம்ம உணர்வுகளை நம்மளே குத்தி குத்தி கிழிக்கிறோன்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மூமெண்ட்லேருந்து ஒரு விமனை கூட ஒரு கேர்ளை கூட நம்ம ஹர்ட் பண்ண மாட்டோன்ற ஓத்து நம்ம எடுத்துக்கணும். கிளீனஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் ஃப்ரம் அவர்ஸ் நம்ம சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் நினைக்கிறேன். ஒன்று இன்னொன்று, நிர்பயாவோட இந்த கேஸு இன்னைக்கு வேர்ல்டு வைடாக ரீச் ஆனதுக்கு ரீசன் என்ன தெரியுமா, நீங்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்படி ஒரு ரேப் கேஸு ஹீனியஸ் கிரைமு எல்லா மீடியாவில் ரீச் ஆனதுக்கு காரணமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. அன்னைக்கு டெல்லியே ஸ்தம்பிச்சு போச்சு நிர்பயாக்காக. ஆல் தி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேம் இன் த ஸ்ட்ரீட் அஜிடேட்டட் ஃபார் ஹர் ஃபார் டு கெட் அண்ட் ஜஸ்டிஸ். ஆனால் இன்னைக்கு சொசைட்டியில் யாருக்கு என்ன ப்ராப்ளம் ஆனாலும் நம்ம எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லாருமே ஈவன் விமன் அட்வொகேட்ஸ் ஆல்சோ எல்லாமே அமைதியாக இருக்கும். அதனால் தயவுசெய்து இதான் ஒரு ப்ராப்ளம். ஏதோ ஜஸ்ட் உங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஒரு அஜிடேஷன் மூலமாவோ இல்ல அஜிடேஷன் பண்ண முடியலன்னா ஏதோ நீங்க எல்லாம் சேர்ந்து கலெக்டிவா ஒரு லெட்டர் எழுதி எல்லாரும் சைன் பண்ணி ஒரு சிஎம் அனுப்பலாம், பிஎம் அனுப்பலாம். யூ ஹாவ் அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸி ஆக்சசபிள் தான். ஸோ மார்க் யுவர் என்ன சொல்றது, உங்களோட சப்போர்ட்டை காட்டுறதுக்கு உங்க சைட்ல இருந்து நீங்க சின்ன ஒரு இனிஷியேஷன், ஒரு சின்ன இனிஷியேஷன் கூட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கு வாய்ப்பு. இன்னைக்கு இந்த லிக்கர் பேன் வந்து யாரு அதிகமா பாதிக்கப்படுறாங்க, இந்த லிக்கரா நல்லா பெண்களால தான். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அதனால லிக்கர் நம்ம சாதாரணமா வண்டியில போயிட்டு இருப்போம், எதுல வண்டியில வரவன் தண்ணி அடிச்சு வந்து நம்ம மோதிருப்பான். அதனால நம்ம ஃபேமிலி இருக்க யாரோ செத்து போயிருவாங்க, யாரோ இன்னொரு பொண்ணு விடும் ஆயிருவா, யாரோ ஒரு குழந்தைக்கு ஃபாதர் இறந்து போயிருவாரு. அந்த லிக்கரால ஒரு ஃபேமிலியை எக்கனாமிக்கலா வீணா போயிடுறாங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. தயவு செய்து இந்த லிக்கர் பேனுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட்டா பேன் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இந்த ரேப் கேஸ், மெஜாரிட்டி ஆஃப் ரேப் கேஸ் வந்து லிக்கரால தான் நடக்குது. ஸோ சொசைட்டிக்கு எதெல்லாம் அகேன்ஸ்டா இருக்குதோ நீங்க தயவு செய்து ஃபர்ஸ்ட் ஹேண்டா எல்லாரும் ஒரு லெட்டர் எழுதி எல்லாரும் ஒரு சைன் போட்டு சிஎம் அனுப்புங்க. உங்களோட இது சப்போர்ட்டை, நீங்க மக்களுக்கான சப்போர்ட்டை காட்டுங்க. மேடம் சொன்னது போல டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பெண்ணை பார்க்குற பார்வை வந்து செக்ஷுவலாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட், ஏன்னா அது சைக்காலஜிக்கல் இஷ்யூ. நம்ம ஒன்றையும் பண்ண முடியாது இந்த சொசைட்டியை. உனக்கு என்ன குவாலிட்டி இருக்கு, உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு, எதையுமே ஒரு ஆண் வந்து பார்த்து உங்களை டிட்டர்மைன் பண்ணுறது இல்லை. நீ எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க, அதில் எப்படி குறைஞ்ச விலகி இருக்கு, நம்மளோட அழகு விஷயம் இருக்குல்ல அது பெர்மனன்ட் கிடையாது, நம்ம எஜுகேஷன் இருக்குல்ல அது ரொம்ப பெர்மனன்ட், கடைசி வரை நம்ம கூட இருக்கிறது. அதனால எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. எல்லாமே யூனிட்டியாக இருந்து ஒரு ஒரு விஷயத்த போராடுவோம், அப்போ தான் வி கேன் அச்சீவ். Thank you very much.
2: So, thank you friends. Enoda, my final advice and suggestion to you, don't ever give up your self-respect to anybody. Don't ever think that you are inferior to anybody. You have a brain, you have courage, you have guts, you know how to look forward. Right? Marriage is not the one to decide or judge your life. They have given more examples. You will be astonished to hear that ena lawyers lawyer na ellaru bayindukuvaanga sila per lawyer na kalyanam panna kuda bayindukuvaanga enga vandu law point pesuvaanga jail la potruvaanga appadina adala panna maatom irundhal appadi dhaan nenachikiraanga court la argue pannum bodhu. As Shabnam said, நாங்க எல்லாரும் வந்து அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தோம். The next question will be, when we went to an international conference of professionals, I was among few doctors. இன்னொரு group of male doctors வந்தாங்க. வந்து ஹலோ மேடம், ஹலோ மேடம், ஹலோ மேடம் எல்லாம் பேசிட்டு, மேடம் வாட் ஆர் யூ மேடம், நீங்க நீங்க தென் அந்த எங்க எல்லாரை விட ஒரு லேடி டாக்டர் ரொம்ப நல்லா இருப்பாங்க. நாங்களும் நல்லா தான் இருப்போம், எங்களை விட அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. பி ஐ நெவர் கால் மை செல்ஃப், சம்படி வில் டெல் மீ அவங்க கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்களே என்ன, நான் ஷார்ட்டா இல்லையே, அவர் என்னை விட ஹைட் அவ்வளோதான். அந்த மாதிரி அந்த டாக்டர் வந்து நல்லா இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசிட்டே இருந்தோம். வந்த மேல் மெம்பர்ஸ் பூரா அடுத்த கேள்வி அவங்ககிட்ட என்ன கேட்டாங்கன்னா, மேடம் சாரும் டாக்டரா, சாருனா யாரு, சாரும் டாக்டரா. அவங்க அப்படியே பார்த்து இல்லை. வி ஆர் ஆல் வாட்சிங், இவனுங்களை யாரையாவது நம்ம கேட்டோமா, உங்க ஒய்ஃபும் டாக்டரா, உங்க ஒய்ஃபும் டீச்சரா, இவங்க யாரையாவது நம்ம கேட்குறோமா, சார் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளை கேட்டால் எப்படி இருக்கும். அந்த டாக்டருக்கு உண்மையிலேயே புரியல, இப்போ நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அடுத்தவர் கேட்டார், அவங்க டாக்டர்னு கேட்டால் இல்லைன்னாங்க, இல்லைன்னதோட போகணும் இல்லை, அப்போ சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. நான் இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னாங்க, சார் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாருன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் கேட்க மாட்டான், ஹீ இஸ் ஒன்லி ட்ரபிளிங் மீ, வாட் டு டூ அப்படி சொல்லுங்க. வி ஆர் ஆல் ஆர்கியூயிங் கேசஸ், யூ நோ வாட் வில் பி தி நெக்ஸ்ட் பர்சன் எ மேல் லாயர் வில் ஆஸ்க் அஸ். ஐ வாஸ் ஆர்கியூயிங் எ கேஸ் ஃபார் 5 hours. இட் ஸ்டார்டட் இன் த மார்னிங், கண்டினியூட் ஆஃப்டர் லஞ்ச். லஞ்ச் டைம்ல வீட்டுக்கு போய் சாப்பிட்டா பாயிண்ட்ஸ் மறந்துடும். அதனால் அங்கேயே உட்காந்து ஐ காட் சம் மில்க் ஹேட் இட் வெயிட்டிங். இந்த பக்கத்தில் இருந்த நம்ம நண்பருக்கு துரு துரு துருன்னு இருக்குது. அவருக்கு ஒரே முக்கியமான கேள்வி, ஏன்னா நான் பல பாயிண்ட் ஆர்கியூ பண்ணிட்டேன், ஆனால் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சந்தேகம். மேடம், என்ன சார், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க, கேசம் முடிங்க அப்புறம் கேட்குறேன்னு. சரி, இவர் இன்னைக்கு வாங்க போறாரு, இன்னைக்கு டியூ இவருக்கு தான் போல இருக்கு அப்படின்னு வெயிட் பண்றேன். கேச முடிச்சப்புறம், சார் என்ன சார் ஏதோ டவுட் கேட்டீங்க? இல்லை இல்லை, எவ்வளோ நேரம் படிச்சிங்க நீங்க? ஐ டோல்டும் சின்சியர்லி, ஐ காட் அப் அட் 3:00 இன் த மார்னிங். 3 மணியிலிருந்து 9:30 வரைக்கும் படித்தேன் சார். அப்படியே குளிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். காலையில் ஒரு டீ குடித்தேன், இப்போ ஒரு டம்ளர் பால் குடிச்சிருக்கேன், இவ்வளோ தான் சார். மற்ற டைம் பூரா படித்தேன், ஆர்கியூ பண்ணேன். இல்லை எனக்கு டவுட்டு. என்ன டவுட்டு? இப்போ எப்போ சமையல் பண்ணுவீங்க? ஐ ஆஸ்க்ட் ஹிம், சார் நீங்கள் எப்போ சமையல் பண்ணீங்களோ அப்போ தான் நானும் பண்ணேன். நீங்களும் காலையில் எழுந்திரிச்சு கேஸ் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, நானும் படிச்சுட்டு வந்திருக்கேன். நீங்களும் 10:30 மணியிலேருந்து என்னையே தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. நானும் 10:30 மணியிலேருந்து இதே கோர்ட்டில் தான் இருக்கேன். ரெண்டு பேரும் எதிரெதிரில் தான் உட்காந்துட்ருக்கோம். இதுக்கு நடுவில் நீங்கள் கொஞ்ச நேரம் சமைச்சிருக்கீங்கல்ல, அந்த டைமில் தான் சார் நானும் சமைச்சேன். என்ன மேடம் இப்படிலாம் பேசுகிறீங்க? எப்படி சார் பேசுறது? இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு ஒய்ஃப் வந்திருந்தா அவருக்கு மனசில் என்னென்ன வயலன்ஸ் நினைச்சாரோ அதை சொல்ல முடியல. He kept quiet. Then I asked him, இப்படி ஒரு ஆள் எனக்கு ஹஸ்பண்டாக வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? என்ன பாய்சன் வச்சு சாகடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அவர் பேசாதது மட்டும் இல்லை, பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் எங்கேயாவது அவர் ஒய்ஃப் பார்த்தாங்கன்னா என்கிட்ட பேசிடாமல் கூட்டிகிட்டு போயிடுவார். பட் இது அவர் மட்டும் இல்லை, திஸ் இஸ் அ காமன் மைண்ட் விச் எக்ஸ்பெக்ட்ஸ் யூ. யூ நோ, ஃபார் எனி ப்ரொஃபஷனல் வாட் வில் பி அ பப்ளிக் கொஸ்டின், மேடம் நீங்கள் எப்படி மேடம் வந்து வீட்டையும் ப்ரொஃபஷனையும் இவ்வளோ கரெக்டாக மேனேஜ் பண்ணுறீங்க? நான் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறேன்னு உன்ட்ட சொன்னேன்னா, காலையில் நான் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்டு வந்தேன், குழந்தைங்களுக்கு அதுதான் கொடுத்தேன். குழந்தைங்களுக்கு ஏன் சாப்பாட்டை விட ஹோட்டல் சாப்பாடே பரவாயில்லன்ட்டாங்க. இன்னைக்கு வேலை ஸோ சமைச்சு, அப்புறம் மற்ற நாளில் என் குழந்தைங்களும் நல்லா சமைப்பாங்க, டைம் இருந்தால் எல்லாம் சேர்ந்து சமையல் பண்ணுவோம், இல்லாட்டி லீவ் தான். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? யூ ஆர் ஆல்வேஸ் ஜட்ஜ்ட் பை அதர்ஸ், டோன்ட் கிவ் ஸ்பேஸ் ஃபார் தட். டோன்ட் திங்க் தட் யூ ஷுட் கெட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் அதர்ஸ். யூ லேர்ன் குக்கிங், யூ லேர்ன் ஹவுஸ் கீப்பிங், you learn cooking to cook at least for yourself, you learn housekeeping to keep your place clean and tidy, not for others' certificate. Don't think that you are a cooker, always to cook, right? So you learn that, but don't think you are born for that, right? We have other duties also, so that keep your head high, be proud, don't give up your self respect. We'll close this session. Thank you.
4: I thank our panel members for the informative and thought-provoking session. It's high time that we come out of our shells.
5: இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள்லாம் இனிமேல் ஏதாவது குறையணும்னு நம்புவோம். நம்பிக்கையோட இந்த மாதிரி நிறைய கலந்துரையாடல்கள் பேசுவோம். இன்னைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே விஜயசாலினி.

0: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
1: MOP 107.8 FM. Stay tuned.
2: நீங்கள் கேட்டுட்டு MOP CRS Community Radio Station just for you. 107.8 FM.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், ரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். கேளுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8.

0: ஏய், அங்க பாரு அங்க பாரு, ஒரு நாய்க்குட்டி இருக்கு.
1: ஏய், என்னடா இது, இவ்வளவு நேரம் போர் அடிக்குதேன்னு நினைச்சேன், நல்ல வேலை இந்த நாய் சிக்கிருச்சு.
0: ஏய், கீழே பாரு கீழே பாரு, கல் இருக்கு, வா வா வா, அதை எடுத்து அது மேல அடிக்கலாமா?
1: ஆமா, அடிச்சு விளையாடலாம்.
0: இந்தா இந்தா உனக்கு கொஞ்சம் கல்லு.
1: இந்தா அடி
0: அடி அடி
1: அடி அடி,
0: பாரு அத.
1: இந்த உலகத்துல வாழும் அத்தனை உயிருக்கும் மதிப்பு உண்டு. விலங்குகளும் மனிதர்கள் போலதான். விலங்குகளை மதிப்போம், விலங்குகளை காப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர், எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. கதை நேரம் பகுதியில் நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி. என்ன குட்டீஸ், நேத்து பேரை மாத்தி சொன்ன கதையை கேட்டு நீங்களும் பேர் மாத்தி மாத்தி விளையாண்டீங்களா? இன்னைக்கும் பேரை வச்சுதான் ஒரு கதை சொல்ல போறேன். ஆனா இது பேர் மாத்தி விளையாடுற கதை இல்ல, இது வேற கதை. கதை கேட்க தயாரா? மழலை கதை 8, அங்கே செய்த வினை. கதை பை விழியன். முன்பொரு காலத்தில் ரொம்ப ரொம்ப முன்னாடி நடந்த கதை இது. அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி சூரியன் அவ்வளவு பிரகாசமா இருக்காது, இவ்வளவு வெளிச்சமாவும் இருக்காது. அப்போ சூரியனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனா அந்த குழந்தைக்கு சூரியன் பெயர் எதுவும் வைக்கல. நாமும் அப்படியே குழந்தை குழந்தைன்னு கூப்பிட முடியாது இல்லையா? அதனால ஒரு பேரு வைப்போம், அங்கி. நல்லா இருக்கா பேரு? அங்கினா வெளிச்சம்னு அர்த்தம். சரி, அங்கே சூரியனுக்குள்ளேயே தான் இருந்துச்சு, உள்ளேயே சாப்பிட்டு உள்ளேயே தான் விளையாடுச்சு. அந்த சமயம் நிலா பறக்கவே இல்ல, பூமிக்கு ஒரே வெளிச்சம் சூரியன் தான். இரவில் கும்மிருட்டா இருக்கும். அங்கே ஒரு நாள், அம்மா அம்மா, நான் பூமியில போயிட்டு விளையாடிட்டு வரேன்மா, ஒரே ஒரு நாள் மான்னு கெஞ்சி கேட்டுச்சான். கொஞ்சம் யோசிச்ச சூரியன், சரி போய் அதோ தெரியுதே அந்த பூங்காவில பசங்களோட விளையாடு, ஆனா அது பக்கத்துல இருக்க வட்ட தோட்டத்துக்கு மட்டும் போக கூடாது, சரியான்னு சொல்லிச்சான். பூமியில இருக்க அந்த பூங்காவை காட்டுச்சான் சூரியன். சரின்னு தலையாட்டி சூரியனுக்குள்ள இருந்து பறந்து பூமியில இருந்த பூங்காவுக்கு வந்துச்சான் நம்ம அங்கி. அங்கே ஒரு கத்திரிக்காய்க்கு கை கால் முளைச்சது போல இருக்குமாம். பூங்காவில் விளையாடின பசங்க முதலில் அங்கியை விளையாட்டில் சேர்த்துக்கல, போன்னு துரத்துனாங்க. அப்புறம் பாவப்பட்டு சரி வான்னு பிறகு சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு பகல் முழுக்க அந்த பூங்காவில தான் எல்லாரும் விளையாடினாங்க. அந்த சமயம் பள்ளின்னு எதுவும் இல்லவே இல்ல. ஐயோ, எவ்வளவு சந்தோஷமான நாட்களா இருந்திருக்கோம் இல்ல? பசங்களுக்கு காலையில இருந்து இரவு வரை விளையாட்டு மட்டும்தான். அங்கிய அவங்க நண்பர்கள் குழுவுல சேர்த்துக்கிட்டாங்க. ஓடி விளையாடுறது, ஊஞ்சல், சர்க்கா மரம்னு எல்லா விளையாட்டையும் அங்கியும் விளையாடுச்சு. இருட்ட ஆரம்பிச்சதும் ஒவ்வொருத்தரா வீட்டுக்கு கிளம்பினாங்க. மிச்சம் ஒரு 4 பசங்களும் அங்கியும் மட்டும்தான் இருந்தாங்க. அதுல ஒரு பையன், டேய், நாம பக்கத்துல இருக்க வட்ட தோட்டத்துக்கு போலாமான்னு கேட்டான். அப்பதான் அங்கிக்கு அம்மா அங்க போக வேண்டாம்னு சொன்னது நினைவுக்கு வந்தது. இல்ல, நான் வரல, அம்மா போக கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால வரலன்னு சொல்லிச்சான் அங்கி. ஆனாலும் பசங்க வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போனாங்க. அந்த வட்ட தோட்டம் ரொம்ப வினோதமா இருந்துச்சாம். வட்ட வடிவில தோட்டம், சுத்தி பெரிய வட்டம், அப்புறம் கொஞ்சம் சின்ன வட்டம், அப்புறம் இன்னும் சின்னது, இப்படியே போய் நடுவுல ஒரு மரம். ஒவ்வொரு வட்டத்திலும் நிறைய மரங்கள். ஆனா எல்லா மரமும் ஒரே மாதிரியே இருந்துச்சு. அதனுடைய கிளைகளும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு கிளையிலும் சரியா 10 இலைகள். ஒவ்வொரு இலையோட நுனியிலும் நட்சத்திரங்கள். சில நட்சத்திரம் பெருசாகவும் சில நட்சத்திரம் சிறியதாகவும் இருந்துச்சாம். இதை பார்த்த அந்த 4 பசங்க பயந்து போய் அந்த இடத்தை விட்டே போயிட்டாங்களாம். அங்கி முதல்ல ஒரு நட்சத்திரத்தை சாப்பிட்டு பார்த்துச்சாம். நல்ல சுவையா இருந்தது போல ஒரு கிளையை சாப்பிட்டு முடிச்சு, ஒரு மரத்தை முடிச்சது, ஒரு வட்டத்தை முடிச்சது, அப்படியே அந்த வட்ட தோட்டத்துல இருந்த எல்லா நட்சத்திரங்களையும் சாப்பிட்டு முடிச்சது. அப்பதான் அதை கவனிச்சது, அங்கியுடைய வயிறு ரொம்ப பெருசாயிடுச்சு, செம பெருசு, அவ்வளோ நட்சத்திரங்களை சாப்பிட்டு இருக்கு, நடக்கவே முடியல. அதால முன்ன இருந்த அங்கிய விட 100 மடங்கு பெருசாயிடுச்சு. அம்மா அம்மான்னு அம்மாவோட உதவியை கேட்டது. வட்ட தோட்டத்துக்கு நடுவுல அங்கியை பார்த்ததும் சூரியனுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. அடே, உன்னை இங்க போக கூடாதுன்னு சொன்னேன்ல, உன்னை யார் இங்க போக சொன்னது? இந்த நட்சத்திரங்களை சாப்பிட்டாதான் நான் பிரகாசமாகவும், இந்த நட்சத்திரங்களை சாப்பிட்டாதான் நான் பிரகாசமாக முடியும். இன்னும் ஒரு நாள்ல நான் சாப்பிடலன்னா பூமிக்கு வெளிச்சமே இருக்காது, போ என்று கோபமா பேசிச்சு. உலக மக்கள் எல்லாம் இவங்க பேசுறதை கேட்டு பயந்துட்டாங்க. ஐயோ, இனி இருட்டிலேயே இருக்க வேண்டியதானான்னு ரொம்ப அச்சப்பட்டாங்க. சூரியனே, ஏதாச்சும் செய்யுங்கன்னு கெஞ்சினாங்க. சூரியன் கொஞ்சம் நேரம் தவம் இருந்து அங்கிய பார்த்து வேகமா பூமிய சுத்திட்டு வா குழந்த, ஒரு ராத்திரி முழுக்க ஓடினா ஏதாச்சும் நடக்கலாம்னு சொல்லுச்சு. தன்னுடைய எல்லா பலத்தையும் திரட்டி அங்கி ஓட ஆரம்பிச்சது. பயங்கர பயங்கர வேகம்,
டுர் டுர்னு ஓடுச்சு. யார் கண்ணுக்கும் தெரியாத அளவுக்கு வேகமா ஓடுச்சு. பூமிய இரவெல்லாம் சுத்துச்சான். காலையில் சூரியன் திரும்ப வந்தப்ப அங்கி முன்ன இருந்த போலவே சின்னதா மாறி இருந்துச்சு. ஆனா அது சாப்பிட்ட நட்சத்திரம் எல்லாம் எங்க போச்சு? அங்கே ஓடினப்ப நிறைய வேர்வை வந்துச்சு. அந்த வேர்வை வழியா எல்லா நட்சத்திரமும் வெளியே போய் பூமியில அங்கங்க விழுந்திருக்கு. சூரியன் ஒரு பெரிய பைய தூக்கி போட்டு இந்த நட்சத்திரத்தை எல்லாம் அந்த பையில போட்டுட்டு வான்னு சொல்லுச்சான். பகல் நட்சத்திரம் எங்க இருக்குன்னு தெரியல, அதனால ராத்திரி வரை காத்திருந்து ஒரே ராத்திரியில எல்லா நட்சத்திரத்தையும் அந்த பெரிய பையில எடுத்து போட்டுச்சான் அங்கி. சூரியன் ரொம்ப சந்தோஷமாகி அங்கியை கிட்ட வான்னு சொல்லுச்சான். பையை தூக்கிக்கிட்டு அங்கி போச்சான். ஒரு பெரிய பந்து மட்டும் வழியில விழுந்துடுச்சு. நட்சத்திரத்தை ஒவ்வொன்னா சாப்பிட ஆரம்பிச்சுதான் சூரியன். அப்படியே பயங்கர பிரகாசமா மாறிடுச்சான். பாதி பை வரைக்கும் தான் சாப்பிட்டுச்சான். அதுவே அடுத்த 10,000 வருஷத்துக்கு போதும்னு தோணுச்சு. மீதி நட்சத்திரத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம பையை அப்படியே உதறிச்சான். நட்சத்திரம் அப்படியே ஒவ்வொரு திசைக்கு போய் உட்கார்ந்துச்சான். நீங்க இரவுல பார்க்கும் நட்சத்திரம் இப்படிதான் வானத்துக்கு போச்சு. வழியில விழுந்த அந்த வெள்ளை பந்து தான் நிலா. சூரியனும் இப்படிதான் பிரகாசமாச்சு. உலக மக்கள் எல்லாம் அங்கிக்கு நன்றி சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அங்கி சூரியனை விட்டு வெளியே வருவதே இல்லையாம். கதை பை விழியன். என்ன குட்டி, சூரியன் எப்படி பிரகாசமாச்சு, நட்சத்திரம் எல்லாம் எப்படி தோணுச்சு, நிலா எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்களா? இப்ப சமத்தா போய் தூங்குங்க.

0: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பஸ்ரத்துடா.
1: டிக்கெட் டிக்கெட் வாங்குங்க, டிக்கெட் உள்ள வா உள்ள வா.
0: ஏய் ஃபுட்பால்ல ஏன்டா நிக்கிற, மேல வாடா.
2: ஏய் பரவாயில்லடா.
3: Do you still want to risk your life by traveling on a foot boat? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சென்னை. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியிலேருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே செத்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலேருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, அவர் கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதர் பிளட் பிரதர்னு எல்லாருக்குலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்க சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: Hi, you're listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுத்த

って言えるプリエット。பிறப்பு ஒரு சம்பவமாய் இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாய் இருக்க வேண்டும். சொன்னது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அப்துல் கலாம் அன்பின் குவியல், ஆயுதம் இல்லாமல் புரட்சி செய்தவர், இளைஞர்கள் மனதில் பசையாய் ஒட்டியவர், ஈன்றவள் போல் குழந்தைகளிடம் அன்பை கொட்டியவர், உழைப்பால் உயர்ந்த உத்தமர், ஊழலை சிறிதும் விரும்பாதவர், எளிமையின் சிம்மாசனம், ஏவுகணை நாயகன், ஒழுக்க நெறி சீடர், ஓசையில்லாமல் பல சாதனை செய்த சரித்திர நாயகன், பாரத் ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அனைவரும் பிறக்கிறோம், ஒரு நாள் இறக்கிறோம். பலர் வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள், சிலரே மக்களின் உள்ளங்களை ஜெயிப்பார்கள். ஒவ்வொரு இந்தியனின் மனதிலும் சிம்மாசனமிட்டு வாழும் பிதாமகன் தமிழ் மண்ணின் மைந்தர், ராமேஸ்வரத்தில் பிறந்து ராக்கெட் பறக்கவிட்ட விஞ்ஞானி, அணு ஆயுத சோதனையில் வெற்றி கொண்டு உலகத்தை தன் பக்கம் திரும்பி பார்க்க செய்த அறிவியல் மேதை, ஒவ்வொரு இந்தியனின் மனதிலும் சிம்மாசனமிட்டு வாழும் பிதாமகன் தமிழ் மண்ணின் மைந்தர், ராமேஸ்வரத்தில் பிறந்து ராக்கெட் பறக்கவிட்ட விஞ்ஞானி, அணு ஆயுத சோதனையில் வெற்றி கொண்டு உலகத்தை தன் பக்கம் திரும்பி பார்க்க செய்த அறிவியல் மேதை, மக்களின் ஜனாதிபதி, திருக்குறள் சொல்லும் வாழ்க்கை நெறியில் வாழ்ந்த தவசித்தர், வாழ்வில் வெற்றி பெற கனவு காணுங்கள் என்ற சாதனைக்கான புதிய விதையை விதைத்தவர், இந்தியா 2020 என்ற கனவை நிஜமாக்க கடைசி மூச்சு வரை பாடுபட்ட உத்தம தலைவர், இளைஞர்களின் கனவு நாயகன், தமிழன்னையும் இந்திய அன்னையும் பெருமை கொள்ளும் தவ புதல்வன், வியக்கும் விஞ்ஞானியாய், கவிஞனாய், எழுத்தாளராய், ரசிகனாய், உழைப்பாளியாய், எளிய வாழ்க்கை வாழ்ந்து சரித்திரமாய் சகாப்தமாய் நிற்கும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுக்கு நமது கண்ணீர் அஞ்சலி. அவர் வழியில் நடந்து அவர் கனவை நிஜமாக்க, இந்தியாவை வல்லரசாக்க மாற்ற இளைஞர்களே சிந்தியுங்கள், இந்தியர்களே உழையுங்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 சார்பாகவும், அதோட நேர்கள் சார்பாகவும் கண்ணீர் மல்க அஞ்சலி சொல்கிறோம். நான் அருணா, எனக்கு எப்படி இன்ஸ்பயர் ஆனாரு அப்படிங்கறத ஒரு சின்ன கவிதையா நான் ஓப்பனிங் கொடுத்துருக்கேன். என்ன மாதிரி இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ பேர் அப்துல் கலாம் அவர்களால் மோட்டிவேட் ஆகி இன்ஸ்பயர் ஆகி பல கனவுகளை மனசில் தேக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு எங்களுடைய நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் அவங்க அவங்க கலாம் எப்படி அவங்களுக்கு வழித்துணையா உரு துணையா மனசுல எப்படி இடம் பிடிச்சாங்க அப்படிங்கறத பத்தி சொல்ல போறாங்க. சல்யூட் டு லிஜெண்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்.

0: சார், நாங்க கம்யூனிட்டி ரேடியோல இருந்து இங்க காலேஜ்ல வந்திருக்கோம் சார். வி ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க்
1: தம் क्वेश्चन. மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் தம்
0: சார். ஓகே சார், எங்க கம்யூனிட்டி ரேடியோக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்பறீங்க சார்? நாங்க வந்து இளைஞர்கள் கண்ணு
1: மாணவர்கள் எல்லோரும் ஒரு உயர்ந்த லட்சியத்தை உயர்த்த வேண்டும், லட்சியத்திற்காக உழைக்க வேண்டும். ஓகே,
2: ஸ்ரீகாந்த் இருக்காரு. அவரு அப்துல் கலாம் பத்தி வியந்த சில விஷயங்களை பத்தி நம்ம கிட்ட சொல்ல போறாரு. முதல்ல கனவு அப்படின்ற விஷயத்த பத்தி நம்ம கிட்ட சொல்ல போறாரு. சோ லெட்ஸ் ஷேர் வித் ஹிம்.
3: வெல், லெஜெண்டரி தி லேட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், அவர் வந்து என்னன்னா, கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னாரு. கனவு காணுங்கள், அதாவது யூ ஷுட் ஹேவ் எ ட்ரீம் டு மேக் தி ட்ரீம் கம் ட்ரூ. ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும் அப்படின்னு ஒரு பாட்டில் ரொம்ப அழகாக ஆட்டோ அந்த பாட்டில் வரும். என்னன்னா, யூ ஷுட் ஹாவ் அ ட்ரீம் டு மேக் த ட்ரீம் கம் ட்ரூ. ஓகே, அந்த கனவு என்பதற்கு என்ன, கனவுனா என்ன அர்த்தம்னு அவர் விளக்கமும் கொடுத்தார். ஏன்னா கனவு என்பது நீங்கள் தூங்கும்போது வருவது அல்ல, நீங்கள் தூங்கும்போது வருகிறதே அது அல்ல கனவு. எது உங்களை தூங்க விடாமல் புரட்டி புரட்டி எடுக்கிறதோ அதுதான் கனவு அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம். அதாவது லட்சியம், கோல், எய்ம் இன் லைஃப், ஆம்பிஷன், அதுதான் கனவுன்னு சொன்னார். அந்த கனவோடு வாழ்ந்தால் தூங்கினா கூட அந்த கனவு தான் வரும். எனவே அதுக்கு மிகவும் அழகான விளக்கம் கொடுத்தார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள்.
2: அடுத்தது நம்ம கூட அவர் அப்துல் கலாமோட நேர்மையை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சம்பவத்தை பற்றி சொல்ல போகிறாரு.
3: நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து திருவான்மியூரில் இந்த முன்னே திருவான்மியூரில் இருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ வேளச்சேரி போயிட்டேன். திருவான்மியூரில் இருந்தப்போ வேனில் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆஃபீஸ்க்கு. நான் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறேன். அப்போது என் கூட வந்த தீலகண்டன்றவர் டாக்டர் அப்துல் கலாம் பற்றி ஒரு சம்பவம் சொன்னார் எனக்கு. என்னென்னா, அந்த காலத்தில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் என்பதை சர் சிவி ராமன் நிறுவினார். அவர் நிறுவி முதல் வருடம் வந்து மாணவர்களை சேர்ப்பதற்காக ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சார். அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை எழுதினவங்க எல்லாம் எழுதிட்டு போயிட்டாங்க, ஒரே ஒரு மாணவர் மட்டும் பின்தங்கி இருந்தார். இவருக்கு சர் சிவி ராமனுக்கு அவர் பார்த்தோன்னே கோபம் வந்துடுது. என்னத்துக்கு இவர் இவர் இந்த இந்த பையன் மட்டும் என்னத்துக்கு நிற்கிறான் அப்படின்னு, இதுன்னு உள்நோக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கோபம் வந்துடுது. அவன் அந்த மாணவர்கிட்ட போய் சர் சிவி ராமன் கேட்டிருக்காரு, எதுக்காக இங்கே நிற்கிற அப்படின்னு. அதுக்கு அந்த மாணவர் சொல்லியிருக்காரு, ஐயா இல்லை, நாங்கள்லாம் இங்கே வரத்துக்கு ட்ராவல் அலவன்ஸ் கொடுத்தாங்க, அந்த ட்ராவல் அலவன்ஸில் எனக்கு வந்து அதிகமாக ஒரு 3 ரூபாய் கொடுத்துட்டாங்க, அதை யார்கிட்ட திருப்பி கொடுக்குறதுன்னு தெரியல, அதனால் முழிச்சிட்டு நிற்கிறேன் அப்படின்ன உடனே அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு அதை கேட்ட உடனே சர் சிவி ராமன் மனம் நெகிழ்ந்து போய், I cannot teach you integrity, but I can teach you science. அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாராம். அந்த மாணவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்.
2: அக்னி சிறகுகள் இந்த புக் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. இந்த புக் உங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணுச்சு?
3: அந்த புக்கோட ஆடியோ வெர்ஷன் நான் ஒரு பிளைண்ட் மேன் பை த வே, ஸோ நான் வந்து அந்த புக்கோட ஆடியோ வெர்ஷன் இங்கிலீஷில் கேட்டேன். எனக்கு வந்து அந்த புக்கு, அது அவர் வந்து பல தோல்விகளை சந்திச்சிருக்காரு. வாழ்க்கையில் தோல்வி, எனக்கு அது நிறைய அனுபவம். தோல்வி வந்து, ஃபெயிலியர் வந்து என்ன தெரியுமா, ரொம்ப வலிக்கும், ரொம்ப அவமானமாக இருக்கும், ரொம்ப ஹியூமிலியேட்டிங்காக இருக்கும். அவமானம் இருக்கு, அது எப்படிப்பட்ட வலி தெரியுமா? அவர் வந்து ஒரு முறை ஒரு ராக்கெட்டு லான்ச் பண்ணி அது ஃபெயில் ஆன உடனே பத்திரிகைகள்லாம் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி எழுதினாங்களாம். அவருக்கு அது ரொம்ப வலிச்சு தான் அந்த வலி. அவர் சொல்லியிருக்காரு அந்த அக்னி சிறகுகளில், சஃபரிங் இஸ் த எசன்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் அந்த வலி, அந்த தோல்வியோட வலி, அவமானம் இருக்கேன், அந்த வலி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுதான் என்னமோ சொல்லுவாங்களே, ஏன்னா இங்கிலீஷில் ஏன்னா அட்வர்சிட்டியை பற்றி என்னமோ சொல்லுவாங்க, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்கிறது எனக்கு. த யூசஸ் ஆஃப் அட்வர்சிட்டி ஆர் ஸ்வீட் ஆர் த யூசஸ் ஆஃப் அட்வர்சிட்டி, தட் இஸ் த சேம். ஸோ அந்த மாதிரி அப்துல் கலாம் அவர்கள் வந்து அவரோட பஞ்ச் லைன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சஃபரிங் இஸ் த எசன்ஸ் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த அக்னி சிறகுகள்ன்ற அந்த புத்தகத்தில்.
2: Suffering is the essence of success. உங்களோட விஷயத்துல, உங்க வாழ்க்கையில இந்த suffering is the essence of success அப்படிங்கற ஒரு விஷயம் உங்களை நீங்க, when did you realize it?
3: போமே முயற்சி பண்ணிட்டே இருந்தா நிறைய மிஸ்டேக்ஸ் ஏற்படும், நிறைய தோல்விகள். நான் when did I not realize it? எனக்கு எப்பவுமே தெரியும். ஸோ எனக்கு எப்பவுமே தெரியும், இருந்தாலும் அது ஒருத்தர் சொல்லும் போது பளிச்சுன்னு புரிஞ்சுது, அது வேற ஒன்றும் இல்லை. I always known it, but I didn't know I knew it. ஸோ அதனால அது ஒருத்தர் சொல்லும் போது பளிச்சுன்னு புரிஞ்சுது. அதனால எப்பவுமே முயற்சி பண்ணிட்டு இருந்தா மிஸ்டேக்ஸ் ஏற்படத்தான் செய்யும், நிறைய மிஸ்டேக்ஸ் ஏற்படத்தான் செய்யும், தோல்விகள் ஏற்படத்தான் செய்யும். இப்போ நான் இதை செய்கிறேனே, இது வந்து கரேஜியஸா இல்ல முட்டாள்தனமா தெரியாது, ரிஸ்க் தான். புரியுதா? நான் இப்ப செய்யற செயல் முட்டாள்தனமாவும் இருக்கலாம், இல்ல கரேஜியஸாவும் இருக்கலாம். நான் செய்யற செயல்னால எனக்கு பெரிய பாராட்டு கிடைக்கலாம், இல்ல பெரிய அவமானம் ஏற்படலாம். ரிஸ்க் தான், ரிஸ்கே எடுக்கலன்னா ஜெயிக்க முடியாது.
2: அப்துல் கலாம் நிறைய கோட் சொல்லியிருக்காங்க, நிறைய வாக்கியங்கள் சொல்லியிருக்காங்க. அப்துல் கலாமோட ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கோட் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு கோட்?
3: எனக்கு அதான் சொல்லிட்டேனே, கனவு காணுங்கள். நான் அவர் சொன்னது ரொம்ப இன்ஸ்பைரிங். சஃபரிங் இஸ் த எசன்ஸ் ஆஃப் சக்ஸஸ். அதெல்லாம் நான் வந்து இந்த பேச்சை முடிக்கிறதுக்கு முன்னால் நான் ஒரே ஒரு அப்துல் கலாம், எனக்கு வந்து மகாத்மா காந்தியை நினைவுபடுத்துபவர் அப்துல், டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அவரோட எளிமை ரொம்ப, அதாவது பொதுவாக பெரிய பதவிங்களுக்கெல்லாம் போயிடுறவங்க என்ன ஆறாங்க தெரியுமா? காமன், நம்மள மாதிரி காமன் பீப்புளோட தொடர்பு அவங்களுக்கு கட்டாயிடுறது. பெரிய பதவிக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா நம்மளை மாதிரி சாதாரண மக்களோட தொடர்பு அவங்களுக்கு கட்டாயிடுறது. கம்ப்ளீட்லி தே ஆர் கட் ஆஃப் ஃப்ரம் அஸ். ஆனால் அப்துல் கலாம் அப்படி இல்லை. அவர் வந்து நம்மில் ஒருவராக நம்மளுக்கு நடுவில் சாதாரண மனிதனாக வாழ்ந்தார். அந்த சிம்பிளிசிட்டி, முன்ன காந்தியை பற்றி ஒரு டிவியில் காமிக்கும்போது சொல்லுவாங்க, த சீக்ரெட் ஆஃப் ஹிஸ் சக்ஸஸ் இஸ் ஹிஸ் சிம்பிளிசிட்டி. ஃபைனலி நான் வந்து டாக்டர் அப்துல் கலாம், டு ஆனர் த லேட் லெஜெண்டரி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், ஐ வுட் லைக் டு சிங் ஃபோர் லைன்ஸ். இந்த சாங்கோட பேர் வந்து டியர்ஸ் இன் ஹெவன் பை Tears in Heaven by Eric Clapton. So I will sing that song. I'll sing those lines. Would you know my name if I saw you in heaven? Would it be the same if I saw you in heaven? I must be strong to carry on, 'cause I know I don't belong here in heaven. This is my humble tribute to Dr. APJ Abdul Kalam, Tears in Heaven by Eric Clapton. Thanks very much.
2: Thank you, Srikanth, for sharing your memories and your thoughts about Abdul Kalam.
3: Once again, thanks very much.
4: வணக்கம் நேர்களே, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நேர்களே, நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட பேச போகிறது யாரை பற்றினா, டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் அவர்கள். நேர்களே, இன்னைக்கு என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கீர்த்தனாவும் வெங்கலட்சுமியும் நம்மகிட்ட அப்துல் கலாமை பற்றி ஷேர் பண்ண வந்திருக்காங்க. நேர்களே, இப்போ நம்ம எல்லாருக்கும் ராமேஸ்வரம்னு சொன்னாலே அங்கே இருக்கிற ராமர் பாதமும் புண்ணிய தலங்களும் பாம்பன் பாலமும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அது மட்டும் அதோட அடையாளம் கிடையாது. அங்கேயே பிறந்து வளர்ந்து மாபெரும் மனிதனாக உருவாகிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட வரலாற்று கூறும் ஒரு இடமாக தான் அந்த இடம் திகழ்கிறது. இப்போ நம்மளுக்கு வெங்கலட்சுமி ஏபிஜே அப்துல் கலாமோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லுவா.
5: வணக்கம் நேயர்களே, அக்டோபர் 15, 1931 ஜெய்னுலாப்தீன் ஆஷியாமா ஆகியோரின் மகனாய் பிறந்தவர்தான் அவுல் பக்கீர் ஜெய்னுலாப்தீன் அப்துல் கலாம். அவர் ஏழ்மையான படகோட்டியின் மகனாய் பிறந்தாலும் உலகையே அவர் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார். அவரை பள்ளியில் சேர்ப்பதற்கு கூட அவர் குடும்பத்தில் பணம் இல்லை. அதனால் அப்துல் கலாம் நாளிதழ் விற்று அதில் வந்த பணத்தை வைத்து பள்ளியில் படித்தார். இப்படிப்பட்ட மாமேதையை உருவாக்கிய பள்ளி ஸ்குவாட்ச் மேல்நிலை பள்ளி. அவர் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில்தான் கல்வி பெற்றார். அவருடைய ஆசை பைலட் ஆவது, ஆனால் அவர் அதை அடைய முடியவில்லை. ஆனாலும் அவர் மனம் தளரவில்லை. அவருடைய கடின உழைப்பால் அவர் இந்தியாவின் ஏவுகணை மனிதராய் திகழ்ந்தார்.
4: என்ன கீர்த்தனா, நீ வெங்கலட்சுமி சொன்னதை கேட்டியா இல்லையா? ஏன் கம்முன்னு இருக்க, கனவு காண்றியா என்ன?
6: நீங்க நினைக்கிற மாதிரி கனவு ஒன்று நான் ஒன்றும் காணலை. நான் வந்து காண்ற கனவே வேற. இந்தியாவில் இருக்கிற மாணவர்களுக்கு என்னென்ன அச்சீவ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, அதை பற்றின கனவு தான் நான் கண்டுட்ருக்கேன். 2002 to 2007 வரைக்கும் இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக இருந்தார் தான் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். நான் வந்து அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற மாணவர்களுக்காக பல்வேறு உரைகளை ஆற்றிட்டு இருந்தார். அவருக்கு வந்து எப்போலாம் நேரம் கிடைக்குதோ அப்போலாம் வந்து மாணவர்களை போய் சந்திக்கிறதும் அவர்களுக்காக பல்வேறு உரைகளை வந்து ஆற்றிட்டு இருந்தார்.
4: ஆமாம் கீர்த்தனா, நீ சொல்கிறது உண்மைதான். அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நிகழ்வை உங்களோட ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். 2002 அவர் பிரசிடெண்ட்டாக பதவியேற்றப்போ அவர் ஒரு பள்ளிக்கு உரையாற்ற கூப்பிட்டாங்க. அப்போ அந்த பள்ளியில் அவர் உரையாற்றி கொண்டிருக்கும்போது அங்கே திடீர்னு கரண்ட்டு வந்து கட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அது அவர் ஒரு பொருட்டாகவே கருதாமல் அவரோட உரையை தொடர்ந்து பேசினார். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் மாணவர்கள் மீது வைத்திருக்க பாசத்துக்கு ஒரு தாய் தன் குழந்தை மீது வைத்திருக்க பாசம் போல் இணையாக தோன்றுகிறது. அவர் பல புத்தகங்களை எழுதியிருக்காரு. அதுல சில புத்தகங்கள் மக்களிடையே பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அதுல சில புத்தகங்களை நான் சொல்ல விரும்புறேன். வில்ஸ் ஆஃப் ஃபயர், டார்கெட் 3 பில்லியன், அப்புறம் இந்தியா இன் 2020. இதில் இந்தியா இன் 2020 என்ற புத்தகத்தில் அவர் நமது வருங்கால இந்தியா எப்படி ஒரு வல்லரசு நாடாக திகழ வேண்டும் என்றதை அவர் அதில் குறிப்பிட்டிருக்காரு. இதில் என்ன ஒரு பெரிய சோகம்னா, அதை காண இப்போ அவர் நம்ம கூட கிடையாது.
5: இல்லை ஐஸ்வர்யா, அவரோட மறைவு அப்படின்றது அவர் உடலுக்கு மட்டும்தான், ஆனால் அவரோட எண்ணற்ற கருத்துக்களுக்கோ எண்ணத்திற்கோ என்றும் மறைவே கிடையாது. காலம்தான் மாறும், ஆனால் இயற்கை மாறாது. இயற்கையை மாற்றியது நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் தான்.
6: அவரோட இப்போ வந்து இறப்பாக நம்ம கருதாமல் அவர் வந்து நம்மளுக்கு இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பொறுப்பாக கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்றத நினச்சி, நம்ம இந்திய மாணவர்களுக்காக அவர் உரையாற்றின உரைகள் எல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சு இந்த உலகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்மளும் பண்ணிகிட்டு இருக்கணும்.
4: ஆமாம் கீர்த்தனா, நீ சொல்கிறது உண்மைதான். அவரோட மறைவு நம்மளுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும், அவரோட இழப்பை நம்ம ஒரு பொருட்டாக கருதாமல் நம்மளோட வருங்கால சமுதாயத்துக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும். இப்போ கூட அவரோட பேரை சொன்னாலே நம்ம கண்களில் தானாகவே கண்ணீர் பெருக்கி வருது. இதற்கு காரணம் அவரோட கொள்கைகளும் அவரோட சாதனைகளும் நம்ம மனசில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எங்களை கனவு காண வைத்தார், ஆனால் இப்போது காண்கின்றோம் இது கனவாக இருக்கக்கூடாதா என்று. நேயர்களே, மேலும் எங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 சார்பாகவும், எங்கள் நேயர்களின் சார்பாகவும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரக்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
5: அக்டோபர் 15, 1931 ஜெய்னுலாப்தீன் ஆஷியம்மா அவங்களோட மகனா அபுல் பகீர் ஜெய்னுலாப்தீன் அப்துல் கலாம் பிறந்தாரு. அவர் ஏழ்மையான படகோட்டி மகனா பிறந்தாலும் உலகையே அவர் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாரு. அவரை பள்ளியில் சேர்ப்பதற்கு கூட அவங்க குடும்பத்தில் பணம் இல்லை. ஆனாலும் அப்துல் கலாம் நான் அவரே நாளிதழ் விற்று அதில் வந்த பணத்தை வச்சு பள்ளியில் படித்தார். இப்படிப்பட்ட மாமேதையை உருவாக்கிய பள்ளி தான் ஸ்குவாட்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி. 10ஆம் வகுப்பு வரை அவர் வந்து தமிழ் வழி கல்வி தான் பெற்றார்.
6: இவர் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய விருதான பாரத் ரத்னா அப்படின்ற விருதை வந்து வாங்கியிருக்காரு. உள்ளவங்க இதை பார்த்துட்டு வந்து வெவ்வேறு நாடுகளில் இருக்கிற பல்வேறு துறையை சார்ந்தவங்க வந்து இதில் அவங்களோட நாட்டில் வந்து விளையாட்டுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் வந்து இவர் சொல்லியிருக்காருன்னா, இல்லை என்னோட திறனையும் வந்து என்னோட நாட்டு மக்களுக்காக மட்டும் இதான் நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால அவங்க வந்து பல்வேறு எவ்வளவோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியும் கூட இவர் வந்து மாட்டேன்.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி.
2: ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
3: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I am proud to be an organ donor.
4: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று ஏங்குகிறீர்களா? இதோ MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும்
5: பிளாட்ஃபார்ம். ஆதி பகவன் முதற்றே உலகு.
6: வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. என்ன நிகழ்ச்சிக்கு தொடங்கும் போதே அகர முதல எழுத்தெல்லாம் அப்படிங்கிற அந்த திருக்குறள் வந்து பாடலை யாரோ பாடுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம ஸ்டுடியோவுக்கு இன்னைக்கு திருக்குறள் ஆர்வலர், திருக்குறள் தூதர் அப்படின்னு பட்டமும் பெற்ற திரு பத்மநாபன் அவர்கள் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. இவர் வந்து திருக்குறளுக்கு நிறைய தொண்டு செஞ்சிருக்காங்க. திருக்குறளை பரப்புறதுக்கு, அதுவும் குறிப்பா கிராம பகுதியில திருக்குறள்ல பரப்பி அதன் மூலம் வாழ்வியல் கதைகள், அறிவியல் கதைகள், ஏன் வந்து ஆசிரியர் மாணவர்கள் இவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், இதை பத்திலாம் நிறைய விஷயங்களை வந்து தொண்டு செஞ்சிட்டு இருக்காரு. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். அது மட்டும் இல்லாம நிறைய மாணவர்களுக்கு எல்லா குறள்களும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குறள்கள் போட்டியில எல்லாம் பங்கு பெற்று பல குழந்தைகள் இவரால பரிசுகள் பெற்றிருக்காங்க. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய திருக்குறளுக்கு தொண்டு செஞ்சிருக்கிற திரு பத்மநாபன் அவர்களை தான் நம்ம ஸ்டுடியோக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்கள வருக வருக என்று உங்க எல்லா சார்பாலையும் அழைச்சு திருக்குறள் பத்தின அவருடைய ஆர்வத்தை பத்தியில நம்ம அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். நீங்க வந்து ஒரு பாட்டோட நீங்க பாடினீங்க, நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து இப்போ திருக்குறள் அப்படின்னா உடனே எல்லாரும் மனப்பாடம் தான் பண்ணுவாங்க. நீங்க எப்படி வந்து உங்களுக்கு வந்து எல்லா குறளுமே நீங்க வந்து பாடலா பாடுவீங்களாமே?
7: இயல்பாகவே நான் படிக்கிற காலத்திலேருந்தே நான் பாட்டு பாடுறது வழக்கம். திருக்குறளையும் நம்ம பாட்டாக தான் பாடணுன்ற எண்ணம் எனக்கு இளமையிலிருந்தே இருந்தது. 100 குறள்களை நான் பாடி அப்பொழுதே நான் 100 ரூபாய் பரிசு பெற்றிருக்கிறேன்.
6: எப்போ, எந்த வயசுல?
7: 8 வகுப்பு படிக்கும் பொழுதே.
6: ஓகே.
7: அப்படி அப்பொழுது இருந்த அந்த ஆர்வம் 1993 மறுபடியும் அந்த திருக்குறள் தொடர்பான ஒரு ஆர்வத்தை எனக்கு ஏற்படுத்தியவர் உலக திருக்குறள் மையம் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற குறள் ஞானி கு மோகனராஸ் என்பவர்.
6: ஓகே. ஸோ நீங்க வந்து உங்களுடைய 8 வயசுலயே கிட்டத்தட்ட வந்து 100 குறளை வந்து பாடி அந்த காலத்திலேயே 100 ரூபாய் பரிசு வாங்கியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு 14 வயது. ஸோ அப்போ தொடங்கின அந்த திருக்குறள் ஆர்வம் இப்போ வந்து உங்களுக்கு 66 வயது இல்லையா? அப்போ இன்னமும் வந்து அது வந்து ஏறிக்கிட்டே தான் போகுது. ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பார்வையில திருக்குறள் வந்து எவ்வளவு இன்றியமையாதது, எப்படி வந்து உங்களுக்கு திருக்குறள் மேல ஈர்ப்பு வந்தது?
7: வாழ்க்கையில எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அங்க திருக்குறள் தான் வந்து முன்ன நிக்குது. ஒரு பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு குறள் சொல்றாரு, சரியான ஒழுக்கம் இல்லைன்னா அதுக்கு ஒரு குறள் சொல்றாரு, கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டா அதுக்கு ஒரு குறள் சொல்றாரு, பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் தவறு செய்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு குறள் சொல்கிறாரு, ஆசிரியர்கள் எப்படி பாடம் நடத்தணும் அதுக்கு பதில் சொல்கிறாரு. இந்த மாதிரி எந்த பக்கம் எந்த கோணத்தில் திரும்பினாலும் திருக்குறளில் ஒரு தீர்வு இருக்கிறது, நம்மை திருத்துவதற்கு ஒரு வழி இருக்கிறது. அதை நான் அனுபவத்திலே கண்டேன். அதனால்தான் திருக்குறளை நாம் எல்லோரிடத்திலும் அதை கொண்டு செல்ல வேண்டும். படித்தவர்களுக்கு மட்டுமல்ல படிக்காதவர்களுக்கும் இந்த கருத்து தெரிய வேண்டும் என்று ஒரு மனதிலே எண்ணம் ஏற்பட்டது.
6: ஸோ அதனால தான் வந்து நீங்கள் திருக்குறளை வந்து கிராம பகுதியில் பரப்பணும் அப்படின்னு ஒரு புது லட்சியத்தோடு நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க. பட் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க குறள் வந்து எல்கேஜி யூகேஜிலேருந்தே குறளை வந்து ஒரு போட்டியில் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செய்யுளில் வைக்கிறாங்க, மனப்பாட பகுதியில் தான் என முடியும் குறள், அகர என தொடங்கும் குறள் அப்படின்னு ஒரு 10-10 குறள் வைப்பாங்க. பட் குழந்தைங்களுக்கு வந்து இந்த குறளை மனப்பாடம் பண்ணி எழுதுறது வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு பணியாக தான் இருந்தது. மனப்பாடம் பண்ணணும், அது அர்த்தம் எதுவுமே தெரியாது, ஆனா அது மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒரு திணிக்கப்பட்டது குழந்தைங்களுக்கு. சோ அதனால அந்த குழந்தைங்களுக்கு வந்து திருக்குறள் அப்படின்னா அது ஒரு அலர்ஜியாதான் சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்களை நீங்க கேட்டீங்கன்னாக்க மாணவர்கள் ஐயோ திருக்குறள்னா ரெண்டு வரி இருந்தா கூட அது ரொம்ப கஷ்டம், மனப்பாடம் பண்ணணும் மனப்பாடம் பண்ணணும். சோ அது வந்து மனப்பாடம் பண்றது வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டமான, சோ அதனால அது அதோடைய கருத்தெல்லாம் அவங்களை ஈர்க்காமையே போயிடுச்சு. சோ நீங்க என்ன புது முயற்சி எடுத்திருக்கீங்க மாணவர்கள்ல போய் இதை சென்று அடையறதுக்கு? என்ன மாதிரியான விஷய உத்திகள்ல திருக்குறளை சொன்னா அவங்களுக்கு அது புரியும் அப்படின்னு?
7: முதல்ல ஒரு கதையா தான் சொல்லணும், ஒரு வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து அவனுக்கு சொல்லி அந்த குறளை உடனே சொல்லணும். அல்லது ஒரு பாட்டு திருக்குறளை கூட பாடலா பாடி அதுக்கு என்ன பொருள் எடுத்து அவனுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி அறிவுக்கு தகுந்த மாதிரி சொன்னா அவனுக்கு புரியும். அது மட்டும், எல்லா குரலையும் குழந்தைங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சில குரலை தான் நம்ம புரிய வைக்க முடியும்.
6: நீங்க சொல்லுங்க சார், இப்ப வந்து ஒரு ஒரு திருக்குறள்ல வந்து ஒரு பாடலா பாடி அதுல இருந்து ஒரு சின்ன விஷயத்த வந்து ஒரு கதையா ஒரு குழந்தைக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க?
8: யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு.
7: இது ஒரு குறள்.
6: கரெக்ட்.
7: நிறைய பேசுறோம், ஆனா மற்றவர்களுடைய மனம் புண்படும்படியாகவும் பேசுறோம். அப்படி பேசுறதுனால பேசுகிறவருக்கும் ஆபத்து வருது, வருத்தம் வருது, அதை கேட்கிறவருக்கும் மன வருத்தம் ஏற்படுது, அவருக்கும் துன்பம் வருது. அந்த நாவை நாம் அடக்க வேண்டும். எத்தனையோ உறுப்பு இருந்தால் கூட முக்கியமான அந்த நாவு என்பது, நாக்கு என்கின்ற உறுப்பை, அதை இஷ்டத்துக்கும் பேச விடாம அதை நாம் அடக்கி இதைத்தான் பேசணும். இந்த மாதிரி சொற்களை பேசக்கூடாது. நல்ல சொற்கள் இருக்கு, நிறைய நல்ல சொற்கள் இருக்குது. தீமை தருகின்ற சொற்களும் இருக்கின்றன. கனி இருக்குது, காய் இருக்குதுன்னு சொல்றோம். கனி தான் நாம் சாப்பிட்றோம், காயை சாப்பிட்றது இல்லை. அதுபோல நல்ல சொற்கள் இருக்கும்போது அந்த சொற்களை பேசினா நமக்கு மகிழ்ச்சி, கேட்குறவங்களுக்கும் மகிழ்ச்சி, அதனால நமக்கும் துன்பம் இல்லை, அவங்களுக்கும் துன்பம் இல்லை. இந்த கருத்தை மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க நல்லதையே நல்ல சொற்களையே பேசுவாங்க. பெரியவங்க அது எடுத்துக்காட்டா இருக்கணும். இந்த குறளை தான் சொல்லுது. இப்போ ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன அடிச்சிட்டாரு, ஏன் அடிச்சிங்கன்னு ஆசிரியர் தலைமை ஆசிரியர் கேட்கிறாரு. அவன் சரியான வார்த்தை, அவன் பேசும்பொழுது சரியான வார்த்தையை உபயோகப்படுத்தல, தவறான வார்த்தையை பயன்படுத்துறான், அதனால தான் கோபம் வந்தது எனக்கு அப்படின்றாரு. அப்ப அந்த கோபத்துக்கே காரணம் அந்த சொல்லு தான். அந்த சொல்ல அவன் சரியான சொல்ல பயன்படுத்தியிருந்தா, இனிமையான சொல்ல பயன்படுத்தியிருந்தா அவருக்கும் கோபம் வந்திருக்காது, இப்ப அவனு இந்த மாதிரி ஒரு வருத்தமான ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்காது. அதுக்கு அது எதை பேசும் பொழுதும் நாம நன்மையான சொற்களை, நன்மை தருகின்ற சொற்களை, இனிமையான சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் அந்த மாணவருக்கு தலைமை ஆசிரியர் சொன்னார். இனிமேல் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன் என்று மாணவனும் சொன்னான். இதே போல ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு அனுபவத்திலிருந்து அந்த மாணவனுக்கு அப்படிப்பட்ட துன்பம் வந்ததுக்கே காரணம் அவன் பயன்படுத்தி சொல்தான். அதனால நாவை அடக்கி பேச வேண்டும், அதன் இந்த சொற்களைத்தான் பேச வேண்டும், இப்படிப்பட்ட இனிமையான சொற்களைத்தான் பேச வேண்டும் என்பதை நாம் மாணவர்களுக்கு உணர்த்த வேண்டும்.
6: ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கதையை வந்து ஒரு இன்சிடென்ட்டோட, அதாவது வந்து காட்சிகளோட சொல்லும்போது இந்த குழந்தைகளுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஏன் வந்து இப்போ வந்து நாடகங்கள்லாம் கூட வந்து ரொம்ப குழந்தைங்க விரும்புகிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் நாடக முயற்சிகள் கூட ஏதாவது பண்ணியிருக்கீங்களா திருக்குறளை?
7: நான் நிறைய நாடகங்கள் மூலமாக பள்ளிகளிலே நடைபெறக்கூடிய ஆண்டு விழாக்கள் அல்லது அரசு நடத்துகின்ற சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா போன்ற அப்படிப்பட்ட விழா காலங்களில் தான் இந்த நாடகத்தை பயன்படுத்த முடியும். அப்படி பல பள்ளிக்கூடங்களிலே மாணவர்களுக்கு நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதிலே குறிப்பாக இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்கின்ற ஒரு குறளை அடிப்படையாக வைத்து ஒரு மாணவன் இன்னொரு மாணவனுக்கு கெடுதல் செய்து விடுகிறான். உடனே பாதிக்கப்பட்ட அந்த மாணவன் இந்த திருக்குறளை படித்ததிலிருந்து அவன் நமக்கு தீமை செய்து விட்டான், திரும்ப நாம் அவனுக்கு தீமை செய்தால் மீண்டும் பகைமை வளர்ந்து கொண்டே போகும். ஆக என இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், இருவரும் நல்ல பகைமை இல்லாமல் நட்புணரோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த குறள் சொல்லுகின்ற இந்த கருத்து, அவன் தீமை செய்தான் அதற்கு பதிலாக நாம் நன்மை செய்தால் இந்த உறவு நம்முடைய நட்பு நீடிக்கும், பகைமை வராது என்கின்ற உணர்வோடு அந்த குறளுக்கு இந்த குறளினுடைய அடிப்படையிலே அந்த எவன் தவறு செய்தானோ எவன் நமக்கு துன்பப்படும்படியாக ஒரு செயல் செய்தான் அவனுக்கு ஒரு நன்மையை செய்து அந்த பாதிக்கப்பட்ட மாணவன் அவனுக்கு நன்மையை செய்தான், தீமை செய்தவனுக்கு நன்மை செய்தான். அப்படி இந்த கருத்தை மையமாக வைத்து ஒரு நாடகம் நடத்திய பொழுது ஓஹோ தீமை ஒருவர் செய்தால் அதற்கு நாம் திரும்பவும் அவன் மீது அவனுக்கு ஒரு தீமை செய்யக்கூடாது, அவனுக்கு நாம் ஒரு நன்மையை செய்தால் பகைமையே ஏற்படாது நட்பு நீடிக்கும் என்கின்ற ஒரு கருத்து அமர்ந்து கேட்கின்ற மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்த ஒரு மிகச்சிறந்த கருத்தை தான் இயேசுநாதர் கூட ஒருவர் தவறு செய்தால் நாம் திரும்ப தவறு செய்யக்கூடாது என்கின்ற கருத்தை அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். நம்முடைய பெரியவர்களும் அதைத்தான் சொல்லுகின்றார்கள், 60 சினம் என்றும் இப்படியெல்லாம் பல நீதிகளை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கோபம் அடையக்கூடாது, ஒருவர் கோபப்படும்படியாக தவறு செய்தால் கூட நாம் திரும்ப கோபப்பட்டு அவருக்கு தீமை செய்யக்கூடாது, அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற கருத்தை நாடகம் மூலமாக நாங்கள்
9: போடுவீங்க. நாடகம் குழந்தைங்களை வச்சு
7: நடத்தி காட்டுவோம்.
9: சார், உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஆசிரியர் தொழில ஈடுபட்டு இருந்தீங்க. அந்த பள்ளிகளில் வந்து உங்களுக்கு இயல்பிலேயே வந்து திருக்குறள் வந்து ஆர்வம் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஒரு மாணவர்களோட கலந்து இருக்கிற ஒரு சூழ்நிலையில் உங்களோட பணியும் அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த பணி மூலமாக நீங்கள் அந்த பள்ளிகளில் மாணவர்களுக்கு எப்படியெல்லாம் திருக்குறளில் கொண்டு போய் சேர்த்தீங்க உங்களுடைய பணி காலத்தில், ஆசிரியர் பணி காலத்தில்? ஏன்னா இது நீங்கள் செஞ்சதை வந்து இப்போ கேட்குற எல்லா ஆசிரியர்களும் அதை வந்து அவங்க பின்பற்றலாம் இல்லையா, அதுக்காக நான் இதை கேட்குறேன்.
7: முதலில் நான் வந்து திருக்குறளை அடிப்படையாக வைத்து பாடல்களை நானே இயற்றி பாடுவேன். திருக்குறளை பாடம் நடத்துகின்ற பொழுது திருக்குறள் வரும் பொழுது அந்த திருக்குறளை இசையோடு பாடி காட்டுவேன், பொருள் சொல்லுவேன். அப்படி சொல்லுகின்ற பொழுது இடைவேளை மதிய உணவு இடைவேளை நேரத்திலே உங்களுக்கு எல்லாம் இந்த திருக்குறள் தொடர்பாக அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள், திருக்குறளுடைய மேன்மை என்ன, இதை பற்றி இதை படித்தால் என்ன நமக்கு பயன் வரும் என்பதை பற்றியால் உங்களுக்கு வகுப்பு நடத்துவேன், உங்களை முழுவதையும் திருக்குறள் முழுவதையும் மனப்பாடம் செய்வதற்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லி அவர்களுக்கு மதிய இடைவேளை நேரத்தில் அவர்களுக்கு திருக்குறளை நான் போதிப்பேன். ஒவ்வொரு குறளையும் 10 சொல்ல செய்து உச்சரிப்போடு, சிறந்த உச்சரிப்போடு, பிழை இல்லாமல் சொல்ல செய்து அப்பொழுதே அதை மனப்பாடம் செய்து ஒரு நாளைக்கு அவன் 10 குரட்பாக்களை ஒப்பிக்கின்ற அளவுக்கு அவன் பயிற்சி கொடுத்து ஒரு பள்ளியிலே நான் 7 பணி செய்தேன். 7 காலமும் மதியம் இடைவேளை நேரத்தில் அவர்களுக்கு திருக்குறள் வகுப்பெடுத்து அவர்களை மனப்பாடம் செய்ய வைத்தேன். அது மட்டுமல்ல, 100 குரல் ஒப்பித்தால் நான் 100 என்னுடைய கைப்பணத்தை அவர்களுக்கு கொடுத்துவேன், பரிசாக கொடுப்பேன். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்காக திருக்குறள் செல்வர் என்கின்ற ஒரு விருது சான்றிதழையும் அவருக்கு கொடுத்திருக்கிறேன். இதை போல ஒரு 2000 மாணவர்களுக்கு நான் மட்டும் வழங்கியிருக்கின்றேன். எத்தனையோ மாணவர்களுக்கு அவர்கள் 50 ஒப்பித்தால் 50 கொடுத்திருக்கிறேன், 10 ஒப்பித்தால் 10 கொடுத்திருக்கிறேன். இப்படி மாணவர்களை நான் திருக்குறளிலே ஈடுபட ஆர்வத்தோடு மனப்பாடம் செய்வதற்கும் அந்த பொருளை உணர்வதற்குமான அந்த ஆர்வத்தை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன்.
9: ஓகே சார், இந்த கிராம பகுதியில் மாணவர்களுக்கு வந்து திருக்குறளை அதிகமாக வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போட்டியெல்லாம் நடத்தி அதில் வந்து மாணவர்களுக்கு வந்து பரிசெல்லாம் கூட வந்து அரசாங்கம் கூட கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் மாணவர்கள் நிறைய பேர் வந்து பரிசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு திருக்குறள் ஒரு கருத்தரங்கத்தில் உங்களை பற்றி சொன்னாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
7: நான் பணியாற்றுகின்ற பள்ளி ஒரு 3-4 பள்ளிகளில் நான் பணியாற்றிருக்கின்றேன். அத்தனை பள்ளிகளிலும் திருக்குறள் முழுமையும் அறிந்து கொள்ள வேண்டும், அது கவனக முழுமையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்கள் மட்டும் நீங்கள் வந்தால் உங்களுக்கு நான் அந்த பயிற்சி அளிக்கிறேன் என்று சொல்லி நான் அறிமுகப்படுத்தி அவர்களை எல்லாம் மாலை பள்ளி நேரம் முடிந்த பிறகு 4:30 மணிக்கு மேல் தொடங்கி அவர்களுக்கு நான் தினமும் பயிற்சி கொடுத்து வந்தேன். அவர்கள் 1330 குரட்பாக்களை ஒப்பித்தால் 1330 ரூபாய் அவர்களுக்கு பரிசாக வழங்கினேன். அப்படி சுமார் 50 மாணவர்களை உருவாக்கினேன். எனது நண்பர்களிடத்திலே சொல்லி அவர்கள் மூலமாக அந்தந்த ஊர்களிலே இப்படிப்பட்ட வகுப்புகளை தொடங்கினேன். சுமார் 150 மாணவர்களுக்கு 1330 குரலும் சொல்லுகின்ற அளவுக்கு அவர்கள் தயாராகிவிட்டார். அந்த மாணவர்களுக்கு இடையே போட்டிகள், அடிக்கடி போட்டிகளை வைத்து முழுவதும் நீங்கள் அதை சொல்லும் பொழுது எத்தனை குரல் ஒப்பித்தாலும் அத்தனை ரூபாய் கொடுப்பதாகவும் அதன்படியே நாங்கள் பரிசு வழங்கினோம். நினைவு பரிசுகளையும் வழங்கியிருக்கிறோம். பொருளாக பொற்கிழியும் கொடுத்தோம். புத்தகங்களை அன்பளிப்பாக கொடுத்தோம். மாணவர்களை ஊக்கப்படுத்தினோம். இப்படி செய்கின்ற பொழுது அந்த சட்டமன்ற உறுப்பினரும் எங்களை பாராட்டி அந்த மாணவர்களுக்கு அவர்கள் பரிசுகளை வழங்கினார்கள். ஊருக்கெல்லாம் அவர்களை அறிமுகப்படுத்தினார்கள். மேடையிலே வைத்து அவர்களுக்கெல்லாம் சிறப்பு செய்தார்கள். அப்படி செய்கின்ற பொழுது கன்னியாகுமரியிலே திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவிலே எங்கள் பகுதியைச் சேர்ந்த எங்கள் பள்ளியிலே படித்த மாணவர்கள், 2 பெண்கள், 1 மாணவன், 2 மாணவிகள், 3 பேர் சென்றார்கள். மற்றவர்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பில்லை. கன்னியாகுமரி செல்ல வேண்டும் என்றால் பணச்செலவு ஏற்படும். 3 பேர் மட்டும் துணிந்து அங்கு சென்றார்கள். அந்த சிலை திறப்பு விழாவின் போது ஆரம்பத்திலேயே, விழாவினுடைய தொடக்கத்திலேயே 23 மாணவர்களுக்கு அங்கே போட்டி நடைபெற்றது, அரங்கேற்றம். அந்த அரங்கேற்றத்திலே பங்கு பெற்றவர்களே அந்த 23 பேர்களிலே என்னுடைய மாணவர்கள் 3 பேர். அவர்களுக்கு, அந்த 23 பேர்களுக்கும் அரசாங்கம் மாதம் 1000 ரூபாய் என்று குரல் பரிசு என்று அது வழங்கினார்கள். அந்த பரிசை என்னுடைய மாணவர்கள் 3 பேர்
9: மாதம்
7: 1000 ரூபாய் பெற்றார். ஆயுள் முழுவதும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருந்தார்கள், ஆணை வழங்கியிருந்தார்கள். அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருவள்ளூர் மாவட்டத்திலே ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் 3 பேர் பங்கு பெற்றார்கள் என்கிற சிறப்பு, அந்த சிறப்பு எனக்கு கிடைத்தது.
9: உங்க மாணவர்கள் திருவள்ளுவர்,
7: ஆமா, மற்ற மாவட்டங்களிலே 1 மாணவர் அந்த அளவுக்கு தான் இருந்தார்கள். ஒரு சில மாவட்டங்களே 1 மாணவர்கள்
9: ஒரே ஸ்கூல்ல இருந்து நீங்க ட்ரெயின் பண்ண 3 குழந்தைங்க போய் அந்த பரிசுகளை வாங்கினாங்க.
7: அது
9: ரொம்ப சூப்பர் சார். ஆனா இந்த மாதிரி வந்து வெறும் குழந்தைகளுக்கு வந்து வெறும் குரலை வந்து மனப்பாடம் மட்டும் பண்றது வந்து கரெக்டா? அவங்க வந்து சும்மா ஒரு ரோபோட் மாதிரி, அந்த குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். மனப்பாடம் பண்ற அந்த திறனால கடகடகடகடன் மனப்பாடம் பண்ணிடுறாங்க. பட் அந்த பொருள் உணர்ந்து அந்த அதன்படி அவங்க நடந்துக்கிற அந்த அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? வெறும் மனப்பாடம் மட்டுமே வந்து அந்த குரலுக்கு பூர்த்தி ஆகாது.
7: நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் வகுப்பு நடத்திய பொழுது நான் சொன்ன ஒரு கருத்து, புலால் மறுத்தல் என்கிற அதிகாரத்தை நான் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது,
9: புலால்னா அந்த அசைவம்,
7: தன்னுண் பெருக்கற்கு தான் பிரிது உண்பான் எங்கனம் ஆளும் அருள். தன்னுடைய உடம்பை வளர்த்துக் கொள்வதற்காக மற்ற உயிரினங்களை சாப்பிடுகின்ற பொழுது உனக்கு எப்படி அருள் பிறக்கும், அருள் உணர்வு உனக்கு எப்படி ஏற்படும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். யார் யார் புலால் சாப்பிடுகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் அருள் உணர்வு இருக்காது என்கின்ற கருத்தை திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் எல்லாம் இனிமேல் பட்டு புலால் அருந்துவீர்களா அருந்த மாட்டீர்களா என்று கேட்டேன். நீங்கள் அருந்த மாட்டேன் என்று சொன்னால் உங்களுடைய பெற்றோர்களிடம் இருந்து கையொப்பமிட்ட ஒரு கடிதத்தை கொண்டு வந்து என்னிடம் கொடுங்கள். யார் யார் நீங்கள் இனிமேல் புலாலை விடுகிறேன், புலாலை மறுக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, திருவள்ளுவர் சொன்ன கருத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது ஏற்புடையதாக இருந்தால் நீங்கள் உங்கள் பெற்றோரிடத்திலே சென்று இனி நான் புலாலை சாப்பிட மாட்டேன் என்று ஒரு கடிதம் மூலமாக அவர்கள் பெற்றோர்கள் கையொப்பமிட்ட அந்த கடிதத்தை கொண்டு என்னிடம் கொடுங்கள் என்று சொன்னேன். என்னுடைய வகுப்பிலே கிட்டத்தட்ட 27 மாணவர்கள் அந்த திருக்குறளை பயின்று வந்த அந்த மாணவர்களிலே கிட்டத்தட்ட 8 பேர் புலாலை மறுத்து விடுகிறேன், இனிமே நாங்கள் புலால் சாப்பிட மாட்டோம் என்று கடிதம் எழுதி வந்து பெற்றோரிடத்திலே கையொப்பமிட்டு வந்து கொடுத்தார்கள் என்றால், அந்த பின்பற்று அந்த அவர்களுக்கு அந்த வயதிலே குரல் தெரியவில்லை என்றாலும் கூட அந்த குரலுடைய கருத்து அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. புலால் சாப்பிட்டால் அருள் பிறக்காது, கருணை எழாது என்று அந்த கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு, நான் கருணை உள்ளவனாக இரக்கம் உள்ளவனாக நான் இருக்க வேண்டும் என்றால் புலாலை விடுகிறேன் என்று அவர்கள் அந்த மனதிலே, அந்த சிறு வயதிலே அந்த எண்ணம்
9: மாற்றத்தை
7: ஏற்படுத்தியிருக்கிறது.
9: ஓகே, சோ குழந்தைகளுக்கு கண்டிப்பா அதோட கருத்தை சொன்னா புரியற மாதிரி சொன்னா அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு இது ஒரு ஒரு உதாரணம். கரெக்ட். ஓகே சார், நீங்கள் அதாவது வந்து இந்த மாணவர்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், மாணவர்களுக்கு அதில் நிறைய வாழ்வியல், ஏன் மாணவர்களுக்கு இல்லை எல்லா வயதினருக்கும் அதில் வாழ்வியல் சிந்தனை இருக்குது, பட் மாணவர்களுக்கு அதில் வந்து அறிவியல் பூர்வமான பல உண்மைகள் திருக்குறள்லேருந்து சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆய்வு கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கீங்க, புத்தகங்கள்லையும் சொல்லிட்டு வரீங்க. ஒரு உதாரணத்தை சொல்லுங்களேன், அதையும் வந்து ஒரு சின்ன பாடல் மூலமாக சொல்லுங்களேன்.
10: பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம், பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம், நண்பால் கலம் தீமையால் திரிந்தற்று. பண்பு இல்லாதவன்கிட்ட நிறைய பணம் சேர்ந்திருக்கு, ஒரு பால் பாத்திரம் இருக்கிறது, அந்த பால் பாத்திரம் தூய்மையாக இருந்தால் அதில் வைக்கப்படுகின்ற அந்த பாலும் தூய்மையாக கெடாமல் நீண்ட நாளைக்கு இருக்கும். அந்த பாத்திரம் தூய்மை இல்லை என்றால், அசுத்தமாக இருக்கிறது என்றால், அந்த பால் எப்படி நன்றாக இருக்கும்? பாலும் கெட்டுவிடும் இல்லையா? அதே போல செல்வம் பெற்றவர்கள், பணம் வைத்திருப்பவர்கள், செல்வம் நிறைந்திருப்பவர்கள், செல்வந்தர்கள் தூய்மையானவர்களாக இருந்தால் அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த செல்வம் அவர்களிடத்திலே தங்கியிருக்கும், அது அவனுக்கும் பயன்படும் மற்றவர்களுக்கும் பயன்படும். ஆனால் அவன் தூய்மை இல்லாதவனாக, ஒழுக்கம் இல்லாதவனாக, தீய குணங்கள் நிறைந்தவனாக இருந்தால் அந்த செல்வம் அவனிடத்தில் நிலைக்காது, அந்த செல்வம் முழுதும் அழிந்துவிடும், அது அவனுக்கும் பயன்படாது மற்றவர்களுக்கும் பயன்படாது. ஆக பண்பு இருக்கும் என்று சொன்னால் ஒருவனிடத்தில் இருக்கின்ற செல்வம் நிலைத்திருக்கும். பாத்திரம் சுத்தமாக இருந்தால் அதில் வைக்கப்பட்ட பாலும் தூய்மையாக பயன்படும், எல்லோருக்கும் பயன்படும், நன்றாக இருக்கும். இதிலிருந்து என்ன ஒரு அறிவியல் கருத்து என்றால், எந்த பொருளை நாம் உபயோகித்தாலும் அந்த பொருள் தூய்மையானதாக இருக்கும் பட்சத்தில் அது பயனுடையதாக இருக்கும். ஆக தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சுகாதார உணர்வு, அது வாழ்க்கையிலே நம்முடைய பாத்திர குடும்பத்தில் பயன்படுத்துகின்ற பாத்திரத்தை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதோடு, அலுவலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருள்களையும் தூய்மையாக தூய்மை செய்து வைத்துக் கொண்டே இருந்தால்தான் அது பயன்படும், நமக்கும் பயன்படும், அடுத்தவர்களுக்கும் பயன்படும் என்கின்ற உணர்வு, அந்த அறிவியல் சிந்தனை, சுகாதார அந்த சுகாதாரம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு அந்த குரலிலே இருக்கின்றது.
9: ஓகே, வெரி குட் சார். சோ வந்து சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற மாதிரி
7: அந்த சுத்தம் சோறு போடும் என்கின்ற பாடலையும் எழுதியிருக்கிறேன்.
9: கரெக்ட், அது கொஞ்சம் பாடி காமிங்க சார்.

0: சுத்தம் சோறு போடும் தோழரே. பழக்கடைகள் புழக்கடையாய் நாருதே, சென்னை பூக்கடைகள் சாக்கடையாய் மாறுதே. இதை இந்த கருத்தை இந்த சுகாதாரம் நிறைந்த இந்த விழிப்புணர்வை பாடலாகவும் தர முடியும் என்று.
1: ஓகே சார், இப்போ நீங்க வந்து இசையில வந்து உங்களுக்கு எப்படி மாணவர்களும் திருக்குறளும் ஒரு கண்ணோ, அதே மாதிரி உங்களுடைய ஆர்வம் வந்து இசையில வந்து அதிகமா இருக்கு. சின்ன வயசுல ஏதாவது நீங்க 8வது படிக்கும் போதே திருக்குறள் வந்து வித்தியாசமா வந்து நீங்க வந்து இசையமைச்சு பாடி அந்த காலத்துல 100 ரூபாய் பரிசு வாங்கியிருக்கீங்க. இப்போ வந்து நீங்க அதை பின்பற்றி நிறைய வந்து திருக்குறளை கருத்தை ஒட்டி நீங்களே கவிதைகள் எழுதி நீங்களே அதுக்கு வந்து ராகமும் போட்டு அதுக்கு வந்து இசை முயற்சிகள் எல்லாம் கூட பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்களும் அந்த புத்தகங்களில் உங்களுடைய பற்றி எழுதியிருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோவுக்கு திருக்குறள் ஆர்வலர் திரு பத்மநாபன் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ திருக்குறளை கிராம பகுதிகளுக்கும் மாணவர்களுக்கும் இசை மூலமாகவும் பாடல்கள் மூலம் கதை நாடகம் இந்த மாதிரி நிறையா புது புது முயற்சிகளை தன்னுடைய வாழ்நாளில் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. முழுக்க முழுக்க திருக்குறளுக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதர் நம்ம கூட இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ நேரம் நீங்களே கேட்டிருக்கலாம், நிறையா பாடல் எல்லாம் கூட அவர் பாடுறாரு சொந்தமா. இந்த இசை அமைச்சு பாடுற திருக்குறள் மையமா வச்சிருக்கிற முயற்சிகளை பத்தி நான் இப்ப அவர்கிட்ட கேட்டேன். வாங்க தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம்.

0: பொதுநலம் கருதி வழங்குவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதின ஒரு பாடல் ஒன்று, நீங்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற வள்ளுவர் கோட்டத்தை பற்றி கூட ஒரு பாட்டை எழுதியிருக்காங்க சார், அது கொஞ்சம் பாடுங்களேன். ஏன்னா நம்மளுடைய இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிற இடத்துக்கு ரொம்ப அருகாமை தான் வந்து வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கத்தில் இருக்கு. ஸோ இதை பற்றி பாடுங்க.
2: நுங்கம்பாக்கத்தில் நம் வள்ளுவர் கோட்டை நேர்த்தியை நாம் கண்டு களிப்போமே. நுங்கம்பாக்கத்தில் நம் வள்ளுவர் கோட்டை நே

0: சிறந்து நிறைமொழியும் முப்பாலின் நீதி முழக்கம் இடும் நுங்கம்பாக்கத்தில் நம் வள்ளுவர் கோட்ட நேத்தியை நாம் கண்டு கழிப்போமே.
1: ரொம்ப நல்லா இருந்தது சார். இந்த மாதிரி நீங்கள் வந்து திருக்குறளை மட்டும் இல்லாமல் சொந்தமாக நீங்களும் பாடல்கள் எழுதி அதையும் வந்து நீங்கள் இசையமைச்சு அழகாகவும் பாடியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எத்தனை பாடல்கள் புத்தகங்கள் நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க?
0: திருக்குறள் நெறி பரப்ப வேண்டும் என்பதற்காகவே கிராமங்களுக்கெல்லாம் செல்கின்ற பொழுது அங்கே கிராம மக்களுக்கு ஏற்றாற போல பாடல்களை எழுதி அப்பொழுது அங்கே பாடுவது வழக்கம். அப்படி ஒரு கிராமத்திலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே செல்கின்ற பொழுது இந்த பாடல்களை எல்லாம் நீங்கள் ஒரு நூலாக ஆக்கி தர வேண்டும் என்று உடனே 2000 ரூபாயை கையிலே கொடுத்து ஒரு 10 பாடல்களையாவது நீங்கள் நூலாக்கி தர வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே உடனடியாக ஒரு நூல் உருவானது.
1: முதல் முயற்சி
0: அதுதான் முதல் நூல். திருக்குறள் இசை பாடல்கள் என்கின்ற பாடல் அந்த நூலை நான் வெளியிட்டேன். அதன் பிறகு 2வது தொகுதி திருக்குறள் இசை பாடல்கள் வெளியிட்டேன். அதன் பிறகு திருக்குறள் இசை மாலை என்கின்ற ஒரு நூலை வெளியிட்டேன். அதன் பிறகு திருவள்ளுவரை பற்றி 133 அதிகாரங்கள் எழுதிய அவரை பற்றி அவரை போற்ற வேண்டும், அதனால 133 வரிகளில் அவரை போற்றி போற்றி என்று சொல்லி எழுத வேண்டும் என்று போற்றி திருவள்ளுவர் போற்றி என்று ஒரு பாடல் எழுதினேன். அடுத்து மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடுகிறார்கள், திருவம்பாவை பாடுகிறார்கள், திருக்குறளையும் பாட வேண்டும் என்று சொல்லி 38 அதிகாரத்திலே ஒரு 30 அதிகாரத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து தவம் துறவு போன்றவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு மக்களுக்கு மிகவும் பயன்படுகின்ற அதிகாரங்களை மட்டும் 30 அதிகாரங்களை எடுத்துக்கொண்டு அறத்துப்பாலிலே ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு பாடல் என்று மார்கழி மாதம் பாடுவதற்கு திருக்குறள் பாவை என்கின்ற பாடலையும் எழுதினேன். அது மட்டுமல்ல, திருக்குறள் எத்தனையோ ஔவையார் ஆத்திச்சூடி, பாரதியார் ஆத்திச்சூடி, பாவேந்தர் ஆத்திச்சூடி என்று பல ஆத்திச்சூடிகள் வந்திருக்கின்ற பொழுது திருவள்ளுவர் ஆத்திச்சூடியும் இருந்தால் திருக்குறள் கருத்துக்களை மாணவர்கள் படிப்பார்கள் என்ற காரணத்தினாலே திருக்குறளை நான் 1330 குறட்பாக்களையும் படித்திருக்கின்ற காரணத்தினாலே திருக்குறள் ஆத்திச்சூடி என்றும் எழுதியிருக்கின்றேன். அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் சொல்லுவார். அதே போல நம்முடைய திருக்குறளிலே அன்புடன் விளங்கு, ஆதியை நினை, இல்லறம் பேணு, ஈதலை விரும்பு, உலகை அவாவு, ஊக்கம் பெரு, எள்ளலை ஒழி, ஏதிலார் பிழைப்பொரு, ஐ உணர்வு எய்து, ஒழுக்கத்தை போற்று.
1: ஓகே, ஆல இருந்து அக்கு வரைக்கும்
0: இதை போன்று
1: ஸோ எல்லா குரல்லையும் தொகுத்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்குது சார். ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமாக மாணவர்களுக்கு ஒரு ரொம்ப அரிய பொக்கிஷமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த மாதிரி புத்தகங்கள் எழுதி கவிதை எழுதி நீங்கள் புத்தகங்களாக வெளியிட்டிருக்கீங்க. பட் இதை இப்போ வந்து ஒலி நாடாக்களாக, அதாவது சிடிஸாகவும் கெசட்ஸாகவும் கூட நீங்கள் வந்து வெளியிட்டிருக்கீங்க. அந்த முயற்சி பற்றி சொல்லுங்கள். அதை அதை எப்படி, அது யார் அதுக்கு தொடங்கி வச்சா அந்த முயற்சிகளை?
0: நான் என்னுடைய திருக்குறள் இசைப்பாடல்களை ஒவ்வொரு மேடையிலும் திருவள்ளுவர் வாழ்த்து என்கின்ற அந்த நிகழ்ச்சியோடு தொடங்குவார்கள். ஒவ்வொரு அரங்கிலும் ஒவ்வொரு திருக்குறள் அமைப்புகளிலும் என்னை பாட வைப்பார்கள். அந்த பாடல்களை எல்லாம் நீங்கள் தொகுத்து ஒலிநாடாவாக நீங்கள் தர வேண்டும், எங்களுடைய திருமண நிகழ்ச்சிகளிலும் நான் நடத்துகின்ற விழாக்களிலும் திருக்குறள் விழாக்களிலும் அதை நாங்கள் அந்த அந்த ஒலிநாடாக்களை பயன்படுத்துவோம், திரைப்பட பாடல்களை போடுவதற்கு பதிலாக இந்த பாடல்களை நாங்கள் போடுவோம் என்று சொன்னார்கள். அதன்படி தனிப்பட்ட முறையிலே அவர்களாக ஒலிநாடாவை வாங்கி வந்து என்னுடைய இல்லத்திலே அமர்ந்து என்னுடைய பாடல்களை அவர்கள் அந்த ஒலிநாடாவிலே பதிவு செய்து கொண்டு போனவர்கள் ஏராளம். அதன் பிறகு

0: வெளியிட்டார்.
1: ஓகே, அதுதான் அந்த வாழ்வியலாக்கும் வள்ளுவத்தை
0: வள்ளுவத்தை வாழ்வியலாக்கும் ஆக்குவோம் என்கின்ற அந்த தலைப்பிலே அவர்கள்
1: பத்து
0: பாடல்களை பதிவு செய்திருக்கிறார்,
1: பதிவு செஞ்சிருக்காங்க. அதை வந்து இசையமைச்சு திருவாளர் கே கே அப்படிங்கிற ஒரு இசையமைச்சிருக்காரு. நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த திருமணம் விழாக்கள்ல ஓகே இந்த பாடல்கள்ல வந்து நம்ம வந்து நீங்க எம்ஓபி சமுதாய வானொலியில கூட நம்ம வந்து ஒளிபரப்பலாம் இல்லையா?
0: ஒளிபரப்பு.
1: ஓகே, ஸோ நேர்களே இந்த மாதிரி வந்து திருவள்ளுவரை வந்து அவருடைய மேன்மையை புகழ்ந்து அவருடைய குரல்ல இருக்கிற இன்றியமையாத கருத்துக்களை வச்சு திரு பத்மநாபன் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த கவிதைகளுக்கு இசையமைச்ச இந்த பாடல்கள் கூட நம்ம வந்து ஒளிபரப்பலாம், நம்ம வானொலியில கேளுங்க. சார், இப்போ இந்த மாதிரி வந்து சொல்லுங்க.
0: அதிலிருந்து ஒரு பாடலை
1: பாடுங்க, பாடுங்க.
0: பாரோங்கி செழிப்பதற்கு சீரோங்கும் குரல்கள் தந்தார் ஆராய்ச்சியாளர் திரு வள்ளுவரே, திரு வள்ளுவரே. பாரோங்கி செழிப்பதற்கு சீரோங்கும் குரல்கள் தந்தார் ஆராய்ச்சியாளர் திரு

0: கண்டிடலாம் மண்ணுலகில் விண்ணுலகை மானுடம் கண்டிடலாம் பாரோங்கு செழிப்பதற்கு சீரோங்கும் குரல்கள் தந்தார் ஆராய்ச்சியாளர் திரு வள்ளுவரே திரு வள்ளுவரே.
1: ரொம்ப நல்லா இருக்கு சார். இது இசையோட கேட்கும்போது நிச்சயமா இது வந்து அத திருவள்ளுவருடைய சிறப்புகள் நல்லாவே மக்களுக்கு போய் சேரும்.
2: இதுல ஒரே அரிய முயற்சி, நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஒரு குரலை அடிக்கடி நினைவுபடுத்துவார் மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும்.
1: ஆமா,
2: எண்ணிய எண்ணியாங்கு எதுப எண்ணியர் திண்ணியராக
1: பெறின்.
2: இந்த கருத்து அடிப்படையாக வைத்துத்தான் இந்த பாடல்
1: எழுதினேன். ரொம்ப சிறப்பா இருந்தது சார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருப்பி வந்து நம்ம வந்து நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம். அது வந்து இந்த மாதிரி உங்களுடைய வழிகாட்டுதல் கீழே எல்லாருக்கும் கண்டிப்பா அதை வந்து செய்யணும். ஏன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருடைய போக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப அதிர்ச்சியாகவும் சில சமயங்களில் வந்து எல்லாருக்கும் வந்து ஷாக்காக தான் இருக்குது. இப்போது கல்வி அவ்வளோ அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. இந்த கல்வி வந்து எப்படி அவங்க அந்த ஆசிரியர்களும் மாணவர்களுக்கும் இருக்கிற நல்லிணக்கத்தை வந்து திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க என்கிட்ட. அது என்ன சார், அது எப்படி நடந்துக்கணும், எப்படி அவங்கள வந்து தோளுக்கு மிஞ்சினால் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் குழந்தைங்கக்கிட்டையும் அப்ளை பண்ணணும். பட் அவங்க வந்து எதுக்குமே கேர் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. பட் சில சமயம் வந்து அவங்க அந்த ஸ்கேலை தூக்கினா தானே அடி பண்ணிடுறாங்க. நீங்கள் ஒரு ஆசிரியர், அதுவும் தலைமை ஆசிரியர், ஸோ நீங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க?
2: முதலிலே இனிமையாக சொல்ல வேண்டும். எதை சொன்னாலும் இனிமையாக சொன்னால் நன்றாக கேட்பார்கள். கேட்கின்றவர்கள் எப்படி கேட்க வேண்டும் என்றால், ஒரு வறுமையிலே உழல்கின்ற ஒருவர், வயிற்று பசியாலே துடிக்கின்ற ஒருவர், தனக்கு உணவு வேண்டுமென்றால் உணவு வைத்திருப்பவர்களிடத்திலே, பணம் வைத்திருப்பவர்களிடத்திலே, செல்வந்தரிடத்திலே அந்த ஏழையானவர் வறுமையுற்றவர் எப்படி கேட்பார்? பணிவாக, மிகவும் பணிவாக கெஞ்சி அருள் நீங்கள் எனக்கு அருள் புரிய வேண்டும் ஐயா. உங்களிடத்தில் இருக்கின்ற அந்த செல்வத்தை எனக்கு கொடுங்கள். என்னுடைய பசியை தீருங்கள். என்னுடைய நோயை போக்குங்கள். என்னுடைய வறுமையை தீருங்கள் என்று அவர்கள் கெஞ்சி கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் அந்த செல்வந்தர் நிச்சயமாக கொடுப்பார். அந்த கேட்கின்ற முறையிலே அவர்களுக்கு அந்த உதவி கிடைக்கும். அப்படி ஆசிரியர்கள் நன்கு கற்றவர்கள், உங்களுக்கு என்ன பாடம் சொல்ல வேண்டுமோ அந்த பாடத்தினுடைய முழுமையையும் அவர்கள் கற்று வைத்திருக்கிறார்கள், ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து அந்த கல்வி செல்வத்தை மாணவர்கள் பெற வேண்டும். இவர்களிடத்தில் அந்த செல்வம் இல்லை, ஆசிரியரிடத்தில் அந்த செல்வம் இருக்கிறது. இருக்கிற ஒருவரிடத்திலிருந்து இல்லாதவர்கள் பெற வேண்டும் என்றால் கெஞ்சி தாழ்மையாக பணிவாக அதை கேட்க வேண்டும். அப்படி கேட்கின்ற பொழுதுதான் கொடுக்கின்றவர்களும் அதை விரும்பி
1: கொடுப்பாங்க,
2: நல்ல மன மகிழ்ச்சியோடு.

0: கொடுப்பார்கள். கேட்கின்ற முறையே சரியில்லை என்றால் கொடுப்பவர்கள் கொடுக்க மாட்டார்கள். மாணவர்கள் ஒரு உயர்ந்த செல்வத்தை, எப்பொழுதுமே அழியாத ஒரு செல்வம் கல்வி செல்வம். அதை போன்ற ஒரு செல்வம் உலகத்தில் இல்லை. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்று சொல்வார் திருவள்ளுவர். கல்வி செல்வம் தான் உலகத்தில் சிறந்தது, கேடில் விழிச்செல்வம். அந்த செல்வத்தை அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட செல்வத்தை வைத்திருக்கிறவர் அந்த ஆசிரியர். அவரிடத்திலே அந்த செல்வத்தை நாம் பெற வேண்டும். அவரிடத்தில் இருக்கிற செல்வத்தை நாம் பெற வேண்டும் என்றால் பணிவாக, தாழ்மையாக, மிகவும் அன்போடு அவரை விரும்பி அவரிடத்தில் சென்று கேட்க வேண்டும். பணிவாக, மிகவும் அமைதியாக இருந்து கேட்க வேண்டும், கெஞ்சி கேட்க வேண்டும்.
1: ஆனா நம்ம பசங்க சார், இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய இப்போ இந்த குருகுல முறையோ இல்ல கல்வியாளர்கள் கிட்ட நீங்க சொல்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு மரியாதை, நீங்க இன்னமும் வந்து எங்களுடைய தலைமை ஆசிரியரோ ஆசிரியரோ பார்த்தா நாங்க ஒரு ஒரு பயத்தினாலேயும் மரியாதையில எழுந்திரிச்சிருவோம். பட் இப்ப இருக்கிற பசங்களுடைய மென்டாலிட்டி எல்லாம் வேற. ஆக்சுவலா நீங்க நிறைய ஸ்கூல்ஸ்ல, நீங்க சைக்காலஜிஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நிறைய மாணவர்கள் எல்லாம் சொல்றாங்க, நான் கட்டுற ஃபீஸ்ல தான் நீயே சம்பளம் வாங்குற நான் அப்படிங்கிற அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க பசங்க. அதாவது நீ சொல்லி கொடுக்கறது உன் கடமை அப்படின்னு அந்த மாதிரி திங்க் பண்றாங்க. அதோ இந்த காலத்துல இந்த குழந்தைங்களோட எக்ஸ்போஷர் வேற, அவங்களுடைய மென்டாலிட்டி வேற, அவங்களோட ஆட்டிடியூட் வேற. பட் இப்படிப்பட்ட குழந்தைகள் கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற அந்த போதி வர மாதிரியான அந்த கருத்துக்களை புகுத்துறது அப்படிங்கறது வந்து ரொம்ப சவால், மிகப்பெரிய சவால். அது வந்து அதை கேட்க மாட்டாங்க இந்த குழந்தைகள்.
0: குழந்தைகளுக்கு இது ரொம்ப மிகவும் நமக்கு அவசியம் என்று அவருக்கு தெரிகின்ற பொழுதுதான் அந்த கேட்டு வாங்க முடியும். அந்த கல்வி மிக மிக அவசியம், வாழ்க்கைக்கு அவசியம், மன வளத்திற்கு அவசியம், குடும்ப வளத்திற்கு அவசியம், நாட்டிற்கு அவசியம். நாம் நாட்டிற்கும் வீட்டிற்கும் பயன்பட வேண்டும், இதற்கு கல்விதான் ஒரே
1: வழி
0: என்ற உணர்வு அந்த குழந்தைக்கு இருந்தால்தான் அவன் கேட்க முடியும். அந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், எப்படி ஒரு படம் எடுக்கிறார்கள், ஒரு சினிமாவிலே திரைத்துறையிலே ஒரு படம் எடுக்கிறார்கள். இந்த படத்தை எப்படி எடுத்தால், என்னென்ன வழிமுறைகளை கையாண்டு எடுத்தால் இது வெற்றி பெறும், இது எப்படி கொடுக்க வேண்டும், இந்த ஒரு செய்தியை சொல்ல வேண்டும், அந்த செய்தி எப்படி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு அதற்கான வழிமுறைகளை எல்லாம் மேற்கொண்டு அதற்கு என்ன செலவானாலும் பரவாயில்லை என்று அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள். அது அந்த கருத்து மக்களுக்கும் போய் சேருகிறது. அவர்கள் அனுபவித்து பார்க்கிறார்கள், மகிழ்ச்சியாக பார்க்கிறார்கள். அப்படி ஒரு செல்வ கல்வி செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஆசிரியர் கூட இந்த பாடத்தை எப்படி திட்டமிடுவது, இதை எப்படி இனிமையாக மாணவர்களுக்கு சொன்னால் அவர்கள் கேட்பார்கள், இதிலே இசை கலக்க வேண்டும், இதிலே கதையை கலக்க வேண்டும், இதிலே நாடக முறையை கலக்க வேண்டும், இந்த உத்திகளை எல்லாம் கையாண்டு இனிமையாக வரிசைப்படுத்தி எதை முதலில் சொல்ல வேண்டும், அதற்கு அடுத்து என்ன கருத்து சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், மாணவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், அவருடைய மனநிலை என்ன என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டு அவர்கள் கற்பித்தால், விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெறின். சொல்ல வேண்டிய விஷயத்தை நிரல்படுத்தி வரிசைப்படுத்தி இதை இதை முதலில் சொல்ல வேண்டும், இப்படித்தான் சொல்ல வேண்டும் இந்த கருத்தை.
1: அந்த குழந்தைங்களோட மனநிலையை
0: மனநிலை அறிந்து சொன்னால் அவர்கள் கேட்பார்கள். அவர்களை புரிந்து கொள்ளாமல் நாம் பாடத்தை சொன்னால் கேட்க மாட்டார்கள்.
1: அவங்களுக்கு வகுப்பறைக்கு வரத்துக்கே பிடிக்காது.
0: பிடிக்காத
1: காரணத்தினால ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யு சொல்லும் போது எரிச்சல் அடையறாங்க. அவங்க வேறு மாதிரியான முடிவுகள். சோ முதல்ல அந்த பிடித்தத்தை உருவாக்குறது ஆசிரியரோட கையில இருக்குன்னு குரல் சொல்றாங்க. அருமை சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து புத்தகம், அவர் தலைமை ஆசிரியராக இருந்து பல குழந்தைகளுக்கு வந்து குரல் சொல்லி மனப்பாடம் பண்ண வச்சு அவங்களுக்கு குரல் மேல ஆர்வத்தை ஊட்டியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம பாடல்கள் எழுதியிருக்கீங்க, அந்த பாடல்களை இசையமைக்கிற அளவுக்கு கொண்டு போய் அதை சேர்த்திருக்கீங்க. ஸோ நீங்க உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் அதுக்கப்புறம் நிறைய திருக்குறள் அமைப்புகளோட இணைஞ்சு கூட நீங்க தொண்டு செய்றீங்க. முதல்ல வந்து இந்த மாதிரி திருக்குறளுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு நிறைய அமைப்புகள் இருக்கு. ஸோ நிறைய மக்களுக்கு அது தெரியல, நீங்க சொல்லுங்க என்ன மாதிரி அமைப்புகள் சென்னையில இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு.
0: நான் முதலிலே கவிதை அமைப்புகளில் தான் கவிதை பாடிக்கொண்டிருந்தேன். ஆனால் நாம் சொல்லுகின்ற கருத்து பயனுடையதாக, சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். நாம் கவிதை படிக்கிறோம், கவிஞர்கள் மட்டும் கேட்கிறார்கள், அதை அந்த கவிதை அப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஆயிரக்கணக்கான கவிதை நூல்கள் இருக்கின்றன, நாம் இனிமேல் கவிதை எழுதி ஒன்றும் நாம் செய்ய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்று உணர்ந்து வேறு துறைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று நினைத்த பொழுது இந்த திருக்குறள் அமைப்பிலே சேர்ந்தால் திருக்குறள் நெறியை மாணவர்களுக்கும் கற்பிக்கலாம், பெரியவர்களுக்கும் சொல்லலாம், கிராமத்திலே பாமர மக்களுக்கும் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த மாணவர்களிடத்திலும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பாகவும், கற்றறிந்த அறிஞர்களிடத்தில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பாகவும், பாமர மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய கிராமத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கக்கூடியது உலக திருக்குறள் மையம் என்கின்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பிலே என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். என்னுடைய இந்த திருக்குறளை பரப்ப வேண்டும், மக்களுக்கு இந்த உணர்ச்சி, இந்த திருக்குறள் கருத்துக்கள் போய் சேர வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆசையை, என்னுடைய அவாவை அந்த அமைப்பு நிறைவேற்றியது. நான் சென்ற இடமெல்லாம் நான் நாடகத்தின் மூலமாகவும், இசைப்பாடல்கள் மூலமாகவும், கதை மூலமாகவும், இந்த பட்டிமன்றம் போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாகவும் நான் மிக ஆழமாக மக்கள் மனதில் இதையெல்லாம் பதிய வைத்தேன். அப்பொழுதே எனக்கு என் மீது அவர்கள் மிக அருமையான முறையில் நீங்கள் எனக்கு விளங்க வைத்தீர்கள் என்று என்னை பாராட்டியதிலிருந்தே மேலும் மேலும் இதை நான் இந்த தொண்டு செய்ய வேண்டும் என்று நான் மனதில் உறுதி எடுத்துக்கொண்டேன்.
1: என்ன செய்வீங்க சார், அதாவது வந்து அந்த அமைப்பு மூலமா எப்படி மக்கள் கிட்ட போய் பரப்புவீங்க, உங்களுடைய செயல்களத்தை கொஞ்சம் சொல்லுங்க.
0: உதாரணத்துக்கு என்னுடைய கிராமத்திற்கே நான் அழைத்து சென்றேன், திருக்குறள் அறிஞர்களை எல்லாம் அழைத்து சென்றேன்.
1: ஓகே.
0: 1330 குறட்பாக்களையும் 5 வயது நிரம்பிய குழந்தை சொல்லக்கூடிய அந்த குழந்தையை என்னுடைய கிராமத்துக்கு அழைத்து சென்றேன். அந்த குழந்தை 1330 குறட்பாக்களையும் சொல்லி என்னுடைய கிராமத்தைச் சேர்ந்த குழந்தைகளை எல்லாம் அமர்த்தி கிராம மக்களையும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள புதுப்பாக்கம் என்கிற ஒரு கிராமம்
1: அங்க போனீங்க, முதலே வந்து இந்த மாதிரி வரும்னு சொல்லி
0: மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி
1: ஒரு இடத்துல உட்கார வச்சிருவீங்க.
0: ஆமா, நிகழ்ச்சி நிரலை அந்த அழைப்புதல்களை எல்லாம் கொடுத்து இந்தந்த நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன என்று சொல்லி அவர்களை எல்லாம் அமர வைத்தோம். அந்த குழந்தை அந்த 1330 குறட்பாக்களையும் ஒப்புவித்ததை பார்த்து மாணவர்கள் உணர்ச்சி பெற்று என்னுடைய கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் மனப்பாடம் செய்ய ஆரம்பித்தார்கள். அடுத்த ஆண்டு ஒரு சிறு அளவிலே ஒரு விழா நடத்தி எத்தனை மாணவர்கள், எத்தனை குறள் நீங்கள் படித்திருக்கிறீர்கள், உங்களுக்கெல்லாம் நான் பணம் தருகிறேன் என்று சொன்னேன். என்னுடைய கிராமத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் எல்லாம் ஒரு 200-300 குறள் சொல்லுகின்ற அளவுக்கு
1: தேறியிருந்தாங்க.
0: ஏன்னா ஒரு குறள் கூட படிக்காதிருந்த குழந்தைகள் அடுத்த ஆண்டு நான் பொங்கல் விழாவின் போது அவர்களுக்கு ஒரு விழா நடத்தி அவர்களுக்கெல்லாம் திருக்குறள் மனப்பாடம் செய்தது ஒப்பித்து அவர்களுக்கு பரிசு கொடுத்தேன். இப்படி அந்த முயற்சி செய்து அங்கே அந்த கிராமத்திலே ஒரு நாள் முழுவதும்
1: அருமை சார்
0: திருக்குறள் கருத்தரங்கம் அந்த வீதி வீதியாக சென்று வீடு வீடாக சென்று ஒரு திருக்குறள் நூலையும் ஒரு திருவள்ளுவர் படத்தையும் கொடுத்தது மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டிலும் கல்வெட்டு வைத்தேன். ஒவ்வொரு வீட்டினுடைய சுவற்றிலும் ஒரு திருக்குறளை எழுதி வைத்தேன். அழியாமல் இருக்கின்ற அளவுக்கு கல்வெட்டும் வண்ண மையினாலே வரைந்து திருக்குறள் இது திருக்குறளை அப்படியே எழுதி வைத்தேன். அது மட்டுமல்ல, தினமும் ஒரு குறளும் பொருளும் எழுத வேண்டும் என்பதற்காக ஒரு கோயிலினுடைய சுவற்றிலே கரும்பலகை அமைத்து அதில் ஒரு குறளும் பொருளும் எழுதும்படியாக சொன்னேன்.
1: ஓகே, அது இன்னும் பண்றாங்க,
0: செய்து கொண்டு வருகிறார்கள்.
1: அருமை சார்.
0: இப்படி பல 120 கிராமங்களில் இப்படிப்பட்ட பணியை செய்திருக்கிறேன்.
1: ஓகே,
0: நான் அந்த அமைப்பின் மூலமாக
1: தமிழ்நாடு ஃபுல்லும் போவீங்க?
0: ஆமா, தமிழ்நாடு 10 மாவட்டங்களுக்கு சென்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10 நாட்கள் 10 கிராமத்தை தேர்ந்தெடுத்து இதே முறையிலே திருக்குறளை பரப்பியிருக்கும்.
1: சோ நீங்க ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அடுத்த முறை போகும்போது அது அது அவருடைய ரீச் இருக்கு, அது உங்களுக்கு அவங்க சொல்றாங்க. சோ அது வந்து உங்களுக்கு இன்னும் ஊக்குதலா இருக்கு, அது இன்னும் ஊக்கமா இருக்கு, இன்னும் பல இடங்களுக்கு போறதுக்கு.
0: ஏன், இதே மயிலாப்பூரிலே நான் வாழ்கின்ற பகுதியிலே ஒரு நாள் முழுவதும் இதை போல கருத்து விளக்க பயணம் செய்தேன். தெரு தெருவாக திருக்குறளை கையில ஏந்தி கொண்டு திருக்குறளை முழக்கமிட்டுக் கொண்டு திருக்குறளை படியுங்கள், திருக்குறள் தான் நம்முடைய வாழ்வு, இது வாழ்க்கைக்கு வழிகாட்டி திருக்குறள் தான், திருக்குறள் விருந்து தினம் நீ அருந்து என்று முழக்கத்தோடு மயிலாப்பூரிலே பல இடங்கள் தெருக்களையெல்லாம் சுற்றி கொண்டு வந்து மயிலையில் இருக்கின்ற திருவள்ளுவர் கோயிலிலே வந்து அங்கே 1330 குறட்பாக்களையும் ஓதி அந்த பகுதியிலே ஒரு திருக்குறள் படிக்க வேண்டும் என்கின்ற ஒவ்வொரு வணிகரிடத்திலும் இந்த திருக்குறள் நூல்களை கொடுத்து ஒவ்வொரு வீட்டிலும் திருக்குறள் நூலை கொடுத்து திருக்குறள் படிக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை நாங்கள் வளர்த்தோம். எல்லோரும் வாங்கினார்கள்,
1: அது
0: காசு கொடுத்து ஒரு திருக்குறள் நூலை வாங்கினார்கள்
1: சார். எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்ச எந்தெந்த இடத்துல என்னென்ன தியேட்டர் இருக்குன்னு தெரியும், எந்தெந்த இடத்துல பூங்கா இருக்குன்னு தெரியும். ஆனா மயிலாப்பூர்ல திருவள்ளுவருக்கு ஒரு கோயில் இருக்கும் அப்படிங்கறது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்களேன். மயிலாப்பூர்ல இருக்கிற திருவள்ளுவர் கோயில பத்தி சொல்லுங்க, நீங்க மயிலாப்பூர் வாசியா இருக்கிறதுனால.
0: முண்டக கன்னியம்மன் கோயில் என்று நம்முடைய திருமயிலையிலே இருக்கின்றது, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்திலே. அந்த தெருவுக்கு இப்பொழுது திருவள்ளுவர் தெரு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த தெருவில் தான் திருவள்ளுவர் கோயில் அமைந்திருக்கிறது.
1: திருவள்ளுவர் கடைசி காலத்துல வாழ்ந்த ஊர் மயிலாப்பூர்.
0: மயிலாப்பூரில் தான் பிறந்தார் வாழ்ந்தார் என்று ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள். அந்த மயிலாப்பூரில் இருக்கின்ற திருவள்ளுவர் கோயிலுக்குள் நான் சென்றிருக்கிறேன். 2 ஆண்டுகள் 1330 குறட்பாக்களையும் அங்கே சொல்லி பொருள் விளக்கம் சொல்லி அங்கே நடத்தியிருக்கிறேன், வகுப்பு நடத்தியிருக்கிறேன். 2 ஆண்டுகள்
1: இன்னும் நடக்குது வகுப்பு அங்க
0: இல்லை. நான் மட்டும் 2 ஆண்டுகள் நடத்தினேன்.
1: இப்ப நடக்கிறது இல்லை.
0: வேறு சில அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அங்கே நடத்தினார்கள். இப்பொழுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு திருக்குறள் அமைப்பு வந்து அங்கே கருத்தரங்கம் நடத்துகிறார்கள். திருக்குறளை பற்றி.
1: ஓகே சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க சார். உங்களுடைய அந்த உலக திருக்குறள் மையம் மூலமா நீங்க வந்து கிராமம் கிராமமா போய் அங்க வந்து திருக்குறளை பரப்புற ஒரு அருமையான ஒரு பணியை நீங்க செய்றீங்க. இது மாதிரி இந்த அமைப்பு மாதிரி சென்னையில வேற என்னென்ன அமைப்புகள்ல நீங்க இணைஞ்சிருக்கீங்க? அவங்க என்ன பண்றாங்க ஆக்சுவலா? ஏன்னா எந்தெந்த இடத்துல நடக்குது? ஸோ மறுமுறை ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ மக்கள் போய் அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு தடவையாவது அங்க என்ன நடக்குதுன்னு போய் காதால கேட்டா ஏதாவது வந்து அவங்களுக்கு பயன் கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: நிறைய அமைப்புகள் இருக்கின்றன. எனக்கு தெரிந்து ஒரு 5 அமைப்புகள் நான் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றேன்.
1: ஓகே, அதெல்லாம் என்னென்ன சார்?
0: இல்லையே, மாதத்திலே முதல் ஞாயிறு அன்று அடையாறு திருக்குறள் பேரவை என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது.
1: ஓகே,
0: அந்த அமைப்பிலே ஒரு மிகச்சிறந்த திருக்குறள் அறிஞரை அழைத்து திருக்குறளை பற்றிய ஒரு ஆய்வுரையை நிகழ்த்துகிறார்கள். அந்த பகுதியை சுற்றியுள்ள பள்ளிகளில் உள்ள மாணவர்களை அழைத்து திருக்குறளை ஒப்பிக்க செய்து திருக்குறளிலே சில வினாக்களை கேட்டு அதற்கு விடை எழுதுமாறு செய்து அந்த மாணவர்களுக்கு பரிசு தொகையும் கொடுக்கிறார்கள், பரிசாக நூல்களையும் வழங்குகின்றார்கள், அவர்களை மேடைக்கு அழைத்து பாராட்டுகின்றார்கள். அது ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிறு நடைபெறுகின்றது. மிக அருமையான சிந்தனை அரங்கமாக அது விளங்குகின்றது. அடுத்து 2வது ஞாயிற்றுக்கிழமை புரசைவாக்கத்தில் திருவள்ளுவர் பைந்தமிழ் இலக்கிய மன்றம் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அங்கே மாதந்தோறும் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஒரு மிகச்சிறந்த திருக்குறள் அறிஞரை அழைத்து திருக்குறள் ஆய்வுரை நிகழ்த்தி ஒரு திருக்குறள் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள். அவர் வந்திருக்கின்றவர்கள் திருக்குறள் தொடர்பாக கேள்விகளை கேட்பதும் அதற்கு தகுந்த பதில் அளிப்பதுமாக மிகச்சிறந்த நிகழ்ச்சியாக அது நடைபெறுகின்றது. அடுத்து 3வது ஞாயிற்றுக்கிழமை சென்னை குரோம்பேட்டையிலே திருக்குறள் பேரவை என்று அங்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பில் என்ன செய்கின்றார்கள் என்றால், மிகச்சிறந்த திருக்குறள் அறிஞர் அழைத்து ஒரு சொற்பொழிவு செய்வது மட்டுமல்ல, 1330 குறட்பாக்களையும் அறிந்த மாணவர்கள் இந்த தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் அவர்கள் வந்து அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு விருது வழங்கி திருக்குறள் இசைமணி, திருக்குறள் மாமணி, திருக்குறள் மணி, திருக்குறள் பிஞ்சு என்றெல்லாம் ஒரு பட்டங்களை கொடுத்து அந்த குழந்தைகள் கவனக நிகழ்ச்சியை அவர்கள் நடத்தி அங்க அரங்கேற்றம் செய்து அவர்களுக்கு விருது கொடுத்து குழந்தைகளை அழைத்து அவர்களுக்கு 300 குறள் தெரிந்திருந்தால் கூட போதும், 1330 தெரிந்திருந்தாலும் சரி, வெறும் 300 குறள் தெரிந்திருந்தாலும் சரி, அவர்களை எல்லாம் அழைத்து வந்து அவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்தி பரிசு கொடுக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அருமையான ஒரு நிகழ்ச்சியாக அங்கும் நடைபெறுகின்றது. 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னை வில்லிவாக்கத்திலே
1: அந்த 300 குறள் தெரிஞ்சதை அந்த சொல்லணும் அவங்க மேடையில.
0: மேலே அந்த அந்த மாணவர்களுக்கு இப்ப சோதிக்கப்பது நான் தான் சோதிப்பேன். என்னை அழைத்து அவர்கள் சோதிக்க சொல்வார்கள்.
1: இந்த குறள் இப்படி
0: முதல் சீரை சொல்லு,
1: தான் என முடியும் குறள்,
0: அதிகாரத்தை சொல்லு, அதிகாரங்களுடைய எண்ணை சொல்லு, முடிகின்ற
1: வயதுக்கு இருக்கும் இல்லையா, இந்த வயதுக்கு எல்லாம் இருக்கும்,
0: அவர்கள் எந்த வயதினராக வந்து கலந்து கொள்ளலாம்.
1: ஓகே ஓகே,
0: கல்லூரி மாணவர்களாக இருந்தால் கூட வந்து கலந்து கொள்ளலாம், எல்கேஜி படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்கிறார்கள்.
1: ஓகே,
0: வில்லிவாத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறது. மிக அருமையாக தொண்டு செய்கிறார்கள் அவர்கள்.
1: 4வது ஞாயிற்றுக்கிழமை
0: அங்கு ஒரு ஆய்வாளர், ஒரு சிறந்த அறிஞர் வந்து பேசுவார். அங்கு மாணவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கிறார்கள், நோயுற்றவர்களுக்கெல்லாம் மருந்து கொடுக்கிறார்கள், ரத்த தானம் செய்கிறார்கள், மருத்துவ முகாம் நடத்தி நோயாளிகளுக்கு பிணியை தீர்க்கிறார்கள்.
1: அருமை சார்.
0: மிக அருமையாக அவர்களும் செயல்படுகின்றார்கள். அதே அடையாறிலே இன்னொரு அமைப்பு இருக்கிறது, அதுவும் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது, அடையாறு திருக்குறள் இயக்கம் என்று இருக்கிறது. அங்கும் சிறந்த அறிஞர்களை அழைத்து வந்து பேசுகிறார்கள். நல்ல பரிசுகளை எல்லாம் மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்தி அவர்கள் பரிசு வழங்குகிறார்கள். திருக்குறள் நெறிகளை அவர்களும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதே போன்ற இன்னும் சில அமைப்புகள் இருக்கின்றன. அது முதலாவதாக இடம்பெறுவது ஆய்வு என்கின்ற அமைப்பிலே உலக திருக்குறள் மையம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வள்ளுவர் கோட்டத்தில் ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்து திருக்குறளை மிக அற்புதமாக யாரும் செய்யாத அளவுக்கு உயர் ஆய்வு அரங்குகளாக அமைத்து ஆய்வரங்கம் நடத்தி கொண்டு வருகின்றார்கள். மதிய உணவளித்து தேநீர் விருந்தளித்து வருகின்றவர்களுக்கெல்லாம் விருதுகளையும் பாராட்டுகளையும் செய்கின்ற ஒரு அமைப்பாக அது திகழ்கின்றது. அங்கு நடைபெறுகின்ற சொற்பொழிவுகள் அனைத்தும் நூலாக்கம் பெறுகின்றன, பல நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. உலகம் முழுவதும் அந்த நூல்களை எல்லாம் படித்து இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று அந்த ஆய்வு பற்றிய செய்திகளை எல்லாம் அவர்கள்.
1: அருமை சார், இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கு. ஸோ நேர்களே இது வந்து உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச தகவலாக இருக்கலாம், தெரியாத தகவலாக கூட இருக்கலாம். ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி திருக்குறள் ஆர்வலர்கள் சேர்ந்து பல முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் குழந்தையும் இந்த மாதிரி நீங்கள் கலந்துக்க வைக்கலாம், பரிசுகள் வாங்க வைக்கலாம். ஸோ நம்ம வந்து நல்ல விதை போட்டாதான் அது நல்ல ஒரு விருட்சமாக வளரும். ஸோ நல்ல கருத்துக்களை நம்ம சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு சொன்னாதான் நாளைக்கு அவங்க நல்ல ஒரு மனிதராக மாறுவாங்க. அந்த மாதிரி நல்ல மனிதர்களை மாற்றத்துக்கு நம்ம தான் நிறைய முயற்சிகள் எடுக்கணும். அந்த மாதிரி பல முயற்சிகள் எடுத்துட்ருக்கிற இடங்களுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போய் அட்லீஸ்ட் மாதம் ஒரு முறை நீங்கள் பாருங்கள். இது வந்து ஒரு சின்ன விண்ணப்பமாக நம்ம சொல்கிறோம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 இப்போ நம்ம கூட திரு பத்மநாபன் அவர்கள் திருக்குறள் ஆர்வலர், இவர் இன்னைக்கு இவ்வளோ நேரம் நம்ம கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்து அழிச்சிட்டு இருக்காங்க. அவருடைய கிராம பணியில போய் திருக்குறளை பத்தி முயற்சி பண்றது, கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, அது ஒளிநாட வாக்குறது, அப்புறம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பல அமைப்புகளோட சேர்ந்து திருக்குறள் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. சார், இப்ப நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். சிறப்பி நீங்க ஒரு சின்ன பாடல்கள் பாடி இந்த நிகழ்ச்சியை முடிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்க என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? அந்த மெசேஜ் கூட நீங்க ஒரு குரல கூட கோட் பண்ணலாம். இன்னைக்கு இருக்கிற சமுதாய பார்வையில
0: எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன. எத்தனையோ சமயங்களிலே இருக்கின்ற சமய நூல்களை எல்லாம் படிக்கின்றோம். ஆனால் திருக்குறளில் மட்டும் எந்த சமயத்தையும் சாராமல், எந்த சமயத்தையும் பழிக்காமல், மக்கள் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு, அவன் தெய்வமாக உயர்வதற்கு மிகச்சிறந்த எளிமையான கருத்துக்களை சொல்லியிருக்கின்ற அந்த திருக்குறளை மக்கள் படிக்க வேண்டும். அதை தினமும் ஓத வேண்டும். குழந்தைகளுக்கு நாம் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த கருத்தின்படி வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக தெய்வ நிலைக்கு உயர முடியும் என்பதை உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்கின்ற ஒரு குரல் இன்று மகாத்மா காந்தி அவர்கள் இந்த கொள்கையை பின்பற்றியதன் காரணமாக உலக அரங்கிலே அனைத்து இடங்களிலும் அவருக்கு சிலை வைத்ததோடு அவருடைய கொள்கைகளை பின்பற்றுகின்றவர்கள் தொகை பல நாடுகளிலே பெருகி வருகின்றது. அவருடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு பிடித்தமான ஒரு நூல் திருக்குறள் தான். அடுத்த ஜென்மம் அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்குமானால் நான் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழை கற்று திருக்குறளை படித்து அதனுடைய பொருள்களை நயமா அந்த திருக்குறளுடைய பெருமையை நான் இன்னும் அதிகமாக உணர வேண்டும். அதை மக்களுக்கு அந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும். அது உண்மையிலேயே மிகச்சிறந்த திருக்குறள் நூல், வாழ்வியல் நூல் என்பதை அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். வெளிநாட்டார் அத்தனை பேரும் அந்த திருக்குறளை பாராட்டியிருக்கின்றார்கள். மகாகவி பாரதி அவர்கள் கூட சொல்லுவார்கள், வள்ளுவந்தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் லங்கோவை போல் பூமி தலில் அங்கனமே கண்டதில்லை என்றெல்லாம் சொல்லுகின்ற அளவுக்கு திருக்குறள் மிக உயர்ந்த சிந்தனைகளை வாழ்வியல் கருத்துக்களை கொண்டிருக்கின்ற இந்த ஒரு நூல். இந்த ஒரு நூலை படித்தாலே உலகத்தில் உள்ள எல்லா நூல்களையும் படித்ததாகும் என்கின்ற ஒரு கருத்தை 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்து அதன் பின் போய் ஒருத்தர் வாய் கேட்கும் நூலுவோ மண்ணு தமிழ் புலவராய் விட்டிருக்கலாம் என்று சொல்வார்கள் திருவள்ளுவமாலையிலே. அப்படிப்பட்ட அந்த ஒரு நூலை படித்தாலே உலகத்தில் உள்ள அத்தனை நூல்களையும் படித்ததற்கு ஒப்பாகும் என்று இது சான்றளித்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழ் சான்றோர்கள். அப்படிப்பட்ட அருமையான நூலை நாம் இளமையிலிருந்தே கற்க வேண்டும். நாம் அதன்படி வாழ வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். படிப்பது முக்கியமல்ல, ஒரு குறளையாவது நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நடக்க வேண்டும். நாம் பின்பற்றி நடந்தால்

பின் நம்முடைய வாரிசுகள் பின்பற்றி நடக்கும், வாழ்வு சிறக்கும் என்பதுதான் என்னுடைய திருக்குறள் தொடர்பான ஒரு முக்கிய கருத்து. வணக்கம் வணக்கம் வள்ளுவ பெரியோய் வான் புகழ் கொண்ட வண்டமிழ் புலவோய், வணக்கம் வணக்கம் வள்ளுவ பெரியோய் வான் புகழ் கொண்ட வண்டமிழ் புலவோய், வணக்கம் வணக்கம் வள்ளுவ பெரியோய் அவரவர் சமய அறநெறி புகன்றாய், அவரவர் சமய அறநெறி புகன்

வண்டமிழ் புலவோய் வணக்கம் வணக்கம் யோம் வள்ளுவ பெரியோ. எல்லைகள் கடந்து இனமதம் கடந்தாய், எல்லைகள் கடந்து இனமதம் கடந்தாய், இன்னுயிர் யாவுமே இணையென உணர்ந்தாய், வல்லமையாவையும் வழங்கிட விழைந்தாய், வல்லமையாவையும் வழங்கிட விழை

0: வண்டமிழ் புலவோய் வணக்கம் வணக்கம் யோம் வள்ளுவ பெரியோ.
1: வணக்கம் சார். திருவள்ளுவருக்கும் வணக்கம். திருவள்ளுவருடைய பாதங்களை பின்பற்றி இன்னைக்கு அந்த கருத்துக்களை மக்களுக்கு பரப்புற உங்களுக்கும் வணக்கம். நேர்களே அனைவருக்கும் திரு பத்மநாபன் அவர்களுடைய பாடல்களும் சரி, அவருடைய பேச்சும் சரி, அவருடைய கருத்துக்களும் சரி, உங்களுக்கு ஒரு பெரிய விருந்து சாப்பிட்ட, அதாவது நல்ல கருத்து செறிப்புடைய ஒரு விருந்து சாப்பிட்ட ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். இவ்வளோ தூரம் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து அவர் பண்ணின தொண்டரை பற்றி நம்மக்கிட்ட சொன்னதுக்கு மீண்டும் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.
2: எம்ஓபி சமுதாய வானொலி நிலையத்தார்க்கு
3: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலையில் கவனம் மிக அவசியம். நமது நலன் மட்டும் இல்லாமல் சேர்ந்து பயணிக்கும் அனைவரின் நலனையும் கருத்தில் கொண்டு நாம் பயணிக்க வேண்டும். இதை நமக்கு அறிவுறுத்ததான் அடையார் சிஏஜி அண்ட் அலர்ட் சேர்ந்து ஒரு டிராபிக் அவேர்னஸ் ரேலி நடத்த போறாங்க. சாலையில எவ்வளவு பாதுகாப்பா வண்டி ஓட்டணும், ஒரு விபத்து நடந்தா உடனே எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. லைஃப் சேஃப்டி மெஷர்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், மைண்ட் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்க்க போறோம். இந்த ரேலிக்கு நம்ம மைம் கோபியும் வராரு. வரும் ஜூலை 1st வெள்ளிக்கிழமை மாலை 3 மெரினா பீச்ல இருக்க கண்ணகி ஸ்டாச்சுல மீட் பண்ணலாம்.
4: ரேடியோ பார்ட்னர் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ அட் 107.8 FM. ஆ கம்யூனிட்டி, ஆ பிரைட்.
5: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள்

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே ஷாலினி. சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம எல்லாருக்குமே கதை சொல்றது ரொம்ப பிடிக்கும். கதை கேக்குறது அதை விட பிடிக்கும். டிவி சீரியல் ஆரம்பிச்சு சினிமா, அட்வர்டைஸ்மெண்ட், இப்படி எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு கதை இருக்கும். நம்மள சுத்தியும் ஏதோ ஒரு கதை நடந்துட்டு இருக்கும். இப்படி நிறைய கதைகளாலதான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. கதைகள் மூலமா குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை சுலபமா புரிய வைக்க முடியும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சூப்பரா கதை சொல்வாரு. கதை சொல்றது ஒரு கலை. எத்தனையோ கலைகள் அழிஞ்சிட்டு வர இந்த காலகட்டத்துல கதை சொல்ற கலைய பாதுகாக்கிறதையே அறமா செஞ்சிட்டு வர்றது மட்டும் இல்லாம அறம்

0: சண்டை போட்டதுக்கு அடுத்து ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சரி, நான் எதுக்குன்னு உண்மையை சொல்கிறேன், நீ எதுக்குன்னு உண்மையை சொல்லணும். ஆ சரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மரம் சொல்லிச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் மரத்துலேருந்து ஒரு விதை வந்து பூமிக்குள்ளே போயிடுச்சு, அது அந்த இடத்துல தான் போச்சு. என் குழந்தை உள்ளேருந்து எப்போ வருவான்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு அவள் உள்ளேருந்து வெளியே வந்துட்டா, அந்த சந்தோஷம், அதனால் நான் சிரித்தேன் அப்படின்னு. சரி இப்போ நீ சொல்லு அப்படின்னு மரம் கேட்டுச்சு. அதுக்கு அந்த மைனா சொல்லிச்சு, எங்கள் பாட்டி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பழத்தை சாப்பிட்டு ஒரு கொட்டையை போட்டாங்களாம், அது உள்ளே போயிடுச்சு பூமிக்குள்ளே, அது எப்போ வெளியே வரும்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதான் டெய்லி நான் வந்து வந்து பார்த்துட்டு போவேன், இன்னைக்கு அந்த விதை உள்ளே வந்துருச்சு அப்படின்னு. உடனே இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தது கேட்டுட்டு இருந்து கீழே இருந்து குட்டி செடி சொல்லித்தான், கொஞ்சம் ரெண்டு பேரும் பேசாமல் விலை நில்லுங்க, சூரிய ஒளியை மேலே போடணும், நான் வளரணும் அப்படின்னு சொல்லித்தான். ஸோ அப்புறம் ரெண்டு மூணு பேருமே சந்தோஷமாக சிரித்தாங்க. அந்த மைனா பறந்து போச்சு, அந்த மரமும் சிரிச்சுக்கிட்டு அதுக்கடி பாதுகாப்பாக அங்கேயே இருந்துச்சு.
1: சூப்பராக இருந்துச்சு கதை. என்ன நேர்களே, கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா? ஸ்டே டியூன் வித் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பேசலாம் குமாஷா அவர்களோடு.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம விஜஸ் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. ஸோ தயவு செய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியர் சென்னை. அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அட இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல. ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இவ்ளோ அழகா கதை சொல்றீங்க, கதை சொல்ற கலைய இவ்ளோ நேசிக்கிறீங்க, உங்களுக்குள்ள இந்த கதைன்ற விதைய விதைச்சது யாரு?
1: எனக்கு சின்ன வயசுல எங்க பூட்டேன், அவர் என்ன பண்ணாருன்னா டெய்லி அவர் பண்ண கட்டல படுத்துக்கிட்டு கேட்க ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ டே எனக்கு வருஷத்துக்கு ஒரு அண்ணா வருவார், டேனியல்னு ஒரு அண்ணா, அந்த அண்ணா தான் கதை சொல்லுவார். ஸோ அந்த கதைகள் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஊறி போச்சு.
0: கதை கேட்ட காலம் போய் எப்போ கதை சொல்ல ஆரம்பிச்சிங்க?
1: சின்ன வயசில் ஹாஸ்டலில் படிக்கும்போது கதை சொல்லியிருக்கிறோம், நாடகம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது ஒரு பெரிய தெளிவாக இதே ஒரு வாழ்க்கையாக பண்ண ஆரம்பிச்சது வந்து 2013. அப்பதான் இது தொடர்ச்சியா பண்ண ஆரம்பிச்சது, ஊர் ஊரா போய் கதை சொல்றதுங்கிறது.
0: கதை சொல்றதையே வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, கதைகள் மூலமா குழந்தைகள்

0: மனசுல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு சொல்லுங்க.
1: கதை சொல்றது வந்து நம்ம ரொம்ப ஒரு குழந்தைங்க கேட்கும் போது நம்ம கூட இன்ட்ராக்ட் ஆறாங்க. ஸோ அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் ஆகும்போது அவங்கள பத்தி உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன திறமை இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஈஸியாக வந்து குழந்தைங்கிட்ட வந்து கதை மூலமாக கொண்டு போக முடியும். எந்த விஷயத்த எந்த குழந்தைக்கு எப்படி கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க முடியும். அடம் பிடிக்கிற குழந்தைக்கு வேற கதை, சமத்தாக இருக்கணும்னு நினச்சா அதுக்கு வேற கதை. ஸோ ஒரு குழந்தைக்கு உருவங்கள் வந்து கதை வழியாக ஈஸியாக கொடுக்க முடியும்.
0: சரி, கதை சொல்றத வந்து கலோக்கியலா கிண்டலா கதை விடுறது, அதாவது பொய் சொல்றது கூட கதை விடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது கதை சொல்றதுக்காகவே ஒரு அமைப்பை நிறுவனப்போ எந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்தது?
1: நாடா இது தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, நீ கதையெல்லாம் சொல்லி என்ன பண்ண போற அப்படிதான் சொன்னாங்க. சோ யாருக்கு இது ஃபர்ஸ்ட் புரியல, கதை சொல்றதுனால என்ன நடக்க போகுது, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், அதுக்கு பதிலாக கெரியர் கைடன்ஸ் மற்ற மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் நம்ம கூட டிராவல் பண்ண கதை கேட்க இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் பைத்தியக்காரன் சொன்ன காலகட்டம் தான் ஒரு வருஷத்துக்கு. இது
0: அவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் நீங்கள் தொடர்ந்து கதை சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். வானொலி தான் கதை சொல்ற கலையை வளர்த்ததுன்னு சொல்லலாம். வானொலி அண்ணான்னு அழைக்கப்படுற கூத்தபிரான் குழந்தைங்க கிட்ட கதை சொல்லி நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. அவருக்கு அப்புறம் அந்த அளவுக்கு பெருசா வேற யாரும் தாக்கத்தை ஏற்படுத்தலையே, இதையே
1: சரி எல்லாருக்கும் கதை சொல்றது வந்து இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சதுக்கு காரணம் யாரும் புத்தகங்கள் படிக்கிறதில்ல, குழந்தைங்க கூட உட்காந்து பேசுறதில்ல, எல்லாம் கொஞ்சம் வேகமாக பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிறதுனால என்னவோ அந்த மாதிரி யாருக்கும் தோணாமல் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் சிலது இருந்தும் ஏன் பண்ணலைங்கிறது தெரியல.
0: கதை சொல்றது ஒரு ஆர்ட், அது எப்படின்னு கொஞ்சம்
1: விளக்குங்களேன். ஸோ கதை அது சொல்ற விதம் இருக்குது, அது ஆளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. பெரிய ஆளுங்கிட்ட நான் கதை சொல்லணும்னா அது வேற பேட்டர்ன்ல அந்த கதை நிகழ்வு போகும். குழந்தைங்கிட்ட நம்ம கதை சொல்லும் போது எனக்கு ஒரு வடிவத்தை நான் கொடுத்தாகணும். ஸோ எனக்கான வடிவங்கிறது ஒரு கோமாளி, நான் ஒரு கோமாளியா மாறி அவங்க கிட்ட சாஷ்டாங்கமா விழுந்து அவனை சிரிக்க வச்சு, ஸோ அந்த மாதிரி நான் ஒரு வடிவத்தை எனக்கு நான் கொடுத்துக்கிட்டா மட்டும்தான் ஒரு கதை சொல்லியால வந்து ஒரு தெளிவான கதையை கொண்டு போக முடியும். அந்த குரங்கு சிரிச்சிச்சுங்கிறத என் மூஞ்சி வரப்பா வச்சுட்டு நான் சொன்னேன்னா அது நல்லா இருக்காது. ஸோ குழந்தைங்க கிட்ட கதை சொல்லும்போது என்ன நானே மாற்றிக்கணும், கோமாளியை மாற்றிக்கணும், நான் பாட்டு பண்ணணும், டான்ஸ் ஆடணும், ஆக்டிங் பண்ணணும். ஸோ இதெல்லாமே அந்த ஆர்ட்குள்ள வரும்.
0: தொடர்ந்து கேளுங்க, ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: சமுதாய வானொலி 107.8.
1: ஹாய், திஸ் இஸ் டைரக்டர் விஷ்ணுவர்தன். சமுதாயத்தில் எனக்கு வந்து சில வருத்தங்கள்லாம் இருக்குது. அந்த சில விஷயங்களில் நானும் ஈடுபட்டிருக்கேன். சொல்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, பட் ஐ எம் ஃபைட்டிங் டுவர்ட்ஸ் இட். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இந்த பசங்களை எல்லாம் ஃபுட்போர்ட் அடிக்கிறது, தட்ஸ் ஆல் அ லிட்டில் டூ மச், கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்சுவலாக. ஏன்னா யூ ஹேவ் அ லாங் லைஃப் அண்ட் யூ ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் திங் டு அச்சீவ். அதை முதல்ல பார்த்துக்கோங்க. நீங்கள் அதுக்குள்ளேயே நீங்கள் ஃபுட்போர்ட்லாம் அடிக்காதீங்க, தம்மல் அடிக்காதீங்க. அடிக்கிறவங்களாக தான் மெதுவாக நிறுத்துங்க, டப்பு நிறுத்தாதீங்க, கஷ்டம், எனக்கே தெரியாது. ட்ரிங்கிங் கைஸ், ஜஸ்ட் பிவேர், இட் குட் ஜஸ்ட் கில் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. So just take care of yourself. All the very best. Hi, நீங்க கேட்டிருக்குது MOP சமுதாய வானொலி 107.8. Thank you.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
3: நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
3: நமது பெருமை.
5: Welcome back to MOP Community Radio 107.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
3: அந்த மாதிரி கதை சொல்றதுக்காக போகும்போது நீங்க குழந்தைங்க கிட்ட உங்களுக்குன்னு ஒரு பேர் ஏதாவது வச்சிட்டு இருக்கீங்களா?
6: இல்ல, அப்படி இல்ல. பேர் கேப்பான, என்ன பேரு? டே குமார் அப்படின்னு சொல்லுவேன். அவன் கூப்பிடும் போது நல்லா இருக்கும், டே குமாரண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். சார், நேம் அந்த மாமா அந்த மாதிரி தனியா இருந்து. சரி,
3: ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கவிதை போட்டி, பேச்சு போட்டி, வினாடி வினா, பெயிண்டிங், டான்ஸ், பாட்டுன்னு எல்லா விதமான போட்டியும் நடத்துறாங்க. ஆனா கதை சொல்றதுக்குன்னு ஒரு காம்படிஷன் இல்ல. இது ஏன் அட அவ்வளவு ஏங்க? முன்னாடி எல்லாம் மாரல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு, அதுல நீதிநெறி கதைகள்லாம் சொல்லுவாங்க. இப்ப அந்த சப்ஜெக்ட் கூட இல்லையே, இத பத்தி நீங்க என்ன
6: நினைக்கிறீங்க? ஏன் கதை சொல்றதுக்கு யாரு இல்லைன்னா, அவங்களுக்கு கதை சொல்ல தெரியலங்கிறதா ஒரு விஷயம் இருக்குது. குழந்தைங்கும் கதை கேட்கல. ஸோ கதையை கேட்காத குழந்தைங்க வந்து எப்படி கதை சொல்லுவாங்க? ஸோ அதனால் நம்ம கதை சொல்கிறத நிப்பாட்டிட்டோம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே. நம்ம பாட்டி தாத்தா நமக்கு கதை சொன்னாங்க, அதனால் நம்ம இன்றைக்கி கதை பேசிகிட்டு இருக்கிறோம், கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம குழந்தைங்க ஏன் கதை போட்டியில் பங்கேற்க மாட்டுறாங்கன்னா, அவங்க யாரும் கதை கேட்கல. டீச்சருக்கும் கதை சொல்ல இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு கற்பனை யார்கிட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் குறைஞ்சி போச்சு, அதனால கதையும் குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன்.
3: சோ நம்ம கதை சொல்றது குறைஞ்சு போனதுனாலதான் குழந்தைங்களும் கதை சொல்றது இல்ல இல்லையா?
6: ஆமா ஆமா.
3: நம்ம கலாச்சாரத்துல மகாபாரதம், ராமாயணம்னு இதிகாச கதைகள் ஆரம்பிச்சு பஞ்சதந்திர கதைகள், அட அவ்வளோ ஏன், குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டுறதுக்கு கூட பாட்டி வடை சுட்ட கதையை சொல்லுவாங்க. இப்படி நம்ம வாழ்க்கை கதைகளாலேயே பின்னப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது குழந்தைகளுக்கான கதை எந்த அளவுக்கு முக்கியம், ஏன் குழந்தைங்களுக்கு கதை சொல்லணும்?
6: குழந்தைங்க கிட்ட கதை சொல்லும் போது அவங்க நம்ம கிட்ட கதை பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த கதையில தான் அவங்க எந்த மாதிரியான கற்பனையான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது எல்லா விஷயமும் நம்ம கதை மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்ம ஒரு ஆரம்பத்துல நம்ம கதை பேச சொல்லி ஆகணும். அப்படி சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அடுத்து அவங்க கதை பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க கதை பேசும்போது அந்த கதைக்குள்ள அவங்களுடைய கற்பனை, அவங்க அந்த பூமியை எப்படி பாக்குறாங்க, நம்மளை எப்படி பாக்குறாங்க, சுத்தி இருக்கிற விஷயத்த எப்படி பாக்குறாங்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க அவங்களா பேச வைக்கிறதுக்கு கதைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பங்கு.
3: உங்களோட கதை பயணம் நகரத்தை சுத்தி இருக்கா இல்லைன்னா கிராமத்தை சுத்தி இருக்கா? அதிகமான அளவுல எந்த இடத்த சுத்தி இருக்கு?
6: எல்லா பக்கம் தான் போயிட்டு இருக்கிறோம். அதுல கிராமம் இவ்வளோ பர்சன்டேஜ், நகரம் இவ்வளோ பர்சன்டேஜ் எல்லாம் சொல்ல முடியல. எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம். குழந்தைங்கன்னா குழந்தைங்க தான் சார், நகர்ப்புற குழந்தைகள், கிராமப்புற குழந்தைகள் அப்படின்னா கூப்பிடுறாங்களா, போறோம், கதை சொல்றோம், அவ்வளவுதான்.
3: சரி, நகர்ப்புற குழந்தைங்களுக்கும் கிராமப்புற குழந்தைங்களுக்கும் கதை சொல்ற போது ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
6: இருக்கும். கிராமப்புற குழந்தைங்க கிட்ட கதை சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அவங்ககிட்ட ஒரு கூச்சம் இருக்கும், பக்கத்துல மின்கள் ரொம்ப வெக்கப்பட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு அடுத்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த வெளிப்படையா தெளிவா வந்து பேசுவான். அவனுக்கிட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நகரப்புற குழந்தைங்க வந்து தெரியல, எனக்கு கொஞ்சம் வெக்கப்படுறாங்க அவங்கள விட, அந்த மாதிரி தோணுது.
3: கதை கேக்குறது மூலமா கற்பனை திறன் வளருது. கதை கேட்டு வளர்றவங்க பிற்காலத்துல கதை எழுதுறவங்களாவும் உருவாகுறாங்க. இந்த மாதிரி உங்களோட டீம்ல யாராவது இருக்காங்களா?
6: நம்ம கதை சொல்றவங்க இயக்கத்துல கதை சொல்றவங்க இருக்கிறாங்க, நாடகம் பண்றவங்க இருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் யாரும் கதை எழுதி அது புத்தகமா யாரும் போட்டது இல்ல.
3: ஆனா அவங்க போற இடத்துல வந்து நிறைய கதைகள், அவங்களோட கற்பனை கதைகள் தான் சொல்றாங்க இல்லையா?
6: ஆமா, அவங்க கற்பனை கதைகள் சொல்லுவாங்க. பிளஸ் அது இல்லாம குழந்தைங்க சொல்ற கதை இருக்கும் இல்லையா, அதை நாங்க கலெக்ட் பண்ணிக்குவோம்.
3: அந்த இந்த ஸ்கூல்ல ஒரு குழந்தை கதை சொல்லுச்சுனா நாளைக்கு அதை வேற ஸ்கூல்ல
6: வேற வேற குழந்தைங்க கிட்ட சொல்றது.
3: அப்போ நீங்க கதை சொல்ல போறப்போ உங்களுக்கு நிறைய கதைகளும் கிடைக்குது.
6: ஆமா, அதுக்கே அதான் முக்கியமான வேலையா நமக்கு போய் குழந்தைகிட்ட கதை பிறக்கிறது.
3: உங்களோட கதை சொல்லும் இயக்கத்துல எத்தனை ஆர்வலர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் கதை சொல்றாங்க?
6: இது கவுண்டனால சரியா சொல்ல முடியல, ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க.
3: ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்காங்களா?
6: அங்கங்க சில நண்பர்கள் இருக்காங்க, அந்தந்த ஊருக்கு போகும்போது அவங்க நம்ம கூட சேர்ந்து போவாங்க.
3: கதை சொல்றதுல ஆர்வம் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றீங்களா?
6: அது ஸ்கூல்ல போவோம் இல்லையா, ஸ்கூல்ல போயிட்டு இருக்கும்போது அங்க ஒர்க் ஷாப் போயிருப்போம். கதை எப்படி சொல்றது, நாடகம் எப்படி நடிக்கிறது, ஒரு கதையை எப்படிலாம் உருவப்படுத்தலாம், பொம்மலாட்டமாவோ இல்லை வந்து களிமண் மூலமாவோ, பெயிண்டிங் மூலமா, நாடகம் மூலமா, டான்ஸ் மூலமா, பாட்டு மூலமா. ஸோ அந்த கதையை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது ஸ்கூலில் ஒர்க் ஷாப் எடுத்துருக்குறோம். வெளியே வந்து யாராவது ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்கன்னா போயிருப்போம். பட் நம்மளா வந்து கதை சொல்கிற வாங்க நடத்த போகுது அப்படின்னு சொல்லி நம்மளா பேனர் போட்டு எந்த ஒர்க் ஷாப்பும் எடுக்கிறது.
3: ஆடியோ சிடி, டிவி சேனல்ஸ், ரேடியோ மூலமா கதை சொல்றதுக்கும் நேரடியா குழந்தைங்க கிட்ட உட்காந்து அவங்களுக்கு கதை சொல்லி அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்?
6: ஸோ ஆடியோ சிடி இந்த மாதிரி மைக் முன்னாடி கதை சொல்லும் போது எதை கட்டி போட்டு உட்காந்து தனி ரூம் உட்காந்து பேசுற மாதிரி இருக்குது. இதே குழந்தைங்கிட்ட உட்காந்து பேசும்போது அந்த ஒரு இடத்துல உட்கார முடியாது, ஜாலியாக அங்கங்க சுத்திட்டு இருக்கேன், நாலு பேர் நம்ம சொல்றத சிரிப்பான், அப்ப நமக்கு தெரியும் கதை சொல்ற கதை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. இப்ப அது எதுவுமே தெரியாது இல்ல, நான் வட சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இது முன்னாடி இருக்கிற மாதிரி பார்த்தா
3: அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு வந்து நேரடியா குழந்தைங்க கிட்ட கதை சொல்லி கிட்ட உட்காந்து சொல்றதுதான் பிடிக்கும் இல்லையா?
6: ஆமா, அது பழகி போச்சு. அதனால மற்ற முறையில கதை சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்துல போர் அடிச்சிடும்.
3: தொடர்ந்து கேளுங்க, ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: Do you have that 8-year-old girl cleaning your table? Do you have that 10-year-old boy doing your laundry? Or do you have that 9-year-old kid making you chai? To all the ignorant scholars, if you really want to promote education, then don't encourage child labor.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
7: Hello everybody, I'm Meghana Badrinath and you're listening to MOP Community Radio 107.8. I'm an international level sailor and I've been sailing for the past 6 years. Sailing is a very fun sport and a non-risky sport. Everybody loves water and people who are listening to this and those who are interested, I would love all of y'all to come try sailing. Sailing is a sport where there's 100% competition and 0% pollution. You're listening to MOP Community Radio 107.8. Keep listening to it.

0: வெல்கம் பேக் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நீங்க கதை சொல்லும் போது குழந்தைங்க உங்களை கதை சொல்ல விடாம நிறைய கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி வாலுத்தனமான குழந்தைங்களை எப்படி சமாளிப்பீங்க?
1: சமய கேள்வி கேட்பாங்க, நம்ம கதை சொல்லும் போது பின்னாடியே சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்போ கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கெஞ்ச ஆரம்பிச்சிருவேன், டே தம்பிங்களா டே பீசுறாரு கதை சொல்லாம்டா, சரி கதை அப்புறம் கேட்டுருவேன் ஃபைனலா, டே கதை சொல்லவே வேணாமா சொல்லுங்கடா விளாட்லாம் விளாட போகலாம் அப்படின்னு நான் சொல்லு நான் சொல்லலாம் சொல்லலாம் நானு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அமைதியாவானுங்க, அப்புறம் கதை கொண்டு போவேன்.
0: எந்த குழந்தையாவது பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேள்வி கேட்டு உங்களை திணற அடிச்சிருக்கா? அந்த மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான அனுபவம் ஏதாச்சும் பகிர்ந்துக்கோங்களேன்.
1: இருக்குது, அது ரொம்ப டைம் நடந்திருக்குது. கதை சொல்லும் போது நான் ஒரு ஊர்ல அப்படின்னு சொன்னா பக்கத்துல ஒரு நாலு பேர் உட்காந்துக்குவோம், அது ஒரு ஊர்ல அந்த காட்டுக்குள்ள அந்த காட்டுக்குள்ள நான் என்னென்ன சொல்றேன் திருப்பி சொல்லிட்டே இருப்பான். இது எனக்கு டே நானே வந்து தின நான் அந்த ஸ்பாட்ல யோசிச்சு கதை சொல்றது, முன்னாடியே அந்த கதையை வந்து எழுதி வச்சோ இல்ல யோசிச்சோ சொல்றது இல்ல, அப்படியே அடிச்சு விடுறதுதான். சின்னத்தடையும் மறந்துடும், அடே டே என்னடா அத்தன் வீடு பண்ற அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை பக்கத்தில், அப்புறம் அவனை கேரக்டராக பிடிச்சிக்குவேன். இந்த இதுதான் அந்த கதையில் ஒரு கேரக்டர் கொண்டு வந்து, இது வந்து சிங்கம், அந்த சிங்கம் அமைதியாகவே இருக்கும் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி டக்குனு உனக்கு சிங்கமாக பிடிச்சி தூக்கி வந்து முன்னாடி உட்காரிட்டு, இப்போ நீ அமைதியான சிங்கம் அமைதியாக நின்று போவார் அப்படின்னா கொஞ்ச நேரம் நின்றுவான். அதுக்கடுத்து அந்த இடத்துல ஸோ நாலு பேர்த்துல ஒருத்தனை தூக்குனதுக்கடுத்து மூணு பேர் அமைதியாகிடுவாங்கல்ல, அப்புறம் அப்படியே மெதுவாக போயிடும்.
0: இல்லை அவங்க ஏதாவது கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு ஐயோ இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்களே எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாம திணறிருக்கீங்களா?
1: அப்படி கேள்வி கேட்கும்போது நான் சிரிச்சிடுவேன், நான் கேட்கும்போது மெதுவாக சிரிப்பேன், அவனுக்கே புரிஞ்சிடும் நான் தெரிலதானே அப்படின்வான், ஆமாடா தெரிலடா எனக்கு அப்படின்னு, சரி சரி விடு விடு கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி கதையை கொண்டு போயிருவாங்க.
0: இது வரைக்கும் எவ்வளோ ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க, எத்தனை ஊர்களுக்கு பயணம் செஞ்சிருக்கீங்க?
1: தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் பெரும்பாலும் போயாச்சு, தூத்துக்குடி மட்டும் இது வரைக்கும் புகாத மாவட்டம்னா அது ஒன்று தான், மற்றபடி எல்லா மாவட்டங்களுக்கும்.
0: தோராயமாக எத்தனை ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க?
1: எழுதி வச்சது இல்லை, ஆனால் மாதத்தில் எப்படி ஒரு 30 நாள் 20 நாள் ட்ராவல்
0: கதை பயணம். உங்களோட கதை பயணம் குழந்தைகள் மத்தியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு?
1: சில ஸ்கூலில் போய் நம்ம கதையை சொல்லும்போது முன்னாடி வந்து கதை சொல்லுவாங்க குழந்தைங்க, சில குழந்தைங்களை வந்து நாடகம் கதையை வந்து நாடகமாக பண்ணும்போது முன்னாடி வந்து பண்ணுவாங்க. அப்போது அந்த ஸ்கூலில் இருக்க டீச்சர் சொல்லுவாங்க, இவனுக்கு இவனை நான் இதுவரைக்கும் கிளாஸில் பேசினதே கிடையாது, அமைதி ஒரு மக்கு, ஆனால் இவன் எப்படி இவ்வளோ சத்தம் போட்டு பேசுகிறான் நாடகத்தில், சத்தம் போட்டு எப்படி கதை சொல்கிறான், இவன் எப்படி இந்த கதை எழுதுனா, இவன் கிளாஸில் எழுதுனதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு எழுத மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிற ஒரு குழந்தை கதை சொல்லும்போது முன்னாடி வந்து சொல்கிறதும், கதை எழுதும்போது அது சந்தோஷமாக அதை எழுதுறதும், அது நேரடியாக நாங்களும் பார்த்துருக்குறோம் டீச்சரும் பார்த்துருக்காங்க.
0: இப்போ நீங்கள் கதை சொல்கிறீங்க, ஒரே நேரத்தில் எத்தனை குழந்தைங்களை உட்கார வச்சு கதை சொல்ல முடியும், ஒரு குரூப்பில் எத்தனை குழந்தைங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும்?
1: இது வரைக்கும் ஒரே இடத்துல ஒரு 250 குழந்தைங்க வரைக்கும் உட்கார வச்சு நான் கதை சொல்லியிருக்கிறேன், ஆனால் அது ரொம்ப டஃப்பான ஒரு செக்ஷன், அதுக்கடுத்து 100 அந்த மாதிரி தான். ஆனால் ஒரு 20-40 அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், அது 25-30 இருந்துச்சுன்னா அவ்வளோ அழகாக போகும் அந்த செக்ஷன்.
0: ஃபேரி டேல்ஸ், பெட் டைம் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி நிறைய ஆங்கில கதைகள் கேட்குறாங்க. இதை ஒரு பிஸ்னஸாகவே பல MNC நிறுவனங்கள் கூட பண்ணுது. ஆனால் ஆத்மார்த்தமாக நம்ம தாய்மொழியில் தமிழில் கதை சொல்கிறப்போ குழந்தைங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க?
1: தமிழில் கதை சொல்லும்போது அவனுடைய மதர் டங் அவனுக்கு, அதனால் வந்து அவன் டக்குன்னு அந்த கதைக்குள்ளே இன்வால்வ் ஆயிடுவான். அதை விட நம்ம தாய்மொழியில் நம்ம கதை சொல் தமிழில் சொல்கிறத விட வட்டார மொழியில் நம்ம கதை சொல்லும்போது செம இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவான் அவன். ஒரு மதுரை போயிட்டு மதுரை ஸ்லாங்கில் வந்து ஒரு யானையும் கரடியும் பேசுகிற மாதிரியும், மெட்ராஸில் கதை சொல்லும்போது அப்படியே லோக்கல் மெட்ராஸ் பாஷையில் வந்து ஒரு எலியும் பூனையும் பேசுகிற மாதிரி அப்படியே கதையை கொண்டு போனான், அதில் அப்படியே உக்காந்துருவான். இந்த எலியும் பூனையும் நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி ஒரு அவனுக்கு ஃபீல் இருக்கும். ஸோ அவன் கதைக்குள்ளே இன்வால்வ் ஆகி அதை விட்டு வெளியே போகாமல் நம்ம கூட அப்படியே அதுக்குள்ளே ட்ராவல் ஆகும்,
0: அவங்களும் அந்த கதையில் இருக்கிற மாதிரி
1: ஒரு ஃபீல் பண்ணுவாங்க.
0: உங்கள் கதை பயணத்தோட இலக்கு என்ன?
1: இலக்கு வந்து ஒவ்வொரு குழந்தையும் கதை சொல்லும்போது இந்த கதை வழியாக அவங்களை கேள்வி கேட்க வைக்க முடியும், எழுத்து மேலேயும் வாசிப்பு மேலேயும் நாடகத்து மேலேயும் அவங்களுக்கு ஒரு ஆசை ஏற்படுத்த முடியும். இந்த கதையை ஏன் வந்து எல்லா பள்ளிகளிலும் வந்து ஒரு ஒரு விஷயமா எடுத்து பண்ணக்கூடாது, பாடத்தையே ஒரு கதையின் நடையில் வந்து நம்ம ஏன் சொல்லக்கூடாது, ஸோ அதுதான் நாங்கள் ஆசைப்படுறது. இந்த கதையை வந்து ஒவ்வொரு பள்ளியிலும் எல்லா ஆசிரியர்களும் அது பாடமாகவோ நடத்தும் போதே பாடத்தை நடத்தும் போதே அது கதையை வடிவத்தில் கொடுக்கறது, இன்னும் குழந்தைங்களை கதை பேச வைக்கிறது. அப்போ அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், கிரியேட்டிவிட்டி எல்லாமே அவனுக்குள்ளே வெளிவர ஆரம்பிக்கும். ஸோ கதை தான் வந்து நம்ம கற்றலில் வந்து முதல் ஆசான். ஸோ அந்த கதை வடிவத்தில் எல்லா விஷயத்தையும் கொண்டு போங்க அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம்.
0: அருமையாக சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை ஒரு சின்ன கதையோட ஆரம்பிச்சிங்க, அதே மாதிரி ஒரு சின்ன கதையோட நிறைவு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் மட்டும் இல்லை, நேயர்களும் உங்கள் கதையை கேட்கறதுக்காக ஆர்வமாக இருக்காங்க. ப்ளீஸ் ஒரு சின்ன கதை சொல்லுங்களேன்.
1: ஒரு குட்டி பொண்ணு சாயந்தரமாச்சு, வீட்டில் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு எனக்கு யாராவது கதை சொல்லுங்கன்னு சொல்லி பாட்டிக்கிட்ட போனாங்க. பாட்டி வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க, தாத்தாவும் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அம்மா கிட்டே போனாங்க, அம்மா வந்து இது ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா கிட்டே போனாங்க, அப்பா வந்து லேப்டாப் முன்னாடி உட்காந்துட்டு இது வேலை பார்த்துட்டு இருந்தார். எல்லாருக்கிட்டையும் கதை கேட்டால் யாருமே கதை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த குட்டி பொண்ணு நேராக போயிட்டு அழுதுகிட்டே தன்னுடைய பெட்டில் படுத்துட்டா. படுத்த உடனே அவள் கனவுல வந்து ஒரு பெரிய மரம் வருது. அந்த மரம் சொல்லுது, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். மரம், நீ எனக்கு கதை சொல்ல போறியா? ஆமாம், நான் உனக்கு கதை சொல்கிறேன். என்ன கதை சொல்ல போற? ஒரு சிட்டுக்குருவியை பற்றி நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். சிட்டுக்குருவியா? ஆமாம், சிட்டுக்குருவி. ஒரு நாள் இப்படி தான் நீ சோகமாக இருந்த மாதிரி அந்த சிட்டுக்குருவி வந்து என்கிட்ட சோகமாக இருந்துச்சு. அப்போ நான் கிட்ட கேட்டேன், ஏன் சிட்டுக்குருவி நீ சோகமாக இருக்கேன்னு. அந்த சிட்டுக்குருவி சொல்லிச்சு, எல்லா பறவையும் பெருசு பெருசாக இருக்குது, நான் ரொம்ப சின்னதாக இருக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை தூரத்துலேருந்து கேட்டுட்டு இருந்த நிலா அந்த சிட்டுக்குருவியை பார்த்து சொல்லிச்சு, நீ ஏன் இவ்வளோ தூரம் யோசிக்கிற? நீ சின்னதாக சின்ன ஒரு குருவி தான், ஆனால் நீ பறக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அழகை பார்த்து வியக்காதவங்க யாருமே கிடையாது. அதனால் வந்து மற்றவங்களெலாம் யோசிச்சு பார்க்காத, அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்கன்னு பார்க்காத, நீ சின்னதாக இருந்தாலும் அழகு தான் அப்படின்னு நீங்களா சொல்லிச்சு. உடனே சிட்டுக்குருவிக்கு ரொம்ப சந்தோஷம். சிட்டுக்குருவி, நான் இப்போ பறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அதுக்கு மரம் சொல்லிச்சு, ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, இங்கேயும் பறந்து போவேணா, அமைதி எங்கேயே உட்காந்துரு, காலங்காத்தால் நீ பறந்து போ அப்படின்ட்டு. உடனே விடிஞ்ச உடனே அந்த சிட்டுக்குருவி பறந்து

0: போச்சு. பறந்து போகும்போது அந்த குட்டி பாப்பா தூக்கத்திலிருந்து பறந்து போகாத அப்படின்னு சத்தம் போட்டு எழுந்துச்சா. அவங்க அம்மா கேட்டாங்க, என்ன அப்படின்னு. நான் சொன்னால் கனவுல நிலாவும் மரம் சிட்டுக்குருவிலாம் கதை சொன்னாங்க அப்படின்னு. உடனே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என் குழந்தைக்கு கனவுல வந்து அவள் கதை கேட்டுட்டு இருக்கிறா, நிஜத்தில் நானும் என் கனவுன்னு இருக்கிறோம், நான் கதை சொல்லலையே அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இது அடுத்த நாள் காலையில் எல்லாரும் பேசினாங்க. அன்னையிலேருந்து அவங்க பாட்டி தாத்தா ராத்திரி தூக்கும்போது அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கதை சொல்லி அந்த குட்டி பாப்பா தூங்க வச்சாங்க. அன்னையிலேருந்து அவள் கனவுல கதை கேட்காம நிஜ வாழ்க்கையில் கதை கேட்டாள்.
1: இதே மாதிரி எல்லார் வீட்லயும் அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு அவங்கவுங்க கதை சொன்னா நல்லா இருக்கும். கதை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய கதைகளை நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய இடத்துக்கு போய் சொல்லணும். உங்களோட கதை பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.

பேசிக்கிட்டு இருந்தாங்க குமாஷா. நீங்க கேட்டுக்கிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க குமார் சார் பேசுறேன். நான் ஒரு ஊர் சுத்தி ஒரு கதை சொல்லி கதை சொல்ற வாங்கிற ஒரு அமைப்புடைய நிறுவனர். இன்னைக்கு நான் ஊர் ஊரா போய் கதை சொல்லும்போது ஒரே விஷயம், நம்ம பண்ற பெரிய தப்பு நம்ம குழந்தைங்களா பாக்குறது கிடையாது. அது ஒரு மெட்டீரியலா பாக்குறோம். அந்த குழந்தைய நான் உருவாக்கிட்டேங்கிறதுக்காக நான் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் அந்த குழந்தைக்குள்ள திணிச்சு அந்த குழந்தை அப்படிதான் வளரணும்னு சொல்லி அவங்களுடைய கற்பனையை பத்தி எதுவுமே கேட்காம நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நம்ம அவங்கள புடிச்சு வச்சு ஒரு களிமண்ணாவே நம்ம கைக்குள்ள வச்சுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு அந்த குழந்தைங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமை, அந்த குழந்தைங்களுக்குள்ள கற்பனைகளை என்னைக்கு உட்காந்து பொறுமையா ஒரு ஆசிரியரா ஒரு பெற்றோரா நம்ம கேட்குறோமோ அன்னைக்கு தான் இந்த குழந்தைங்க ஒரு சுதந்திரமாக தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பெருசாக செய்யக்கூடிய ஒரு மனுஷங்களாக மாற ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்கள் கையில் பிடிச்சி வைக்காமல் சுதந்திரமாக பறக்க விடுங்க. அவங்க பறப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம நாட்டுக்கு, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அவங்க ஏதோ ஒரு அழகான விஷயத்தை கொடுப்பாங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அவங்களுக்கான சுதந்திரம். குழந்தைங்களை குழந்தைங்களாக பார்ப்போம், மெட்டீரியலாக இல்லாமல். நன்றி. நீங்கள் கேட்குறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ சென்னை,
1: நீங்க கேட்டு இருக்கிறது
2: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கைனே இல்லையா?
0: ஏன் என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
4: பஸ்லதான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
5: நான் அவர் தெய்வம் மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
6: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
7: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
8: Presenting her story.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் எவ்வளவு?
1: அது வாங்க 800 ரூபாய்.
2: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
0: இங்க இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ல ISI மார்க்கே இல்லையே.
1: அதுங்களா?
0: ISI மார்க் இல்லைன்னா ஸ்டெபிலைசர் வாங்க மாட்டேன்.
3: ஆம் நேயர்களே, ISI மார்க் உள்ளதே மட்டும் வாங்குவோம், அதுவே தரத்திற்கு உத்தரவாதம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல் வுமனா நீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு 2 லைன் சொல்ல முடியுமா?
6: சக்சஸ்ங்கிறது அவங்க உங்களோட அளவுகோல் தான். எனக்கு இன்னும் பார்த்தா என்னோட சக்சஸ் போர்லேன்னு கூட தோணலாம். உங்களுக்கு என்ன பாக்கும்போது நான் சக்சஸ்ஃபுல் உமனா தோணலாம். நான் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்ட்டு தேவையில்லாம மண்டையை போட்டு உடச்சிட்டு எல்லாம் வாழ வேண்டாம். பட் சக்சஸ்ஃபுல் உமன் நான்

0: சொல்லுவேன்னா, எமோஷனலா நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணிட்டு நைட்ல பார்த்தா நிம்மதியா தூங்கணும். தேவையில்லாத கிரீடினஸ் எல்லாம் இல்லாம ஐம் ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் பிராக்டிஸ் பண்றதா ஒரு பெரிய சக்சஸ். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டா எனிபடி கேன் பி அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அதை வேணா நான் சொல்லலாம். நான் வந்து கரியர்ல சக்சஸ் ஆனதையோ பெருசா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஆனேன் அண்ட் ஐ எம் செல்ஃப் மேட் உமன் அப்படிங்கறது எல்லாத்தையும் விட ஐ எம் ஏபிள் டு ஸ்லீப் ஹாப்பிலி அண்ட் ஐ எம் ஏபிள் டு பிராக்டிஸ் ஹாப்பினஸ் தட் வே ஐ எம் அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங். அதனால வந்து சொசைட்டில இருக்கிற பல பிரச்சனைகள் நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வாழ்க்கை என்னன்னு என்னால இன்னும் கூட படிக்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது. அது மூலமா என்னுடைய நெட்வொர்க் கொஞ்சம் பெருசாச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு ரீச் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் பீப்புள் ஆர் ஏபிள் டு ரீச் மீ. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் உதவிகள் அது பண்ண முடிஞ்சது. அது பெரிய சோசியல் ஒர்க்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அது வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, ஒரு மனிதனா பிறந்தவன் வந்து 5 ஜீவராசிக்கு உணவு வைக்கணும்பா. அதே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு ஈ, எறும்பு, காக்கா, நாய், நரி. நிறைய பிடிக்க முடியாது இப்பெல்லாம். அதனால காக்கா ஒன்னா பிடிச்சிக்கலாம். நாய் அந்த மாதிரி, பூனை, மாடுக்கு எது கொடுக்கறது? சக மனிதர்களுக்காவது உணவு கொடுக்கணும், யாராவது ஒருத்தருக்காவது கொடுக்கணும்னு அந்த காலம் மாதிரி சிவனடியார்களுக்கா காத்துட்டு இருந்து அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட முடியுங்கிற நிலைமை இல்ல. அரிசி வைக்கிற வேலையில யாராவது வராங்கனால கதை சாத்திர அப்புறம் நம்ம சாப்பிட்டுறோம் கூப்பிடலான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே இல்லையா. சோ அட்லீஸ்ட் இத வந்து பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாமே ஒரு ரொட்டேஷன்ல போய்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுவே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு உறவும், ஒரு ஒருத்தருக்கு உணவு கொடுக்கறதுமே. இன்னொன்னு நீ சொல்லணும்னா, சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாம் ஒரு வித்தியாசமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்தாங்க. அவங்கள பார்த்து நாங்கெல்லாம் வளர்ந்தது. உதாரணத்துக்கு லால் பகதூர் சாஸ்திரி. அவங்க பேரே நீங்க எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா. அவர் வந்து திங்கக்கிழமைகள்ல மாத்திரம் ராத்திரியில எல்லாருமே ஒருவேளை உணவை தவிர்த்து கோதுமையோ ஏதோ அந்த மாதிரி கம்மியா சாப்பிட்டு அந்த உணவை வந்து நீங்க சேர்த்து வச்சு ஏழைகளை கொடுக்கலாமே அப்படின்னாரு. அது வந்து ஐ வாஸ் வெரி யங் தட் டைம். மைண்ட்ல நல்லா பதிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே? மூணு வேளை சாப்பிட்டா ஓகே. முதல் வேளை சாப்பிடறவன் வந்து யோகி, ரெண்டு வேளை சாப்பிட்டா அவன் வந்து போகி, மூணு வேளை சாப்பிட்டா ரோகி, நாலு வேளை சாப்பிடறவன் தேச துரோகிகள் அந்த நாட்டுல இருக்காங்க. சோ அது முதல்ல அதுல கட் பண்ணாலே பேசிக்கா வயத்தை ரொப்பிட்டாலே எல்லாருக்கும் பசிங்கறது அடங்கி போனாலே உனக்கு அடுத்த தாட் வர ஆரம்பிக்கும். என்ன செய்யணும், உதவி செய்யணுமா, படிக்கணுமா, நம்ம முன்னுக்கு வரணுமா, நம்ம என்ன செய்யணும்னு பேசிக்கா அதுக்குண்டான வழிய வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுக்கறாங்க எங்களுக்கு எல்லாம். இந்த காக்காக்கு வைய இப்ப வந்து குழந்தைகளுக்கு பர்த்டே என்னும் பொழுது கோவை கிஃப்ட் மாதிரி கொடுன்னு குடுக்கறது பழக்கறாங்க. அந்த குடுக்கறதுங்கிறது பழகினால உங்களுக்கு வந்து அந்த சோசியல் கமிட்மெண்ட் வந்துருது.
1: உங்களோட ரோல் மாடல் இருக்கலாம்
0: என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே. எனக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. சாதாரணமா வீட பெருக்க வரவுளும் சொல்லி கொடுக்கலாம். நாம யார்கிட்ட என்ன பாடம் கத்துக்கிறோம்ங்கறதா. ஏன்னா எல்லார்கிட்டயும் எல்லா நல்லதும் இருக்கு, நம்மளை விட அதீதமான தெளிவுகளும் இருக்கு வாழ்க்கையை பார்த்தவங்க கிட்ட. அவங்க எந்த மட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்க எல்லாம் ரோல் மாடல் தான் எனக்கு.
1: உங்களோட எந்த ஏஜ்ல இருந்து இதை நீங்க இன்கல்கேட் பண்ணா இதெல்லாம் பண்ண?
0: சின்ன வயசுல இருந்து. ஏன்னா அந்த காலத்து வாழ்க்கை முறையே வேற. இந்த ஒரு 20 வருஷமா ரொம்பவே மாறி போச்சு. இன்னொன்னு என்னன்னா, முன்ன வந்து ஒரு சர்வோதயா பானைன்னு எல்லார் வீட்லயும் இருக்கும். சங்கர மடத்துல இருந்து கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த பானையை வாங்கிட்டு போவாங்க. தினமே நம்ம அரிசி போடும் பொழுது ஒரு கைப்பிடி அரிசி அதுல போட்டுடணும். சோ மாச கடைசியில பாக்கும் போது ஏதோ ஒரு கொஞ்சமா சேர்ந்துரும். 10 வீட்டுல வாங்கிட்டங்கனால அந்த அரிசி வந்து எல்லாருக்குமே ஆகும். ஏன்னா வேத பாராயணம் படிக்கிற பசங்க அப்பெல்லாம் வந்து ரொம்பவே ஏழ்மை இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த அரிசியை வாங்கிட்டு போவாங்க. இந்த தாட்டு, லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி ஒரு பெரிய தலைவர் சொன்ன தாட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டு கேட்டு சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்ந்த விதம் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. இந்த சோசியல் கமிட்மெண்ட் என்னும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும், அதனால இந்த எங்கேயாவது பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ரோட கிளீனா வச்சுக்கணும், அவங்க வீட்டு வாசல கிளீனா வச்சுக்கிட்டாலே போறோம். இது பண்ணவே மாட்டேங்கிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஸ்கூட்டர் போற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்துட்டோம். ஏன்னா டிராபிக் ஜாம் ஆச்சுனால 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்கிறதே இல்ல. என்னமோ இவனுக்கு மாத்திரம் தான் டிராபிக் ஜாம் ஆன மாதிரி சைட்ல பெடஸ்ட்ரியன்ஸ் போற வழியில் இப்ப நான் பார்த்தேன். இந்த சர்தார் வல்லபாய் வல்லபாய் பட்டேல் ரோட்ல அர்ஜென்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் போறது, இன்னும் கொஞ்சம் போனா அங்க கூவத்துல விழுந்துருவான், கவலைப்பட மாட்டான் போல இருக்க. சொன்னேன், சரி இந்த அளவுக்கு அவசரத்துல இருக்கோம் நம்ம, அந்த ஒரு பொறுமை, இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தினால நம்ம உயிரும் போகலாம் காலும் போகலாம்ங்கறதெல்லாம் இல்ல. மத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போயிடணும், அப்படி நான் போய் சேர்ந்தோம், நான் சுயநலமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே அது பெரிய சோசியல் ஒர்க். சுயநலத்தை தவிர்த்துட்டு சுத்தத்தை கொஞ்சம் வளர்த்த ஆரம்பிச்சாலே பெரிய சோசியல் ஒர்க். அதை வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தான் பெட்டர். ஏன்னா கேட்ச் தம் எங்குன்னு உங்களுக்கு இன்னும் கீழே இருக்கலாம், ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்ப வந்து இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், இந்த பட்டாசு தொழிற்சாலையில எங்க வீட்டுல வந்து குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிறதே இல்ல, 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா என் பொண்ணு இந்த சமிக்தாட்ட சொன்ன போது இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில குழந்தைகள் தான், அப்புறம் பீடி தொழிற்சாலையிலயும் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொன்ன போது எத்தனையோ குழந்தைகள் தீ விபத்துல செத்து போயிடும். என்ன பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு வந்து கரண்ட் ரொம்ப செலவாகும், இது நிறைய பேருக்கு தெரியாது. ராத்திரி வேளையில கரண்ட் செலவாகுங்கிறதுனால கதவெல்லாம் மூடிட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ண வச்சு அந்த பிள்ளைகளை மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு அந்த பிள்ளைகள்லாம் பட்டாசு தொழிற்சாலையில வேலை பண்ணும். ராத்திரியில தீப்பொறி பறக்கும் பொழுது காலையில குழந்தைகள் இறந்து போயிருக்கும். காலையில ஒரு நியூஸ் அவ்வளவுதான் காலம், பட்டாசு தொழிற்சாலையில் குழந்தைகளும் இவர்களும் தீ விபத்தில் கருகினார்கள். ஐயோ பாவம், முடிஞ்சு போச்சு, நம்ம முடிச்சிட்டோம். ஆனா தீபாவளி அந்த வருஷம் நம்ம கொண்டாடுவோம். இதை நம்ம பண்ணாமல் இருந்தாலே தீபாவளி வந்து இந்த அளவுக்கு பட்டாசு கொளுத்தணும்னு இல்ல. இந்த குழந்தை தொழிலாளர்களை நாம ஒதுக்கிறதுக்கு அவங்களோட வாழ்க்கைய முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை நாம பாக்கலாம். அண்ட் நெவர் என்கரேஜ் இந்த டிராபிக் சிக்னல்ஸ்ல அங்க இங்க பிச்சை வாங்குற குழந்தைகளோ, கை குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை வாங்க வரவங்களையும் நீங்க என்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே பெரிய சோசியல் ஒர்க். சின்ன சின்னதா தண்ணிய வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி நம்ம நம்ம அன்னைக்கு உண்டான வாழ்க்கையில சின்ன சின்னதா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துருக்கனாலே உங்களுக்கே அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இது ஒண்டிதான் இளைஞர்கள்ட்ட நான் கேட்கிறேன்.
1: இன்னொன்னு ஆண்டி, இட்ஸ் வித் பர்சனல், ஆனாலும் சைல்ட் அடாப்ஷன் அப்படிங்கறது நீங்க டாட்டரே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள்.
0: நான் வந்து குழந்தைகளை நம்ம அடாப்ட் பண்றதே இல்ல, அந்த குழந்தைகள் தான் நம்மள பேரண்ட்ஸ் அடாப்ட்
1: பண்ணிக்கிறது.
0: பர்டிகுலர் சோல் டசன்ட் டிசைட், இந்த சோல் தான் டிசைட் பண்றது பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் டோன்ட் டிசைட். அப்படியே பார்த்ததுனா எத்தனை பேரண்ட்ஸ் குழந்தை இல்ல, தி சோல் டிசைட்ஸ் ஒன்லி கம்ஸ் டு தி பேரண்ட்ஸ்.
1: நீங்க அவ்வளோ கேரிங்கா இருக்கீங்கோ இதெல்லாம் வந்துட்டு
0: இன்னொன்னு தெரியுமா, இன்னைக்கு வந்து நிறைய கப்பல் அடாப்ட் பண்ணிக்கிறது ரெடியா இல்ல, பண்ண ரெடியா இருந்தா குழந்தைகள் இல்ல, அந்த ரேஷியோ தான். குழந்தைகள் கம்மியா தான் இருக்காங்க, அங்கங்க நிறைய குழந்தைகள் விட்டு வச்சிருக்காங்களே, ஏன் யாருமே அடாப்ட் பண்ணிக்கலான்னு கேட்டா எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா இது இருக்காது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ முதல்ல பிறந்தா அடுத்தது அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கு எல்லாருக்குமே. என்ன இவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், இதனோட ஜாதகம் என்னவோ, இது என்ன ஆகுமோ, அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்ல தான் கெட்டு போறது. அதை விட நம்ம பேசாம ஒரு நல்ல நாள் கிழமையா யாராவது பொறுப்பேற்றுட்டு நடத்துறாங்கன்னா அங்க கொண்டு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு இல்லைன்னா பண்டிகையை கொண்டாடிட்டு வந்துருவோம் நம்ம, அதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு தான், அதுதான் முதல்ல நான் சொன்னேன், பல விதமான பொறுப்புகள் இருக்கு. சுத்தம் சுகாதாரம் வந்து எல்லா விதத்திலயும் மனசா வாச்சா கர்மனா சுத்தம் இருக்கணும். அந்த வார்த்தைகள்லயும் வரணும், செய்கையிலயும் அந்த சுத்தம் இருக்கணும். அதை வந்து பழகறதுக்கு பயப்படுறதுனாலதான் எல்லா வித பிரச்சனைகளுமே இருக்கு நமக்கு. அதாவது குழந்தைகள் இனிமேதான் உலகத்தை பாக்கணும், ஓல்டேஜ் ஹோம்னு இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, இன்ஸ்டிடியூட் விமன் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, பொறுப்புகள் யாரும் எடுத்துக்காத்தனால தானே எல்லாருக்கும் அவரவர்கள் வாழ்க்கையை வாழணும். அதனால அம்மா அப்பா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, ஓல்டேஜ் ஹோம்ல ஜாலியா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிக்னிக் ஸ்பாட் மாதிரி, இவங்க ஜாலியா இருப்பாங்கன்ற எண்ணத்துல அந்த மாதிரி ஆரம்பிச்சாச்சு நம்ம அடாப்ஷன் வந்து. இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர். இன்னும் கொஞ்சம் போனா ஐ திங்க் எவ்ரி ஃபேமிலி ஷுட் அடாப்ட் அ ஓல்டர் பர்சன், ஒரு பாட்டியாவோ ஒரு தாத்தாவோ அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர்.
1: பாட்டி எல்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆண்டி, அவ கதை எல்லாம் கேட்காம
0: கொஞ்சம் அப்படியே பிளேடு போடுற பாட்டிகளும் இருப்பாங்க. ஆனா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட், என்னோட அம்மாவா இருந்தா என்னோட அத்தையா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. தேர் ஆர் சம் கப்பிள் தே ஹவ் அடாப்டட் சம் ஆஃப் தி எல்டர்லி பீப்பிள் ஆல்சோ.
1: நம்ம மோரல் வேல்யூஸே நம்ம பாட்டி இல்லாத போது
0: கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க, ஒண்ணும் இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு தொணத்தொணா கூட சில நல்ல விஷயங்கள் சொல்லதான் செய்வாங்க. நமக்கே வந்து ஓ இது மாதிரி எல்லாம் நடந்திருக்கா வாழ்க்கையில, சேவிங்ஸ் எந்த விதத்துல நம்ம சேர்த்து வைக்கலாம், எந்த விதத்துல நம்ம சிக்கனமா வாழலாங்கறத கண்டிப்பா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் தப்பா பண்ண பிரச்சனை ஆயிடும், அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் ஓல்டேஜ் ஹோம்ஸ் குறையும், பிரச்சனைகள் குறையும். ஓகே ஆண்டி, தேங்க்யூ சோ மச் ஆண்டி.
2: என்ன புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எம்ஓபி காமெடி.

0: So all you listeners out there, we just finished the hit list of the famous places in Chennai. That is how the places were before and how they are now. Covering from Teenagar, Triplicane, Mylapore, Alva Pet and Anna Nagar.
1: Now we have our next program on Chennai. We're going to talk to people and find out which is their favorite place and what they like the most in Chennai.
2: You're listening to MOP Community Radio 107.8.
3: ஹாய் ஹலோ லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆச்சி கீதா பேசுகிறேன். என் கூட ஆச்சி அனிஷா இருக்காங்க. எல்லாருக்கும் வெளியே போகுதான் ரொம்ப பிடிக்கும். அதிலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் பிடிக்கும். எல்லாருக்கும் ஏன் அந்த இடம் பிடிக்குன்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
4: ஹாய்.
5: ஹாய்,
4: உங்கள் பேர்
5: சார்மி.
4: என்ன பண்ணுறீங்க?
5: நான் ஸ்டூடெண்ட்.
4: உங்களுக்கு சென்னையிலே பிடிச்ச பிளேஸ் எது?
5: பெசன் நகர். அங்கே பீச், அந்த சர்ச், அந்த டெம்பிள் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா பக்கத்து பக்கத்தில் இருக்கவே எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: அங்கே உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்?
5: ஸ்பெஷல்னா சர்ச்சும் டெம்பிளையும் பக்கத்தில் இருக்கிறதுனால சர்ச்சுக்கும் போவோம், டெம்பிளுக்கும் போவோம். ஸோ அதுவும் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலியோட பீச்சில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரதுக்கு ரொம்ப டைம் பிடிக்கும்.
4: தேங்க்யூ. ஹாய்.
6: ஹாய்,
4: உங்கள் பேர் என்ன?
6: தீபிகா.
4: என்ன பண்ணுறீங்க?
6: நான் இப்போ தான் காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன்.
4: உங்களுக்கு சென்னையிலே பிடிச்ச பிளேஸ் எது?
6: சென்னையிலே பிடிச்ச பிளேஸ்னா என் வீடு தான்.
4: வீடு தானா? ஏன் பிடிக்கும்?
6: ஏன்னா எப்போ போனாலும் எங்கள் வீட்டுக்கு அதுவும் திறந்தே இருக்கும் யார் வந்தாலும். அப்புறம் என்ன, மூணு வேலையும் நல்லா சோறு கிடைக்கும்.
4: தேங்க்ஸ். ஹாய்.
7: ஹாய்,
4: உங்க பேரு
7: பாக்கியலட்சுமி.
4: என்ன பண்றீங்க?
7: ஸ்டூடெண்ட்.
4: உங்களுக்கு சென்னையில பிடிச்ச பிளேஸ்?
7: மகாபலிபுரம்.
4: எதனால பிடிச்சிருக்கு?
7: அது அப்படி தமிழச்சி அப்படின்னு சொல்லும் போது பெருமையா இருக்கும் மகாபலிபுரத்தை பார்க்கும்போது.
4: ரொம்ப தேங்க்ஸ். ஹாய்.
8: ஹாய்,
4: உங்க பேரு
8: மேகா.
4: என்ன பண்றீங்க?
8: நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன்.
4: உங்களுக்கு இது சென்னையிலே பிடிச்ச பிளேஸ்?
8: சென்னையிலாம் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்க ரொம்ப பிடிக்கும். குயின்ஸ்லாண்ட் போகிறது ரொம்ப பிடிக்கும்.
4: உங்களுக்கு ஏன் அந்த இடம் பிடிச்சிருக்கு?
8: சின்ன வயசுலேருந்தே ஃபேமிலி எல்லாம் கெட் டுகெதர்னா குயின் அம்யூஸ்மெண்ட் பார்க்க அந்த மாதிரி தான் போவோம். அதனால.
4: ஹாய்.
9: ஹாய்,
4: உங்கள் பேர்
9: நந்தினி.
4: என்ன பண்ணுறீங்க?
9: பிஎஸ்சி மேக்ஸ் தேர்ட் இயர்.
4: உங்களுக்கு சென்னையில பிடிச்ச பிளேஸ்?
9: எனக்கு பேசிக்கா எல்லா ஹோட்டல்ஸுமே ரொம்ப பிடிக்கும். அதுலயும் ரொம்ப பிடிச்சது வந்து பிண்டுன்னு ஒரு ஹோட்டல் வேலைச்சேரியில. ஏன்னா அங்கே எல்லா ஃபுட்டுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதனால ரொம்ப பிடிக்கும்.
4: தேங்க்யூ.
10: ஹாய்.
11: ஹாய்,
10: உங்கள் பேர் என்னது?
11: காவேரி.
10: நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
11: ஒர்க் பண்ணுறேன்.
10: உங்களுக்கு சென்னையிலேயே பிடிச்ச பிளேஸ் எது?
11: ட்ரிபிள்கேணி. பார்த்தசாரதி கோயில் பிடிக்கும் ரொம்ப.
10: உங்களுக்கு ஏன் அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்?
11: அது ரொம்ப அந்த இடம் ரொம்ப இதுவாக நீட்டாக இருக்கும். கோயில் ரொம்ப மனசுக்கு வந்து சாந்தமாக இருக்கும். அது போயிட்டு வந்தால் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்.
10: சரி, தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஹாய்.
12: ஹாய்,
10: உங்கள் பேர் என்ன?
12: என் பேர் வந்து ஷம்ஷு நிஷா.
10: நீங்கள் என்ன
12: பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப்.
10: உங்களுக்கு சென்னையிலேயே பிடிச்ச பிளேஸ் எது?
12: சென்னையில் வந்து பீச் தான் ஃபர்ஸ்ட். பீச்.
10: ஏன் உங்களுக்கு பீச் பிடிக்கும்?
12: பீச் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளேஸ். அது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது, எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது பீச் தான்.
10: ரொம்ப தேங்க்ஸ். ஹாய்.
13: ஹாய்,
10: உங்கள் பேர் என்ன?
13: விஜிலா.
10: உங்களுக்கு சென்னையிலேயே பிடிச்ச பிளேஸ் எது?
13: பெசன் நகர் பீச்.
10: உங்களுக்கு ஏன் அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்?
13: எனக்கு சர்ச்சு பக்கத்தில் இருக்குது, சர்ச்சுக்கு போயிட்டு.
10: பாய். தேங்க்.
13: பாய். தேங்க்.
10: ஹாய்.
14: ஹாய்,
10: உங்கள் பேர் என்ன?
14: மேரி சுகன்யா.
10: என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
14: பிஎஸ்சி ஃபைனல் இயர்.
10: ஓகே. உங்களுக்கு சென்னையிலேயே பிடிச்ச பிளேஸ் எது?
14: மெரினா பீச்.
10: மெரினா பீச்சா? உங்களுக்கு ஏன் அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்?
14: என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். ஸோ தட்.
10: ஓகே, தேங்க்யூ. ஹாய்.
15: ஹலோ,
10: உங்கள் பேர் என்ன?
15: முத்து.
10: நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க?
15: ரயில்வேல ஒர்க் பண்ணுறேங்க.
10: உங்களுக்கு சென்னையிலேயே பிடிச்ச பிளேஸ் எது?
15: சென்னையில் பிடிச்சது ரயில்வே ஹெட் ஆஃபீஸ்.
10: உங்களுக்கு ஏன் அந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு?
15: இந்த 50 வயசில் 27 வருஷமாக நான் அங்கே ஒர்க் பண்ணுறதுனால தினந்தோறும் நான் காலையில் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் அங்கே இருக்கிறதுனால அந்த பில்டிங்கினுடைய அழகு, அந்த வெள்ளைக்காரன் பார்த்து பார்த்து கட்டின நூற்றாண்டுகளை கலக்கிறதுனால அந்த ஏன்னா முழுக்க நான் அந்த பில்டிங்லேயே வாசம் செய்கிறதுனால அது பிடிச்சிருக்கு.
10: பாய். தேங்க்.
13: பாய். தேங்க். ஒரு ஒருத்தவங்களுக்கும் சென்னையில் பிடிச்ச இடத்த பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். சென்னையில் இருக்க எல்லா இடமே சூப்பர் தான், எல்லாமே சம மாஸ். சென்னைனாவே கெத்து தான். தேங்க்யூ. பை. சைனிங் ஆஃப் பை ஆர்ஜே அனிஷா அண்ட் ஆர்ஜே கீதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
0: So next on the studio and the show, we have three people here with us discussing the capital of Chennai. Gopika, Abhinaya and Janani. And stay tuned. You are listening to MOP Community Radio 107.8. Our community, our radio, our pride.

0: எல்லாம் ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கே இன்னொரு கேள்வி தான் பதில். தமிழ்நாட்டுக்கே சென்னை கேபிட்டல்னா சென்னைக்கு எந்த ஏரியா கேபிட்டலா வைக்கலாம்?
1: சென்னைக்கு கேபிட்டல் வைக்கணும்னு நினைச்சேன்னா அது கண்டிப்பா மயிலாப்பூரா தான் இருக்கணும். ஏன் பாத்தீங்கன்னா மாமிஸ் மெஸ் இருக்கு, சிட்டி சென்டர் இருக்குது, கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் செகண்ட் பீச்சும் அங்கதாங்க இருக்குது.
2: பீச் வச்சு என்ன பண்ணுவ மாமி? சுண்டல் தானே போய் திங்குவ. உஸ்மான் ரோட் போயிருக்கியா? ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போயிருக்கியா? அதுதான் ஹார்ட் ஆஃப் தி சிட்டின்னு சொல்லுவாங்க.
1: அங்க ஏதாச்சும் தியேட்டர் இருக்கா? கிருஷ்ணவேணி தியேட்டர்லாம் தியேட்டர்னு சொல்லாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். கிருஷ்ணவேணிலாம் ஒரு தியேட்டர்ன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க ப்ளீஸ், நிறுத்திக்கோங்க.
3: நீங்க எல்லாம் சென்னை சென்னைன்னு உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்களே. படம் எடுக்கணும்னா வடபழனி கோடம்பாக்கம்னு அந்த சைட் தானே வந்தானோ? கோலிவுட் கோலிவுட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நம்ம கோடம்பாக்கம் தான். ஓகே, நாங்க எடுக்கிற சினிமானாலதான் உலகத்துக்கே சென்னைனா என்னன்னு தெரியுது. காக்கா முட்டை படம் பாத்தீங்கல்ல, வடபழனி தி கேபிட்டல் ஃபார் சினிமா அண்ட் ஆல்சோ தி கேபிட்டல் ஃபார் சென்னை, அவ்வளவுதான். என்னதான் நீங்க சினிமான்னு எடுத்தாலும் வீக்கெண்ட் வீக்கெண்ட் அதுக்கு ஆடியன்ஸ் அப்ளை பண்றது நாங்க தான். வேலச்சேரி ஃபீனிக்ஸ் மால் பாத்திருக்கீங்கல்ல, வேலச்சேரி இஸ் தி ஹேண்ட்ஸ் டவுன் சாய்ஸ் மா.
1: சென்னையோட ஜிடிபி என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஜிடிபி என்ன தெரியுமா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகே, என்ன வடபழனி புரிஞ்சதா?
3: சரி சரி, சீனோட
1: வி ஆர் தி இண்டஸ்ட்ரி டஸ்ட். We provide 52.7% of employment of the city. சென்னையோட டெவலப்மென்ட்க்கு நாங்க தான் காரணம். So கிண்டி is the capital of the city.
3: என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? பெரிய ஆளாயிட்டா உங்க ரூட்ஸே மறந்துடுவீங்களா? அடியார் இஸ் தி எஜுகேஷனல் எபிசென்டருங்க. அண்ணா ஜேம்ஸ் ஸ்கூல், சென்ட் மைக்கேல், சென்ட் பேட்ரிக், KRMM, சென்ட் பேட்ரிஷியன், மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், BVM, கவர்மெண்ட் ஸ்கூல், பாரத் ஸ்கூல், CEG, IIT வரைக்கும் எல்லாமே எங்க ஏரியால தாங்க இருக்கு. எங்க ஏரியா மேல சேட்டலைட் வச்சா நாட்டுக்கே டிகிரி கிடைச்ச மாதிரி. Dude, what you guys are saying is just oblivious to me. I mean, let's get to the real deal, man. Talk premium. Talk KNK. Chennai's very own Times Square, Van Heusen, NLP Sandys, Haagen-Dazs. It's Nungambakkam, man. Enga sollu paapa? We have the best food, the best properties, and most importantly, the best girls.
4: Bro, keep your eye candy to yourself, because at the end of the day, all of you along with your eye candy are going to come here to time pass. So what's the point in fighting? You guys need to learn how to chill like us. Look at us. We are not competing for the Chennai's capital post. This is Bessie, ma'am.
1: அப்போ இங்க வந்து நீ என்ன பண்ற?
4: ஃப்ரீயா காஃபி ஆஃப்டர் மீட்டிங்னு சொன்னாங்க இல்லையா?
3: பாஸ், உங்களுக்கு ஒன்று சொல்றேன். அண்ணா நகர் பக்கம் வந்திருக்கீங்களா? பிளான் ரோட்ஸ், பக்கா லேஅவுட்ஸ். அண்ணா நகர் டவர் பார்க் மேல போய் பாத்தீங்கன்னா அண்ணா நகர் ஃபுல்லா தெரியும் பாஸ். அண்ணா நகர் ஆட்சி பத்தி சொல்லவே தேவையில்ல.
1: பாஸ் நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்ல. அண்ணா நகர் வேற ஒரு நாடு தெரியாம நாங்க உங்களை
3: கூப்பிட்டுட்டோம். சென்னை பாஸ்
1: அதை நாங்க சொல்லணும் பாஸ். மிஸ்டேக்ஸ் ஹேப்பன்ஸ் மேன். ஜர்னி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பி கேர்ஃபுல்
3: சார். சரி,
1: காஃபி கொடுப்பாங்க, வெளியே போய் சாப்பிடுங்க. டைம் ஜோன் மாத்திக்கோ மச்சான், சீக்கிரமாவே.
3: ஏ கே போல்ற, தூ கே போல்ற, கேபிட்டல் கேபிட்டல்னு சொல்றீங்கோ? நாங்க தான் எல்லாருக்கும் கேபிட்டல் தரோம் சிட்டில. எங்க ஏரியாக்கு வாங்கோ, எத்தனை ஸ்வீட் கடை இருக்குதோ தெரியுமா? ஹோலி கொண்டாடுறதெல்லாம் எங்க ஏரியா தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. ஏ கிண்டி வரே பச்சா, ஜலேபி தரேன் வரியா?
4: ஜலேபி தரங்களா? எங்க எங்க?
1: மடப்பாணி தூங்கி எழுந்தாச்சா?
3: அரே கொடம்பாக்கம் உனக்கு வேணுமா?
1: கெட் லாஸ்ட்.
3: போடா போடா, படம் எடுக்க எங்க ஏரியாக்கு தானடா வருவேன் வட்டிக்கு கடன் வாங்கறதுக்கு. உனக்கு மட்டும் 5 வட்டிக்கு தருவேண்டா. You oldies are all boring. All our pet is the shizio. US or capital enna theriyuma? New York, the big apple. The city that never sleeps, just like all our pet. Small world mudinja Havana. Havana mudinja Dublin. Dublin mudinja illusions. You know what? Tonight the party is on me. And guess who is DJing? Ha! Yours truly. Peace out, bro. All our pet for capital.
5: Now, I, RJ Sanjana, I'm going to talk about something very nice, interesting to hear. The top 10 places one must visit when they visit Chennai. And stay tuned. You are listening to MOP Community Radio 107.8. Our community, our radio, our pride.
6: T Nagar, KK Nagar, Anna Nagar, Best.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி.
2: ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
3: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know that?

0: தாளத்தோடு ஆலவம்பை உருமிட்டிசை துந்துபியோடு ஆமாம் துந்துபியோடு வில்லினில் பாட வந்தருள் வைகணபதியே.
1: சரி கடவுள் வாழ்த்து பாடியாச்சு, இப்ப என்ன என்ன பண்றது?
2: இது கூட தெரியாது, வந்தவங்களெல்லாம் வரவேற்கணும்.
1: சரி வா, வந்தவங்களெல்லாம் வரவேற்கலாம்.
0: வந்தன

0: வந்தனோ.
1: சரி, வந்தவங்க எல்லாம் வரவேற்றாச்சு, வாங்க கிளம்பலாம்.
2: அட, வந்த விஷயத்தையே மறந்துட்டோமே.
1: எதுக்காக நம்ம இப்ப வந்திருக்கோம்?
3: நாம இப்போ நிறைய செய்தி சொல்ல வந்திருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாமா?
1: எப்படி நான் வணக்கம் சொல்ல போறீங்க?
3: இதோ சொல்றோம்.

நம்ம முதலாம் ஆண்டு எம்ஏ கம்யூனிகேஷன் பசங்க சேர்ந்து எம்ஓபி எஃப்எம்ல ரிலேஷன்ஷிப் அண்ட் கமிட்மெண்ட் பத்தி பேச போறாங்க.

0: கதை கேளு.
1: சிங்கிள் பேரண்டிங்கா? அப்படின்னா என்னன்னு
2: நான் சொல்றேன். நான் சொல்றேன்
1: முந்திரி கொட்டை.
3: நீ இருடா, நான் சொல்றேன். சிங்கிள் பேரண்டிங் அதாகப்பட்டது, நாம சின்ன குழந்தையா இருந்தப்போ அப்பா இல்லனா அம்மா நம்மள பாத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ மாறி வரும் கலாச்சாரத்தை ஒற்றி அப்பா இல்லனா அம்மா, அப்பா இல்லனா அம்மா குழந்தைய பாத்துக்கிறதுக்காக பிரிஞ்சு இருக்காங்க.
1: எப்படி இருக்காங்க?
3: பிரிஞ்சு இருக்காங்க. இந்த பிரிவு மனசளவுல இல்ல.
0: இந்த பிரிவு மனசளவுல இல்ல.
4: எவ்வளவு பெரிய விஷயம்.
1: அடுத்து என்னத்தை பத்தி என்ன சொல்ல போறீங்க?
3: அடுத்தது ஒரு புதுவிதமான விஷயம் தான், அதையும் பாட்டுலயே சொல்லிடலாம்.
2: சரிண்ணா.
0: தேவ

0: கேளுடா ரிப்பீட்.
1: திருமணத்திற்கு முன்னாடி சேர்ந்து வாழும் ஒரு ஜோடி, அதை பற்றி நீயும் கேளுடா.
2: அது என்ன? லிவிங் டுகெதர்.
3: லிவிங் டுகெதர். இந்த காலத்தில் திருமணத்திற்கு முன்னாடி காதலர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறாங்களாம்.
4: ஐயோ ஐயோ, என்னன்னா சொல்றீங்க, இது தப்பாச்சு.
5: நீ ஏன்டா இவ்ளோ டென்ஷனா இரு?
3: இது புதுவிதமான ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சென்னை மாநகரத்துல இது ரொம்ப பிரபலம்.
2: நம்ம இப்ப ரெண்டு புது விஷயத்த பத்தி பார்த்தோம், வேற ஏதாவது புதுசா சொல்ல போறீங்களா எங்களுக்கெல்லாம்?
3: இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு, நல்லா கேட்டுக்கோங்க.
1: வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன், ரெடியா வாயண்டி வாயண்டி அடி.
3: நிறுத்துடா நிறுத்துடா நிறுத்துடா.
4: என்ன
3: தப்பு தப்பா பாடிக்கிட்டு இருக்க?
4: பின்ன எப்படின்னா பாடுறது?
3: முதல்ல இருந்து பாடலாம்.
1: வந்தேன்.

வேலை செய்பவர்களில் இருந்து சென்னையில் மாதம் 50,000 சம்பாதிக்கும் சாப்ட்வேர் காரர்கள் வரை வர்க்கபேதம் இல்லாமல் லிவிங் டுகெதர் வாழ்க்கை எல்லா மட்டத்திலும் ஊடுருவி வருகிறது. திருமணத்திற்குள் சிக்கிக்கொண்டால் குழந்தை, குடும்பம் என்று வேலையிலிருந்து திசை திருப்ப வேண்டியிருக்கும். லிவிங் டுகெதர் டிவி காரர்கள் மத்தியில் அதிகமாக பரவி வருகிறது. நடிகை காவேரி திருமண விவகாரம் சர்ச்சைக்கு பிறகுதான் இந்த புது கலாச்சாரம் பற்றி கேள்விகள் அதிகமாக எழுந்திருக்கின்றன. 7 ஆண்டுகளுக்கு முன் விஜய், சிம்ரன் நடித்து வெளிவந்த பிரியமானவளே படம் கூட கிட்டத்தட்ட இது போன்ற கான்ட்ராக்ட் உறவை அடிப்படையாக கொண்டு பின்னப்பட்டதுதான். சேர்ந்து வாழ்றதுன்னு முடிவு செய்த பிறகு பின்னால் வரப்போகும் பிரச்சனையை பற்றி யோசிச்சு பார்க்கிறார்களா என்பது முக்கியமான ஒரு கேள்வி. தங்களுடைய மகனோ மகளோ வெளியே சொல்ல முடியாத வாழ்க்கையை வாழறாங்கன்னு தெரியும் பொழுது குடும்பத்திலிருந்து இவங்க ஒதுக்கி வைக்கப்படலாம். இன்னும் சொல்ல போனா இது அந்த 2 பேருடைய குடும்பத்திற்கும் கரும்புள்ளியா இருக்கலாம். வெறுமனே உடல் ரீதியா பண ரீதியா 2 பேரும் ஒத்துப்போகலாம். உணர்வு ரீதியாக ஒத்து போகும்போதுதான் குடும்பத்தையும் சமூகத்தையும் எதிர்கொள்வதற்கான தைரியமும் பக்குவமும் இருக்கும். ஏதோ ஒரு உடன்பாட்டில் வாழ்றாங்க, ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கை சரிப்படலன்னு தோணும்பொழுது ஒருத்தரை ஒருத்தர் பிரிந்து தனித்தனியாக வாழ்க்கை ஆரம்பிச்சிக்க விரும்பினால் சமூகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுமா? அப்படியே ஒரு வாழ்க்கை அமைந்தாலும் புதிய வாழ்க்கையில் தனக்கு துணையாக வந்திருப்பவர்கள் சந்தேகப்படுறது, தன்னம்பிக்கையின்மை, மரியாதை கொடுக்காம இருக்கிறதுன்னு நிறைய பிரச்சனைகள் தலை தூக்கி ஆரம்பிக்கும். இன்னொருத்தியோட வாழ்ந்தவனை ஒரு பெண் கணவனா ஏத்துக்கிட்டாலும் இன்னொருத்தரோடு வாழ்ந்தவளை ஏற்றுக்கொள்ளும் சிறந்த மனது எத்தனை ஆண்களுக்கு இருக்கு? இப்படி மனம் ஒன்று போய் முடிவுகளை எடுக்கும் போதே இவ்வளவு பிரச்சனைகள் வரும்போது அந்த 2 பேரில் ஒருவர் அந்த உறவில் நீடிக்க விரும்பினால் வேறு விதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று அந்த ஆணையோ பெண்ணையோ சொல்ல முடியாது. தனிப்பட்ட விருப்பத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டு அது சட்ட ரீதியான தீர்வு எதிர்பார்க்கும் பொழுதுதான் அது சமூக பிரச்சனையாக மாறிவிடுகிறது. எதிர்காலத்தில் திருமணம் அமைப்பு தேவையா என்கிற எண்ணம் கூட வரலாம். திருமணம் என்ற அமைப்புக்குள் செல்ல விரும்பாமல் ஃப்ரீக் அவுட் வாழ்க்கையை வாழ விரும்புகிறவர்கள் ஒரு கட்டத்தில் திருமணத்திற்கு ஏங்க ஆரம்பிக்கிறார்கள். திருமணத்திற்கு முன்னால் சேர்ந்து வாழும் கலாச்சாரம் வேகமாக சென்னையில் பரவி வந்தாலும் இது போன்ற உறவுகளை சட்டம் அங்கீகரிக்கவும் இல்லை, தடை செய்யவும் இல்லை. ஆனால் சமீபத்தில் வந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தில் மனைவி, மகள், திருமணம் போன்ற உறவில் உள்ள பெண்கள் மீது வன்முறை செலுத்தப்பட்டால் அதை தடுக்க வழி இருக்கிறது. ஆனால் சொத்துக்களில் பங்கோ ஜீவனாம்சமோ கேட்க முடியாது. அதுபோல்தான் இதுவரை நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தோம், இனியும் அவருடன் சேர்ந்து வாழ விரும்புகிறேன் என்று அந்த பெண்ணோ ஆணோ சொன்னால் அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட திருமணங்களிலேயே நாளுக்கு நாள் பெண்கள் மீதான வன்முறை புதுப்பித்து வடிவம் எடுத்து வருகிறது. இப்படி சமூகத்தாலோ சட்டத்தாலோ அங்கீகரிக்கப்படாத உறவுகள் ஆண்களுக்குதான் சாதகமாகும். மத சட்டங்களுடன் நடக்கும் திருமணங்களையே பதிவு செய்யும்படி வலியுறுத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் லிவிங் டுகெதர் வாழ்க்கை முறை வேண்டாத ஒன்று. ஆண்களை விட பெண்களே இந்த வாழ்க்கை முறையை விரும்புகிறார்களாம். இதற்கு காரணம் என்னவென்றால் மாறிவரும் கலாச்சாரம் மற்றும் மேல்நாட்டு மோகம்தான். மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்ற நமது இந்திய இளைஞர்கள் இடையே மிகப்பெரிய கனவாக மாறி வருகிறது. திருமணம் என்கிற புனிதமான பந்தத்தில் இன்னும் சில நாட்களில் மறைந்துவிடுமோ என்ற அச்சம் பெரியோர்களிடையே பீதியை கிளப்புகிறது. இந்த கலாச்சார சீரழிவுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் என்று பலரும் அஞ்சி வரும் ஒரு விஷயமாக லிவிங் டுகெதர் தோன்றுகிறது. வளர்ந்து வரும் மற்ற நாடுகள் மத்தியில் இந்தியாவில் ஊடுருவியுள்ள லிவிங் டுகெதர் ஒரு கலாச்சார சீரழிவை ஏற்படுத்திவிடுமோ என்று பலரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மேற்கிலிருந்து எத்தனையோ விஷயத்தை நாம் பின்பற்றியுள்ளோம். உணவு, உடை மற்றும் எத்தனையோ பல விஷயம். இவையெல்லாம் நமது

0: நாட்டுக்குள் வந்தபோது எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் இருந்தது. ஆனால் லிவிங் டுகெதர் ஒட்டுமொத்தமாக நமது பண்பாட்டிற்கு எதிரான ஒரு விஷயம். இன்று பெண்கள் ஆண்களை விட ஒரு மடங்கு அதிகமாகவே எல்லா துறைகளிலும் முன்னேறி வருகிறார்கள். பெண்களுக்கு வாழ்க்கையில் அதிகமாக சாதிக்க வேண்டும் என்ற ஆசை அதிகரித்து வருகிறது. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிவிட்டால் பெண்கள் திருமணத்திற்கு தடை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஏனென்றால் வரும் அந்த புது உறவு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கலாம் என பயம் பெண்களிடையே அதிகரித்து வருகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையாக வாழ விரும்புவதில்லை. லிவிங் டுகெதரில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக உண்ணலாம், ஒன்றாக வெளியே செல்லலாம், ஒருத்தரை ஒருத்தர் அடிமைப்படுத்தி வாழ வேண்டாம். பிடித்தவரை ஒன்றாக இருக்கலாம். போரடித்து விட்டால் குட்பை சொல்லி சுலபமாக விலகிக் கொள்ளலாம். இந்த வாழ்க்கை முறை பலரையும் கவர்ந்துள்ளது. பெற்றோர்கள் சிலர் இந்த முறைக்கு எந்தவிதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்றாலும் நாம் வாழும் இந்த சமுதாயம் நம்மை மற்றும் லிவிங் டுகெதர் என்ற இந்த விஷயத்தையும் எதிர்க்கும். கலாச்சாரம் என்று ஒன்றியுள்ள நம் முன்னோர்களுக்கு லிவிங் டுகெதர் ஒரு அதிர்ச்சி தரும் விஷயமாக இருக்கிறது.
1: Living in relationship, which is a phenomenon which has been there among the youth from the 70s onwards in India. But as a parent, I would not, encourage this kind of a relationship because if we are going to encourage this kind of a relationship, then the basic structure of the society would break. The whole institution of family and marriage would become meaningless. It's very easy to say that, we are living in, we are having a trial run. Yeah, you can even find out about people, whether, you would be compatible with them or not, without having a live-in relationship. A living-in relationship is where you're making a lot of commitments inside your heart, but superficially you don't want to accept those commitments. And it will go a long way in affecting the kind of family base that we have, or the marriage commitment, the social commitment base we have. So I don't think it's right to encourage living-in relationship.
0: திருமணத்திற்கு முன்னாடி சேர்ந்து வாழ்வது சரியா தவறா என்று கேட்டதற்கு மிஸ்ஸஸ் பத்மா ராணி, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் எம்ஏ கம்யூனிகேஷன், மிஸ்டர் டி ரங்கராஜன், ரிட்டையர்ட் ஆபீசர் ஃப்ரம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ், மிஸ்ஸஸ் கமலா ராமன், அன் எல்டர்லி பர்சன், மிஸ்டர் ராஜகோபால், அ சிவில் லாயர்.
2: The English department, MOP Vaishnav College, regarding living together, I strongly believe in individual rights, and no authority has a right to infringe upon individuals' rights. So I'm not going to talk about whether you can go ahead with living together or not or whatever, but I personally feel that living together would affect the so very social structure, and it's a great blow to the obviously a great blow to the institution of marriage, but then that in turn would affect the future generation. I think
3: I'm D. Rangarajan, retired executive of a public sector undertaking. The concept of living together is new to our culture and has been borrowed from the West. It is alien to our country, which has defined the what a family is to the world. The new concept is an offshoot of globalization process, where with more strangers of varied hues working together in call centers, BPO, MNCs, etc. I am of the opinion it is good because it brings like-minded people together, so that people understanding is achieved, culminating in successful marriages. But it may take, but given the mindset of our people, it may take years before the concept is accepted as a way of life.
4: I am Rajagopal, a middle-aged man. Our Indian cultural heritage has been in existence since time immemorial. The concept of living together is a fatal blow to the community and our culture. A strong foundation had been laid by our forefathers with regard to marriage and its significance. Elderly people should not encourage the concept of living together. If the foundation of the concept of marriage is broken, our future generation will go haywire. and confusion and chaos will prevail in the society.
5: Well, after hearing the documentary on Living Together by Hema, it does seem astonishing, doesn't it? What we imagined was only portrayed in the movies, and it's hard to believe in relation to the reality. I think we should take a look into how cinema has affected this live-in concept and how it is on race. Let's hear what interesting facts Soumya has to share with us. Now, Soumya will take over to speak on Living Together, a look into cinema.
6: Is it all right to move into your guy's place and live together and vice versa? My thought on this is that your lovebird should wait for marriage before you do so. A little patience always pays. Do I sound moralistic? My reasons for disapproving this from premarital arrangements are rather practical. You may have your own solid reasons, and they are probably along these lines. To save money, to test run a marriage, or to starve off loneliness. People have the most liberal ideas on anything from the way they dress, work, live, socialize, and play. In their society, almost anything can pass as normal as long as it doesn't infringe into others' life. Nobody will bat an eyelid at you for your personal preference, however awakened they are. You can be straight, bisexual, or homosexual in your orientation, but you're not going to lose sleep because of it for the simple reason it is not an issue for them. It's my life attitude regime supreme there. It's not only the real life which influence people from such relationship. Cinemas too inject such ideas. Movies like Anbe Arure and Salaam Namaste walks into a new alley altogether, live-in relationship. The concept of living together without taking the sacred oath of matrimony is not aligned by any standards in the real life. In real life, yes, not many filmmakers in Bollywood and Hollywood have looked into the intimate relationship shared by the two consenting adults. In that respect, Salaam Namaste does make an effort to push the envelope in Hindi film industry and Anbe Arure in Tamil. It's a myth that Indian audience have still not come of age and continue to the orthodox about certain issues. But debut director Siddharth Raj Anand and S.J. Surya handle the subject with utmost maturity, serving the pill in the sugary sweet format. And that's one of the vital reasons why the viewer doesn't really raise an eyebrow or feel stunned while watching the flick. Among the 15 films being screened in the French Oscar entry, IFFI organizers said that 6 films of the Living Together collection prepared by the French Ministry of Foreign Affairs are modern day's fables about French society. Living Together will include the film Soumya by Philip. Soumya is a teenage girl belonging to a family of Algerian Muslims who have settled in the southern French town. Soumya is continuously restricted by her family. Naturally, they expect her to follow their tradition to the letter, and for a woman, this means staying at home all days looking after their menfolk. In the end, Soumya has no option but to rebel against her family and find a new life for herself, who fall in love with a guy opting for living together relationship. Though it's a Western culture, such relationships are also adapted in Indian culture and portrayed in cinema, which influences the public in their personal life. As films portray such relationship, you take an idea of yours and own it. Develop this and train yourself to let go of what others expect of you. Consider less of what you thought you need to do and more of what plans for you to perform.
5: A lot has changed in the lifestyle of the average modern day Indian couple. Both partners these days may have jobs with long hours in heavily competitive environments. Call it a need or a want, many couples seem to be welcoming this additional income. Often young couples leading such a lifestyle tend to put off having a baby. The Denk lifestyle can be a shallow one, adding nothing to the propagation of race and contributing to the decline of Western culture. Denks will never have the joy of bringing up their children. Double income, no kids, meaning plenty of money for couples and no kids to attend to at 5 o'clock in the morning. It can also mean sleep till 10:30 a.m. on Saturdays, followed by a champagne lunch, lobster dinner, and whatever pleasure the weekend has to offer.
7: Saujanya, I think we should not waste any further time and initiate our debate on Denk. I think our participants, Sita Lakshmi and Deepika, who are second-year journalism students of MOP Vaishnav College, are all geared for this, and I'm eagerly waiting to hear what they have to say about this. We welcome you all to this show. In this show, Deepika is going to speak for the concept of Denk and Sita Lakshmi against. Let's not waste any time and get started on this.
8: குழந்தைங்க இல்லாத வாழ்க்கை சத்தியமாக வந்து சந்தோஷமாகவே இருக்காது தான் என்னோட ஒப்பீனியன். அவங்க சிரிக்கிறது, அவங்க பேசுறது, அழகுது, அதெல்லாம் நம்ம ரசிக்கணும். அதுதான் ஒரு கணவன் மனைவி விட முக்கியமான அம்சமே. அவங்க வாழ்க்கையும் அப்போ தான் பூர்த்தி ஆகும்.
9: ஓகே சீதா லட்சுமி, நீ சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அவங்க சிரிக்கிறது அழுகிறது எல்லாமே கஷ்டமா இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா வந்து உங்ககிட்ட காசு இல்லைன்னா, அவங்கள வளர்க்குறதுக்கு உனக்கு காசு இல்லைன்னா என்ன பண்ணுவ நீ? அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த லைஃப். நீ சந்தோஷத்துக்காக குழந்தைங்களை பத்துக்கிட்டனா, அவங்களை நல்லா வளர்க்கணும்னா, அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நீ ரொம்ப கஷ்டப்படுவ.
8: அப்போ உனக்கு வந்து காசுதான் வந்து சந்தோஷம் கொடுக்குறது
9: அப்படின்னு நான் சொல்லல. இப்ப நீ என்ன, நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு இப்ப காசு இருக்குன்னு நீ தோணுதா, அப்ப நீ குழந்தைய பெத்துக்கலாம். ஆனா உனக்கு காசு இல்லைன்னா நீ குழந்தைய பெத்துக்கணும்னு அவசியம் இல்லையே. சப்போஸ் உன் குழந்தைங்க வந்து எந்த ஒரு அப்பா அம்மாவும் அவங்களோட குழந்தைங்க கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க. எல்லாருமே ஒரு பெரிய, என்னதான் அவங்க மிடில் கிளாஸா இருந்தாலும் லோவர் கிளாஸா இருந்தாலும் அப்பர் கிளாஸா இருந்தாலும் எல்லாருமே அவங்க குழந்தைங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இப்ப ஒரு மிடில் கிளாஸ் இல்ல லோவர் கிளாஸ்ல இருக்கா அப்பா அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல போய் சேர்த்தாங்கன்னா, அந்த குழந்தைங்க வந்து நடந்து போகும், இல்ல அந்த மாதிரி சைக்கிள்ல போகும், இல்ல பஸ்ல போகும். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, நாலு குழந்தைங்க கார்ல வர்றது இந்த குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவங்க வாழ்க்கையில ஏக்கம் இருக்கும். அந்த மாதிரி ஏக்கத்தை எதுக்கு நம்மளோட குழந்தைங்க வேற நம்ம திணிக்கணும்? அது குழந்தைய பெத்துக்காம இருக்கலாமே.
8: அந்த மாதிரி ஏக்கத்தை வந்து குழந்தைகிட்ட வள வைக்க கூடாது, அது வந்து பெற்றவங்களுடைய வளர்ப்புலதான் இருக்கு. நீ வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு அதிகமா ஆசைப்படுற மாதிரி உன் குழந்தைய வளர்த்தனா, கண்டிப்பா அந்த குழந்தை வந்து மத்தவங்களை பார்த்து ஐயோ நம்ம கிட்ட இது இல்லையே அது இல்லையேன்னு வந்து வருத்தப்படும். ஆனா நீ வந்து அது ஏக்கத்தை வந்து வளர்க்க விடாம உன்னோட வளர்ப்புல வளர்க்கணும்.
9: ஓகே, நீ சொல்றதும் கரெக்ட் தான். என்னதான் நீ காசு இருக்க மாதிரி நடிச்சு வளர்க்க முடியாதே உன் குழந்தைய, உன்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நீ உன் குழந்தைகிட்ட காட்ட முடியும். உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா அந்த 100 ரூபாய் இருக்க மாதிரி தான் காமிச்சுக்க முடியும். அந்த 100 ரூபாவை நீ 1000 ரூபாவை வச்சு நடிக்க முடியாதுல்ல, அப்ப நீ கண்டிப்பா அந்த குழந்தைக்கு ஏக்கம் இருக்கும்.
8: நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப என்னோட கணவரும் வேலை பாக்குறாரு, நானும் வேலை பாக்குறேன்னு வச்சுக்கோயேன். இப்ப வந்து நான் வந்து இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கும் போது நான் ஷார்ட் பிரேக் கொடுத்துக்கலாம். சோ நான் வந்து குழந்தைய பெத்துனதுக்கு அப்புறமா நான் வந்து நம்ம அப்படி வேலைக்கு போகலாம். சோ என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ்ல வந்து நான் தவறவே இல்லை.
9: நீ எப்படி சொல்ற தெரியுமா, இது ஒரு பெர்சன்டேஜ், ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் பீப்பிள் தான் அப்படி இருக்காங்க. இப்ப இருக்க இன்கம் நம்ம நிறைய பேர் வந்து இந்தியாவில எப்படி இருக்காங்கன்னா, ஒன்னு அண்டர் எம்ப்ளாய்டா இருக்காங்க, இல்லைன்னா அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க. அது 70% ரொம்ப அதிகமா இருக்கு. அஸ் இன் என்னன்னா, ஒருத்தவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகும்போது ஒருத்தவங்க டெலிவரிக்காக லீவ் எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் ஒரே ஒரு இன்கம் தான் வரும். அந்த டைம்ல குழந்தையோட டெலிவரியும் நீ பாத்துக்கணும், அம்மாவோட ஹெல்த்தியும் பாத்துக்கணும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு நல்ல நல்ல ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கணும், நிறைய ஐட்டம்ஸ் சாப்பிடறதுக்கு வாங்கி தரணும். அதுக்கெல்லாம் எங்க போவாங்க?
8: இப்ப பார்த்தா ஐடி பீப்புள் வந்து சம்பாதிக்கிறது 50,000+ தான் சம்பாதிக்கிறாங்க. சோ அந்த 50,000 கண்டிப்பா ஒரு குடும்பத்தை வந்து இது பண்ண முடியும்.
9: நீ சொல்ற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட். ஆனா அந்த 50,000 ஐடில ஒர்க் பண்ற பெர்சன்டேஜ் எத்தனை? ரொம்ப கம்மி. மிஞ்சு போனா இந்தியாவோட பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10-15% பேர் தான் வந்து ஐடில எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்க 85% to 70% என்ன பண்ணுவாங்க?
8: இப்போ அந்த 30% பார்த்தேன்னா, இப்ப ஐடி பீப்புள் இப்ப நம்ம எல்லாம் ஐடில ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோயேன். இப்ப நம்ம ஐடில ஒர்க் பண்ணும் போது நம்மளோட ஜென்ரேஷனும் இப்ப நம்ம பெத்துட்டோம்னா நம்மளோட ஜென்ரேஷனும் மறுபடியும் ஐடிக்கே போகும். சோ பாவர்ட்டிங்கிறது ஈஸியா எராடிகேட் பண்ணலாம்.
9: சரி, நீ சொல்றது கரெக்ட். அப்படின்னா நீ என்ன சொல்ல வரேன்னா, ஐடில இருக்கவங்க ஐடில அப்படியே ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனா போயிட்டு இருப்பாங்க. அப்பனா பவர்ட்டி லெவல்ல இருக்கவங்க பவர்ட்டி லெவல்லே தானே போயிட்டே இருப்பாங்க. அதையே நீ யோசிக்க மாட்டேங்கிற. நீ ஒரு சின்ன பெர்சன்டேஜ் தான் யோசிக்கிற, இன்னும் பெரிய பெர்சன்டேஜ் இருக்கு, அதையும் கொஞ்சம் யோசி.
8: அப்படி நான் சொல்ல வரல. இந்திய கலாச்சாரத்தை பார்த்தேன்னா குழந்தை பெற்றுக்குதுங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். ஸோ இந்திய கலாச்சாரத்தை மீறி நம்ம வெஸ்டர்னைஸாக போகக்கூடாது. அதான் என்னுடைய பாயிண்ட்டு.
9: ஓகே, நீ சொல்கிறதும் ஒரு நல்ல பாயிண்ட். நீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் சொல்கிற, ஆனால் அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குன்றதை யோசிக்கவே மாட்டேங்கிறேன். இந்தியன் கல்ச்சரில் வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு நீ சொல்கிறியா? இந்தியன் கல்ச்சரில் நிறைய இருக்குது. அஸ் இன் ஜீன் முன்னாடிலாம் பார்த்தோன்னா பொண்ணுங்கள்லாம் வந்து சாரி தான் கட்டணும்னு அப்படின்லாம் இருந்துச்சு, ஆனால் இப்போல்லாம் ஜீன்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் மாற்றிட்டே வரும்போது ஏன் இந்த கல்ச்சரையும் கொண்டு வரக்கூடாது? நான் வந்து நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன்.
8: உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பெண்மையோட சிறப்பே தாய்மை தான். அதான் என்னோட மெயின் பாயிண்ட்டு.
9: பெண்மையோட சிறப்பு வந்து தாய்மை. அது வந்து நீ இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு உன்னோட லைஃப் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ அந்த தாய்மையை யோசிக்கலாம்ல. கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெற்றுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்களோட லைஃபை கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிட்டு நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா கூட குழந்தை பெற்றுக்கலாம்.
8: அப்போ 45 வயசுல குழந்தை பெற்றுக்கணும் சொல்றேன்.
9: அப்பனா நீ என்ன சொல்ல வர? உனக்கு 45 வயசுல தான் நீ லைஃப்ல செட்டில் ஆகன்னு சொல்ல வரியா? எத்தனையோ பேர் இருக்காங்களே இப்ப பாத்தனா, எல்லாருமே நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே பாத்தனா ஒரு 25-30 நல்ல செட்டில் ஆயிடுறாங்க, நல்ல பேங்க் பேலன்ஸோட இருக்காங்க. அப்ப பெத்துக்கோ.
8: நீ சொல்ற 30% பேர் தான் அந்த மாதிரி இருக்காங்க, பாக்கி 70 பேரை யோசி. நியூக்ளியர் ஃபேமிலியா?
9: கேக்ல தான் இருக்கு நீ.
8: ஓகே, இப்போ பார்த்தனா இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலி தான் வந்து எல்லாமே இருக்காங்க. இப்போ வந்து முன்னாடி எல்லாம் பார்த்தனா ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தாங்க. ஸோ சப்போர்ட்டுங்கிறது நிறையவே இருந்துச்சு. இப்போ சப்போர்ட்டே கிடைக்காது. இப்போ வந்து ஐடி பீப்புள் ரெண்டு பேருமே போயிடுறாங்க, வீட்டில் யாருமே கிடையாது. ஸோ வந்து அந்த குழந்தை பெற்றுட்டா அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம குழந்தை பெற்றுக்க வேண்டாம் அப்படின்ட்டு அந்த ஐடி பீப்புள் இருக்கவங்களாம் நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி வந்து நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கனால தான் இந்த ஐடி பீப்புள் இப்படிலாம் பண்றாங்க. ஸோ நம்ம ஜாயின்ட்
9: சாப்பிடுறதுக்கு நல்ல வாழ்க்கைய குடுக்கறதுக்கு உன்கிட்ட பைசா இல்லாத போது உங்க அப்பா அம்மா உனக்கு அப்ப பர்டனா தானே தெரியவாங்க.
8: இப்படி செல்ஃபிஷா பேசவே கூடாது. அப்படி அவங்க வந்து உன்னை நினைச்சிருந்தாங்கன்னா, இப்ப எனக்கு குழந்தை வேண்டாம் நான் பெற்றுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க, இன்னைக்கு நீ இங்க வந்து பேசிருக்கவே மாட்டேன்.
9: அது வந்து அந்த காலம், அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த காலத்துல வந்து அநாத ஆசிரமம்ன்றது உனக்கு அடையவே கிடையாது, ஆனா இப்ப அது அவ்வளவு நிறைய இருக்கே.
8: காலங்கள் மாறினா கல்ச்சர் மாறணும் அவசியமே கிடையாது தீபிகா.
9: இதுக்கும் கல்ச்சருக்கும் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் ரொம்ப கம்மி சீதா லட்சுமி. நீ வந்து உன்னோட பர்சனலா தான் பாக்கணும். நீ உன்னோட லைஃப் தான் பாக்கணும். நீ சமுதாயம் என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்து சமுதாயத்துக்காக வாழ்னா ஒரு அளவுக்கு தான் வாழ முடியும். ரொம்பலாம் வாழ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியே எடுத்துக்கிட்டேன்னா, அவங்க ரொம்ப பெரிய ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு 10 வெளியூருக்கு போயிட்டு வருவார், அவங்களோட பர்சனல் ப்ரொஃபஷனுக்காக போயிட்டு வருவார். அவர் வீட்டுக்கு வந்து அடுத்த நாளே பார்த்தோம்னா அந்த அம்மாவும் கிளம்பி ஒரு 10 போயிடுவாங்க. இப்படி ரெண்டு பேரோட லைஃப் இருக்கும்போது ஒரு டே தான் அவங்களுக்கு நடுவில் கேப் இருக்கும். அந்த ஒரு நாள் அவங்க ரெண்டு பேர் வெளியே போறது தான் பார்ப்பாங்க. அப்போ ஒரு குழந்தை நடுவில் இருந்ததுனா பயங்கர இன்டர்ஃபியரன்ஸா இருக்கும். அது கூட இல்லாமல் அந்த குழந்தையோட லைஃபும் ஸ்பாயில் ஆகும். அந்த குழந்தையோட லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சான்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா இருக்கலாமே.
8: அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு தாத்தா பாட்டி இருக்கலாம் நான் சொல்ல வரேன். இப்போ அந்த மாதிரி இல்லாதனாலதான் வந்து அந்த அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இப்போ வீட்டில் வந்து பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பெரியவங்க இருக்காங்க நம்ம வெளியில போகலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் வந்து தோணும்.
9: ஓகே, பெரியவங்க இருக்காங்க வெளியே போகலான்னு தோணும், ஆனா அந்த குழந்தையோட நிலைமை வந்து யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. சரி, அந்த குழந்தையே ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது, தாத்தா பாட்டி அவங்க இருந்தாங்கன்னா அவங்க என்ன அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப கம்மியாயிடும் இல்லையா? அவங்க ரெண்டு பேருக்கு பர்சனலா தனியா ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைமே இல்லாம போயிடும்.
8: இப்போ குழந்தை தொந்தரவுன்னு நினைச்சனா உனக்கு அடுத்த ஜென்ரேஷனும் இல்லாம போயிடும். அதான் என்னோட பாயிண்ட். உனக்கு அடுத்தது வந்து இப்போ உன்னை பத்தி வந்து நாளைக்கு மத்தவங்க பேசணும். இப்போ வந்து இன்னைக்கு நீ பேசிட்டு முடிஞ்சிடும், அப்ப நாளைக்கு உன்னை பத்தி பேசுறதுக்கு ஆளே இருக்காது. உன்னை பத்தி மத்தவங்க நாளைக்கு பேசணும்னா உனக்கு அடுத்த வந்து ஒரு தலைமுறை இருந்தே ஆகணும்.
9: தலைமுறை இருக்கிறது வந்து யார் யாருக்கு? நான் எல்லாருமே குழந்தைய பெற்றுக்க கூடாது. இந்த ஜென்ரேஷன் இப்படியே முடிஞ்சிடணும், நம்மளுக்கு அப்புறம் இந்தியாவே இல்லை அப்படின்லாம் நான் பேச வரல. நான் என்ன சொல்றேன்னா, டபுள் இன்கம் நோ கிட்ஸ், அதாவது ரெண்டு நல்ல சேலரி கிடைக்கும் போது கிட்ஸ் வேணும். சேலரி உனக்கு இல்லைன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, டபுள் இன்கம் வேணும், கிட்ஸ் வேணாம்னு சொல்ல வரேன். அதுல பர்சனல் லைஃபும் இருக்கு, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள இருக்க பர்சனல் லைஃப் இருக்கு, அவங்க அப்பா அம்மா பத்தி எல்லாத்தையும் சேர்த்துதான் நான் சொல்றேன்.
8: இப்ப என்ன சொல்ல வர முடிவா?
9: அதாவது என்னன்னா, நீயும் நானும் சண்டை போட்டுக்கிறதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. எனக்கும் தனியா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், உனக்கும் தனியா பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அது வந்து நம்ம மத்தவங்க மேல இன்ஃபுளுயன்ஸும் பண்ண முடியாது. அவங்கவுங்க லைஃப்ல இது கரெக்ட் இது தப்பு அப்படின்னு எடுத்து நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லாமே தவிர்த்து இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் சொல்லாது. இவங்களுக்கு இது இது பண்ணா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தோணும். சில இந்த மாதிரி இன்கம் குரூப்க்கு வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு தோணும். ஸோ அவங்கவுங்க இன்கம்க்கு எது எல்லாம் கரெக்டா இருக்கோ அதை கண்டிப்பா அவங்கவுங்க ஃபாலோ பண்ணணும்ன்றது தான் நான் சொல்ல வரேன்.
8: யா எப்படி போனாலும் நம்ம இந்திய கலாச்சாரத்தை நம்ம காப்பாற்றி ஆகணும்.
5: after this interesting discussion, I think we should take this one step further and get an expert opinion on this topic. Let's welcome our guest, Mrs. Nazneen, to our studio and ask her all our questions regarding this. Mrs. Nazneen is a clinical psychologist who has committed herself to the field of education for the past 8 years and is more than pleased to join us. Now, Anusha and Soumya will take over.
10: Welcome to the show.
11: Thank you. In today's buzzing world of mind, money and pleasure, how important are the presence of children in a couple's life?
12: Well, children teach you patience, and a couple is so involved in making money. And making a career of themselves that they have no time to spend on other things apart themselves. So children will kind of add a break to their so-called rat race. That's the role of children.
13: So why do you think the concept of dink has been erased in present world? I mean, in this scenario?
12: The concept of dink, I think, has arisen because of many factors, maybe of financial constraints, because children are not easy to bring up, especially because of that. You might think, you know, a horse just needs a little bit of sandal to eat for his maintenance, nothing else. But for him to run in Guindy Race Club, he needs something much more than that. Children don't only need just nappies and diapers and powders, they need other things to buffer themselves. Okay, it is much more than just the basic necessities. Many people just want their children not only to grow up and attend school or college. What about piano lessons, dance lessons? All those things also matter to them. So for all these things, the extra things, you need extra cash. That is why double income, no kids is a current scenario. Because they want to fulfill all the dreams for their children.
11: Doesn't a child bring in happiness to anyone's life? What should be the psychological setback for this new trend?
12: Have you heard of sleep deprivation? They use it on Pakistani soldiers by the Indian Army. The Indian Army uses it on Pakistani soldiers to get information out. Sleep deprivation is terrible for a person's system. That is what happens to you when you have kids. Okay? And that happens for the first 6 months of the kid's life. You get hardly 4 hours of sleep. Plus the temper tantrums that you have to put up when they reach 2 years of age. There are a lot of things that come along with kids. It is not hunky-dory. Okay, it's not just teddy bears and pink frocks and blue nappies and all that. It is much more than that. It has a lot of responsibilities. Some couples feel that they need not get into it at all. They feel, why? Why have a kid and complicate matters? And it is their personal choice. They don't think their relationship is any lesser if they don't have a kid. It's completely a personal opinion.
13: Okay. Although it's hard to deny, all of us are in wild chase of money. So can limited resource be a reason for onset in new dink syndrome?
12: Yes, limited resources. I just spoke of financial resources, financial constraints out here. There are limited resources, like social resources also limited. Where will you keep the child if you're earning? In a creche where he's born to a lot of infections? To a nanny where he's born to sexual abuse? Right. So limited resources is one of the main things. And you are young only once. Okay. Your peak of your career you have to reach by the time you are 40, 45. You have kids, you waste 2-3 years of your life. All that doesn't make sense to today's couples.
11: I don't know whether this is true or not. Doesn't a child strengthen the bond between couples?
12: I don't think so. It is the couples themselves who are more important in a relationship rather than the child.
13: And how will the emotional needs of balance between the childless couples be? I mean, how well is the emotional balance when there's no child for the couple?
12: If you are strong as a couple, I don't think how the child can bond you. In fact, when a couple has a child, there are more issues to deal with. What are the disciplinary issues? He might agree with something, she might not agree with that thing. Right, so there are many more issues to deal with. It's better you bond as a couple initially, stronger, and then let a third person in your life. Okay, so you as a marriage, I mean your coupledom has to be more important than getting a baby and binding it. A child cements a marriage as far as the woman is financially not independent. She has to go on to the husband for her financial needs. Fine. That way you can put it very shallowly, the child binds the marriage. But actually speaking, he does not play any role. He gives more fulfillment to you as parents, yes. He does satisfy you emotionally, but it's how you look at it. If you think a child is a botheration, then no amount of his innocence is going to help bind the marriage.
11: What future does this trend hold?
12: I think this trend is here to stay. People are very practical nowadays. And high incomes is the call of the day. They don't want to sacrifice their high incomes for this temporary break of having kids. I think it'll be here to stay. I think it is a healthy trend. It's also good for the population control. In fact, on the internet, I read about an article about a lady who did not want a child because she thought it was bad for the environment. She said, one more person on planet Earth to eat up the resources. I don't want to put my planet Earth through that. She's a confirmed environmentalist. Her parents are putting pressure on her to have kids. Her sister just delivered a baby. She's very happy for the sister. She has nothing against children, but she does not want to have kids. People in society initially tell her that you will eventually have kids, don't worry. They chide her, they jibe at her, but she is very clear. And in fact, she has told her live-in boyfriend, I do not want to have kids. I hope you have no such delusions about it. So there are such people who want to stick to it. Why not? It's their personal choice after all.
13: So you think that it's only when they get settled in their life do they go for a kid? Is that the conclusion?
12: What I am saying is that if you want to wait and have kids, fine. If you don't want to have kids altogether, all the more okay. It is their personal choice.
11: Ma'am, if this trend is going to continue, doesn't it affect our social setup system?
12: Your social setup system is very conservative. Yes. Definitely. In couples, in typical arranged marriages where the wife is only a housewife, she's not earning, she's completely dependent on her husband, for her to start a family is impedant. It's impertinent. Okay, I mean, it's needed is what I mean. You can't just wait around because society expects you to have kids right away to prove your femininity or your... And the man to prove his manhood. But for couples who have a career, who have a life apart from home, for them to have kids, they can actually put their foot down in front of their parents and in-laws and say, I want to wait. You cannot pressurize me into this. And etiquette experts also give advice to mother-in-laws, potential mother-in-laws, to current mother-in-laws, not to pressurize their daughter-in-laws or their sons to become parents. It is none of their business, actually speaking. Having kids is a choice only between two couples. And most of the pregnancies that happen after marriage also are unplanned. So DINK, couples are actually making a choice and saying that this is in our hands. We know the methods of contraception. We know how a pregnancy happens. We know when it should happen in our life. And I think that is very important. Because when the baby comes, they are prepared mentally and physically, as well as financially, which is most important.
13: Okay, you know, Chennai being a conservative city, do you think this trend is accepted in this city?
12: I think Chennai is fast changing with the current emergence of BPOs. Okay, most of the couples are earning in five figures because of this current trend. And I think this trend is here to stay. Conservative Chennai, if you're talking about a certain income group below a certain, you know, below 10,000 or so, then maybe this trend will stay out there of having kids immediately after marriage. But couples who have the financial freedom, who don't want to let go of that freedom and stay in the confines of their house with a baby, I think that is not acceptable. This trend is here to stay. Chennai is also changing.
13: Though IT sector people, they earn more. I mean, more than 5 figures or more than, say, 60,000 per month. But they do postpone kids at times. What do you think about them?
12: They do postpone kids at times because, like I told you, it's financially not okay for them. See, the more you earn, the more needs you have to satisfy. And the more needs you satisfy, the more you get used to a certain standard of living. Now, to maintain that standard of living for the kid also, they need to reach a certain financial status. For reaching that status, they have to keep postponing it.
13: Thank you. We had a lot of input from you, and you have enlightened us with the input which you had told us. Thank you for the speech. And thank you for the interview, ma'am. Thanks a lot.
12: Thank you so much.
7: Hi, everyone. It's now time for some fun on the show. We have lined up a quiz for all of you, something very interesting, in fact, and will definitely give your tired brains a run. Without any further delay, let's join Saujanya in this quiz. But before this, let me just tell you all that our participants are all electronic media students. So let's see how enthusiastic they are in this quiz. Saujanya, you can take over now.
5: Hi, everyone. This is Saujanya, your quiz master. And let's start the quiz by getting introduced to our participants. So we have two teams with us today. Team A, introduce yourself.
14: Hi, I'm Vaishali. I'm doing my first year of electronic media.
15: I'm Preeti. I'm also doing my first year of electronic media.
5: Hi, Vaishali and Preeti. Nice meeting you all. Team B, introduce yourself.
16: Hi, I'm Parvati. I'm also from first year electronic media.
17: Hi, this is Ranjini, doing first year electronic media.
5: Okay, welcome. Okay, do you all know the theme of today's quiz?
15: No.
5: Okay, this is just an intro for you all. This quiz, unlike other quizzes based on current affairs and general knowledge, will focus on relationships and little acronyms on the growing trend in today's country. So we have three rounds. Each round will have three questions and you get 10 seconds to think before answering. And if you do not know the answer, you can pass it on to the next team. And the team which gets the pass question can take only 5 seconds. And a direct question will carry 10 points and a pass question will carry 5 points. And let me introduce you to Sagrika, the timer. So she'll keep track of the time. So without further delay, we'll go on to the first round. So the first question will start from Team A. Vaishali and Preeti, are you guys ready?
15: Yes.
5: Okay. What relationship do Rajnikanth and Dhanush share?
15: Dhanush is Rajnikanth's son-in-law.
5: Yes, you're right. You can otherwise put it this way. Rajnikanth is Dhanush's father-in-law. Yeah. I mean, it means the same. But the question which I asked was, what relationship do Rajnikanth share with her? Dhanush. So you're right. So you get 10 points for this. And they were very quick in answering this. They didn't even take their 10 seconds. So the next question is to Team B. It's Ranjini and Parvati there. Sonia Gandhi is to Rahul Gandhi as Menaka Gandhi is to whom? Your 10 seconds start now. Think before you answer. You guys anywhere close to the answer? Your time is running up.
17: Is it Indira Gandhi?
5: No, I'm sorry. That was a very...
17: No,
5: it passes on to the next team. Team A, do you know the answer? I'll repeat the question for you. Sonia Gandhi is to Rahul Gandhi as Menaka Gandhi is to whom? Your time starts now.
16: Varun Gandhi.
5: Yes, you're right. You don't have to think about it. Sonia Gandhi is Rahul Gandhi's mother. So is Menaka Gandhi to Varun Gandhi. So the second question... in round 1 to Team A, what relationship do Kanimudi and Karunanidhi share? Your time starts now.
16: Father and daughter?
5: Yes, you're right. Good that you zeroed down to the answer, because they are father and daughter and not husband and wife. And after a small laugh, we'll go to the next question with Team B. How are Pranoy Roy and Prakash Karat related? Your time starts now.
16: They are the brother-in-laws.
5: Yes, you're right. You're absolutely right. You don't have to think about it. So the final question in round one to Team A. Who is Mukesh Ambani's father? Your time starts now.
16: Dhirubhai Ambani.
5: Yes, you're right. So these days, anybody can answer who's Mukesh Ambani's father. Even a fourth standard kid can easily answer it. So that's a fairly easy one for you all. Now, Team B, your question, the last question in first round. What relationship do Jawaharlal Nehru and Priyanka Gandhi share?
18: Great grandfather.
5: Yes, you're right. So can you draw the family tree for us over the mic?
16: What family tree?
5: I mean, great grandfather, you said Jawaharlal Nehru and Priyanka Gandhi. So can you name who the grandfather of Priyanka Gandhi is and who's the father of Priyanka Gandhi or even the mother?
16: Okay, Nehru's daughter is Indira Gandhi.
5: Okay.
16: Indira Gandhi's, has two sons.
5: Okay.
16: Rajiv Gandhi and Sanjay Gandhi. And Rajiv Gandhi's daughter is Priyanka. Priyanka Gandhi.
5: Okay. After sorting out this jigsaw puzzle, they are close to the answer. I mean, they are right. Jawaharlal Nehru is the great-grandfather of Priyanka Gandhi. So at the end of round one, the scores stand like this. Team A with 35 and Team B with 20. So a big round of applause for Team A. Okay, this is time for the next round. And it's time to brush up our epic knowledge. So is anybody over here quite... I mean, do you know epics, the Ramayana and the Mahabharata? Okay, Team B seems to have some knowledge about it, and Team A, I'm sure these questions are very simple for you all to answer. So Team, this time we start with Team B. The first question goes to you. Who are Karna's parents? This is from Mahabharata, and your time starts now.
16: Kunti is the mother of Karna, and the father is Sun God.
5: Yeah, you're right. So, can you name the father of the Pandavas? Yeah, you're right. You're perfectly right. So you don't get extra marks for the bonus question, okay? So, the Team A, your question now. What relationship does Ravana and Mandodari share?
14: Their husband. I think their husband.
5: Yeah, you're right. The teams are so well-versed with their epics. So, without any hesitation, I'll go to the second question of the round two. Name the three wives of Dashratha.
18: Yeah.
5: Your time starts now. Think clearly. Even if you get the name of one wife wrong, you don't get any points for this.
16: I know this.
5: Your time is running out.
16: One is Kaikeyi.
18: Shishmita or someone.
16: No. It's Subhadra, I think.
18: Subhadra.
16: And Kaushalya.
5: Yes, you're right. The three wives of Dashratha are Kaushalya, Kaikeyi and Subhadra. Now, the second question to Team A. Who is Urmila's husband? Your time starts now. And Team B seems to know the answer. Clock is ticking.
14: Lakshman.
5: You pass it. That's the first one which I heard. So the question passes to the team...
16: It's Lakshman. It's Lakshman.
5: Yeah, you're right. I'm sure Preeti is going to have a fight with Vaishali today. Okay, the last question of round two. Team B, your question. Name the two kids of Rama and Sita.
18: It's Lava. One is Lava and some happy.
16: And it's Kusha.
5: Yes, you're right. The two kids of Rama and Sita are Lava and Kush. The last question in second round to Team A. Who is the son of Vayu and Anjana? Your time starts now.
14: Is it Hanuman?
5: Yes, you're right. You don't have to doubt about it. So there's a high five there in Team A after the fight. So at the end of this round two, the scores stand like this. Team A gets 55 and Team B gets the same 55. So the last and the deciding round for the quiz is acronyms. I shall give you these abbreviations on the latest family trends. As I told you before, the quiz has the main focus on relationships, and the first two rounds focused on the relationship between celebrities and epical characters. Now it's time for acronyms. We start from Team A now. The first question to Team A. Expand yuppies.
15: Young. Urban
5: professionals. Yes, you're right. So that's a difficult one, rather. Yuppies, young urban professionals. Now, Team B, your question. Expand sink.
16: Single income, no kids.
5: You were quite close to the answer, but according to the proper acronym, it is single income, numerous kids. So you don't get a point over here. Team A, your question, your second question for round three. Expand dink.
15: Double income, no kids.
5: Yes, you're right. I think the Team A was a little confused after the sink question. That was numerous kids and it's no kids here. Okay, the second question of the round three goes to Team B. Expand Yavis. Yavis.
16: Young. We don't really know this, so we'll just like pass it.
5: Pass it on to the next team?
15: Young, attractive, verbal, intelligent, and
5: successful. Yes, you're right. You got it right there for a pass question. And
16: thanks to us.
5: Now the last question of the quiz goes to Team A again. Expand Sindbad.
15: Single income, no boyfriend, and desperate.
5: Yes, you're right. Vaishali got it there right. Okay, now Team B, it's your chance now. This is the deciding question of the quiz, rather. So, we all know sitcom is situational comedies. We know it, right?
18: Yes.
16: Yeah.
5: So, what is sitcom according to the relationship acronyms?
16: Single income. T.
5: Your time is ticking.
16: T for?
5: So, Sagika, is the time up? So, I think the question passes to the Team A. What is sitcom? Expand sitcom.
15: Single income, two children, and oppressive mortgage.
5: Yes, you're right. You're absolutely right. So this decides the winner of this quiz. Team A, the winner of this quiz. And Team B, you were just so close to them. So, and at the end of this, I would like to say something. This quiz aimed at throwing light on the new growing trend of the scenario in Chennai. There are a lot of new trends coming up in Chennai, like the dink, the yavis, and the other things. So like young urban professionals to be, we shall get acquainted to such terms, lead our life in a more moralistic way. Thank you for coming here and joining us for this quiz.
16: Thank you.
18: Thank you.
19: After listening to this package, I'm sure all of us will look at relationships we share with our loved ones in a more open way. We can ward away the myths prevailing about all what was discussed and see the lighter side of life. Single parenting and dink are not necessarily made by choice, but still, it is for us to accept these differences and boost up the morale of our society. We hope you enjoyed this show. From all of us here in the studio, here's wishing you all a very nice day. Thank you.

0: அப்பப்பா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலையில எவ்வளவு தெரியுமா?
1: நானா வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்சா போயிடுவ.
0: ஏ ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு.
1: ஏண்டா இதா சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலைனாலும் திட்டுறாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டை போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்சத்துப்படுறது இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்சத்துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி ஊமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் போது வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளில இருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்ச துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலையில் கவனம் மிக அவசியம். நமது நலன் மட்டும் இல்லாமல் சேர்ந்து பயணிக்கும் அனைவரின் நலனையும் கருத்தில் கொண்டு நாம் பயணிக்க வேண்டும். இதை நமக்கு அறிவுறுத்ததான் அடையார் CAG அண்ட் அலர்ட் சேர்ந்து ஒரு டிராபிக் அவேர்னஸ் ரேலி நடத்த போறாங்க. சாலையில எவ்வளவு பாதுகாப்பா வண்டி ஓட்டணும், ஒரு விபத்து நடந்தா உடனே எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. லைஃப் சேஃப்டி மெஷர்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் இலஸ்ட்ரேஷன்ஸ், மைண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்க்க போறோம். இந்த ரேலிக்கு நம்ம மைண்ட் கோபியும் வராரு. வரும் ஜூலை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
2: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்போ வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்.
2: மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏ ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பாக்காமே நீ மகான்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் அவ பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?

0: நான் டீச்சர் என அழைச்சிட்டாங்கம்மா.
1: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
2: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைங்களால ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு

வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.